கண்டறிவது கடினமாக உள்ளது என வெளியுறவு அமைச்சர் பெனி வாங் தெரிவித்தார். மேலும் வெள்ளத்தில் காணாமல் போன ஆஸ்திரேலியர்களின் எண்ணிக்கை 39 உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார். அதேவேளை 3.6 மில்லியன் அமெரிக்க டாலர் வெள்ள நிவாரண நிதி வழங்கப்படும் எனவும் பெனி வாங் தெரிவித்தார். இந்தோனேசிய அழியா வட்டாரத்தில் பெக்கான்பாரு பேர்லாலாவான் பகுதிகளில் காட்டுத்தீ தொடர்பான அவசர நிலை அவசர எச்சரிக்கை நிலையிலிருந்து அவசர நடவடிக்கை நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. கடுமையான புகைமூட்டம் காரணமாக காற்றுத்தரம் மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையில் இருப்பதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு. பிரேசில் தடகள வீரர் அலிசண்டோ சந்தோஸ் ஆடவர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் புதிய உலக சாதனை படைத்தார். சுவிட்சர்லாந்து சூரிக் டைமண்ட் லீக்கில் நடைபெற்ற அப்போட்டியை அவர் 45.8 வினாடிகளில் நிறைவு செய்து முதலாவதாக வந்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: வணக்கம். மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க மணி போய் எட்டாக்கி 7 நிமிடங்கள். நம்ம வந்து முதல்ல ஒண்ணு பேசியிருந்தோம் இல்லையா, அதாவது மலேசியா அப்படின்னு சொல்லும் போது தேசிய தினத்தை கொண்டாடுறதுக்கு இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது. எந்த துறை சார்ந்தவங்களுக்கு இந்த மெர்டேக்காவை முன்னிட்டு நீங்க நன்றி சொல்லணும் அப்படின்னு ஒருத்தர் அனுப்பி இருக்கிறாரு இன்ஸ்டாகிராம்ல. ஒரு உண்மையான தருணத்தை பத்தி சொல்லியிருக்காரு. சில பேர் இதை பத்தி நினைவு கூற ஆமா இல்ல அப்படின்னு இப்ப யோசிப்பீங்க பாருங்க. உண்மையான மலேசியர் என்ற உணர்வு அவருக்கு எப்ப வந்துச்சு, நான் இந்த கோவிட் வந்தது இல்லையா அப்போ நமக்குள்ள இருந்த ஒற்றுமை, அதுக்கப்புறம் இந்த புசா வேக்சின் அப்படின்னு நம்ம தடுப்பூசி போடக்கூடிய அந்த மையங்களுக்கு போனோம் இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொண்டது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உணவு இல்லாத போது கை கொடுத்தது, இதெல்லாம் தான் அங்க உண்மையான மலேசியர்களை அப்படி ஒற்றுமைக்கு கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
1: அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில அந்த ஒரு செய்தி நமக்கு வந்திருந்தது. அதே மாதிரிதான் இயற்கை பேரிடர் அப்படின்லாம் சொல்லும் போது அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அந்த மாதிரி நடக்கும்போது நமக்கு நாமே அப்படின்ற அடிப்படையில நம்ம நாட்டு இருக்கக்கூடிய மலேசியர்கள் மட்டுமின்றி வேறொரு நாட்டுல இந்த மாதிரி ஒரு இயற்கை பேரிட சம்பவங்கள் நடக்கும் போதும் நாங்க இருக்கோம் அப்படின்னு மலேசியா சொல்லும் போதும் அதுல ஒரு பெரிய மகத்துவம் இருக்கதா செய்யுது.
0: ஷாலாம் வெள்ளம் நடந்தது இல்லையா, அதுவுமே அப்படிதான் மோகன். எல்லாரும் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல காப்பாத்தணும் அப்படின்னு போய் களம் இறங்கினாங்க. அந்த பட்டியல நேபாளத்தில் 2 தினங்களுக்கு முன்னர் நடந்த சம்பவம் வந்து எல்லாத்தையும் உலக நாடுகளிலேயே அப்படி உழுக்கி போட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா மலேசியர்கள் எத்தனையோ பேர் இது பற்றி பகிர்ந்து
1: பாடலுக்கு பிறகு இன்னும் சில கதைகள் பேசலாம்.

0: வணக்கம் மின்னல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வணக்கம் மின்னல். இன்றைக்கு காலையிலே வந்து பத்திரிகை செய்தி படிக்கும் போது 6:40 அளவில் நம்ம சொல்லியிருந்தோம், இன்றைக்கு ஒரு சிறப்பு சந்திப்பு காத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி.
1: ஆமா, நேபாளில் நடந்த அந்த முக்கியமா இயற்கை பேரிடர் உலக அளவுல ஒரு பெரிய பதற்றத்தையும் ஒரு பெரிய மனதளவுல பாதிப்பையும் வந்து உண்டாக்கி இருக்கு இல்லையா.
0: எத்தனையோ கண்டங்களை சேர்ந்த யாரோ ஒருத்தராவது இந்த பட்டியலில் இருக்கிறாங்க. நேபாள அரசு அந்த பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க. யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ள முடியவில்லை அப்படின்னு, ஏன் அப்படின்னா சில பேரை தொடர்பு கொள்ள முடியல, அப்புறம் அவங்களுடைய தொடர்பு கிடைத்தது. இப்போ இந்தியால இருந்து பயணம் மேற்கொண்டவர்கள் ஒரு 50 பேர் ஒரு குழுவுல போயிருக்காங்க. அதுல 20 பேருடைய தொடர்பு கிடைச்சிருக்கு, அவங்க ஒரு முகாம்ல இருந்தாங்க. அந்த மாதிரி இந்த சூழ்நிலையில இந்த பட்டியல் தொடர்பு இல்லாத நிலையில இருக்கக்கூடியவர்களுடைய பெயர் பட்டியல் மட்டும்தான். அதனால தவறான ஒரு சிந்தனையை உங்களுக்குள்ள கொண்டு வராதிங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் அவங்க விடுத்திருக்காங்க.
1: இதுல என்னன்னா, ஒரு சுற்றுலா தளத்தை தாண்டி ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு நெருக்கத்தையும் அந்த இடம் கொடுத்திருக்கு இல்லையா. ஏன்னா யாத்திரைக்காக செல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க.
0: இந்துக்களை பொறுத்த வரைக்கும் இந்த கைலாய மலை அப்படின்றது ஒரு புனிதமான மலை. அந்த பயணம் அப்படின்றது ஒரு யாத்திரை பயணமாக பார்க்கப்படுகிறது. அதை தாண்டி சில பேர் வந்து அங்க வந்து மலை ஏறுவதற்கும் அப்படியெல்லாம் போயிருக்காங்க. இதை பற்றி பேசுறதுக்காக இன்றைக்கு நம்மோடு வெளியுறவு அமைச்சின் வெளியுறவு அரச தந்திர கழகத்துடைய இடர் நிர்வாக விரிவுரையாளரும் வெளியுறவு அமைச்சின் முன்னாள் துணை அமைச்சரும் ஆகிய டத்தோ ஏ கோகிலன் பிள்ளை அவர்கள் வந்திருக்கிறாங்க.
1: வணக்கம் டத்தோ, எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் மோகன். வணக்கம் தேவிகன்.
0: வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இன்றைக்கு அறிவிப்பறையில சந்திக்கிறது. ஆனா இன்றைக்கு ஒரு முக்கியமான தகவலை மக்கள் கிட்ட, குறிப்பா மின்னல் நேயர்கள் கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்புல நாங்களுமே காத்துட்டு இருக்கோம்.
1: சரி, இப்போ எல்லாரும் யோசிக்கிறது என்னன்னா, அடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரியான அறிவிப்புகள் வரப்போகுது அப்படின்னு. இப்போதைக்கு நேபாளில நடந்த இந்த ஒரு இயற்கை பேரிடர், இதோட நிலவரம் எப்படி போய்கிட்டு இருக்கு சொல்லுங்க.
2: இது ஆக்சுவலி 2 முன்னுக்கு நடந்தது. இது வந்து எல்லாம் நினைப்பாங்க இது வந்து நேபாள தான் நடந்ததுன்னு. இந்த ஆரம்பம் வந்து டிபெட் வந்து லெஹெண்டேன்னு சொல்லிட்டு ஒரு, அது லெஹெண்டே ரிவர், அது பக்கத்துல ஒரு பெரிய ஒரு லேக், அதுல அந்த ஐஸ் பாறை உளுந்து அது ஒரு சுனாமி மாதிரி தொடர்ந்து உளுந்துகிட்டு இருந்த நில, அது வந்து ஒரு சுனாமி மாதிரி உருவாகி அந்த டேம் உடஞ்சி, அப்புறம் இந்த சைட்டு உள்ள திருசோலி ரிவர்ல ஊத்தி, அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பெரிய அளவுல வெள்ளத்தை உருவாக்கி இருக்கு. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு வந்து அந்த ராஸ்வான் சொல்ற டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் ஏறக்குறைய 80 விழுக்காடு டூரிஸ்ட் வந்து போறவங்க, கைலாச மலைக்கு போறவங்களும் சரி, ஹைக்கிங்க்கு போறவங்களும் சரி, சைட் சீயிங்க்கு போறவங்களும் சரி, எல்லாம் வந்து 80 விழுக்காடு இந்த பாதை
1: தான் போய் ஆகணும்.
2: மத்த 20 விழுக்காடு அவங்க அந்த பொக்காரா சைட்ல இருந்து அப்படி போற பகுதியில இருந்து போறாங்க. அப்ப இந்த பாதை வந்து அந்த நடக்க அந்த சம்பவம் நடக்கிற நேரத்துல வந்து அதிகமாக அந்த செக் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த நேபாளுக்கும் டிபெட்டுக்கும் அந்த பார்டர், அந்த பார்டர்ல நிக்கிற டைம் தான் வந்து அந்த விபத்து நடந்ததுன்னு சொல்லலாம்.
0: அந்த பகுதிக்கு நீங்க இதுக்கு முன்னுக்கு போயிருக்கீங்களா, நீங்க அந்த பொறுப்புல இருக்கிற சூழ்நிலை?
2: நான் வந்து கைலாச மலைக்கு போனது இல்ல, ஆனா அந்த பகுதிக்கு
0: போயிருக்கேன்,
2: பார்டர் ஏரியாக்கு போயிருக்கேன். ஹெலிகாப்டர்ல அந்த 8 மலைகள் இருக்கு, அந்த ஒரு புனிதமான மலைன்னு, அந்த 8 மலைகளுக்கு அப்படியே பாத்துருக்கேன். சோ அதனால வந்து அந்த இடத்த பத்தி ஏறக்குறைய எனக்கு தெரியும். சோ அப்ப பார்க்கும் போல இது வந்து ஒரு 200 கிலோமீட்டர் கிட்ட அடிச்சுக்கிட்டு போயிருச்சுன்னு சொல்றாங்க.
1: ரொம்ப தூரம்
2: அது வந்து, ஏன்னா அது அந்த இது வந்து இந்த ரிவர் வந்து திரிசோலி ரிவர் வந்து போய் நாராயணி ரிவர் போய் கங்கை நதி வரைக்கும் போற வாய்ப்பு இருக்கு. அது ஒரு பெரிய ஒரு இது.
0: அதனாலதான் இது வந்து இன்னும் அதிகமான அழுத்தம் ஏற்பட்டிருந்தா உத்தரப்பிரதேசம் பீகார் வரைக்கும் இதனுடைய அழுத்தம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து இந்த புவி ஆய்வாளர்கள் வந்து கணிச்சு
2: சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளம் வந்து என்னன்னா, ஒரு 40 கிலோமீட்டர் கிட்ட ரோடு எல்லாம் அப்படியே எல்லாம் உடைச்சிட்டு போயிருச்சு. சோ அந்த பாதி அந்த பாதிப்பு வந்து அங்க கூடி இருந்தாங்களே அந்த மக்கள், அந்த நேரத்துல கூடியிருந்த டூரிஸ்ட்ங்க அவ்வளவு பேரு அந்த நேரத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களையும் அடிச்சிட்டு போய் சில இது, சில பேர் வந்து அந்த மலைகளுக்கு அப்படியே ஒதுங்கி அப்படி சைட்ல இருக்கலாம். அவங்களுடைய நேபாளிஸ் மக்களும் வந்து அதிகமாக
0: பாதிச்சிருக்காங்க.
2: ஆமா, அந்த எல்லாம் அந்த ரிவர் சைட்ல தான் இருக்கும், வீடுகள்லாம் வந்து அந்த பக்கத்திலேயே தான் இருக்கும். அது வந்து ரொம்ப டீப்பா இருக்கும் அந்த ரிவர். ஆனா அப்ப வந்து தண்ணிகள் வந்து கொஞ்சம் குறைவா இருந்திருக்கும். இது வந்து அலைகள் அடிக்க முடியல, அந்த ஸ்பீடு
0: வேகம்
2: 120 கிலோமீட்டர் பாவல அடிக்க முடியல, அது எல்லாத்தையும் அந்த உடச்சுக்கிட்டு போயிருச்சு. அந்த வீடுகள்லாம் அப்படியே ஒண்ணு இல்லாம.
1: ஏன்னா சமூக வலைதளத்துல பார்க்கும் போது நேபாள் சைனா அந்த எல்லையில தான் அதிகமான அழுத்தம். ஆனா ஒரு சொல்றது பார்க்கும்போது 200 கிலோமீட்டர் இருந்து ரொம்ப பெரிய தூரம்
0: அது மேலிருந்து. ஏன்னா அத்தனை யானைகளையே வந்து அப்படி இழுத்துட்டு கொண்டு வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் அப்படின்னும் போது இதனுடைய அழுத்தம் வந்து, இது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஒரு நீர் பகுதியில ஏற்பட்ட சுனாமி, கடல்ல இல்ல இந்த மாதிரி ஒரு நீர்வீழ்ச்சி ஆறு இந்த இடத்துல நடந்த ஒரு பெரிய சுனாமியா இதை வந்து பாக்குறோம் அப்படின்னு போயிட்டு வந்த எத்தனையோ பேர் வந்து இதற்கு முன்னர் அந்த பகுதிக்கு போனவங்க எல்லாம் வந்து அந்த காணொலிகளா இருக்கட்டும் அந்த படங்கள்லாம் பகிர்ந்துட்டு இருக்காங்க. அதாவது நேபாள, திபெத், சீனா இந்த மூன்று நாடுகளுக்கான அந்த எல்லை பகுதி இருக்கு இல்லையா, அந்த சுங்க அந்த இமிகிரேஷன் இருக்கு இல்லையா, அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்ற பதிவு அங்க போய் இறங்கி அவங்க நடந்து போய் தான் அவங்களுடைய அந்த கடப்பிதழ் பாஸ்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்றது. ரொம்ப அழகான ஒரு இடம், இந்த அழகான இடத்துல இப்படி நடந்தது ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நேபாள அரசு நம்ம சொன்னது போல ஒரு பெரிய பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க, யாரோடு எல்லாம் தொடர்பு கொள்ள முடியவில்லை அப்படின்னு. நீங்க இதை பத்தி பேசுனீங்களா, நம்முடைய விஸ்மா புத்ராவா இருக்கட்டும் இல்ல நேபாள அரசோடு பேசின சூழல் ஏற்பட்டதா?
2: நேத்து கடைசி நான் பேசினது வந்து காட்மாண்டுவோட தூதரம் கிட்ட நான் வந்து பேசினேன். அதே நேரத்துல நம்ம விஸ்மா புத்ராலையும் நான் பேசினேன். கரெக்டா நேத்து மிட் நைட் பேசினேன், எவ்வளவு டேட்டா இருக்குன்னு. அப்ப வந்து நேத்து 12 மணிக்குள்ள வந்து 57 பேர் வந்து மலேசியன்ஸ் வந்து மிஸ்ஸிங்னு போட்டிருந்தேன். அப்ப நேத்து அவங்க வந்து 12 அந்த நான் பேசிக்கிட்டு இருக்க முதல்ல ஒரு கேஸ், அதாவது 58வது
0: பதிவு
2: வந்து அதாவது கான்டாக்ட் பண்ண முடியல. இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த விபத்துல வந்து அந்த டேம் மட்டும் உடையில, பாவ அந்த இது
0: தொடர்பு
2: அந்த இது ஃபுல்லா வந்து அந்த கனெக்டிவிட்டி இல்லாம போயிடலாம். அந்த அந்த டெலிகம்யூனிகேஷன் போனனால அவங்களுக்கு வந்து ஒரு நபரை வந்து தொடர்பு கொள்ள முடியல. ஆனா நேத்து வந்து என்ன பண்ணிட்டாங்க, நேபாள் இது நேபாள் தூதரங்க பங்களாதேஷ்ல இருந்து தூதரங்க ஆபீஸ்ல வந்து கான்டாக்ட் பண்ணி வர சொல்லி, அது மட்டும் இல்ல, ஏன்னா அது சேட்டலைட் போன் ஒண்ணு இருக்கு, அத வந்து எடுத்துட்டு வந்து இன்னைக்கு வந்து அவங்கள வந்து கான்டாக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனா சில பேருக்கு வந்து முக்கவாசி பேருக்கு வந்து அவங்க போன் கையில வச்சிருக்கலாம், ஆனா வந்து பேட்டரி இல்லாம இருந்திருக்கலாம். இந்த பிரச்சனைகளும் நம்ம ரொம்ப பாக்குறோம். அதே அதோட அந்த சைட் என்ன நடந்தது, ஏன்னா டிபெட்ல உள்ள பகுதியிலயும் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால அங்கிட்டும் ஏறக்குறைய 500 பேர்கிட்ட பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்கிட்டும் நேபாள் சைட்டும் வந்து 1000+ பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ அதனால அந்த கான்டாக்ட் இல்லாம இருக்கு. ஆனா சில பேர் வந்து கரைக்கு மேல ஏறி இருக்கலாம், அந்த சில பேர் கரைக்கு மேலதான் நின்று இருந்தாங்களாம் அந்த இது வர முடியல. சோ சில பேர் மேலேந்தே தள்ளிட்டு வந்துருச்சு. சோ இந்த மாதிரி பாதிப்பு எல்லாம் இருக்க முடியல. அது கரெக்டான இது சொல்றதுக்கு நிச்சயமாக அது கொஞ்சம்
1: ஒரு அவகாசம் இருக்கணும். ஏன்னா அவங்க தேடணும்.
0: ஒரு பாடலுக்கு இப்போ, அந்த பாடலுக்கு பிறகு நம்ம இன்னும் இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். நம்மோடு இன்றைக்கு மலேசிய வெளியுறவு அமைச்சின் வெளியுறவு அரச தந்திர கழகத்துடைய இடர் நிர்வாக விரிவுரையாளரும் நம்முடைய வெளியுறவு அமைச்சின் முன்னாள் துணை அமைச்சருமாகிய டாக்டர் ஏ கோகிலன் பிள்ளை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இது வணக்கம் மின்னல்.

0: காந்தாரா படத்துக்காக இடம்பெற்ற பாடல் மணி இப்போ 8:30. வணக்கம் மின்னல்ல. இன்றைக்கு நேபாளத்தில் நடந்த அந்த இயற்கை பேரிடர் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம்.
1: மலேசிய வெளியுறவு அமைச்சின் வெளியுறவு அரசு தந்திர கழகத்தின் இட நிர்வாக விரிவுரையாளர் டாக்டர் ஏ கோகிலன் பிள்ளை அவர்கள் தான் இன்றைக்கு வந்திருக்காங்க.
0: இவர் வந்து வெளியுறவு அமைச்சுடைய முன்னாள் துணை அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அப்போ டாக்டர், இப்படியெல்லாம் நம்ம பார்க்கும் போது இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. ஏறக்குறைய நீங்க சொன்னீங்க, நள்ளிரவு படி 58 மலேசியர்களோடு தொடர்பு ஏதும் இல்லாத ஒரு சூழல் அப்படின்னு. இப்போ இந்த குடும்ப உறுப்பினர்கள் இங்க பதறி போயிருக்கிறாங்க. அங்க போனா என்ன பண்ணணும், இல்ல அங்க எப்படி என்ன செய்யறது அப்படின்றது தெரியாத ஒரு சூழல் இருப்பாங்க. விஸ்மா புத்திரா, நம்முடைய வெளியுறவு அமைச்சு இதற்காக சில வரையறைகளையும் வகுத்திருக்கிறது. அந்த குடும்பத்தோட தொடர்பு கொண்டிருக்காங்க அப்படின்னு, என்ன அவங்க செய்யணும், என்ன நிலவரம், இதை எப்படி கையாள்றது குடும்ப உறுப்பினர்கள் பொறுத்த வரைக்கும்?
2: முடிந்த வரைக்கும், ஏன்னா இது வந்து டிசாஸ்டர்ன்னு சொல்ல முடியல. முன்ன வந்து ஒரு மாதத்துல ஒன்னு இல்லாட்டி ஒரு ரெண்டு மாதத்துல ஒரு டே ஒரு இந்த மாதிரி பிரச்சனைகள் தான்
1: இயற்கை பேரிடர். ஆமா,
2: ஆனா இன்னைக்கு வந்து நீங்க சொன்னீங்கன்னா இந்த டிசாஸ்டர், நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் ஒவ்வொரு வாரமும் நடக்குது. அதனால நாங்களும் வந்து எங்களுடைய தூதரங்களும் சரி, எங்களுடைய ஹோம் பேஸ் ஸ்டாஃப்ஸ் அவங்களையும் சரி, ட்ரைனிங் பண்ணி தான் அனுப்பியிருக்கோம். ஏறக்குறைய இப்ப வரைக்கும் இந்த வருஷத்திலே வந்து ஏறக்குறைய 400 பேரை நாங்க ட்ரெயின் பண்ணி தான் அனுப்பியிருக்கோம்.
0: அதாவது வெளிநாட்டுக்கு போகும்போது இதெல்லாம் எதிர்கொள்ள தயாரா
2: இதெல்லாம் நீங்க முன்ன அது முன்ன இந்த பாடத்தை வந்து இப்ப நாங்க இதை வந்து சேர்த்துட்டோம். அதாவது எப்படி ஒரு மேனேஜ் பண்றது, இந்த மாதிரி கிரைசிஸ் வரும்போது எப்படி மேனேஜ் பண்றதுன்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்து தான் நம்ம அனுப்பியிருக்கோம். அதனால அவங்க வந்து தயாரான நிலைமையில தான் இருக்காங்க. அவங்களும் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அந்த ஒரு இதுல தான் இருக்காங்க. ஆனா சில நேரத்துல வந்து இப்ப டெலிகம்யூனிகேஷன் பிரேக் டவுன், அப்ப அது வந்து இப்ப வந்து அதுக்கு பூர்த்தி செய்யறதுக்கு வேக வேகமான வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. தேடலும் ஓடிக்கிட்டு இருக்கு. பல பல பல பல நேபாளுடைய ஆமியும் இறங்கி இருக்காங்க. பல வகையில வந்து உதவிகள் வந்து ஓடிக்கிட்டு தான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சோ அந்த வகையில விஸ்மா புத்திரா 24 மணி நேரம் இந்த சேவை மையம் வந்து திறந்திருக்காங்க. இங்க விஸ்மா புத்திரா கொல்லும் பொருள்ல இந்த இது இருக்கு. இது இவங்க வந்து காத்மாண்டுலேருந்து, காத்மாண்டு தூதரத்திலிருந்து வந்து எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இவங்க வாங்கி இங்கேந்து வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இன்ஃபர்மேஷன். ஏன்னா நீங்க நேரா எல்லாமே அங்க கான்டாக்ட் பண்ணாலும் சரியா வராது. நேத்து வந்து பார்க்க போனா கம்யூனிகேஷன் வந்து அவ்வளோ ஸ்டேபிளா இல்ல. ஈவன் கால் பண்ண முடியல, ஒரு 2-3 கட் பண்ணுது அப்படி. ஏன்னா அவ்வளோ இதா இல்லாதனால அதோட எல்லாமே கால் பண்ண முடியல. அந்த லைனே பிஸின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இதா இருந்தது. பட் இருந்தாலும் அவங்க அந்த ஒரு என்னன்னா வந்து ஒரு மலேசியன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோட ஒரு ஒரு ஒரு கொஞ்சம் பொறுமையா இருந்து தவறான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து பரப்பாம இதெல்லாம் வந்து நிச்சயமாக செய்வாங்கன்னு என்ன எதிர்பார்க்கிறோம். ஏன்னா சில நேரத்துல அவங்க கொடுக்கற தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் அது வந்து, ஏன்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 3 காரணத்தினால் அங்க போயிருக்காங்க. கைலாசம் மலைக்கு போனவங்க ஒரு பெரிய குரூப், ரெண்டாவது சைட் சீயிங்க்கு போனவங்க அது ஒரு குரூப், ஜஸ்ட் இயற்கையை பாக்குறதுக்காக, அவ்வளவு அழகான இயற்கை பாக்குறதுக்கு. சில பேர் வந்து மலை ஏறதுக்காக போயிருக்காங்க. மலை ஏறின போனவங்க கொஞ்சம் பேர் எல்லாம் சேஃபா இருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டு. இது எல்லாத்தையும் நாங்க கலெக்ட் பண்ணி என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும், அதனால வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப இது பண்ணாம நிச்சயமாக கொஞ்சம் பொறுமையா இருந்து அந்த அந்த பகுதியே வந்து, ஆக்சுவலி அது ரொம்ப பேர் சொன்னாங்களா என்னன்னு தெரியல, அந்த பார்டர் ஏரியா வந்து ஒரு அமைதியான இடம்னு சொல்லுவாங்க. பிரச்சனையே மக்களுக்கு பிரச்சனை இல்லாத இடம்னா அந்த இடம் தான் சொல்லுவாங்க, தன்னாங் அந்த இடம். அப்படி இருக்க முடியல, நிச்சயமாக நம்ம ஒரு நல்ல ஒரு ஹோப்போட ப்ரே பண்ணுவோம். ப்ரே பண்ணி நிச்சயமாக அவங்களும் வந்து பத்திரமாக வரணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். அதே வகையில வந்து விஸ்மா புத்திரா எங்களுடைய வேலையை வந்து அவங்க தொடர்ந்து செய்து கொண்டு வராங்க.
0: இப்போ இந்த 58 பேருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு எந்த விதமான தவறான தகவலும் இல்ல, அவங்களுக்கு எந்த விதமான இடையூறையும் பொதுமக்கள் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற பிரைவசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் வந்து விஸ்மா புத்திரா வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ நீங்க இந்த எண்கள் சொன்னீங்களே, 24 மணி நேர சேவை எண்கள் இருக்கு. இந்த குடும்ப உறுப்பினர்கள் அவங்க தொடர்பு கொண்டு பேச,
2: அவங்க முக்கவாசி பேரு தொடர்பு கொண்டாங்கன்னு சொல்லி நேத்து சொன்னாங்க. சோ அது வந்து ஒரு நல்ல ஒரு இதுதான். அதே நேரத்துல வந்து தவறான ஒரு இது. சில பேர் சொல்றாங்க இறந்துட்டாங்க இதுன்னு, ஒரு ஒரு குறிப்பா நம்ம வந்து இவரு வந்து இந்த துணி தான் உடுப்பு தான் போட்டிருந்தாரு, இவரு தான் இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி தவறான ஒரு இதை வந்து தயவு செய்து அதை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு வந்து இங்க வந்து சொல்ல போனா விஸ்மா புத்ரா வந்து என்ன இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, இங்க வந்து நம்மளுடைய ராயல் போலீஸ் தயாரான நிலைமையில இருக்காங்க. அப்படி அங்க வந்து ஏதாவது ஒரு கேஷுவலிட்டி ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமாக இங்கேந்து ஒரு இங்கேந்து ஆபீசர்ஸ் போய் அவங்களுடைய டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அப்புறம் தான் அது உறுதிப்படுத்த முடியும். அது வரைக்கும் வந்து நம்ம உறுதிப்படுத்த முடியாது. அந்த வகையில வந்து ராயல் போலீஸ் ரெடியா இருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய ராணுவ அதிகாரிகளும் ரெடியா இருக்காங்க. உதவிகள் என்ன மாதிரி உதவிகள், அவங்க வந்து ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் நேபாளோட அரசாங்கோட உத்தரவுக்கு வெயிட் பண்றாங்க. நிச்சயமாக இதெல்லாம் ஏன்னா அந்த சொன்ன மாதிரி 40 கிலோமீட்டருக்கு ரோடே வந்து உடஞ்சிருச்சுன்னா அங்க வந்து போய் ரீச் பண்றதுக்கு
1: கஷ்டம்.
2: ஆனா நமக்கு நம்மளுடைய அதிகாரிகள் வந்து அங்க சரியா இருக்காங்க. அத்தாதனாலதான் நம்ம பங்களாதேஷ்ல இருந்து கூப்பிட்டு இன்னைக்கு எல்லாம் வந்து அங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அருகிலேயே இருக்காங்க.
1: ஆமா டாத்தோ, இப்போ இது நடந்துருச்சு அப்படின்னும் போது கொஞ்சம் அவகாசம் நம்ம கொடுத்தாதான் நம்ம சில தகவல் எல்லாம் வரும் இல்லையா. இப்போ இதே காலகட்டத்துல சில பேர் போகணும்னு நினைப்பாங்க, அவங்க அடுத்து நம்ம ஒரு ட்ரிப் போகணும் ஒரு சுற்றுலா போகணும்னு அவங்க திட்டம் போட்டுருக்கலாம். இவங்க போகலாமா இல்ல முடிஞ்ச வரைக்கும் ஒத்தி வைக்கலாம் நினைக்கிறீங்களா?
0: ஏன்னா இது வந்து பள்ளி விடுமுறை தொடங்குது, கைலாசத்துக்கு போறதுக்கான காலம் வந்து செப்டம்பர் வரைக்கும், அவங்களுக்கு பயணம் இருக்கலாம் இன்றைக்கோ இந்த வார இறுதியிலயோ அந்த மாதிரி இருக்கலாம். அப்ப என்ன பண்ண,
2: தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் அதை கொஞ்சம் தள்ளி வைத்தா சிறப்பு.
1: போவாதீங்க அப்படின்ற மாதிரி
2: போவாதீங்கன்னு சொல்றேன். ஏன்னா அந்த முக்கியமான அந்த அந்த பிரிட்ஜ் வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆயிருச்சு. இந்த பிரிட்ஜ் மட்டும் இல்ல, ஏறக்குறைய 22-23 பிரிட்ஜஸ் வந்து போச்சு உடஞ்சிருச்சு. அப்பனா ஒரு 40 கிலோமீட்டருக்கு எல்லாமே ஒன்னும் பயிக்க முடியாது. நீங்க அந்த ரிஸ்க் எடுத்து போவாம இருக்கிறது ஒண்ணு சிறப்பு. ரெண்டாவது மேல உள்ளவங்க கைலாசத்துல முடித்தவங்க இறங்க முடியாம
0: அவங்களுடைய நிலைமை என்ன, அவங்க இதெல்லாம் தாண்டி போய் மலை ஏறி இறங்கிட்டு இப்ப இந்த வழியிலதான் அவங்க வரணும் இல்லையா அவங்களுடைய மலேசியா பயணத்திற்காக. அவங்க அவங்களுடைய சூழல் எப்படி இருக்கும், அரசாங்கம் அவங்களுக்கு என்ன மாதிரி உதவி?
2: இப்ப வந்து அவங்க இவங்களுடைய மெயினா வந்து நம்ம எத்தனை பேர் எவ்வளவு பேர் பாதிச்சிருக்காங்க இவங்களை நம்ம தேடுற இதுல நம்ம இதுல இருக்கோம். அவங்க வந்து முடிந்த வரைக்கும் சேஃபா
1: இருக்கிறது
2: அந்த சகதிகள் பகுதி எல்லாம் போவாம சில பேர் அதுலயும் நடந்து போறாங்க. அதெல்லாம் தவிர்க்கணும், நிச்சயம் தவிர்க்கணும். ஏன்னா இது வந்து அங்க வந்து பல லேக்ஸ் அங்க இருக்கு, அதுக்காக அது அந்த ரிஸ்க் எடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு பகுதியில சேஃபான இடத்துல இருந்தா சிறப்பு. லேட்டர் டெலிகம்யூனிகேஷன் எல்லாம் சரியா வந்ததும் அவங்களை நம்ம தொடர்பு கொண்டு எப்படி அவங்களை வந்து மலேசியாக்கு திருப்பி கொண்டு வர்றதுக்கு அந்த ஏற்பாடுகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
0: சரி, ஆக எல்லாரும் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை இந்த இடத்துல முன்வைக்கின்றோம். ஏன்னா நேற்று இன்னொரு தகவல் படி அங்க ஒரு சின்ன அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கு, இதற்கு பிறகும் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பனிப்பாறைகள் இருந்து கரைந்த சூழல் தான் இதுக்கு ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையை காப்போம். அது மட்டும் இல்ல, முதல்ல இடத்தை சொல்லியிருந்தாரு இறைவன் கிட்ட வேண்டுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம், அவங்க பத்திரமா வரணும் அப்படின்னு ஒரு பாடலை கேட்டுருவோம்.
1: இன்னும் சில கதைகள் பேசலாங்க. இது வணக்கம் மின்னல்.

0: வணக்கம். மின்னல் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு நம்மோடு நேபாளில் நடந்த இந்த இயற்கை பேரிடர் குறித்து வெளியுறவு அமைச்சுடைய வெளியுறவு அரச தந்திர கழகத்தின் இடர் நிர்வாக விரிவுரையாளரும் நம்முடைய வெளியுறவு அமைச்சின் முன்னாள் துணை அமைச்சருமாகிய டாக்டர் ஏ கோகிலன் பிள்ளை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
1: பொதுவாகவே இந்த மாதிரி சுற்றுலாவா இருக்கட்டும் அல்லது யாத்திரையா இருக்கட்டும் டாக்டர், பதிவு பெற்ற நிறுவனங்கள்ல அணுகி போகிறதா சரி அப்படின்ற மாதிரி பொதுவா நம்ம சொல்றேன். அதுதான் விதிமுறையும் கூட இல்லையா? ஏன்னா இந்த மாதிரி சில தவிர்க்க முடியாத சூழல்ல பதிவு பெற்ற நிறுவனத்தால் தான் அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி உங்களுடைய ஆலோசனை என்ன, ஏன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
2: அதாவது இன்னைக்கு முக்கவாசி இன்னைக்கு நம்ம இமிடியட்டா இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு ஏறக்குறைய நம்ம தெரியுதுக்கு காரணம் வந்து இந்த டிராவல் அண்ட் டூர் அவங்க ஏற்பாடு பண்ணி ஒரு குரூப்பா போனதுனாலதான் எங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. எத்தனை பேரு ஒன்னும் மேல இருக்காங்க, இதுல இருக்காங்க, கைலாசத்துல இருக்காங்க, அந்த மாதிரி காரணம் வந்து குரூப் குரூப்பா போனனாலதான். தனியா போனவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சரியா கொடுக்க சில இடத்துல கிடைக்காது எங்களுக்கு. அதனால தயவு செய்து இங்கன்னு இல்ல, நேபாள்னு இல்ல, எந்த பகுதியில நாம சொன்ன மாதிரி டிசாஸ்டர்ஸ் வந்து டெய்லி நடக்குது. இப்ப நீங்க பாத்துருக்கலாம், ஒரு ரெண்டு வாரம் முன்னுக்கு கூட தாய்லாந்துல வந்து
0: வெடிகுண்டு
2: வைத்து பல வீடுகளுக்கு நெருப்பு வச்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைமை ஏற்படுத்துவதும் எங்களுக்கு வந்து கரெக்டான அந்த டேட்டா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இல்ல. அப்ப சில பேர் சொல்றாங்க 300 பேர் இருக்கலாம் அப்படின்னு. நாங்க உண்மையிலேயே செக் பண்ணி பார்க்க முடியல, 1600 பேர் வந்து அந்த பகுதியில
0: இருக்காங்க,
2: மலேசியர்கள், நாராத்திவாட்டும் சரி, பத்தானியும் சரி, இந்த பகுதியில. அதனால வந்து அவங்க ஒரு குரூப்பா போறவங்க தயவு செய்து விஸ்மா புத்ராக்கு இல்ல அங்க உள்ள தூதரத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணா இந்த மாதிரி நாங்க கைலாசத்துக்கு போறோம் அப்படின்னு. அப்ப நம்ம கான்டாக்ட் பண்றதுக்கு நம்ம ஈஸியா இருக்கும். அவங்களுடைய பேரும் ஐசி நம்பரும் இருந்த பேரும் போன் நம்பரும் கான்டாக்ட் நம்பர் இருந்தாலே ஒரு நபரோட கான்டாக்ட் நம்பர் மட்டும் பத்தாது, சில பேருடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் இருந்தா ஈஸியா இருக்கும். அந்த சேஃபா இருக்கீங்களா எப்படின்னு நம்ம செக் பண்றதுக்கு அது ரொம்ப முக்கியம்.
0: ஆனா இப்ப அவங்க இப்படி நினைக்கலாம் இல்லையா, அவங்க வந்து அதற்காக விசா விண்ணப்பம் இதெல்லாம் மேற்கொள்றாங்க இல்லையா, அப்ப இந்த விவரங்கள் அங்க இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். அதை தாண்டி அவங்க பதிவுகள் கொடுத்துட்டு போறது சிறப்புன்னு சொல்றீங்க.
2: ஓகே, ஏன்னா செய்யணும் அது. எப்படின்னா வந்து நான் வந்து இப்ப விசா எடுக்கிறேன், இந்தியாவுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு 14 விசா எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். ஆனா நான் எந்த பகுதியில இருக்கேன்னு என்னால சொல்ல முடியாதுல்ல, எந்த பகுதி. இப்ப அதே மாதிரி நீங்க இந்தோனேஷியா எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய நாடு, தீவுகள் மட்டும் 13,000 தீவுகள் இருக்கு. பிலிப்பீன் எடுத்துக்கிட்டா 7,200 தீவுகள் இருக்கு. அப்ப நீங்க எந்த தீவுக்கு போறீங்கன்னு எங்கனால சொல்ல முடியாதுல்ல.

0: அதனால தயவு செய்து நீங்க இனிமேலும் வர முடியல. ஏன்னா நாங்க அப்படிதான் நாங்க எங்களுடைய தூதரங்கத்தை ஆபீசர்ஸ ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம், நீங்க வர முடியல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, அதாவது இன்ஃபர்மேஷன் எடுங்க. எங்க இப்ப மலேசியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு உதாரணத்துக்கு மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு சொன்னா அது எங்களுக்கு தெரியும் எந்த பகுதியில படிக்கிறாங்க. நானே போய் மெசீர்ல வந்து உங்களுக்கு தெரியும் ஈஜிப்ட்ல போய் 10,000 மாணவர்களை நான் கொண்டு வந்தேன் 6 நாள்ல. அப்ப எனக்கு தெரியும் எங்க எங்க எந்தெந்த பகுதியில வந்து
1: படிக்கிறாங்க
0: மலேசியவர்கள் படிக்கிறாங்க, தந்தாவா, மொன்சோராவா, அலெக்சாண்ட்ரியாவா, கைரோவா, எனக்கு அந்த பகுதிகள் தெரியும். நான் அந்த மாணவர்களை வந்து ஒரு ஆபத்துல போய் கொண்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப
1: சௌகரியமா
0: இருக்கு. என்னதான் கர்ஃபியூ இருந்தாலும் என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அது என்னால செய்ய முடியும் அப்படின்னு. அதே மாதிரி அவங்க எந்த பகுதிக்கு எத்தனாம் தேதி போறோம், இப்ப நான் வந்து இதுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குரூப்பா தானே போறாங்க. அப்ப அவங்க தெரியப்படுத்துறது தப்பே இல்லையே. அவங்க வந்து இமெயில கூட தெரியப்படுத்தலாம், இல்ல ஃபேக்ஸ் மூலமா அவங்க தெரியப்படுத்திட்டா அப்ப கான்டாக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் தயவு செய்து, ஏன்னா ஒரு இன்னைக்கு வந்து எங்க நடக்குதுன்னு ஒரு ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியாது. நானே என்னுடைய ஆபீசர்ஸ் தயார் பண்ண முடியல, நான் சொல்லுவேன் எந்த நாடு அமைதியா இருக்கு சொல்லுங்க பாப்போம். இல்ல கிடையாது, எந்த நாடுமே ஸ்பெசிபிக்கா சொல்லவே முடியாது அமைதியான ஒரு பிரச்சனை இல்லாத நாடுன்னு. அதனால வந்து சுத்தி பாக்குறது தப்பு இல்ல. முதல்ல மோகன் சொன்ன மாதிரி ஸ்கூல் லீவு எல்லாம் போகணும்னு ஆசைப்படுவாங்க, அது தப்பே இல்ல. ஆனா வந்து கரெக்டா பாத்துக்கிட்டு அங்குள்ள சூழ்நிலைமை எப்படி இருக்கு அப்படி பாத்துக்கிட்டு தூதரங்கத்துக்கு வந்து தெரிய வைத்து அப்புறம் நீங்க போனீங்கன்னா அது சிறப்பான ஒரு இதா இருக்கும்.
1: சரி, இப்ப எந்த நாடா இருந்தாலும் இது பொருந்தும். இப்ப இதெல்லாம் தாண்டி இந்த பகுதின்றது நம்ம என்ன நினைக்கிறோம்னா கைலாய மலைக்கு செல்லக்கூடியவர்கள், இல்ல மலை ஏறுவதற்கு செல்லக்கூடியவர்கள், இல்ல அந்த இடத்துக்கு குறிப்பிட்டு பார்க்க போனவங்கன்னு இருப்பாங்க. சில பேர் வந்து நேபாளத்தில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள் இருக்கும், இப்ப பசுபதிநாத் கோவில் இருக்கு, போக்காரா இருக்கு, இந்த பகுதிகள்லாம் இருக்கு, இங்க போயிட்டு இங்கேயும் போய் பார்த்துட்டு வரலாமே
0: நினைச்சிருப்பாங்களே. அழகான ஊரு அது, அது நம்ம மறக்க முடியாது,
1: மறக்கவே முடியாது,
0: அவ்வளவு அழகான ஊரு. அதனால தாராளமா அவங்க போலாம். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நேபாளுக்கு பொறுத்த வரைக்கும் டிபேட்டுக்கு பொறுத்த வரைக்கும் டிபேட்டும் ஒரு அருமையான அழகான ஊரு. அது ஒரு 6 மாதம் தான் அங்க சுத்தி பார்க்க முடியும், இன்னொரு 6 மாதம் சுத்தி பார்க்க முடியும். பனி அந்த அளவுக்கு இதா இருக்கும், தண்ணி ஆக்சிஜன் இருக்காதுன்னு நான் சொன்ன மாதிரி ஆக்சிஜன் இருக்காது அந்த பகுதியில.
1: அப்போ எப்படி அங்க நடமாட்டம் இருக்கும்? ஆட்கள்
0: நடக்கிறதே வந்து கொஞ்சம் மெதுவா தான் போகணும். அப்புறம் காலையில காலையில அந்த ஒரு ரெட் கலர் சீரா மாதிரி கொடுப்பாங்க, அது வந்து ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணும்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு பகுதிக்கு நம்ம போறோம்னா அங்க உள்ள எப்படி இருக்கு சூழ்நிலைமை, எப்படி இருக்கு, இது நமக்கு ஒத்து வருமா, நம்ம வயசுக்கு அது ஒத்து வருமா, இதெல்லாம் நம்ம பார்த்து அங்குள்ள கலாச்சார சில நேரத்துல கல்ச்சுரல் வித்தியாசமா இருக்கும், சில நேரத்துல அவங்களுடைய லாங்குவேஜ் கொஞ்சமாவது உங்களுக்கு அந்த பேசிக் லாங்குவேஜாவது உதவி செய்யும் அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் கூட நீங்க படிச்சுக்கலாம்.
1: நம்மள தயார்படுத்திட்டு தான் போனோம்
0: மலேசியா ஊருக்கு. இப்ப நீங்க அரப் இதுக்கு அரப்ஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசமா நீங்க வந்து, நான் வந்து தப்பிச்சதே காரணம் வந்து இந்த லாங்குவேஜ்
1: மொழி.
0: நான் வந்து அவங்க போய் அவங்க என்ன வந்து அரசாங்கம் வந்து அந்த ஆமி என்ன தடுத்ததும் நான் முதல் சொன்ன வார்த்தை அது வந்து கர்ஃபியூ, போகவே முடியாது. ஆனா என்ன தடுத்ததுமே தடுத்து கன் ஒரு ஒரு வகையில எனக்கு ஒரு பயமான ஒரு சூழ்நிலை
1: மிரட்டல்
0: மிரட்டல் வந்த நேரத்துல நான் முதல் சொன்னது வந்து மலேசியா வசீர்னு. மலேசியா வசீர்னா வசீர்னா மலேசியா மலேசியா மலேசியா வசீர்னா அமைச்சர். நான் மலேசியா அமைச்சர்னு சொல்லும் அவங்க எடுத்ததும் அவங்க ஆமிக்காரவங்க என்ன சொன்னாங்க, மலேசியா சோ ஜென்டல்மேன் சொன்னா அப்பதான் என் உயிர் தப்பிச்சது. சோ அந்த மாதிரி இல்லாட்டி அன்னைக்கு முடிஞ்சிருக்கும். சோ நம்ம எந்த சூழ்நிலைமையில எப்படி வேணாலும் ஒரு ஒரு நாட்டுக்கு போகலாம். அவங்களுடைய கொஞ்சமாவது நம்ம இதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சு போகணுமா, நம்மளுடைய ட்ரிப் வந்து ஸ்மூத்தா நல்லா சந்தோஷமா போயிட்டோம்.
1: இந்த சந்திப்பு வந்து விவரங்கள் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு, எப்படி நம்ம எதிர்கொள்ளணும், அந்த குடும்பங்கள் அந்த உறவினர்களை நம்ம கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இருக்கணும், அவங்கள இந்த நேரத்துல விடுங்க, அவங்கள மலேசிய வெளியுறவு அமைச்சு நம்முடைய அரசு வந்து அவங்களை பார்த்துட்டு இருக்காங்க. நம்முடைய மாமன்னருமே அதை தான் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா?
2: ஆமா, அதை ரொம்ப அதிகமாவே அவர் வலியுறுத்திருக்காரு. மலேசியர்கள் மட்டுமின்றி ஒரு நாட்டுக்கு பிரச்சனை அப்படின்னும் போது இன்னொரு நாடு போய் நிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பல முன்னெடுப்புகளும் தொடர்ந்து மலேசிய அரசாங்கமும் வந்து நிகழ்த்திட்டு இருக்காங்க.
1: அதெல்லாம் தாண்டி நம்ம எல்லாரும் வேண்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவு செய்ததுக்கு முன்னர் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த சம்பவம் தொடர்பாக மலேசியர்களுக்கு?
0: அந்த ஒவ்வொரு ஃபேமிலிஸ்க்கும், அதாவது பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸ்க்கு, ஜஸ்ட் கீப் ப்ரே. நேபாளுக்கும் சரி திபெத்லையும் சரி எல்லா மனிதர்களுக்கும் நம்ம ஒரு வழிபாட்டோட, தெய்வ வழிபாட்டோட ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை வைத்து நிச்சயமாக நம்ம, ஏன்னா சொன்ன மாதிரி தூதரங்கம் இருக்கு, அங்கே உள்ள பல கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அதாவது நேபாள் சைட்டும் சரி நம்ம சைட்டும் சரி, இவங்கெல்லாம் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு சேஃபான ஒரு இதை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க.
1: ஆக பொதுமக்கள் என்ன சொல்லுவாங்க, நம்பிக்கை இழக்காது, இவங்க எல்லாம் நல்லபடியா வரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனைகளை முன்வைங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நீங்க வழிபாடு செய்யும் போது அந்த நபர்கள் எல்லாம் திரும்பி வரணும் அப்படின்றதையும் வேண்டிக்கோங்க அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம்.
2: ஆமா, பல கேள்விகளுக்கு நம்ம டத்தோ அவர்கள் இன்றைக்கு நல்லதொரு விளக்கத்தை வந்து கொடுத்திருந்தீங்க. மலேசிய வெளியுறவு அமைச்சின் வெளியுறவு அரசு தந்திர கழகத்தின் இடர் நிர்வாக விரிவுரையாளரான டத்தோ ஏ கோகிலன் பிள்ளை இன்றைக்கு வந்து விவரங்கள் கொடுத்தமைக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி டத்தோ.
0: நன்றி.
1: வெளியுறவு அமைச்சுடைய முன்னாள் துணை அமைச்சராகவும் செயலாற்றி இருக்கிறாரு. நேபாள திபெத் பகுதிகள் எப்படி இருக்கும், ரொம்ப தூய்மையான ரொம்ப புனிதமான ஒரு பகுதியாக பார்க்கப்படுது இந்த கைலாய மலை. நம்முடைய இந்துக்கள் மட்டுமின்றி எல்லாத்துக்குமே தெரியும், இங்க போகக்கூடியவர்கள் வந்து வழிபாட்டுக்காக ஒரு பெரிய புனித தலத்தை நோக்கி போறாங்க அப்படின்னு சொல்லி
2: சீக்கிரம் நிலைமை சரியாயிரணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் ஒட்டுமொத்தமா பிரார்த்தனை செய்வோங்க.

0: நேபாள வெள்ளம், மலேசியர்கள் தொடர்பான ஊகங்கள் வேண்டாம். விஸ்மா புத்ரா அறிவுறுத்தல். ஆசியான் தொழிலாளர் திறன்களை அங்கீகரிப்பதை வலுப்படுத்த வேண்டும். மலேசியா வலியுறுத்தல். வணக்கம், சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பேரிடரில் 31 வெளிநாட்டினர் வெற்றிகரமாக மீட்கப்பட்டனர். இருப்பினும் அவர்களில் மலேசியர் எவரும் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. நேபாள சுற்றுலா வாரியத்தின் அண்மைய பதிவுகளின் அடிப்படையில் இந்த எண்ணிக்கை அமைந்துள்ளது. மீட்பு நடவடிக்கைகள், பாதிக்கப்பட்டவர்களை வெளியேற்றுவது உட்பட அவர்களை அடையாளம் காணும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையில் நூற்றுக்கணக்கான இதர வெளிநாட்டவருடன் 55 மலேசியர்கள் இன்னும் கண்டறியப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய நிலவரப்படி இந்த பேரிடரில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 359 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு நிலவரத்தில், நேபாள பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மலேசியர்கள் குறித்த ஊகங்களை வெளியிட வேண்டாம் என விஸ்மா புத்ரா பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. அவர்களின் நிலை குறித்து இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. காட்மாண்டுவில் உள்ள மலேசிய தூதரகம் வாயிலாக நேபாள அதிகார தரப்பின் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் பெறப்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டது. மலேசியர்களுக்கும் சம்பந்தப்பட்ட குடும்ப உறுப்பினர்களுக்கும் தகவல்களை ஒருங்கிணைக்கவும் தொடர்பு வழிகளை ஏற்படுத்தவும் புத்ராஜியாவில் உள்ள வெளியுறவு அமைச்சின் செயல்பாட்டு அறை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி 8 மாநிலங்களில் உள்ள 16 இடங்களில் காற்று மாசு குறியீடு IPU ஆரோக்கியமற்றதாக பதிவாகியுள்ளது. சரவா, குவாலலம்பூர், பினாங்கு, ஸ்லாங்கூர், பேரா, புத்ராஜயா ஆகியவை அவற்றுள்ளடங்கும். சரவா ஸ்ரீ அமானில் IPU 185 என உயர்வாக பதிவாகியுள்ளது. அதற்கடுத்த நிலைகளில் சரியானில் 167ஆகவும், குவாலலம்பூர் சிராசில் 159ஆகவும், பினாங்கு செபராங் பிராயில் 155ஆகவும் IPU பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே புகைமூட்டத்தை தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற திட்டமிடப்பட்டிருந்த 2026 தேசிய நாள் பிரதான உரை நிகழ்ச்சி மருடேக்கா சதுக்கத்திலிருந்து புத்ராஜயா மாநாட்டு மையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பு சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு இம்முடிவெடுக்கப்பட்டதாக 2026 தேசிய நாள் மலேசிய நாள் கொண்டாட்ட செயற்குழு தெரிவித்தது. இதற்கிடையில் தொடர்புடைய நிறுவனங்களின் ஆலோசனை உட்பட தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் தேசிய நாள் அணிவகுப்பை நடத்துவது குறித்து முடிவெடுக்கப்படும். பல்கலைக்கழக விதிமுறைகளை மீறும் மாணவர்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கை குறித்து பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிறப்பித்த உத்தரவை தொடர்ந்து உயர்கல்வி அமைச்சு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இந்த நடவடிக்கை சட்டநிலையில் எடுக்கப்பட்ட முடிவுகளையும் பல்கலைக்கழக விதிமுறைகள், குறிப்பாக மாணவர் சுதந்திரமும் அதில் உள்ளடங்கியிருப்பதாக உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்துள்ளார். ஆசியான் உறுப்பு நாடுகள் தொழிலாளர்களின் திறன் தகுதிக்கான அங்கீகாரத்தை வலுப்படுத்த வேண்டுமென மலேசியா வலியுறுத்தியுள்ளது. வட்டார திறனாளர்கள் தொழில்துறை தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் உலகளவில் போட்டியிட முடியும் என்பதை உறுதி செய்ய இது அவசியம் என மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் கூறினார். நுட்ப தொழில்திறன் கல்வி, டிவெட் கூட்டு சான்றிதழ் உட்பட தகுதிக்கான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துதல், தொழில்நுட்ப பரிமாற்றம், ஆசிரியர்களின் திறன் மேம்பாட்டை விரிவுபடுத்துதல், செயற்கை நுண்ணறிவு, AI போன்ற எதிர்கால துறைகளில் உலகத்தரம் வாய்ந்த பயிற்சி திட்டங்களை உருவாக்குதல் என்ற 3 கூறுகளுக்கு மலேசியா முன்னுரிமை அளிப்பதாக அவர் குறிப்பிட்டார். தாய்லாந்து பாங்காக்கில் நடைபெற்ற ஆசியான் பிளஸ் 3 தொழிலாளர்கள் அமைச்சர் கூட்டத்தில் டாக்டர் ஸ்ரீ ரமணன் இதனை தெரிவித்தார். 2022 ஆண்டிறுதியில் கூட்டரசு நிர்வாக பொறுப்பை ஏற்றதிலிருந்து மடானி அரசாங்கம் புதிய சூதாட்ட அனுமதிகளை வெளியிட்டதில்லை. மேலும் சூதாட்ட வளாகங்களின் எண்ணிக்கையையும் அரசு அதிகரித்ததில்லை என்று நிதியமைச்சு அறிக்கையில் தெரிவித்தது. இன்னும் செயல்பாட்டில் உள்ள உரிமங்கள், அனுமதிகளின் எண்ணிக்கை 1990களிலிருந்து வழங்கப்பட்டு வரும் அங்கீகாரத்தை அடிப்படையாக கொண்டது என MOF விளக்கமளித்துள்ளது. கிடாவில் சூதாட்ட நடவடிக்கைகள் குறித்து மாநில மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ முகமத் சனுசி மாட்னோர் வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து MOF இதனை தெளிவுபடுத்தியது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: வளரும் தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்போம். சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை என்று. அது ஒற்றுமைக்கும் பொறுமைக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைத்த மகுடம் என்று.
2: நாட்டுப்பற்றை நெஞ்சிலும் நாட்டிற்காக இன்னுயிர் நீர்த்தவர்களை நினைவிலும் சுமப்போம்.
3: போராடி பெறப்பட்ட சுதந்திர உணர்வை தேசிய கொடியை பறக்கவிட்டு பறைசாற்றுவோம்.
0: நேபாளம் சீனா எல்லைப் பகுதியில் ஏற்பட்டுள்ள பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தனது மக்களுக்கு உதவ சிங்கப்பூர் புதுடெல்லியில் உள்ள தனது தூதரகத்திலிருந்து நெருக்கடி நடவடிக்கை குழுவை அங்கு அனுப்பியுள்ளது. சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் நேபாளம் சீன அதிகாரிகளுடன் இணைந்து செயல்பட்டு வருவதுடன் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள தனது குடிமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் தொடர்ந்து ஏற்படக்கூடிய வெள்ள ஆபத்து காரணமாக பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தியுள்ளது. உலகையே உலுக்கியுள்ள அந்த இயற்கை சீற்றத்தில் சிங்கப்பூரர்கள் 9 பேரை இன்னும் தொடர்பு கொள்ள இயலவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் வெள்ளப்பேரிடரை அடுத்து தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ள ஆஸ்திரேலியர்களை கண்டறிவது கடினமாக உள்ளது என வெளியுறவு அமைச்சர் பெனி வாங் தெரிவித்துள்ளார். மேலும் வெள்ளத்தில் காணாமல் போன ஆஸ்திரேலியர்களின் எண்ணிக்கை 39 உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார். நேபாளத்தில் தனது அதிகாரிகள் 20 பேர் தேடி மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் வரும் நாள்களில் அந்த பணிகள் மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதேவேளை 3.6 மில்லியன் அமெரிக்க டாலர் வெள்ள நிவாரண நிதி வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். இந்தோனேசியா ரியாவ் வட்டாரத்தில் பெக்கான்பரு பிலலாவான் பகுதிகளில் காட்டுத்தீ தொடர்பான அவசர நிலை அவசர எச்சரிக்கை நிலையிலிருந்து அவசர நடவடிக்கை நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. கடுமையான புகைமூட்டம் காரணமாக காற்றுத்தரம் மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையில் இருப்பதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தீயை அணைக்கும் பணிகளையும் காட்டுத்தீ மக்கள் மீது ஏற்படுத்தும் தாக்கத்தையும் குறைக்கும் நடவடிக்கைகளையும் துரிதப்படுத்த முடியும் என்று தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் BNB தெரிவித்தது. விளையாட்டு A1 செமி ப்ரோ லீக் கால்பந்து. கிளாந்தான் சிட்டி FC முதல் பருவத்திலேயே முதல் 4 இடங்களை பிடிக்க இலக்கு கொண்டுள்ளது. இதன் மூலம் சூப்பர் லீக்கில் விளையாடும் வாய்ப்பை பெற இயலும் என்று அது பெரிதும் எதிர்பார்க்கின்றது. அந்த இலக்கு நடைமுறைக்கு ஏற்றது. ஏனெனில் JDT 2, ஸ்லாங்கூர் 2, நெகிரி செம்லான் 2 ஆகிய 3 ஃபெடர் அணிகளும் சூப்பர் லீக்கிற்கு தகுதி பெறவில்லை என்று கிளாந்தான் FC தலைவர் தான்சி அன்வார் மூசா நம்பிக்கை தெரிவித்தார். ஐரோப்பிய வெற்றியாளர்கள் லீக். நடப்பு வாகையாளர் பாரிஸ் சென் ஜெர்மாயின் PSG இம்முறை லீக் நிலையில் பார்சலோனாவையும் மான்செஸ்டர் சிட்டியையும் எதிர்கொள்ள உள்ளது. அதேவேளை 15 முறை பட்டம் வென்றுள்ள ரியால் மெட்ரிட், இன்டர் மிலான், ஆர்சனல் ஆகியவற்றுடன் மோதவுள்ளது. இந்த அணிகள் மொனாக்கோவில் நடைபெற்ற குழுக்களில் தேர்வு செய்யப்பட்டன. 6 முறை ஐரோப்பிய கிண்ணத்தை வென்றுள்ள பயர்ன் முனை தொடக்கமாக ஆர்சனல், அத்லெட்டிகோ மெட்ரிட், மான்செஸ்டர் யுனைடெட் ஆகியவற்றுடன் களம் காணவுள்ளது.
4: பிரேசில் தடகள வீரர் அலெசண்டோ சந்தோஸ் ஆடவர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் புதிய உலக சாதனையை படைத்துள்ளார். சுவிட்சர்லாந்து சூரிக்கில் நடைபெற்ற அப்போட்டியை அவர் 45.8 வினாடிகளில் நிறைவு செய்து முதலாவதாக வந்தார். நார்வேயின் கேஸ்டன் வர்ஹோம் டோக்கியோ ஒலிம்பிக்கில் படைத்திருந்த முந்தைய உலக சாதனையான 45.94 வினாடிகளை அவர் முறியடித்தார்.
0: நேபாள வெள்ளம். மலேசியர்கள் தொடர்பான ஊகங்கள் வேண்டாம். விஸ்மா புத்ரா அறிவுறுத்தல். ஆசியான் தொழிலாளர் திறன்களை அங்கீகரிப்பதை வலுப்படுத்த வேண்டும். மலேசியா வலியுறுத்தல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: For my people.
1: கிளம்பன் போமோசாங் அங்கதான் நாங்க சியாச்சியன் போனோம். ரொம்ப பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம். நான் இருந்த தங்குன அந்த டாம்ல வந்து நாங்க ஒரு மூணு பேர் தான் தமிழவங்க, மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள். நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணியை காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், மெஷின் சுத்தம் பண்ணிடுறதும், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேஃப் பண்ணி எனக்கு எடுத்து வந்துருவாங்க, இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேஃப் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படுத்துக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் திங்.
2: ஜாலோர்கம் இலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம். ஜலோர்க்கு மீளாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம். தேசிய தினம் கொண்டாடுறதுக்கு சனி ஞாயிறு திங்கக்கிழமை வந்து நம்ம தேசிய தினத்தை கொண்டாட போறோம். சரி, இப்ப இந்த புகை மூட்டம் சூழல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அங்க இது பற்றிய விவரங்கள் அறிவிக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இருக்க போகுதுன்னு இப்போ ஒரு சந்திப்பு ஒன்று காத்திருக்கிறது உங்களுக்காக.
3: இன்றைக்கு நம்மோடு வந்து பாத்தீங்கன்னா சமூக நல இலாக்கா உடற்பேறு குறைந்தவர்கள் முன்னேற்றத்துறையினுடைய இயக்குனர் பத்மநாத நல்லசாமி அவர்கள் வந்திருக்காங்க. ஏன்னா இன்னும் கூடிய விரைவில் வந்து 80ஆம் ஆண்டு நிறைவு விழாவை சமூக நலத்துறை வந்து கொண்டாடவிருக்கிறாங்க. அதை பற்றி விவரங்களை நம்மோடு பகிர்ந்துக்க போறாங்க.
2: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
4: வணக்கம், நல்லா சிறப்பா இருக்கேன், எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. இப்போ நம்ம மிருடிகாவை இன்னும் 2 நாள்ல வந்து நம்ம கொண்டாட போறோம், சுதந்திர தினம், தேசிய தினம். ரொம்ப இத்தனை ஆண்டுகளாக ரொம்ப நாளா நீங்க இந்த துறையில இருக்கிறீங்க, எத்தனையோ மலேசியர்களுக்கு உங்களால் வந்து நன்மை போய் சேர்ந்திருக்கிறது. ஒரு மலேசியரா இதெல்லாம் கொஞ்சம் திரும்பி பார்க்கும் போது எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்கு திருப்தி ஏற்படுதுங்க சார்?
4: ஆமா, நிச்சயமா இந்த வருஷம் 69வது ஆண்டு மெர்டிகா தேசிய தினம், அதை வந்து முன்னிட்டு நம்ம பல விஷயங்களை செய்திருக்கோம். ஆனா சமூக நலத்துறைன்னு எடுத்துக்கிட்டா நாங்க கஷ்டப்படுறவர்களுக்கு நிச்சயமா உதவிகள் பல செய்து கொண்டிருக்கிறோம். என்னோட பர்சனல் ரீதியில பார்த்தாலும் நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம், என்ஜிஓ மூலியமா, அப்புறம் பல மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து. ஸோ மலேசியன் என்ற முறையில வந்து நிச்சயமா சந்தோஷமும் ஆனந்தமும் அடைகிறோம். இந்த 69 ஆண்டு காலகட்டத்தில் வந்து மலேசியன் ஒரு வளர்ச்சி வந்து முக்கியமான வளர்ச்சி, பழைய பல விஷயங்கள்ல வந்து நம்ம சாதனைகள் புரிஞ்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது நிச்சயமா ஒரு சந்தோஷமான ஒரு விஷயங்கள். இந்த நாட்டில் பிறந்ததற்கு நம்ம சந்தோஷப்படணும்.
2: இப்போ நீங்க சமூக நலத்துறையில ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க, எத்தனையோ நாடுகளுக்கு நீங்க பயணம் கூட போயிருப்பீங்க, இல்ல அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய சமூக நலத்துறை இலாக்காக்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. நம்ம வேறுபட்டிருப்போம், அவங்களையும் நம்மளையும் பார்க்கும் போது நம்முடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பாக்குறீங்க.
4: ஓகே, இப்ப நம்ம வந்து பேருக்குறைந்தவர்களும் சரி, முதியவர்களுக்கும் சரி, எந்தெந்த விஷயங்கள் வந்து அவங்களோட முன்னேற்றத்துக்கு செய்ய முடியுமோ நிச்சயமா செய்து கொண்டிருக்கின்றோம். அங்கு உள்ள சமூக நலத்துறையும் இங்க வந்து பல விஷயங்கள்ல வந்து குறிப்பா ஆசியான் ரீதியில வந்து நம்ம பல கொலபரேஷன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கோம். உலக ரீதியில வந்து யுனைடெட் நேஷன் மூலியமா இப்ப பேரு குறைந்தவர்களுக்கு எடுத்துட்டோம்னா சிஆர்பிடின்னு ஒண்ணு இருக்கு, கன்வென்ஷன் ஆன் தி ரைட்ஸ் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். அந்த அங்கீகாரத்துல வந்து நம்மளும் பங்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால பேரு குறைந்தவர்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம நாடு வந்து அதை பங்கிட்டு அவங்களோட முன்னேற்றத்தை வந்து நம்ம பார்ப்போம்.
3: ஆமா, சமூக நலத்துறையினுடைய பங்கு அளப்பரியது. இன்றைக்கு கூட நம்ம காலையில வணக்கம் நல்ல நேர்கள்ட்ட கேட்டிருந்தேன், யாருக்கு நின்று சொல்ல போறீங்க அப்படின்னு. கண்டிப்பா உங்களுடைய பேரும் அந்த பட்டியல வந்திருக்கும்.
4: பாதிக்கப்பட்டிருந்தாங்க, குறிப்பாக மகளிர், பெண்கள், அப்புறம் சிறுவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை, தங்கும் வசதிகள் பிரச்சனை எல்லாம். அந்த பிரச்சனைகளை எதிர்நோக்குறதுக்காக வந்து என்ன செஞ்சாங்க, பிரிட்டிஷ் மிலிட்டரி ஆர்மின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க வந்து நிறுவனப்பட்டு தான் அந்த முத வெல்ஃபேர் ஆபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெல்ஃபேர் ஆபீஸ் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஜபத்தான் குபஜிகன் மசாரகாட் டிபார்ட்மெண்ட் ஃபார் சோசியல் வெல்ஃபேர் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப வறுமையில் உள்ளவங்க சமூக பிரச்சனையில் உள்ளவங்களுக்கு வந்து முதல்ல உதவிகள் செய்துக்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்து என்ன நடந்துச்சுன்னா வந்து இந்த இளைய குற்றவாளிகள் இந்த ஜுவனா எல்லாம் இருக்காங்களா அதுல ஈடுபடுறவங்க, அப்புறம் சீர்திருத்த திட்டங்கள், சீர்திருத்த பள்ளி ஆரம்பிச்சோம். அதனால தான் ஜே கே எம் கீழே வந்து இந்த ஸ்கூல் துணஸ் பக்தி அஸ்லாமாக்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எங்களுக்கு கீழே வந்தது. அதெல்லாம் வந்து ஆஃப்டர் 70s அப்புறம் 80s அப்புறம் வந்து முதியோர் இல்லம் அந்த மாதிரி எல்லாம் வர வர சோ இந்த சமூக நிலை இலாக்காவின் அந்த பொறுப்பும் வந்து நிறைய வந்துருச்சு. சோ பல விஷயங்கள்ல வந்து என்ன சொல்லுவாங்க பரிமாணங்கள் நடந்து மாற்றங்கள் நடந்து இப்போ வந்து சமூக இலாக்காக்கு ஒட்டு மொத்தமா ஒரு 7500 ஸ்டாஃப் இருக்காங்க. எல்லா மாநிலத்திலயும் இருக்கிறோம், எல்லா மாவட்டத்திலயும் வந்து சமூக நிலை இலாக்கா வந்து இயங்கி கொண்டிருக்கின்றோம். சோ முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு எந்த சேவைகளை போய் சேர்க்க வேண்டுமோ அதை கொடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம உதவிகள் செய்யறோம்.
2: இப்போ சமூக நிலை இலாக்காவுடைய சேவைகள் உங்களுடைய பொறுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது மக்களின் இதய துடிப்பை உணர்ந்து செயல்படுதல் அப்படின்ற ஒரு முறையை நீங்க கையாளுறீங்க, அது வந்து ஒரு கொள்கையாக வைத்திருக்கீங்க. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, ஏன் இந்த ஒரு கொள்கை எடுக்கப்பட்டது, ஏன் இதை முன்னெடுத்து செயல்படுறீங்க?
4: ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. மக்களின் இதய துடிப்பு அப்படின்னா மக்களை போய் நம்ம கண்டு அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு அப்படின்னு பார்த்து அறிஞ்சு அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை செய்து கொடுக்கணும் அப்படின்றது இப்போ எங்களுடைய நோக்கம். இப்போ வந்து ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு எல்லா பிரச்சனைகளும் தீர்த்துக்க முடியாது. அவங்க வீட்டுக்கு போய் பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை, அங்குள்ள முதியோர்களுக்கு என்ன பிரச்சனை, அங்குள்ள பேர் குறைந்தவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து அந்த கேஸ் ஒர்க்னு சொல்லுவாங்களே கேஸ் ஒர்க்கர்ஸ் மேனேஜ்மெண்ட் செஞ்சு ஸோ அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த விஷயங்களை அங்கே கொடுத்து பல ஆலோசனைகளை கொடுத்து அந்த அந்த ஒரு குடும்பத்துக்கே வந்து சில உதவிகளை செய்து அப்புறம் தான் வந்து நம்ம வெளியே வருவோம். அந்த விஷயங்கள்ல தான் இப்ப வந்து நம்ம என்ன சொல்றோம், இதய துடிப்பை உணர்ந்து செயல்படுது அப்படின்ட்டு. நம்ம ஆபீஸ்லயே உட்காந்துக்கிட்டு எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம தீர்த்திட முடியாது.
2: களத்துல இறங்கி
4: போய் பார்த்தாதான் அந்த ஆக்சுவல் ஸ்டோரி வந்து நமக்கு தெரியும், என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அவங்க வீட்டுல உண்மை கதை வந்து அவங்களுக்கு நம்ம போய் பார்த்து அவர் அறிஞ்சு அவங்களுக்கு உதவிகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள்.
3: சரி, ஒரு பாடல் வரட்டும். பாடலுக்கு பிறகு இன்னும் கூடி விரைவில் வந்து 80th நிறைவு விழா செய்யப்படுறாங்க, அதை பற்றி விவரங்கள் காத்துட்டு இருக்கு.
2: வாங்க தொடர்ந்து பேசுவோம். இன்றைக்கு சமூக நலத்துறையில் இருந்து அந்த சேவைகள் பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சமூக நல இலாக்காவின் பேரு குறைந்தவர்கள் முன்னேற்றத்துறை இயக்குனர் பத்மநாதன் நல்லசாமி அவர்கள் வந்திருக்காங்க, பல விவரங்களை வழங்கிக்கிட்டு இருக்காங்க.
1: சார், இப்போ சமூக நல இலாக்காவுடைய சேவைகள் அப்படின்னு பார்க்கும்போது சில பரிணாமங்களையும் இந்த 80 ஆண்டுகள்ல வந்து எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஆக எந்த மாதிரி உங்களுடைய அந்த GKM உடைய சேவைகள் இல்ல பொறுப்புகள் மாற்றம் கண்டிருக்கின்றன, இதெல்லாம் நீங்க சேர்த்திருக்கிறீங்க அப்படின்றத பத்தி பேசலாமா?
2: ஓகே, நிச்சயமா. ஒரு 1980 அப்புறம் பல பரிணாமங்கள் நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்து பல விஷயங்களில் வந்து நம்மளோட கமிட்மெண்ட் கொடுத்தோம். ஸோ அப்புறம் நாட்டோட அந்த வெல்ஃபேர் சிச்சுவேஷன் வந்து பல மாற்றங்கள் நடந்தது, குறிப்பாக பேரு குறைந்தவர்களுக்கு, அப்புறம் முதியோர்களுக்கு, அப்புறம் பிள்ளைகளுக்கு. ஸோ அதனால தான் நம்ம அதுக்கப்புறம் வந்து ஒரு 1980 மேலே, அப்புறம் 2000 அப்புறம் வந்து நம்ம அக்தா கனா கனா, அக்தா உரம் குரம் உப்பாயு, அப்ப இதெல்லாம் வர வர வந்து நம்மளோட பல விஷயங்கள் வந்து அந்த பேரு குறைந்தவர்களுக்கும் சரி முதியோர்களுக்கும் சரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு அவங்களோட காலத்துக்கு ஏற்ப. ஒன்னொன்னு வந்து இப்ப லேட்டஸ்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த இலக்க முறை மாற்றங்கள், டிஜிட்டல் மாற்றங்கள் எல்லாம் நடந்துருச்சு. சோ நம்மளுக்கு பல சிஸ்டம் எல்லாம் வந்துருச்சு. இப்ப பந்த்வான் சொன்னாங்கன்னா இந்த நிதி உதவிக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, அப்புறம் பேரு குறைந்தவர்களை வந்து பதியறதுக்காக சிஸ்டம் உரம் குரம் உப்பாயு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்கு அவங்கள பதியறதுக்கு. அப்புறம் NGO எல்லாம் பதிஞ்சு அவங்களுக்கு வந்து எந்தெந்த கிராண்ட் கொடுக்கறது அப்படின்னு அவங்களுக்குள்ள சிஸ்டம் இருக்கு. ஸோ நிறைய சிஸ்டம்கள் வந்துருச்சு. இப்ப
0: இலக்கவியெல்லாம் நிறைய
2: இலக்கவியெல்லாம் வந்துட்டோம். ஸோ அந்த மாற்றங்களுக்கு வந்து நாங்களும் வந்து நிச்சயமா போயிட்டு ஆகணும் பாருங்க. நம்ம பசங்க இருந்தோம்னா நிச்சயமா நம்ம பின்தங்கி போயிருவோம். ஸோ அந்த மாற்றங்கள்ல எதிர்நோக்கி பல மாற்றங்கள்ல அந்த எங்க ஜபத்தன் கபஜிகன் மூலியமாவும் அதை செய்து கொண்டு வருகின்றோம்.
1: அதுதான் அகப்பக்கத்துல வந்துட்டு வர்க்க JKM அவாம் படன் என்ஜிஓன்னு பிரிச்சிருக்கீங்க.
2: ஆமா. ஸோ ஏன்னா எங்களோட ஒன்னொன்னு வந்து எங்களுக்கு பல விஷயங்களை வந்து உதவிகரம் நீட்டுறவங்க வந்து இந்த NGOs, தன்னார்வலர்கள், இயக்கங்கள், அவங்க தான் எங்களோட ஸ்மார்ட் பார்ட்னர்ஸ் மாதிரி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட உதவிகளை எதிர்நோக்கி, ஏன்னா சில விஷயங்கள் வந்து எல்லாமே JKM செஞ்சிட முடியாது. குறிப்பா வந்து முதியோர்களை பாத்துக்கிறது வந்து எங்ககிட்ட வந்து ஒரு 10 சென்டர் இருக்குன்னா மீதி உள்ள சென்டர் வந்து NGOல இருக்கு. அதே மாதிரி தான் பேர் குறைந்தவர்களுக்கும் எங்ககிட்ட வந்து 10 சென்டர் இருக்கு, வெளியே வந்து 30-40 சென்டர்ஸ் இருக்கு. அப்ப அவங்களுக்கு கிராண்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து அவங்களை போய் பார்ப்போம் என்ன பிரச்சனைகள் அவங்க எதிர்நோக்குறாங்க அப்படின்ட்டு. எங்ககிட்ட நாங்க பார்க்க முடியாத கேஸ் அவங்க கிட்ட கொடுப்போம், அவங்க பார்க்க முடியாத கேஸ் நம்ம கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பரிமாணங்கள்லாம் நடந்துச்சு. அதுக்கு அப்பாற்பட்டு தான் அதை நம்ம சொன்னல இந்த இன்டர்நேஷனல் லெவலில் வந்து பல கமிட்மெண்ட்லாம் வந்து நம்ம சைன் போட்டிருக்கோம். ஸோ அதனால அந்த மீட்டிங்லாம் நடக்கும், வெளிநாட்டுக்கு போகணும். அப்போ ஆசியான் லெவல்லையும் பல என்ன சொல்லுவாங்க கலந்துரையாடலாம் இருக்கு. ஸோ அதிலெல்லாம் நம்ம பங்கேற்று அந்த ஆசியான் ரீதியில் எந்தெந்த உதவிகளை வந்து பேரு குறைந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பிள்ளைகளுக்கு செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து செய்து கொண்டு வருகின்றோம்.
0: சரி சார், இத்தனை வருட கால இந்த பயணத்தின் ஒரு முத்தாய்ப்பான ஒரு அங்கம் தான் அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா இந்த JKM 80 சமூக நலத்தினுடைய 80வது நிறைவு விழா செய்ய போறீங்க. சொல்லுங்க சார் அதை பற்றி.
2: ஓகே, 1946 நிறைவு விழா வந்து ஜபத்தான் கபாஜிகான் கொண்டாடுறோம். இது வந்து சிறப்பாக இந்த 3ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026 PICC நடக்க போகுது. காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சிடும் ப்ரோக்ராம், ஒரு சாயங்காலம் வரைக்கும் ஒரு 5-6 மணி வரைக்கும் ப்ரோக்ராம் நடக்க போகுது. ஸோ பல முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்கும். 1வது வந்து 0 to Hero அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரு குழந்தைகளும் சரி எங்ககிட்ட பந்த்வான் வாங்கினவங்களும் சரி அவங்க வந்து பேச போறாங்க. எப்படி பந்த்வான் வாங்கிக்கிட்டு இருந்தவங்க ஒரு காலகட்டத்தில் இப்போ வந்து அவங்க ஒரு பிசினஸ் மேன் ஆயிட்டாங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டாங்க. 20,000 வெள்ளி 30,000 வெள்ளி மாசம் சம்பளம் அவங்களுக்கு இன்கம் வருது. இப்ப அவங்க வந்து ஒரு சின்ன பிசினஸ் செஞ்சு இப்ப வந்து 20,000-30,000 வெள்ளி பிசினஸ் செய்யற அளவுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் பேரு குறைந்தவர்களும். முன்ன வந்து எங்க இடத்துல வந்து இந்த பொம்முளையான்னு சொல்லிட்டு வராங்களே, ஸோ அவங்க அந்த பொம்முளையான்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து அவங்க எதுக்கு போயிட்டாங்க, அவங்களும் ஒரு பிஸ்னஸ் செஞ்சு. ஸோ ஒருத்தர் வராரு, அவர் வந்து கார்பரேட் பிஸ்னஸ்ல இருக்காரு, அவர் வந்து ஒரு 30-40,000 வெள்ளி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு மாசத்துக்கு. அந்த மாதிரி சில மோட்டிவேஷனல் டாக்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு மக்களோட வந்து என்றுமே வந்து ஜபத்தான் கபாஜிகானோட நிதி உதவியை மட்டும் நம்பி இருக்காம தன்னிச்சையா இயங்குற வாய்ப்பையும் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அவங்களும் முன்னேற முடியும் என்ற ஒரு உத்வேகத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துல வந்து அந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு படுத்திருக்கோம்.
1: நம்பிக்கை
2: கொடுக்கறதுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த பிரஸ்மியான்லாம் வரும். நம்ம பிரதமரோட துணைவியார் வராங்க, அவங்க தான் பிரஸ்மி வராங்க. ஸோ அது அந்த ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சோடனே சில டாக் ஷோலாம் இருக்கு, சிராமா, அப்புறம் பாட்காஸ்ட் கூட இருக்கு. ஸோ அந்த மாதிரி சில நிகழ்வுகள், அப்புறம் பமீரான் ஓடுது எக்ஸிபிஷன் இருக்கு, அவங்க வந்து பார்த்துட்டு இப்போ பந்த்வான் பற்றி கேட்டு கேட்டுக்கலாம், இப்போ பண்ட் ஆஃப் தரான் ஓகே யூ அதை பற்றி கேட்கலாம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து மக்கள் என்னென்ன விஷயங்கள் தெரியணுமோ கபாஜி கேன்ல இருந்து வந்து கேட்டுக்கலாம். சில சமயத்தில் மக்கள் வந்து அவங்க குமுறல சொல்றாங்க, நாங்கள் வந்து கால் பண்றோம் ஃபோன் எடுக்க மாட்றாங்க, நாங்கள் வந்து பந்த்வான் கேட்குறோம் சரியான விளக்கத்தில் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும்போது தயவு செய்து வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும்
0: விரிவாக தெரியும்,
2: விரிவாக தெரியறதுக்கு வாய்ப்புகள்.
1: பொதுமக்கள் எல்லாரும் வரலாமா?
2: வரலாம், வரலாம். ஓகே ஓகேங்களா?
1: எங்க நடக்குதுன்றது ஒரு முறை சொல்லிருங்க.
2: அங்கே பிஐசிசியில் புத்ராஜா இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் சென்டர்ல 3rd செப்டம்பர் மாதம் இந்த ஆண்டு நடக்குது.
1: சரி, ஒரு நாள்
2: வியாழக்கிழமை, வியாழக்கிழமை ஒரு நாள்
1: நிகழ்ச்சி. பள்ளி விடுமுறை அப்படின்றதுனால பெற்றோர்களுக்கு இது வாய்ப்பா இருக்கும். இதெல்லாம் பேசும் போது இந்த சமூக நல இலாக்கா சந்திக்கக்கூடிய சவால்கள் சொன்னீங்க இல்லையா, தொடர்பு கொண்டோம், எடுக்கல, கேள்வி கேட்டோம், பதில் வரல, அதை தாண்டி என்ன மாதிரி சவால்கள் சந்திச்சிட்டு இருக்கீங்க?
2: ஓகே, இப்ப பல சவால்கள், குறிப்பாக வந்து இப்ப இந்த இலக்கிய எல்லாம் வந்துருச்சு, இந்த டிஜிட்டல் எல்லா விஷயத்தையும் வந்து டிஜிட்டலா போயிருது. ஸோ அதனால நாங்களும் ஃபாஸ்டா மூவ் பண்ணி ஆகணும் பாருங்க. ஸோ சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப லேட் ஆக முடியாது. முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு போய் பார்க்கணும்னா போய் அந்த கேஸ் போய் பார்த்துட்டு எந்த எந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவைகள் தேவைப்படுதோ, உதவிகள் தேவைப்படுதோ அதை செய்து அந்த விஷயத்த வந்து நம்ம கொண்டு வரணும். இல்லைன்னா அது வந்து இன்னொரு பிரச்சனை ஆயிரும். அப்புறம் எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமா செய்ய முடியுமோ அதை செஞ்சாகணும். ஒன்னொன்று வந்து மக்களோட எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாயிருச்சு. ஒன்னொன்னு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, ஒரு காலகட்டத்தில் வந்து 100,000 பேர் தான் பந்த்வான் ஆயிருந்தாங்க நிதி உதவி. இப்போ வந்து 568,000 பேர் நிதி உதவி
0: வாங்கிட்டு
2: இருக்காங்க. பழுவும் வந்து அந்த அளவுக்கு போயிருச்சு வந்து லிமிடெட். ஆனா வேலை வந்து ரொம்ப வந்தனோட சில சமயத்தில் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா ஓடுன்னு சொல்ல மாட்டேன், சில டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கட்டத்துல வந்து அவங்க நிச்சயமா மாவட்ட ரீதியில் இருக்கிற சமூக நில இலாக்காவுக்கு கால் பண்ணி கேட்டாங்கன்னா, இல்ல அவங்களே நேரா வந்து கேட்டாங்கன்னாலும் பல விஷயங்களை வந்து நம்ம சொல்றதுக்கு வாய்ப்புகள்
1: இருக்கு. இந்த சவால்களை சரிப்படுத்தணும் அப்படின்னா பொதுமக்களுடைய உதவியும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்றதுதான் அவர் வந்து வலியுறுத்தி இருந்தாரு.
0: பாடலுக்கு பிறகு இன்னும் சில கதைகள் பேசலாங்க, தொடர்ந்து இணைந்திருங்க.
1: ஜெயலலிதா படத்துல இருந்து பாடல் வருது, அனிருத் பாடுறாரு.

0: இது ஒரு புதிய பாடல். முடிக்கலையா? ஓணத்தின் போது இந்த பாடலை வந்து இவங்க வெளியிட்டிருந்தாங்க. ஜெயலலிதா படத்துக்காக எடுக்கப்பட்டிருந்த பாடல் தான் அது.
1: ஆமா, இன்றைக்கு சந்திப்பு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. பேரு குறைந்தவர்கள் முன்னேற்றத்துறை சமூக நல இயக்குனர் ஆகிய நம்ம பத்மநாதன் நல்லசாமி அவர்கள் தான் வந்திருக்காங்க.
0: மலேசிய சமூக நல துறையுடைய 80th நிறைவு விழாவை கொண்டாடுகின்றார்கள் 3 செப்டம்பர். அதையொட்டி தான் திரு பத்மநாதன் அவர்கள் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த உதவிகள் பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப முக்கியமான ஒண்ணு மோகன், இது போய் உரியவங்களுக்கு சேரணும் இல்லையா?
1: ஆமா, ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல தொடக்க காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட எண்கள்ல தான் இருந்தாங்க. இப்போ இன்னும் பன்மடங்கு அதிகரிச்சிருக்காங்க சொல்லும் போது அது எப்படி நீங்க மதிப்பீடு செய்வீங்களா, இல்ல தகுதியானவர்களுக்கு போய் சேர்றது எப்படி நீங்க உறுதிப்படுத்துறீங்க?
2: ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு பந்த்வான், இந்த பன்னிரிம பந்த்வான்றாங்கல்ல, உதவி நிதியை வாங்குறவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த உலாங்காஜி கேஸ் சொல்லுவோம், கேஸ் ரிவ்யூ வந்து நம்ம செஞ்சாகணும். அது வந்து நார்மல் ப்ரொசீஜர். ஆனா ரொம்ப இந்த நோய்வாய்ப்பட்டு படுத்து படுக்கையா இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் லீனியனா வந்து 2 ஒரு வாட்டி உள்ளாங்கஜி கேஸ் செய்யலாம்னு சொல்லியிருக்கோம். அது இந்த உள்ளாங்கஜி கேஸ் வந்து எதுக்குன்னா வந்து அவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்களா, ஒன்னு. ரெண்டாவது வந்து அவங்க பிள்ளைங்களாம் வந்து மேபி வேலைக்கு போயிருக்கலாம், ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு பந்தன் தேவை இல்லாம இருக்கலாம், ஸோ அந்த மாதிரி அதுவும் பாத்துக்கிறது. அடுத்தது வந்து அவங்களுக்கு மேபி முன்ன வந்து நம்ம ஒரு 300 பந்தன் கொடுத்துருக்கோம், இந்த வாட்டி வந்து 600 கொடுக்கலாம், அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து அந்த உள்ளாங்கஜி கேஸ் செய்யறது. ஸோ அதை தெரிந்து நிச்சயமா அவங்களுக்கு முக்கிய விஷயங்களை வந்து நம்ம கொடுக்கறதுக்காக அந்த உள்ளாங்காஜி. ஆனா மக்கள் சில சமயம் என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க, வருஷம் வருஷம் எங்களை வர சொல்றாங்களே, இல்லைன்னா அவங்க வந்து பாக்குறாங்களே. ஏன்னா இது வந்து கவர்மெண்டோட காசு, நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வழியும் கவர்மெண்ட் காசு கொடுத்துச்சுன்னா அதை வந்து நிச்சயமா ஆடிட் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு பந்த்வான் கொடுக்கும்போது அந்த பந்த்வான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும், யாருக்கு கொடுக்குறோம், எவ்வளவு கொடுக்குறோம், ஏன் கொடுக்குறோம், அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்களுக்கு கொடுக்குறோம் பாருங்க. ஸோ அந்த ஒரு வருஷம் முடிஞ்சோடனே நம்மளும் என்ன செய்வோம், ஒரு 9th அவங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிடுவோம், 1-3 தான் இருக்கு உங்களோட பந்த்வான், எங்களுக்கு வந்து பாருங்க. அப்படி இல்லை நாங்க போய் பார்ப்போம் வீட்டில், ரொம்ப மோசமா இருக்கிற கேஸ்ல நம்ம போய் பார்ப்போம், பார்த்துட்டு ஓகே உங்களுக்கு வந்து பந்த்வான் ஒண்ணும் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம், இல்ல இந்தோட பந்த்வான் நிப்பாட்டிக்கலாம், ஏன்னா அவங்க பிள்ளைங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து கண்டு அறிஞ்சுதான் இந்த பந்த்வானுக்கு வந்து என்ன முடிவு பண்றது அப்படின்னு நம்ம செய்வோம். கண்ணு மூடிக்கிட்டு பந்த்வான் இந்த அடுத்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம்.
0: ஆய்வு பண்ணி ஒன்னொன்னு
2: என்ன நடக்கலாம் அப்படின்னா, இந்த உள்ளாங்கஜிக்கு வர சொல்றோம்ல, இவங்க வரமாட்டாங்க. வராம இருக்கிற பட்சத்துல வந்து நம்ம என்ன நினைப்போம், உங்களுக்கு பந்த்வான் தேவையில்ல போல அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டி 1 ஓடிடுவாங்க, சார் எங்க பந்த்வான் நிப்பாட்டிட்டாங்க எப்படி அப்படின்னு. சோ அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த 3 காலகட்டத்துல வந்து வந்துருங்க, வந்து பார்த்து உங்களோட பந்த்வான் ஒன்னும் தேவைப்படுது தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா தென் உங்களுக்கும் சுலபமா இருக்கும், எங்களுக்கும் சுலபமா இருக்கும்.
0: இந்த நேரத்துல இதெல்லாம் நீங்க சொல்லும் போது இதற்கு பின்னால உழைத்து கொண்டு இருப்பவர்கள் உங்களுடைய JKM பணியாளர், அவங்களுடைய சேவை மனப்பான்மைக்கு இந்த வேலையில ஒரு பெரிய நன்றி. ஏன்னா நீங்க சொன்னீங்க, இருக்கிற இடத்துல இருந்து இந்த வேலையை செய்யணும்னா முடியாது, நீங்க களத்துக்கு இறங்கணும். சில நேரத்துல அந்த நபருடைய வீடு வந்து ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கும், அவங்களை எல்லாம் தேடி போனீங்க, போய் செஞ்சிட்டு இருக்கீங்க. முதல்ல உங்களுடைய பணியாளர்களுக்கு நன்றி. இந்தியர்களுமே இருப்பாங்களே உங்களை துறை சார்ந்தவர்கள், அவங்களுடைய சேவைகளை பற்றி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பேசலாம்.
2: ஓகே, நிச்சயமா. சமூக நலத்துறைங்கிறது வந்து சில பேர் சொல்லுவாங்க

0: எல்லாம் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும், அவங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் நிறைவு காணணும் பாருங்க. சோ அங்க புசாட் பொமிண்டா அண்ட் சிமந்தர் திறந்துருவாங்க, அப்ப ஜேகேஎம் தான் அதுக்கெல்லாம் இன்சார்ஜ் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி டைம்ல ஒன்னும் எங்களோட வேலைப்பாடு வந்து கூட இருக்கும். நார்மல் டைம்ல வந்து இந்த சில்ட்ரன் கேசஸ், வர்க்குமாஸ் கேசஸ், அப்புறம் வந்து ஓகேயூ கேசஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுவோம். அப்புறம் பந்த்வான்லாம் அவங்க கேட்பாங்க. இந்த இது பேரிடர்கள் நடக்கும்போது ஒன்றும் கூடுதலாக இருக்கும். இப்போ இந்த எம்ஏஷ்லாம் நடந்துச்சிங்களே, ஏரோப்ளேன் காணா போன டைம்லாம் கவுன்சிலிங் கொடுப்போம். அப்போ அங்குள்ள அவங்க குடும்பத்தாருக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் என்ன பக்க பலமாக இருந்து என்ன உதவிகள் தேவைப்படுதோ அவங்களுக்கு செஞ்சு கொண்டு வருவோம். ஸோ அதனால தான் இந்த இந்த நேபாளில் பாதிக்கப்பட்டவர்கள் கூட ஏதாச்சும் அவங்களுக்கு வந்து குடும்பத்தில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா சமூக நலத்துறை கிட்ட வந்து அவங்க கவுன்சிலிங் கொஞ்சம் நாடலாம்.
1: இப்போ நீங்கள் தயார் நிலையில் இருக்கணும். அவங்க வந்து ஏதாவது அவங்களுக்கு மனநலனை பாதுகாக்கிறதுக்கு உதவிகள் தேவைப்படுதுன்னா அப்போ நாட முடியும்.
0: கவுன்சிலிங் சர்வீஸ் வந்து ஜேகேஎம் எல்லா மாவட்டத்திலையும் கவுன்சிலர் இருக்கிறாங்க. அப்போ முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சேவைகள் செய்யறதுக்கு நாங்கள் காத்திருக்கோம்.
1: சரிங்க சார். பெரியதொரு சிறப்பான சேவையை ஜேகேஎம் என்று சொல்லக்கூடிய சமூக நலத்துறை மேற்கொண்டு வருகிறது. உங்களுக்கும் உங்களுடைய பணியாளர்களுக்கும் இந்த வேளையில நன்றியை சொல்லிக்கிறோம். நிறைவு செய்யறதுக்கு முன்னர் மின்னல் நேயர்களுக்கு உங்களுடைய செய்தி என தேசிய தினம் கொண்டாட போறோம், என்ன சமூக நலத்துறை சார்பாக சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
0: ஓகே, மின்னல் ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் வந்து சமூக நலத்துறை முடிஞ்ச வரைக்கும் எங்களோட சிறப்பான சேவையை செஞ்சு கொண்டிருக்கோம். சோ நீங்களும் வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களோட பல விஷயங்களில் வந்து இந்த தன்னார்வலர்கள் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வேலையில் மிக்க நன்றி சொல்லிக்கணும். வெளியே பல என்ஜிஓஸ் இருக்கிறாங்க, நாங்கள் செய்கிறதான் அவங்களும் செய்கிறாங்க, ஆனால் அவங்க இலவசமாக செய்கிறாங்க, சம்பளம் வாங்காமல் செய்கிறாங்க சில பேர். ஸோ அவங்களுக்கும் மிக்க நன்றி. எங்களுக்கு வந்து இந்த பொமுலியாண்டெல்லாம் கம்யூனிட்டின்னு இருக்குது, பேருக்கு இந்த பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்கிறாங்க, அவங்களுக்கும் வந்து நிறையா விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பேரு குழந்தைங்களுக்கு அவங்களுக்கும் நன்றி. பல தரப்பட்ட மக்கள் வந்து சமூக நிலை இலாக்கானா வந்து உதவி செய்கிறாங்க நிச்சயமா. ஸோ அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறதுக்கு கடமைப்பட்டுள்ளோம். அதே தவிர இந்த மீடியா, இப்போ நீங்களாம் இருக்கீங்களே, மின்னல் எஃப்எம் சரி, ஆர்டிஎம் எல்லாம் எல்லா நிறுவனத்தில் உள்ளவங்களுக்கும் எங்களுக்கு மிக்க நன்றி சொல்லிட்டோம் நாங்கள். ஏன்னா நீங்கள் தான் வந்து பல விஷயங்களை கொண்டு போய் மக்களுக்கு தெரிவிக்கிறீங்க. ஸோ உங்கள் மூலியமாக தான் நாங்கள் அதை உங்களை பயன்படுத்தி நாங்கள் வந்து மக்களுக்கு தெரிவிக்கின்றோம். அந்த வேலையில் வந்து நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். எல்லா மீடியாக்களுக்கும் நன்றி சொல்றதுக்கு
2: சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் அங்கே மறந்துடாதீங்க, வரக்கூடிய செப்டம்பர் 3rd நம்முடைய ஜேகேஎம் உடைய 80th நிறைவு விழா வந்து PICC நடக்க போகுது. இது பற்றிய மேல் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஜேகேஎம் உடைய அகப்பக்கத்துக்கு நீங்க போகலாம். jkm.gov.my நம்ம அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா மேல் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம்.
1: இன்றைக்கு வந்து இந்த விவரங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட திரு பத்மநாதன், உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. தேசிய தின வாழ்த்தினையும் இந்த வேளையில சொல்லிக்கிறோம்.
0: நன்றி, உங்களுக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள்.
1: நன்றி, மீண்டும் சந்திக்கலாம். ஆக தொடர்ந்து இணைந்தீர்கள், இது வணக்கம் மின்னல்.

0: தேசிய நாள் சிறப்பு ஒரு நேயரின் குரல்.
1: சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். மின்னல் FM நேயர்களுக்கு வணக்கம்.
0: தமிழ் பேச வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்கிறது.
1: அந்த இந்தியன் பாய்ஸ் வந்து என்ன பார்த்து கச்சா பண்ணுவாங்க, என்ன தமிழ் பேச பேச முடியாது. நான் சொல்லுவேன், பேச முடியாதுன்னு சொல்லாதீங்க, நான் ட்ரை பண்றேன்.
0: உங்களை சந்திக்க காத்திருக்கிறார் பிரபல ஆங்கில வானொலி அறிவிப்பாளர் பிரேம் சங்கர் ஈஸ்வரன்.
1: மின்னல் FM கேட்கும் பொழுது டு லேர்ன் ப்ராப்பர் தமிழ், நீங்க வந்து சுத்தமான தமிழ் பேசுவீங்க. சோ நைஸ் டு ஹியர், கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 பிரேமுடைய குரலை கேட்க தவறாதீங்க.
1: ரொம்ப நன்றி. நீங்க இல்லனா நானும் இருக்க மாட்டேன். அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள்.
2: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் ஒரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 August 28 to September 6 காலை மணி 10 இரவு மணி 10 மேப்ஸ் சிறடாங்கில். விவரங்களுக்கு மகா ஆபிஷியல்.
3: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: கோட்பாடத்தின் பாடலோடு இன்றைய வணக்கம் இன்னொரு நிறைவுக்கு வருகின்றது.
1: இன்றைக்கு நிறைய கதைகள்லாம் நம்ம பேசிருந்தோம், நிறைய துறைகள் நமக்காக இருக்காங்க. யாருக்கு நன்றி சொல்ல போறீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். இந்த கதைகள்லாம் பேசி 8 மணிக்கு மேல வந்து நம்மோட ஒரு முக்கியமான விபரத்தை வந்து பகிர்ந்துகிட்டோம். நேபாள நடந்த இயற்கை பேரிடர் அடுத்த கட்ட நிலவரம் என்ன, அறிவிப்புகள் வரும் வரை பொறுமையா காத்திருங்கள் அப்படின்னு சொல்லி நினைவூட்டலும் வழங்கப்பட்டிருந்தது.
0: சரிங்க, அதே நேரத்தில் நிறைய பேர் இப்ப த்ரெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் அந்த குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுடைய விவரங்கள் எல்லாம் பதிவு பண்ணி இவங்களுடைய தொடர்புகள்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல வார்த்தைகள், ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுங்க அவங்களுக்கு. வந்து நீங்க எதிர்மறையான விஷயங்களை போய் சொல்லி அவங்களை இன்னும் கவலைப்படுத்திடாதீங்க. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த மணி நேரம் அந்த குடும்பத்தோடு நம்ம மனதோடு மனதாய் நிற்போம், ஒருமித்த மலேசியராய் இருப்போம் அப்படின்றதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று.
1: சரி, அடுத்து 10 மணி தொடங்கி 1 மணி வரைக்கும் இளமை உல்லாசத்தில் அஸ்வினி உங்களோட பேச ரொம்ப ரொம்ப அவலா காத்துட்டு இருக்காங்க.
0: சரிங்க, இன்றைய இளமை உல்லாசத்தோடு இணைந்திருக்க மறக்காதீர்கள். அது மட்டும் இல்ல, வரக்கூடிய திங்கட்கிழமை தேசிய தினத்தை கொண்டாட போறோம். 31ஆம் தேதி ஜாலூர் கும்மிலாங்கை பறக்க விடுங்கள், அது ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டி இன்னைக்கு பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. 7 மணிக்கு துறை சார்ந்தவர்களுக்கு சேவைக்கு நன்றி, மலேசியராய் ஒன்றிணைவு. அவர் சொன்னாரு இல்லையா, தீ பிடிச்சிருச்சு காரு, பக்கத்துல வந்து அந்த அபாங் பூம்பாவும் போலீஸ்காரும் வந்து நின்னாங்க, அவங்கதான் எனக்கு அப்படி உடன்பிறப்புகள் மாதிரி கையை பிடிச்சு நின்னாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு.
1: அதாவது எங்களை பேசி மகிழ்ச்சி படுத்துறீங்க, நீங்க எங்களுக்கும் நன்றி சொல்லி இருக்கலாம், உங்களுக்கும் ரொம்ப நன்றி. இல்ல
0: சொல்லிட்டு இருக்காங்க,
1: அவங்க நினைச்சிட்டு இருக்காங்களே.
0: சரி, அது எல்லா சேவைக்கும் இந்த வேளையில தெரிவித்துக் கொள்வோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு பத்மநாதன் அவர்கள் JKM ல இருந்து வந்திருந்தார், சமூக நலத்துறை, அவங்களுமே நிறைய சேவைகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் நாட்டை ரொம்ப நல்லா பாத்துக்கணும், வீட்டை பாத்துக்கிற மாதிரி குப்பை போடக்கூடாது, அதிகமா சத்தம் வேண்டாம், பக்கம் பக்கம் இருக்கிறவங்க கூட பிரச்சனை படக்கூடாது, இதெல்லாம் ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணங்கள்.
1: சரி, அடுத்து உங்களோட கிஷன் பேசிட்டோம், இப்போதைக்கு நாங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம். நான் உங்கள் மோகன்,
0: தேவிகன் தாமரை செல்வன், தேசிய தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஃபைசல் தாஹிருடைய இவ்வாண்டுக்கான தேசிய தின பாடலோடு இன்றைய வணக்கம் இன்னொரு நிறைவுக்கு வருகின்றது.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். முன்னாள் மனிதவள அமைச்சர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் அந்நிய தொழிலாளர்களுக்கான 1000 ஒதுக்கீடுகளை குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு வழங்கியது தொடர்பில் குவாலலம்பூர் செஷன் நீதிமன்றத்தில் 3 ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக கூறப்படும் அந்த விவகாரத்தில் மொத்தம் 1.97 மில்லியன் ரிங்கிட் கையூட்டு பெற்றதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் நீதிபதி அஸ்ரா அல்வி முன்னிலையில் அவர் அந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார். ஹோரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 தலைநகர் கப்பொங் டேசாபாக் சிட்டி குடியிருப்பு பகுதியில் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டனர். அவர்களுள் 3 குடியிருப்புக்குள் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட வேளை மேலும் ஒருவர் அந்த அடுக்ககத்திலிருந்து விழுந்ததில் உயிரிழந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. அந்த 48 வயது ஆடவர் குறித்து நேற்று பிற்பகல் 3:32 தகவல் பெறப்பட்டதாக குவாலலம்பூர் காவற்படை தலைவர் டத்துபாடில் மர்சூஸ் தெரிவித்தார். பின்னிரவு பேரா கரேக் தொமுங்கோர் பகுதியில் ரிக்டர் கருவியில் 3.4 பதிவான மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையமிட்டிருந்ததாக மெட்மலேசியா கூறியது. நேபாளத்தில் வெள்ளம் நிலச்சரிவுகளால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 389 உயர்ந்துள்ளது. மேலும் 466 பேர் காயமுற்றதாக காவல்துறை கூறியது. சிட்வான் மாவட்டத்தில் அதிக உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. அங்கு 137 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. கிழக்கு மேற்கு நவல் பராசி, டாடிங், கொர்ஹா, நோவோகோட், தஹனூன், ரசுவா மாவட்டங்களில் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே கடுமையான திடீர் வெள்ளத்தால் குறைந்தது 10,000 குடும்பங்கள் இருப்பிடங்களை இழந்துள்ளதாக பன்னாட்டு செஞ்சிலுவை செம்பிறை சங்கங்களின் கூட்டமைப்பு IFRC கூறியது. சாலைகளும் பாலங்களும் சேதமடைந்துள்ளதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதற்கான முயற்சிகள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்வதாக IFRC பேச்சாளர் துமேசோ டெல் அலோங்காஹ் தெரிவித்தார். விளையாட்டு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கட்பந்து. டாட்டனம் ஹாட்ஸ்பர் இரவல் அடிப்படையில் மான்செஸ்டர் சிட்டியிடமிருந்து எகிப்து தாக்குதல் ஆட்டக்காரர் ஒமர் மார்சூவை ஒரு பருவத்திற்கு ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்த பருவத்தின் முதல் ஆட்டத்தில் 3-0 என பிரெண்ட்ஃபோர்டிடம் படுதோல்வியை சந்தித்த டாட்டன்ஹாம் நாளை நியூ காசல் யுனைடெடுடன் களம் காண்கிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

அன்பான காலை வணக்கம் எல்லோருக்கும், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைய பொழுது ரொம்ப நிறைவா மகிழ்ச்சியா உங்களுக்கு இருக்கட்டும். இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்காங்க. இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா எங்களோட மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்த இந்த வேலையில் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். சரி, இன்றைக்கு தேதி என்ன ஆயிருச்சு? 28 ஆகஸ்ட். பாருங்க, ஆகஸ்ட் மாதம் இப்பதான் தொடங்கின மாதிரி இருக்கு, அதுக்குள்ள மாதமே முடிய போகுதுங்க. என்ன பண்றது, நாட்கள் அதை கடந்துதான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது. சரி, அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு நம்ம மலையாள பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போறோம். தொடக்க பாடல் உங்களுக்காக பிஜு நாராயணன் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

நீதா சுபீர் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு 11 மணிக்கு பிறகு நீங்க பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை விரும்பி கேட்கலாம். 12 மணிக்கு பிறகு இன்றைக்கு மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சி உங்களுக்காக இடம்பெற போகுது. இன்றைக்கு முழுக்க முழுக்க உள்ளூர் பாடல்களை கேட்க போறோம். யார் வரப்போறாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அணி வந்து நம்மோடு பேச போறாங்க. யார் அப்படின்றத பொறுத்திருந்து சமூக வலைதளங்களில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்த பாட்டு உங்களுக்காக வினீத் கொண்டு வராரு, கேட்கலாம்.

0: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்கல. இது உங்கள் மின்னலஃபன்.
1: உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ.
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com பாபாஸ் அண்ட் யூ. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம். தேசிய நாள் சிறப்பு, ஒரு நேயரின் குரல்.
4: சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். மின்னல் ஃபேமிலியர்களுக்கு வணக்கம்.
5: தமிழ் பேச வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்கிறது.
4: அந்த இந்தியன் பாய்ஸ் வந்து என்ன பார்த்து கச்சா பண்ணுவாங்க, என்ன தமிழ் பெண் பேச முடியாது. நான் சொல்லுவேன், பேச முடியாதுன்னு சொல்லாதீங்க, நான் ட்ரை பண்றேன்.
5: உங்களை சந்திக்க காத்திருக்கிறார் பிரபல ஆங்கில வானொலி அறிவிப்பாளர் பிரேம் சங்கர் ஈஸ்வரன்.
4: மின்னல் எஃப்எம் கேட்கும் பொழுது டு லேர்ன் ப்ராப்பர் தமிழ், நீங்க வந்து சுத்தமான தமிழ் பேசுவீங்க. சோ நைஸ் டு ஹியர், அது கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
5: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 பிரேமுடைய குரலை கேட்க தவறாதீங்க.
4: ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன். அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள்.

நிவாஸ் குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தங்க. மலையாள திரைப்படங்கள் நீங்க இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் வந்துட்டு பிரம்மாண்டமா உருவாகிட்டு இருக்குங்க. அதுல அடுத்து கர்ணன் அப்படின்ற பிரம்மாண்டமான திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. இதுல நம்ம பிருத்திவி வந்து நடிக்கிறாரு. அதற்கு பிறகு நம்ம மோகன்லால் அவருடைய நடிப்புல இரண்டு திரைப்படங்கள் வெளிவரப்போகுது. ஒன்று வந்து ராம், மற்றொன்று வந்து ரண்ட மூழாம் அப்படின்ற திரைப்படம் வந்து வெளிவரப்போகுது. மற்றபடி பிரேமலு பாகம் இரண்டு, கல்யாண், இன்னும் நிறைய திரைப்படங்கள் வந்து அடுத்தடுத்து இந்த வருடத்துக்குள்ள வெளிவந்துடும் அப்படின்ற தகவலை கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் எம்ஜி ஸ்ரீகுமார், சுஜாதா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

ஹல்போன்ஸ் ஜோஸ்னா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி கொண்டுள்ள மலேசியர்களின் குடும்பத்தார் பார்த்தீங்கன்னா தொடர்பு கொள்ளவும் விவரங்களை பெறவும் புத்ராஜயாவில் நேற்று நண்பகல் தொடங்கி சிறப்பு நடவடிக்கை அறை வந்து திறக்கப்பட்டிருக்குங்க. உறவினர்கள், நண்பர்கள், தொடர்புடையவர்கள் இந்த நடவடிக்கை அறை வந்து தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இப்போ நாங்கள் கொடுக்குற இந்த விவரங்கள் வந்து நிச்சயமாக வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னா 3388874577 அல்லது மின்னஞ்சல் duty officer@kln.gov.my அல்லது mwkathmandu@kln.gov.my இந்த மின்னஞ்சலுக்கு நீங்க தாராளமா அனுப்பி வைக்கலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ஜோஸ்னா ராஜேஷ் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் நிலச்சரிவுகளில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 389 அதிகரித்துள்ளது. 466 பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு காவல்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. மிக அதிகமான உயிரிழப்பினை பதிவு செய்த சிட்வான் மாவட்டத்திலிருந்து 137 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. 1000 மேற்பட்டோரை காணவில்லை. நேபாளத்தின் மலைப்பகுதியில் ஏற்பட்ட பனிப்பாறை சரிவை தொடர்ந்து புத்தகோஷி ஆற்று நீர் கரை புரண்டோடியதில் பெருவெள்ளம் ஏற்பட்டது. இவ்வேளை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான மனிதநேய உதவிகளை ஏற்பாடு செய்வதற்காக ஐக்கிய அரபு சிற்றரசு $10 மில்லியன் நிதி உதவியை நேபாளத்திற்கு வழங்கியுள்ளது. UAE மனிதநேய அமைப்பின் வாயிலாக அந்நிதி பகிர்ந்தளிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே திடீர் வெள்ளத்தில் 17,000 மேற்பட்ட குழந்தைகள் அவசர மாந்தநேய உதவி தேவைப்படும் நிலையில் உள்ளதாக ஐநா சிறார் நிதியம் யுனிசெஃப் தெரிவித்துள்ளது. ரசுவா, நொவாகோட், டார்டிங் மாவட்டங்களில் ஏற்பட்ட பேரழிவு வெள்ளத்தால் குழந்தைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதில் தப்பிய சிறார் நோய்கள், ஊட்டச்சத்து குறைபாடு, வன்முறை போன்ற இடர்களை எதிர்கொள்வதாக அவ்வுலக அமைப்பு மேலும் கூறியது. வெனிசுவேலாவின் பரந்த எண்ணெய் வளங்களில் அமெரிக்கா பங்குரிமை பெறுவது குறித்து அதிபர் டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் அந்நாட்டின் இடைக்கால அரசாங்கத்துடன் பேச்சு நடத்தி வருகிறது. அக்ஸஸ் செய்தித்தளம் இந்த தகவலை வெளியிட்டது. 90 பில்லியன் கலன்கள் கையிருப்பை கொண்ட 12 மேற்பட்ட உற்பத்தி திறன் வாய்ந்த எண்ணெய் வயல்களை அப்பேச்சு மையமிட்டுள்ளது. இது வெனிசுவேலாவின் உறுதிப்படுத்தப்பட்ட 300 பில்லியன் கையிருப்பு கலன்களில் சுமார் 1/3 என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது அமெரிக்காவின் தற்போதைய ஒட்டுமொத்த எண்ணெய் இருப்பை விட 2 அதிகம் என்று அக்ஸியோஸ் அறிக்கையில் கூறியது. இவ்வேளை ஈரானுடனான பதற்றம் நீடித்தாலும் ஹார்மோஸ் நீரிணை வழியாக அன்றாடம் 10 மில்லியன் கலன்கள் எண்ணெய் தொடர்ந்து கொண்டு செல்லப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் பேசிய அவர் நீரிணை திறந்தே இருப்பதாகவும் அமெரிக்கா அப்பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் கூறினார். மேலும் அமெரிக்க படைகள் நீரிணையில் பதிக்கப்பட்டிருந்த கண்ணிவெடிகளை முழுமையாக அகற்றியுள்ளதாகவும் கப்பல் போக்குவரத்தை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் டிரம்ப் குறிப்பிட்டார். கனடா பிரதமர் மகேனி 400 மேலான வரலாற்றை கொண்ட ஒன்டாரியோ ஏரி என்ற பெயரை கனடா மக்கள் தொடர்ந்து பயன்படுத்துவார்கள் என்று தெரிவித்துள்ளார். ஒன்டாரியோ என்ற பெயர் ஏரி அழகானது, ஏரி பெரியது என்று பொருட்படும் வெண்டட் இன மக்களின் ஒன்டாரியோ என்ற சொல்லிலிருந்து வந்ததாக அவர் கூறினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கனடாவுடனான வர்த்தக பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் அந்த ஏரியின் பெயரை அமெரிக்க ஏரி என மாற்ற உத்தரவிட்டதை தொடர்ந்து கனி இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். சிரியா அதிபர் அஹ்மத் அல்சாரா குர்டிஷ் பட தலைவர் மஸ்லூம் அபிடியை தனது ஆலோசகராக நியமித்துள்ளார். முன்னதாக சிரியா அரசாங்கத்துடன் குர்டிஷ் படைகளை ஒருங்கிணைக்கும் உடன்பாட்டின் கீழ் சிரியா மக்களாட்சி படை SDF அமைப்பை கலைப்பதாக அப்டி அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அவருக்கு அரசாங்கத்தில் பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது குர்டிஷ் தரப்பினரை அரச கட்டமைப்புக்குள் கொண்டுவரும் முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. எனினும் சிரியா அரசுடன் ஏற்பட்டுள்ள இந்த ஒருங்கிணைப்பு உடன்பாடு குர்டிஷ் நீண்டகாலமாக எதிர்பார்த்து வந்த சுயேட்சை கோரிக்கைக்கு பின்னடைவாகவும் கருதப்படுகிறது. விளையாட்டு கட்பந்து. மேஜர் லீக் ஸ்கோரின் நடப்பு வெற்றியாளரான லியோனல் மெஸ்ஸியின் இன்டர் மயாமி அணி அவரது அர்ஜென்டினா சகாவான கிறிஸ்டியன் கிளே கொன்சாலேவை புதிய தலைமை பயிற்றுநராக நியமித்துள்ளது. மெஸ்ஸியின் சொந்த ஊரான ரொசாரியோவைச் சேர்ந்த கொன்சாலேசுடன் ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட்டுள்ளதாக அவ்வணி அறிவித்துள்ளது. இன்டர் மயாமிக்கான முதல் தலைமை பயிற்றுநராக இவர் பணியாற்றுவார். 52 அப்பயிற்றுநர் இன்டர் மிலான், வலன்சியா உட்பட ஜரகோசா போன்ற அணிகளுக்காக விளையாடியுள்ளார். 1995 முதல் 2005 வரை அர்ஜென்டினாவுக்காக பன்னாட்டு போட்டிகளிலும் அவர் களமிறங்கியுள்ளார். இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசிய மடானே அனைவருக்குமான நல்வாழ்வு. அடுத்து இடம்பெறுகிறது செய்தி விளக்கம்.

தங்கத்தட்டில் வைத்து நமக்கு வழங்கப்பட்ட பரிசல்ல விடுதலை. அது முந்தைய தலைமுறையின் தியாகம், ஒற்றுமை, போராட்டம் ஆகியவற்றால் வென்றெடுக்கப்பட்ட உரிமை. அவர்களின் உறுதியும் இடைவிடா போராட்டமும் தான் இன்று சுதந்திரமும் இறையாண்மையும் கொண்ட நாட்டில் நாம் தலைநிமிர்ந்து வாழ அடித்தளமாக அமைந்துள்ளது. அவர்கள் பெற்றுத்தந்த அந்த சுதந்திரத்தை தொடர்ந்து பாதுகாப்பதும் எளிதான காரியம் அன்று. 69 ஆண்டுகால சுதந்திரம் என்பது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட கால கணக்கு மட்டுமல்ல, அது நாட்டுப்பற்று, அடையாள உணர்வு, பொறுப்புணர்வுடன் பாதுகாக்க வேண்டிய விலைமதிப்பற்ற பாரம்பரியம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 31 வந்தது மட்டும் நினைவு கூறப்படும் ஒன்றாக சுதந்திரம் மாறிவிட்டால் அந்த பாரம்பரியத்தின் மெய்ப்பொருள் மங்கிவிடும். அப்படியானால் ஒரு கேள்வி எழுகிறது, இன்றைய சுதந்திர போராளியார் முந்தைய தலைமுறையினர் எதிர்கொண்டது போன்ற அந்நிய ஆக்கிரமிப்பை இன்று நாம் சந்திக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒற்றுமை பாதிக்கப்படும் போது, சட்டம் மெத்தனமாக கருதப்படும் போது, பொது நலனை விட ஒரு குறிப்பிட்ட தரப்பின் நலன் மேலோங்கும் போது சுதந்திரமான ஒரு நாடு உள்ளிருந்தே பலவீனப்படலாம். அதனால்தான் கூட்டரசு அரசியலமைப்பும் தேசிய கோட்பாடு ருக்குநகராவும் நாட்டு மக்களின் வாழ்க்கையின் அடித்தளமாக தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். ருக்குநகரா என்பது அதிகாரப்படி நிகழ்ச்சிகளில் மனப்பாடமாக சொல்லப்படும் 5 கோட்பாடுகள் மட்டுமல்ல, மன்னருக்கும் நாட்டிற்கும் விசுவாசமாக இருப்பது, அரசியலமைப்பை உயர்வாக மதிப்பது, சட்ட முறைப்படி ஆட்சியை நிலைநிறுத்துவது, நன்னடத்தையையும் ஒழுக்கமும் கொண்ட சமூகமாக வாழ்வது ஆகியவற்றை அது நமக்கு கற்பிக்கிறது. இந்த விழுமியங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் சில நேரங்களில் சிறிய விவகாரங்களாக தோன்றலாம். ஆனால் அவற்றுக்குள் மிகப்பெரிய தேசிய பொருள் அடங்கியிருக்கிறது. அதற்கு நமது ஜலோர்கெமிலாங் தேசிய கொடியை எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாண்டின் தேசிய நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஜலோர்கெமிலாங் தலைகீழாக ஏற்றப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து கவனத்தை ஈர்த்துள்ளன. அண்மையில் ஜொஹோரில் 3 சம்பவங்கள் பதிவாகி விசாரணைக்கு உதவ 5 தடுத்து வைக்கப்பட்டனர். கூலாயில் ஜலோர்கெமிலாங் கொடியை தலைகீழாக காட்சிப்படுத்தியதாக கண்டறியப்பட்ட தொழிற்சாலை வளாகமும் தற்காலிகமாக மூடப்பட்டது. சிலருக்கு இது ஒரு கொடியை தவறாக ஏற்றிய சாதாரண பிழையாக தோன்றலாம். ஆனால் ஜலோர்கெமிலாங் ஒரு துண்டு துணி அல்ல, அது ஒரு நாட்டின் இறையாண்மை, அடையாளம், மாண்பின் சின்னம். அதே வேளையில் ஒவ்வொரு தவறையும் உடனடியாக தீய நோக்கத்துடன் செய்யப்பட்டதாக முடிவு செய்வதும் சரியல்ல. சில வேண்டுமென்றே செய்யப்பட்டிருக்கலாம், சில கவனக்குறைவு அல்லது அறியாமையால் ஏற்பட்டிருக்கலாம். எனவேதான் சட்ட செயலாக்கத்துடன் குடியுரிமை, தேசிய விழிப்புணர்வு கல்வியும் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியமாக உள்ளது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கினால் அனைவருக்கும் தாழ்வே என்கிறார் மகாகவி பாரதியார். இன்றைய நமது சுதந்திர போராட்டத்திற்கு ஆயுதங்கள் தேவைப்படாமல் இருக்கலாம். ஆனால் அதற்கு இணையான முக்கியத்துவம் கொண்ட ஒன்று நம்மிடம் தேவைப்படுகிறது, அது ஒற்றுமையை பாதுகாப்பது. மலேசியா பல்வேறு இனங்கள், மதங்கள், பண்பாடுகள், கருத்துக்களை கொண்ட மக்களால் கட்டியெழுப்பப்பட்ட நாடு. நமது பலம் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருப்பதில் இல்லை. வேறுபாடுகளுக்கு, பல்வகைமைகளுக்கு மத்தியிலும் ஒன்றாக வாழும் நமது திறனில்தான் இருக்கிறது. நாம் கருத்துகளில் வேறுபடலாம், ஆனால் நாட்டின் இறையாண்மை, அரசியலமைப்பு, பாதுகாப்பு, ஒற்றுமை என்று வரும்போது அனைத்திற்கும் மேலாக மலேசியாவின் நலனே முன்னிலையில் இருக்க வேண்டும். இதே அணுகுமுறை சட்டத்திற்கும் பொருந்த வேண்டும். சட்டம் நமக்கு சாதகமாக இருக்கும்போது மட்டுமே அது முக்கியம் என்ற மனப்பான்மை மாற வேண்டும். நாம் ஆதரிக்கும் ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அதை எதிர்த்து கேள்வி எழுப்புகிறோம். நாம் விரும்பாத ஒருவர் மீது அதே நடவடிக்கை எடுக்கப்பட்டால் கைத்தட்டி வரவேற்கிறோம். சட்டம் யார் மீது பாய்கிறது என்பதை பொறுத்து அதனை மதிப்பிடக்கூடாது. இறையாண்மை கொண்ட ஒரு நாட்டின் அடித்தளமாக இருப்பதாலேயே சட்டம் மதிக்கப்பட வேண்டும். பேச்சு சுதந்திரத்திற்கும் இதே நடைமுறை பொருந்தும். சுதந்திரம் என்பது அவதூறு செய்யவோ, தூண்டுதலை ஏற்படுத்தவோ அல்லது வெறுப்பை விதைக்கவோ வழங்கப்பட்ட அனுமதி அல்ல. 3 இனம், மதம், அரசர் தொடர்பான உணர்வு பூர்வமான விடயங்களை நாம் பொறுப்புடன் கையாள வேண்டும். அது கருத்து வேறுபாடுகளை தடுக்க அல்ல,
அந்த வேறுபாடுகள் தவறாக பயன்படுத்தப்பட்டு நாட்டின் நல்லிணக்கத்தை பாதிக்காமல் இருப்பதை உறுதி செய்வதற்காகவே. இங்குதான் அடுத்த தலைமுறையினரிடம் நமக்குள்ள மிகப்பெரிய பொறுப்பும் தொடங்குகிறது. அவர்கள் August 31 என்ற தேதியை மனப்பாடம் செய்வதும் சுதந்திர போராட்ட தலைவர்களை அறிந்திருப்பதும் நாட்டுப்பற்று பாடல்களை பாடுவதும் மட்டும் போதாது. அரசியலமைப்பு ஏன் மதிக்கப்பட வேண்டும், தேசிய கோட்பாடு ஏன் உருவாக்கப்பட்டது, ஒற்றுமை ஏன் மலேசியாவின் எதிர்காலத்திற்கான அடித்தளமாக இருக்கிறது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் அதே கேள்விக்கு வருவோம். இன்றைய சுதந்திர போராளியார், அவர் பாதுகாப்பு படையை சேர்ந்தவர் மட்டுமல்ல, அவர் அரசியல் தலைவர் மட்டுமல்ல, அவர் வரலாற்று புத்தகங்களில் இடம்பெற்ற பெருமக்களில் ஒருவர் மட்டுமல்ல. அரசியலமைப்பை மதிக்கும், தேசிய கோட்பாட்டை வாழ்வில் கடைபிடிக்கும், சட்டத்தை பின்பற்றும், வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்ளும், ஒற்றுமையை பாதுகாக்கும், நாட்டை பலவீனப்படுத்தக்கூடிய செயல்களை புறந்தள்ளும் ஒவ்வொரு குடிமகனும் இன்றைய சுதந்திர போராளிதான். நாம் பெற்ற சுதந்திரம் நினைவு கூற வேண்டிய வரலாறு மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு நம்பிக்கை மிகுந்த பொறுப்பு. முந்தைய தலைமுறை போராட்டத்தின் சுடரை ஏற்றியது. இன்று அந்த சுடர் நமது கைகளில் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தின் வெளிச்சத்தை அனுபவிப்பதோடு மட்டும் நாம் நின்றுவிட போகிறோமா, அல்லது அதன் சுடர் ஒருபோதும் அணையாமல் பாதுகாக்க தயாராக இருக்கிறோமா? ஏனெனில் ஒரு நாள் இதே சுடர் நமது கைகளிலிருந்து அடுத்த தலைமுறையின் கைகளுக்கு செல்லும். அப்போது நாம் அவர்களுக்கு எதை விட்டு செல்ல விரும்புகிறோம்? ஒரு காலத்தில் சுதந்திரம் பெற்றிருந்த ஒரு நாட்டையா, அல்லது மேலும் உறுதியான முதிர்ச்சியடைந்த ஒற்றுமை மிக்க நனிச்சிறந்த மலேசியாவையா? நாம் பெற்ற சுதந்திரம், இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, நாளைய தலைமுறைக்கு நாம் விட்டு செல்லும் மேன்மை மிக்க மலேசியாவே நமது இன்றைய போராட்டத்தின் உண்மையான அளவுகோல். நான் பெரிது நீ பெரிதென்று வாழாமல் நாடு பெரிதென்று வாழுங்கள். நாடு நமக்கு பெரிதானால் நாம் எல்லாம் அதற்கு சிறியவர்களே என்ற சிந்தனையோடு நிறைவடைகிறது செய்தி விளக்கம். தமிழாக்கம் பூங்குழலி வீரன்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நீங்க அழைக்கலாங்க. பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணுமா? இன்றைக்கு யாருக்கு வாழ்த்து சொல்லணும் நினைக்கிறீங்க, அவங்களுக்காக அன்பு பரிசா ஒரு பாட்டு கொடுக்கலாமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்க அழைக்கலாம். சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில தொடர்ந்து நீங்க பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை விரும்பி கேட்கலாங்க. அடுத்த தலைப்புல யார் இருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கம், யார் இங்க இருந்து அழைச்சிருக்கீங்க? சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
1: மகனுக்கு நிச்சயவண்ணன். அவர் வந்து 30ஆம் தேதி அவரோட பிறந்த நாள். 36ஆம் தேதி வந்து அண்ணன் மகளுக்கு பிறந்த நாள். அவங்க ஜீவா,
0: சரி,
1: வாழ்த்து சொல்றோம்.
0: சரி, கண்டிப்பா. என்ன பாட்டு அவங்களுக்காக கொடுத்துடலாம்?
1: ஏதோ ஒரு பாட்டு, நல்ல பாட்டா போடுங்க கிஷன்.
0: நல்ல பாட்டா அவங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேக்கலாம். நன்றி. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தாராளமா பாடலை விரும்பி கேட்கலாங்க. நம்ம நிகழ்ச்சி உங்களுக்காகவே இருக்கு. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசிய மடானி, வளமே வாழ்வின்பம்.
1: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை, காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை, மேப்ஸ் சிறடாங்கில். விவரங்களுக்கு மகா ஆபிஷியல் .com.my.
2: இன்றைய வணக்கம் மின்னலில்.
3: 1 year ago அந்த காடி திடீர்னு ஒரு தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு. தீயணைப்பு வீரருக்கு கால் பண்ணி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இந்த மாதிரி காடி நேர் பிடிச்சிருச்சுன்னா. அப்ப அவங்க வந்து தீயெல்லாம் அணைச்சாங்க. ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன், ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின காரு நெருப்பு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கத்து வந்து வேலை முடிஞ்சு டியூட்டி ஆஃப் டியூட்டி போலீஸ் ஆபீசர் அவர் துப்பாட்டி என்னாச்சு ஏதாச்சுன்னு கடைசி வரைக்கும் அவர் கூட இருந்தாரு. பக்கத்துலயே உட்காந்துட்டு எவனும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்தாரு. இல்ல டக்கு டக்குனு ரிப்போர்ட் எல்லாம் வாங்கி எல்லாம் செட்டில் பண்ணி அனுப்பி விட்டாங்க. அப்ப நான் அனுப்பி முடிச்சுட்டு நான் வெளியே வந்து உட்காந்துருந்தேன் பாளைய போலீஸ் வெளியே. அப்ப என் காடியை தீய அணைச்ச அந்த தீயணைப்பு வீரர் அந்த டீம் வந்து அந்த லோரியில போறாங்க. ஆப்போசிட்ல தான் வந்து பொம்பா ஸ்டேஷன். கூப்பிடுறாங்க, என்ன அர்வின் நீயா அங்க உட்காந்துருக்க, நீங்க வான்னு சொல்லிட்டு. நான் டிப்ரெஷன்ல அப்படியே கண் கலங்கி நின்றுதான் அவர் பார்த்து கவலைப்படாத காடி நம்ம வாங்கிக்கலாம் அப்படி இப்படி ரொம்ப நல்லா பேசினாரு. தீயணைப்பு வீரரோட பேர் வந்து துவன் ரேஹான், ரம டு பாலாய் பொம்பால உள்ளவங்க. அவ்வளவு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா அவங்க செஞ்சாங்க.
4: நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வருஷம் ஆகுதுல, அந்த பாலாய் பொம்பாக்கு கூப்பிட்டு அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். நீங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை அவர் வாழ்க்கையில் நீங்க ஏற்படுத்துவீங்க.
3: அதுதான் உண்மைதான் நான் சொன்னேன், ஒரு நாள் கண்டிப்பா வரேன், நான் வந்து உங்களை பாக்குறேன். சரிமா காசி, சரியா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
2: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: வணக்கம்.
1: கண்ணம்மா,
0: கண்ணம்மா சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேட்கலான்னு அழைச்சிருக்கீங்க?
1: நேத்து என் தந்தைக்கு பிறந்த நாள், அவரு காலமாயி கொஞ்சம் வருத்தமாயிட்டு, அவருக்காக ஏதாவது ஒரு பாட்டு.
0: அப்பா பேர் என்னது?
1: அப்பா பேர் முனுசாமி, கிருஷ்ணன் கூப்பிடுவாங்க.
0: சரி, அவரோட நினைவாக அந்த பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போது என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ், அப்புறம் வந்து நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னா பாருங்க. நான் சொன்னேன் இல்ல என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு, அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார் எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோட கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளோ ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

0: ஹலோ, வணக்கம் கிஷன்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: நான் மலர்விழி பேசுறேன்.
1: மலர்விழி, சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேக்கலாம்?
0: என் கணவருக்கு பிறந்த நாள்.
1: சரி,
0: அவர் பேரு எட்டிசாமி. அவருக்கு வேண்டிய ஒரு வாழ்த்து பாட்டு வேணும்.
1: கண்டிப்பா. என்ன பாட்டு வேணும்?
0: என்ன பாட்டா? அந்த பிறந்த நாள் பாட்டு தான். அந்த என் சிங்கத்துக்கு பிறந்த நாள், அந்த பத்தியா? ஹாப்பி பர்த்டே.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஐயா காலை வணக்கம் ஐயா, நான் முத்து சிராஸ்ல இருந்து கூப்பிடுறேன். வர்ற 31ஆம் தேதி என்னோட பாஸ்டருக்கும் அவங்க மனைவிக்கும் கல்யாணம் நாள் பாருங்க. அவங்க சிராஸ் இந்தால இருக்காங்க. ஒரு சூப்பரான கல்யாண பாட்டு போட்டு விடுங்க ஐயா.
0: கண்டிப்பா அவங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஆனா பேரை கூட நீங்க சொல்லலையே.
1: அவங்க அவர் பேர் வந்து ஆரோக்கியநாதன், மனைவி பேர் வந்து மகரத்.
0: படப்படன்னு பேசுறீங்க, உற்சாகமா
1: திடீர்னு பூந்துருச்சு பாருங்க லைன். நன்றியா.
0: சரி, நன்றி நன்றி. கேட்க சொல்லுங்க நிகழ்ச்சியை. பாடல் வந்துட்டு இருக்கு.
1: ஓகே, நன்றி.

0: ரிட்டர்ன் போகும்போது தான் அங்கதான் நாங்க சிஆர்பிஎல் போனோம். ரொம்ப பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம். நான் இருந்த தங்குன அந்த டாம்ல வந்து நாங்க ஒரு மூணு பேர் தான் தமிழவங்க, மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள். நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணியை காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், மெஷின் சுத்தம் பண்ணிருந்தோம், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேஃப் பண்ணி எனக்கு எடுத்து வந்துருவாங்க, இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேஃப் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படுத்துக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் திங்.
1: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காசு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: அவங்க
1: செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. புத்ராஜயா சதுக்கத்தில் நடைபெறவுள்ள 2026 தேசிய நாள் அணிவகுப்புக்கான ஆயத்தப் பணிகள் நாளைய முழு ஒத்திகையின்போது 100 விழுக்காட்டை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிறிய கூறுகளை மட்டுமே செம்மைப்படுத்த வேண்டியுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபாமி ஃபாடில் தெரிவித்தார். ஒவ்வொரு குழுவுக்கும் இடையிலான நகரும் தூரத்தை ஒருங்கிணைப்பது இந்த மேம்பாட்டில் அடங்கும் என்றார் அவர். இன்று காலை 11 மணி நிலவரப்படி நாடு முழுவதும் உள்ள 20 இடங்களில் காற்று மாசு குறியீடு IPU ஆரோக்கியமற்றதாக பதிவாகியுள்ளது. சரவா, குவாலலம்பூர், பினாங்கு, சிலாங்கூர், கடா, பேரா, நகரிசம்பிலான் ஆகியவற்றை இது உட்படுத்துகிறது. சரவா ஸ்ரீ அமானில் IPU 195 என உயர்வாக பதிவாகியுள்ளது. தீயணைப்பு மீட்புத்துறை JBPM நேபாளத்திற்கு மலேசிய மீட்பு போர்த்திறன் சிறப்பு படை ஸ்தாமை அனுப்ப எந்நேரமும் தயாராக உள்ளது. இருப்பினும் தேசிய படையினரை களமிறக்குவது நேபாள அரசின் விண்ணப்பத்தை பொறுத்திருப்பதாக JBPM தலைமை இயக்குநர் டத்துஸ்ரீ நோர்ஹிஷா முகமத் கூறினார். நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 469 உயர்ந்துள்ளதாக அந்நாட்டு காவல்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. இதனிடையே சீனா நேபாள எல்லையில் ஏற்பட்ட நிலச்சரிவால் உருவான புதிய ஏரி உடைந்து பெரு வெள்ளம் ஏற்படும் இடர் அதிகமாக உள்ளதாக சீன அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். கனமழையை தொடர்ந்து 3 நாள்களில் நீர்மட்டம் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அரச ஊடகம் CCTV கூறியது. ஏரிக்குள் சுமார் 3 மில்லியன் கனமீட்டர் நீர் வரக்கூடும் என்றும் இதனால் ஜீரோங் துறைமுகம் உள்ளிட்ட சில பகுதிகள் மேலும் பாதிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. தென்கொரியா, ஜப்பான், அமெரிக்கா ஆகியவை செப்டம்பர் 9 முதல் 11 வரை கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபடவுள்ளன. வடகொரியாவின் ஏவுகணை அணு ஆயுத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலையை சோதிக்கும் வகையில் இந்த பயிற்சி மேற்கொள்ளப்படுவதாக சோல் கூட்டுப்படை தலைமை தளபதி அலுவலகம் தெரிவித்தது. விளையாட்டுத் தகவல். அமெரிக்காவில் நடைபெற்ற 2026 பிரதான சதுரங்க போட்டியின் இறுதி சுற்றில் தமிழகத்தின் பிரக்ஞானந்தா வெற்றி பெற்றார். இதன்வழி கிராண்ட் செஸ் டூர் ஃபைனல்ஸ் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். அவருக்கு $200,000 பரிசு தொகை வழங்கப்பட்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இடம்பெறுவது மண்ணி நட்சத்திரம் அங்கம். உள்ளூர் பாடல்கள் தான் தொடர்ந்து கேட்டு ரசிக்க போறோம். இதற்கிடையில் நம்ம கலைஞர்களின் சந்திப்பும் இடம்பெற போகுது. பூவெல்லாம் கேட்டு பார் PKP திரைப்படத்திலிருந்து இரண்டு முக்கியமான நடிகர்கள் வந்து பேச வந்திருக்காங்க. அங்க 12-15 பிறகு அவங்களுடைய நேர்காணல் வந்து இடம்பெற போகுது. மறக்காம கேளுங்க. டிக்டாக் நேரலை பக்கமாக வாங்க. உங்களுக்கு கேள்விகள் இருந்தா தாராளமா நீங்க அவங்ககிட்ட கேள்விகளையும் கேட்கலாம். அடுத்து நம்ம டிவி ஒன்றில் பார்த்தீங்கன்னா நம்ம தேசிய தினத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பு டாக்குமெண்ட்ரி ஆவண ஆவண தொகுப்பு உங்களுக்காக வரப்போகுது, இடம்பெற போகுது. அதன் தயாரிப்பாளர் மோகன் அடுத்த பாடலுக்கு பிறகு என்ன விஷயங்களை பகிர்ந்துக்க போறாரு அப்படின்றத தொடர்ந்து நம்ம கேட்கலாம்.

0: மணி நட்சத்திரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. தேசிய மாதத்தில் நம்ம இருக்கோம் இல்லையா, இன்னும் கொஞ்ச நாள்ல தேசிய தினத்தையும் சிறப்பா கொண்டாட போறோம். இதற்கிடையில நம்ம ஆட்சியில பாத்தீங்கன்னா நிறைய சிறப்பு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணிருக்கோங்க. அதில் ஒன்று அப்படின்னா பனோரமா பெருமாத்தா கமரிடேகான் வரிசான் பங்சா அப்படின்ற சிறப்பு ஆவண தொகுப்பு வந்து தயாராகிருக்கு. டிவி ஒன்றுல தான் இது வந்து இடம்பெற போகுதுங்க. நம்ம ஆட்சியில பாத்தீங்கன்னா யூனிட் மஜாலா டன் டாக்குமெண்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு இருக்கு. அதன் தயாரிப்பாளர் புகழ்பெற்ற செய்தி வாசிப்பாளர் மோகன் சின்னசாமி தான் இதன் தயாரிப்பாளர். தொடர்ந்து அவற்றை பேசலாம். வணக்கம் மோகன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அங்க ஒரு சிறப்பான டாக்குமெண்ட்ரி, ஒரு ஆவண தொகுப்பு வந்து தயார் பண்ணிருக்கீங்க நம்ம தேசிய தினத்துக்காக, அதை பற்றி சொல்லுங்க.
1: நான் வந்து பனோரமா அது UMD-ல வந்து நான் ஒரு ப்ரொடியூசரா இருக்க போது என்னோட கத்துவ புரோகாரம் ஒரு ஹோம்மா கொடுத்திருந்தாங்க. இந்த வர பர்த்டேக்காக்கு வந்து ஹரிக்கு பாங்கசானுக்கு வந்து நீங்க வந்து ஒரு பனோரமா வந்து சொன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி மக்கள் பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி நீங்க செய்யுங்க. எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சு. என்ன ஐடியானா நீங்க பாத்தீங்கன்னா பனோரமா வந்து ரெண்டு செக்மெண்ட் இருக்கு பனோரமால. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் 15 நிமிஷம், செகண்ட் செக்மெண்ட் வந்து 15 நிமிஷம். இந்த பெருமாத்தாக்கு பர்த்டேக்கான் வரிசான் பங்சா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். பகவான் சுல்தான் அப்துல் சமா எல்லாரும் தத்தாரம் பர்த்டேக்காக்கு போயிருப்பீங்க கண்டிப்பா. இந்த பில்டிங் பாத்திருப்பீங்க. இந்த பில்டிங் பத்தி நான் வந்து கொஞ்சம் செஞ்சிருக்கேன். அந்த பில்டிங்கோட ஹிஸ்டரி ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், அது வந்து 1894 பிரிட்டிஷ் கட்டினது. ஆனா அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தெரியாது அந்த பில்டிங் வந்து எதுக்கு என்ன என்ன விஷயம் வந்து அங்க நடந்துச்சு. சோ அதை பத்தி நான் வந்து ஒரு மினி டொக்கு மாதிரி செஞ்சிருந்தேன். நாங்க ஷூட்டிங் செய்ய போது நிறைய விஷயம் நான் கண்டுபிடிச்சேன். யாருக்கும் தெரியாது இந்த பங்குனா சுல்தான் அப்துல் சமான் வந்து 1942 வந்து பில்டிங் மேல போம் போட்டிருக்காங்க. அது யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த படம் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. எப்படி கிடைச்சுன்னா ஜபத்தான் அர்க்கே விடுகாரில் இருந்து கிடைச்சிச்சு. ரெண்டாவது வந்து எல்லாருக்கும் தெரியாது இந்த கேஎல் வந்து முன்ன வந்து ஒரு வாட்டி வந்து பட்ஜெட் பஸ்ஸார் வந்து நடந்திருக்கு. இந்த பில்டிங்கே வந்து முழுகி இருக்கு. அதுவும் நான் வந்து எனக்கு வந்து அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கிடைச்சு நான் போட்டிருந்தேன். அப்புறம் 1938 இந்த பில்டிங் வந்து பிரிட்டிஷோட அட்மினிஸ்ட்ரேஷன் பிரிட்டிஷ் கவர்னரோட ஆபீஸா இருந்துச்சு. அதுவும் எனக்கு ஃபுட்டேஜ் கிடைச்சிச்சு. சோ நீங்க அந்த பனோரமா பார்க்கும் போது நீங்க அப்படியே பாக்கலாம் எப்படி வந்து அந்த பிரிட்டிஷ் வந்து அந்த பில்டிங் வச்சு இது பண்ணிருந்தாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் செஞ்சிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து அந்த கிளாக் டவர், அந்த கிளாக் டவர் பத்தி நான் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலா நான் வந்து ஒரு கவரேஜ் செஞ்சிருந்தேன். உள்ள வேலை செய்ய சொல்லியிருந்தாங்க முன்ன வந்து இந்த கிளாக் வந்து தான் யூஸ் பண்ணுவாங்க லஞ்ச் டைம் பிரேக் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகணும் சொல்லி அந்த கிளாக் மூலியமா தான் அந்த கேல் டவுனே வந்து காத்திருப்பாங்க. ஒரு மணிக்குன்னா ஒரு மணிக்கு மூணு வாட்டி அடிச்சிட்டோன்னு அப்பதான் எல்லாரும் வந்து லஞ்சுக்கு போவாங்க. முன்ன வந்து அதுக்கு முன்னாடி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்களா ஆயுதத்தை பாய்ப்பாங்க. ஆர்டிலரி வந்து அந்த புக்கி ராமன் மேல வச்சு ஒரு வாட்டி வெடிச்சாங்களா அதுதான் வந்து ஒரு மணி அப்படின்னு சொல்லி அங்க செய்வாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சுல்தான் அப்துல் சமத் பில்டிங் கட்டி முடிச்சோன்னு அந்த கிளாக் டவர் கட்டினாங்க. சோ நிறைய சுவாரஸ்யமான விஷயம் வந்து இந்த பில்டிங்ல இருக்கு. அதுக்கப்புறம் தான் அது வந்து ஹோட்டலா மாறிச்சு, மக்கா மாத்திங்கி மலேசியாவா மாறிச்சு. இப்ப வந்து அது வந்து ஒரு மியூசியமா ஆக்கிருக்காங்க. மலேசியருக்கு வந்து ஃப்ரீ, அவங்க போயிட்டு உள்ளுக்கெல்லாம் பாக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பில்டிங் கீழே வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் டன்னல் வேற இருக்கு. அதுவும் யாருக்கும் தெரியாது. நான் ஷூட்டிங் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த வரையும் வந்து இந்த பில்டிங் கீழே வந்து ஒரு டன்னல் கட்டிருக்காங்க. அந்த டன்னல் வந்து உள்ளுக்குள்ள சில சில ரூமுக்கு வந்து போவோம். சோ அந்த பிரிட்டிஷோட பில்டிங்ஸ் பார்க்க போது எனக்கு என்ன சொல்லுவாங்களா இதுதான் வந்து ஒரு நல்ல பொக்கிஷம், அந்த மலேசியா உள்ள ஒரு சிறந்த பொக்கிஷம். அது நிறைய பேருக்கு தெரியாது. அதனாலதான் நான் வந்து இந்த பகவான் சுல்தான் அப்துல் சமாட்ட வந்து இந்த வாட்டி ஒரு வரிசா பங்சுவா நான் சூஸ் பண்ணேன்.
0: இப்படி உங்களுடைய ஆவண தொகுப்புல நிறைய சுவாரஸ்யங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு, ஆர்வம் அதிகரிக்குது. அதை எப்போ பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டிலே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வரலாறு நிறையவே இருக்கு.
1: ஆமா கிஷன், ரெண்டாவது செக்மெண்ட் வந்து எப்படி வந்து நம்ம மக்கள் மலேசியர் மக்கள் வந்து PPR பர்த்டே கா செலிபிரேட் பண்றாங்க. நம்ம போய் பார்த்தோமா அங்க வந்து மலாய்க்கர்கள் இந்தியர்கள் சைனீஸ் மூணு ரேசஸும் சேர்ந்து வந்து எப்படி ஹரிக்கு பங்சர் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி செலிபிரேட் பண்றாங்க சொல்லி ஒரு ஷூட்டிங் செஞ்சோம். அது வந்து PPR கம்பௌண்ட் பாரு ஹைகாம் சுபாங்கல. சத்தியமா நான் சொல்ல போது அங்க போகும்போது எனக்கு கண்ணுல தண்ணி வந்துருச்சு. ஏன்னா மூணு மக்களும் சேர்ந்து மூணு ரேசஸும் சேர்ந்து சமைச்சாங்க, சேர்ந்து வந்து இந்த மர்டிகா பத்தி அவங்க வந்து பேசினாங்க. எப்படி வந்து ஒற்றுமையா இருக்கணும் சொல்லி அவங்க பேசினாங்க. ஏன்னா PPR-ல தான் உண்மையிலே யூனிட்டின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியுது. அக்க பக்கம் என்ன சொல்லுவாங்க தம்ப மீர பங்சர்னு சொல்லுவாங்க, தம்ப மீர கவம் சேர்ந்து அவங்க வந்து கொத்துறவங்க பண்ணி சாப்பாடு ரெடி பண்ணி அவங்க ரொம்ப ஹாப்பியா கொண்டாடினாங்க. அது வந்து நீங்க கண்டிப்பா நீங்க அந்த பனோராமால பாக்குறாங்க.
0: அங்க நீங்க சொல்லும் போது உங்க கண்ணிலே ஆனந்த கண்ணீர் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. இதை பாக்குற ஒவ்வொரு மலேசிய குடிமக்களுக்கும் அப்படிதான் இருக்க போகுது. ரொம்ப உருக்கமான ஒரு ஒவ்வொருத்தருடைய மனதிலையும் ரொம்ப ஆழமா பதியக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரியா நீங்க உருவாக்கி இருக்கீங்க அப்படின்னு நாங்களும் நம்புறோம். ஆக எப்போ இது டிவி ஒன்றில் இடம்பெற போகுது அதை சொல்லிருங்க.
1: இது வந்து எப்பன்னா 30-ஆம் தேதி 30 ஆகஸ்ட் 9 மணிக்கு டிவி 1 நீங்க வந்து பாக்கலாம். இல்லன்னா RTM கிளிக்லயும் அதே டைம்ல நீங்க பாக்கலாம்.
0: ஆக மின்னல் FM கேட்டுட்டு இருக்க நம்முடைய நேயர்கள் மறக்காம ஞாயிற்றுக்கிழமை 30 ஆகஸ்ட் 9:00 டிவி 1 அல்லது RTM கிளிக்ல கூட நீங்க இந்த டாக்குமெண்ட்ரி இந்த ஆவண தொகுப்பை நீங்க பார்க்கலாங்க. நம்ம மோகன் சின்னசாமி தான் அதனுடைய தயாரிப்பாளர், ரொம்ப சிறப்பா உருவாக்கி இருக்காரு. நீங்களும் பாத்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல எங்களுக்கு ஒரு பதிவு செய்யுங்க. ரொம்ப நன்றி மோகன் எங்களோட இந்த விஷயங்களை இன்றைக்கு நீங்க பகிர்ந்துகிட்டதுக்கு.
1: கண்டிப்பா எல்லாரும் இந்த பனோராமா பெருமாத்தக்கம்பட்டிக்கான் வாய்ஸ் ஆஃப் பங்ஸ் கண்டிப்பா நீங்க பாக்கணும். அனைவருக்கும் தேசிய தினம் வாழ்த்துக்க.
0: உங்களுக்கும் மனமார்ந்த தேசிய தின வாழ்த்து. நன்றி நண்பா, இந்த ஒரு ஆவண தொகுப்பு எங்களுக்காக நீங்க கொடுத்ததுக்கு.
1: நன்றி பின்வா சார்.

0: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேப்ஸ் சிறடாங்கில். விவரங்களுக்கு மகா ஆபிஷியல் .com.my.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்கிலி, குவாலலம்பூர், புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:17. குவாலலம்பூர், புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:17.

0: தரம் யாரு சுவைக்கு மந்திரம் பாரு
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா இனங்களை ஒன்னா இணைக்குதா அம்மாவை போலுங்க அணைக்குதா ஆமண்ணா பாபாஸ்தா
2: பிடிச்சவங்க பேசலையா நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன் இது உங்கள் மின்னல் எஃப்எம்

0: முகேன் ராவ் கொண்டு வந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோங்க. மண்ணி நட்சத்திரம் அங்கத்தை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம உள்ளூர் கலைஞர்களுக்கான ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு ஒரு முக்கியமான அணி வந்து நம்மோடு பேச போறாங்க. யார் வந்திருக்காங்கன்னா, பூவெல்லாம் கேட்டுப்பார் PKP அந்த திரைப்படத்தில் நடிச்ச முக்கிய கதாபாத்திரங்கள் இங்க நம்மோடு அறிவிப்பாளர் இருக்கிறாங்க. வணக்கம் டத்தின் ஸ்ரீ சைலா நாயர் மற்றும் யுவராஜ் அவர்கள், எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
1: வணக்கம் கிஷன்,
2: வணக்கம். நல்லா இருக்கும்.
0: ஒவ்வொரு திரைப்படம் வெளிவரும் போதும் எல்லா கலைஞர்களும் இப்படிதான் இருப்பாங்க. ஒரு அலைச்சல் இருக்கும், ஒரு அசதி இருக்கும். ஏன்னா படத்தை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும்னு சொல்லி அதற்கு பின்னாடி நிறைய வேலைகள் இருக்கும். அந்த உழைப்புக்கு நான் அவங்க கிட்ட சொன்னதை உங்ககிட்டயும் சொல்றேன். உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி இந்த வேலையை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். என் பாராட்டியும் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஏன்னா ஒரு திரைப்படத்தை சரியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும்போது எங்கேயாவது போய்கிட்டே தான் இருக்கீங்க. இந்த பூவெல்லாம் கேட்டுப்பார் PKP வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த பூவெல்லாம் கேட்டுப்பார் அதுக்குள்ள வந்துடலாம். நம்ம ரத்தின் ஸ்ரீ முதல்ல சொல்லுங்க, நீங்க வந்து இந்த திரைப்படத்துல நடிக்கிறது வந்து ஒரு புறம் இருந்தாலும் தயாரிப்பாளராகவும் நீங்க வந்து பணிபுரிஞ்சிருக்கீங்க. தயாரிப்பாளர், நடிகை, எப்படி, எது சவாலா இருந்துச்சு உங்களுக்கு? அந்த இரண்டு வேலையை சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வெளியில தெரியும். உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு?
1: என்னுடைய இது என்னுடைய 4வது படம் ப்ரொடியூஸ் பண்றது. ஸோ எந்த படம் நான் ப்ரொடியூசராக இருக்கும்போது அதே சமயத்தில் நான் நடிக்கிற வேலைகள் நான் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த டைரக்டர் யாருன்னு நம்ம எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது வரைக்கும் நான் டைரக்டர்ஸ் நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் அனைவருமே அவங்களுடைய அந்த ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து கரெக்டாக பண்ணுற ஒரு டைரக்டராக இருந்ததால் என்னால் வந்து நடிக்கவும் முடியும் அண்ட் ப்ரொடக்ஷன் வேலையும் பண்ண முடியும். ஸோ அந்த அது அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து, ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் இருக்கும்போது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப இருக்கும். ஸோ அதனால் அந்த நடிப்பு இதில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணோன்னா, நல்ல ஒரு டைரக்டர் நம்மளை அந்த விஷயத்தை வந்து பார்த்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அந்த நடிப்பு மட்டும்தான் நான் பண்ணுவேன் அந்த ப்ரொடக்ஷனில். அந்த ப்ரொடியூசரோட வேலை வந்து அந்த அந்த அந்த நாளோட அந்த ப்ரொடக்ஷன் முடிச்சக்கப்புறம் அந்த ராத்திரி கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த நம்ம டைரக்டர் கூட பேசி, ஏன்னா இப்போ வந்து கார்த்திக் ஷாமன் இஸ் ஆல்சோ தி ப்ரொடியூசர் ஆஃப் பூவெல்லாம் கேட்டுப்பார். அவர் ரெண்டு ஹேட்ஸ் வேற யூஸ் பண்ணுறாரு, நானும் ரெண்டு ஹேட்ஸ் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த ப்ரொடக்ஷனோட ப்ரொடியூசிங்கோட வேலை வந்து வி கீப் இட் லேட்டர். ஸோ அந்த நடிக்கிற டைமில் வந்து எந்த இன்டர்ஃபியரன்ஸும் இருக்காது. ஸோ அதனால சந்தோஷமாக என்னோட அந்த நடிப்பு வேலை வந்து கிளீனாக வந்து நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
2: 12 மணி நேரம் ஆக்ட்ரஸாக இருப்பாங்க, எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ரொடியூசர் இதுலேயே பூத்ஸ்லேயே ஃபில் பண்ணுவாங்க அவங்க.
1: ஸோ அவர் வந்து எப்படின்னா, நான் நடிக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாரு, எல்லாமே கரெக்டாக இருக்கணும், டைமிங்கை பார்ப்பாரு. அப்புறம் எத்தனை ஒரு ரெண்டு டேக்காக இருந்ததுன்னா ஓகே தான், ஆனால் அவருக்கு அந்த அந்த டேக் கிடைக்கிற வரைக்கும் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற அந்த ஒரு வேர்ஷன் ஆஃப் கார்த்திக் நான் பார்ப்பேன். அந்த எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து வேற ஒரு கார்த்திக்
0: எல்லாருமே இரண்டு முகங்களோட தான் அங்கே வந்து
1: ஆனால் வேற வழி இல்லை. ஏன்னா இதில் வந்து இது வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபிலிம், இது வந்து த்ரில்லர் நான் பண்ணாத ஒரு கதாபாத்திரம். ஸோ அதனால அதுக்கான தேவைகள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர். ஸோ இது வந்து எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ ப்ரொடியூசர் இன் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆல்சோ.
0: அதுவும் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க இல்லையா. இப்போ யுவராஜ்கிட்ட வந்துடலாம். யுவராஜ் வந்து யுவராஜ் அப்படின்ற நடிகரை பார்க்காம இந்த கார்த்திகேயன், இந்த கதாபாத்திரம் கார்த்திகேயன் தான் நீங்கள், கார்த்திகேயன் அப்படின்ற கதாபாத்திரமா ரசிகர்கள் உங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காக உங்களுடைய இதற்கு முன்னாடி நீங்கள் வேலை செஞ்ச படங்களை ஒப்பிடும்போது இந்த திரைப்படத்தில் நான் நிச்சயமாக நடிச்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ண காரணம் என்னது? என்ன காரணத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டீங்க?
2: இதுக்கு பல காரணம் இருக்குது. முக்கியமாக நம்ம எப்போதுமே வந்து ஒரு ஒரு ஒரு ஃபிலிம் செட் ஒரு ஒரு டீம் கூட நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா வந்துட்டு முதல்ல யார் இயக்குனர் யார் நம்ம கூடலாம் அந்த அந்த குழுவில் இருக்காங்க, அந்த டீமில் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அதெல்லாம் தாண்டி முக்கியம் வந்துட்டு கதை, அந்த கதை என்ன சொல்ல வருது, இந்த கதை வந்துட்டு ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்ற ஒரு கணிப்போட நம்மளோட கதாபாத்திரம் என்ன, நான் அப்படி தான் பார்ப்பேன். என்னன்னாக்கா அது எல்லாமே ஒன்று கூடி ஓகே கரெக்டான ஒரு ஒரு டீம் இருக்காங்க, ஒரு கதை இருக்குது, ஒரு கதாபாத்திரம் இருக்குது, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக அமையும் போது நம்ம வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டை வந்துட்டு எடுப்போம், அதில் போய் நடிப்போம். ஸோ இதில் வந்து முக்கியமான காரணம் ஃபஸ்ட்டு கார்த்திக் ஷாம்லன் அவர்கள், அவர் கூட நிறையா நான் வந்துட்டு ஒரு நடிகனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரத்தின் ஸ்ரீ ஷைலா, ஏன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் கீழேயும் வந்துட்டு நான் இயக்குனராகவும் இருந்திருக்கேன், நடிச்சிருக்கேன் பல வேலைகள், அவங்களோட ப்ரொடக்ஷன் கீழே நான் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன். அதை தாண்டி மகேன் விகடகவி, ஸோ இவங்க எல்லாமே இருக்காங்க யுவராஜ் அப்படின்னு சொன்னோன்னே வந்துட்டு ஓகே ரைட்டு இப்போ கதையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டேன். நான் நடிச்சே ஆகணுன்றதுக்கு காரணம் வந்துட்டு இந்த கதை, இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு கேரக்டர், அதை தாண்டி ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு என் லுக்கெல்லாம் மாற்றி, எல்லாருமே சொல்லுவாங்க யுவராஜ் நீ எப்போதுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்க திரை முன்னாடி, வேற ஏதாவது லுக்கு ட்ரை பண்ணிட்டுன்னு அவர் சொன்னார். முடிய வளர்த்துருங்க அப்படி வளரனா கூட நம்ம விக் வச்சுக்கலாம், ஒரு கண்ணாடி போட்டுக்குவோம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஓகே இது இது இதையும் புதுசாக நம்ம எதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகே பண்ணேன்.
0: சரி, இப்போ ஒரு நடிகையாக திரை தோற்றத்திற்கு இந்த ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து டதிஷி சைலா நாயர் அவர்களை சொல்லலாம். நீங்க வந்து அதுக்கு எப்பயும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இப்போ இந்த
1: கார்த்திக் தெரியல, இப்ப
0: முக்கியத்துவம் கொடுக்குறீங்க தான் இல்லைன்னா சொல்ல முடியாது. கார்த்திக் ஷாம்லன் அவருடைய முந்தைய படங்கள் நம்ம எடுத்துட்டோம்னா என் வீட்டு தோட்டத்தில், அடைமலை காலம், சீபோ சிந்தா, இந்த மாதிரியான திரைப்படங்களுக்கு பிறகு இப்போ பூவெல்லாம் கேட்டு பாருன்ற திரைப்படம் வந்திருக்கு. இதுல நீங்க நடிக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயம் உங்களை சமாதானப்படுத்துச்சு நான் நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி?
1: கதை தான் முக்கியமான விஷயம், கதை தான். ஏன்னா எனக்கு என்னென்னா, கார்த்திக் ஷாம்லனோட ப்ரொஜெக்ட்ஸ் நிறையவே நான் பார்த்துருக்கேன், அவருடைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். அது எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அவரே வந்து எனக்கு ஒரு ரோல் கொடுக்கும்போது, அந்த கதை என்கிட்ட சொல்லும்போது, ஐ ஃபெல் தட் இது என்ன ஒரு அழகான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்பவும் வராது, ஒரு அதுவும் ஒரு விமன் சென்ட்ரிக்கான ஒரு ஸ்கிரிப்ட், ரெண்டு விமன் இருக்காங்க, எங்களுக்கு அந்த ஹீரோயிக் விஷயங்கள் நிறைய இருக்குது, அதில் இமோஷன்ஸ் இருக்குது, ஒரு தாய்மை இருக்குது, சந்தோஷம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, எல்லா அம்சங்களும் இருக்கிற ஒரு ஸ்கிரிப்டில் வந்து எப்படி வேண்டான்னு சொல்கிறது. அதுக்கும் மேலே வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களா அழகுக்கு முக்கியத்துவம், அது வந்து ஒரு ஒரு கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம செய்யணும். இதுக்கு முன்னாடி என் பண்ணுறதெல்லாம் ஐ வாஸ் வாட் கால் தட் அ கேர்ள் ஃப்ரெண்ட், அ ஒய்ஃப், அ யங் கேர்ள், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அஃப்கோர்ஸ் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆனால் இதில் வந்து தி ஸ்கிரிப்ட் முழுக்க முழுக்க அந்த கேரக்டர், அதாவது கார்த்திக் ஐ திங்க் ஹீ டிசைன்ஸ் த கேரக்டர்ஸ் ஆஃப் எவ்ரி பர்சன் இன் திஸ் கதை. ஸோ என்னோட பேர் சத்யா வீரபெருமாள். அவங்க எப்படி இருப்பாங்க அது வந்து எப்படி சொல்றது, அதுக்கான ஒரு டிசைன் செட் பண்ணிட்டாரு. ஸோ அவங்களோட பிக்சர் நான் பார்க்கும்போது ஐ ஹாவ் டு பி தட் கேர்ள் இஸ் சம்படி எல்ஸ், இட்ஸ் நாட் மீ. ஸோ அதனால தான் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு டூ தட். அண்ட் இந்த வேலையை நான் கார்த்திக் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன், பிகாஸ் இந்த ஃபிலிமில் வந்து ஐ டென்ட் கேர் அபவுட் எனி திங் அதர் தென் ஐ வாண்டட் டு ஜஸ்ட் டூ மை ரோல், அவ்வளோதான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அது நான் அழகாக இருக்கேனோ இல்லையோ, ஆனால் என்னோட இமோஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சதுனாலே எனக்கு அது வெற்றின்னு நான் நினைக்கிறேன். அது வந்துருச்சு, நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் தான் சொல்லணும்.
0: அந்த உறவுகள் பற்றி சொல்லியிருந்தீங்க, எல்லா உறவுகளுமே இதில் இருக்குது அப்படின்னு. உணர்வுகளை பற்றியும் சொல்லணும். இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது சிரிக்கணுமா சிரிக்கலாம், அழணுமா அழலாம், கோவப்படணுமா நான் பயங்கரமாக கோவப்பட்ட கேள்விகள் இருந்தா தாராளமா நம்ம டத்தின் ஸ்ரீ கிட்டையும் யுவராஜ் கிட்டையும் நீங்க தாராளமா கேட்கலாம். பூவெல்லாம் கேட்டு பார் பற்றி இப்ப அடுத்த பாட்டு நம்ம டத்தின் ஸ்ரீ தான் பாடுறாங்க, கேட்கலாம்.

0: பூவெல்லாம் கேட்டுப்பாரு. பி கே பி திரைப்படத்தை பற்றி தாங்க நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் திரைப்படம் இல்லையா. கதையின் முடிவை வந்து நீங்க தெரிஞ்சிட்டு நடிச்சீங்களா இல்ல ஒவ்வொரு காட்சியும் படமாக்கும் போது இப்ப ரசிகர்களுக்கு வந்து ஒரு உணர்வு இருக்கும், படம் பார்க்கும் போது அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஓ இது வரப்போதா அப்படின்னு பார்க்கும் போது வேற ஒண்ணு வந்துடும். அந்த மாதிரி உங்களுக்கு நடிக்கும் போதும் இருந்துச்சா? கார்த்திக் சில விஷயங்களை சொல்லிருக்க மாட்டார்ல, இல்ல எல்லாமே சொல்லிட்டாரா?
1: ஓகே, இந்த கேள்வி யாருகிட்ட கேக்குறீங்க?
0: நீங்க வரும்போது உங்ககிட்ட கேட்டுறேன், நீங்க
2: சொல்லுங்க. ரெண்டு கண்ணும் அங்கங்க போயிடுச்சா?
1: யாரு
0: சொன்னாலும் நல்ல கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வசதி.
1: ஓகே, என்னன்னா கதை எங்களுக்கு தெரியும், என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியும். ஆனா அது வந்து இப்ப நாங்க நேர்கள்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க ஒரு விஷயம் எதிர்பார்த்து படத்துல உட்காந்துகிட்டு இருப்பீங்க. ஐ திங்க் கிஷன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதே போய்கிட்டு இருக்கோம். ஓகே, இதுதான் நடக்க போகுது நீங்க நினைக்கும் போது அந்த அடுத்த செகண்ட் கார்த்திக் சாமணன் வந்து பண்ணாரு. அதாவது நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஈஸி ஆக்கிட கூடாது இல்லையா, த்ரில்லர் இல்லையா, உங்களோட ஒரு மாதிரி அன்செட்டில் பண்ணி அந்த சேர்ல உட்கார வைக்கணும், அந்த சீட்ல உட்கார வைக்கணும்னு தான் பிளான் பண்ணது இந்த கதை. எங்க ரெண்டு பேருக்குமே தெரியும். ஆனா ஷைலாக்கு வந்துட்டு என்ன தெரியாத ஒரு விஷயம்னாக்கா இந்த கிளைமேக்ஸ் இப்படி இருக்க போகுதுன்ற விஷயம் அப்படியே சின்னதா முடிச்சிட்டாரு.
2: இல்ல கிளைமேக்ஸோட கதை எனக்கு தெரியும்,
1: மேல ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷன், அதுல வந்து கம்ப்ளீட்டா ஒரு ரியலிஸ்டிக் ஸ்டன்ட் சீக்வன்ஸ். ஆனா அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எப்படி நடக்க போதுன்னு தான் இவங்க கிட்ட சொல்ல. என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, ஓகே இதுதான் நடக்கும், இதுதான் இதுதான் இப்படி கிளைமேக்ஸ், நீங்க இப்படி பண்ணுவீங்க இவங்களா, ஓகே அவ்வளவுதானே கார்த்திக்.
2: கதை சொல்லும் போது ஒரு 2-page சினாப்சிஸ் கதை சொன்னாங்க. கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு விமன் சென்ட்ரிக் கதை கிடைக்கும் போது ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். அதுல ஒரு ஃபுளோல தான் சொன்னாரு, ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குன்ட்டு. ஓகே ஃபைவ் செகண்ட்ஸ் இருக்கு, ஓகே ஃபைன். அது ரொம்ப டஃபா இருக்குமா கார்த்திக்? ரொம்ப டஃபா கொஞ்சம் இருக்கும், பட் கொஞ்சம் பயிற்சி இருந்தா
0: கொஞ்சம்
2: கொஞ்சம் அதுதான் சொன்னாங்க. அதை பாத்துக்கலாம் இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி,
0: நம்பி கால் எடுத்து வச்சிட்டீங்க.
2: ஐயோ கிஷன், எதிர் நான் என் வாழ்க்கையில இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ணுவேன்னா என்னையே நான் சேலஞ்ச் பண்ண ஒரு ஃபைட் சீன்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் நம்ம. ஏன்னா ஆனால் பயிற்சிகள் நிச்சயமாக நிறையாவே இருந்தது. இந்த வேலையில் வந்து சஹாக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவர் ரொம்ப பொறுமையாக என்னையும் என்னுடைய சக நடிகை வெரோனிகா அவங்க நம்ம ரெண்டு பேரும் அதுக்கான நேரத்தை ஒரு ஐ திங்க் ஒரு 1 month டைம் ஒதுக்கி வச்சு நம்ம அந்த ட்ரைனிங்கு போயிட்டு தான் இந்த காட்சிகள் வந்து நம்ம பண்ணோம். இல்லைனா முடியவே முடியாது. பிகாஸ் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைட்டர்ஸ் கிடையாது, அண்ட் அந்த பயிற்சிகள் வந்து டெய்லி நம்ம செய்கிற விஷயம் கிடையாது. ஸோ அதனால அந்த ப்ராக்டிஸ் கொஞ்சம் இருந்தனால பிளாக்கிங்ஸ் எல்லாம் பண்ணனால ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். பிகாஸ் அந்த ஃபைட் வந்து அவ்வளோ இன்டென்ஸா இருந்தனால நிறைய நிறைய
1: காயங்கள் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆனா பட்டாங்க, அதை பத்தி கூட நீங்க
0: பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு எவ்வளவு காயங்கள் பட்டிருக்கோம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தீங்க எல்லோருமே. அதுல புதிய நடிகர்கள் புதிய கலைஞர்கள் நிறைய அறிமுகப்படுத்திருக்காரு கார்த்திக். யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அவங்களை இந்த வேலையில நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும்.
1: ஓகே, புதுமுகம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வெரோனிகான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் என்னன்னாக்கா இந்த அவங்க வந்துட்டு கன்சிடர் ரொம்ப எப்படி சொல்றது ஒரு ஃபைண்ட் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லலாம். யார் இந்த பொண்ணு, என்ன இப்படி நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு எல்லாரையுமே வந்துட்டு அமேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வெரோனிகா அதை தாண்டி வந்துட்டு ஒரு 10 வயசு பொண்ணு தாஷரான்னு சொல்லிட்டு அவங்களும் பண்ணியிருந்தாங்க. அவங்க பண்ணியிருந்தாங்க. மற்றபடி தனேஸ்வரின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க டத்தினோட சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அங்கங்கன்னு வர கேரக்டர்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க.
0: நிறைய கதாபாத்திரம்
2: சார், அப்புறம் மகேனன்,
0: குறிப்பிட்ட சில கதாபாத்திரங்கள் தான். ஆனா எல்லா கதாபாத்திரமே மனசுல நிக்கக்கூடிய கதாபாத்திரங்களா தான் இருந்தது. எல்லோருமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை சரியா செஞ்சிருக்காங்க அப்படின்றது கார்த்திக் ஒரு.
2: இது வந்து கார்த்திகோட யூனிவர்ஸ். ஸோ அவரோட யூனிவர்ஸ் வந்து எல்லா கேரக்டர்ஸ் ஒரு டிசைன் இருக்கும், அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் அந்த டிசைன் இருக்கும். அதே கரெக்டா நம்ம ஃபாலோ
1: பண்ணணும்,
2: அதுல இருந்து வெளியாவே கூடாது. ஸோ நான் ஷூட்டிங் டைம்ல நான் வந்து அந்த கேரக்டர்லயே நம்ம லிவ் பண்ணிட்டோம். அது
1: எங்க பேர்ல வந்து யுவராஜன் கூப்பிட மாட்டாரு, டத்தின் கூப்பிட மாட்டாங்க,
2: நான் சத்யா தான் கூப்பிடுவாங்க.
1: என் பேர் கார்த்திக்.
0: அப்பதான் 11.
1: ஆமா ஆமா.
0: நல்ல தரமான ஒரு இயக்குனர். சொல்லும் போதே அந்த படத்தை பார்த்த நினைவுகள் எனக்குமே வருது. பிரீமியருக்கு போகும்போது இப்ப கூட சொல்லும்போது புல் அரிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, எப்படி இந்த மாதிரி ஒரு மனுஷன் நம்ம நாட்டுல இப்படி ஒரு படத்தை கொடுக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு அந்த படம் உண்மையிலே இருந்தது. அதை பார்த்தாங்கன்னா நிச்சயமா ரசிகர்களும் அதை உணரக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். இப்ப கூட வந்து டிக்டாக்ல வந்து டத்தின் கட் சொல்லுங்க, ஆக்ஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கேட்கறவங்களுக்கு அது ஏன் புரியாது, படம் பார்த்தாதான் புரியும். ஆனா இப்ப எங்களுக்காக ஒரு கட் ஆக்ஷன் சொல்லிருங்க, இல்ல ஆக்ஷன் சொல்லுங்க, அப்பதான் நான் அடுத்த கேள்விக்கு போவேன். நேரம், நம்பிக்கை, உழைப்பு, பெயர் எல்லாமே முதலீடு செஞ்சிருக்கீங்க. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மிகப்பெரிய முதலீடு என்ன அப்படின்னு நீங்க நம்புறீங்க, பணத்தையும் தாண்டி?
2: ஆடியன்ஸ் நம்ம மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை. ஏன்னா இந்த மாதிரி த்ரில்லர் படம் பண்ணுறது வந்து ரொம்ப குறைவு. அதே சமயத்தில் கார்த்திக் ஷாம்லன் இதுக்கு முன்னாடி ஒரு த்ரில்லர் பண்ண ஒரு அனுபவம் உள்ள ஒரு டைரக்டர். ஸோ எனக்கு இந்த ப்ரொடக்ஷனில் வேலை செய்யும்போது நான் என்ன நினச்சேன்னா, இந்த படம் வந்து ஒரு த்ரில்லர் படமாக பார்க்காம ஆடியன்ஸ் வந்து இது ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து பார்த்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன் நான். அண்ட் கார்த்திக் கூட அதே மாதிரி அந்த ஷூட்டிங் என்வாயரமெண்ட்டும் அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருந்தார். ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து ரொம்ப இயல்பாகவே நடிக்கிறோம், நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய பாராட்டினாங்க. அதுக்கு முழுசான காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த அட்மாஸ்பியர், அந்த செட்டு போட்டு நம்ம நடிக்கிற அந்த என்வாயர்மெண்ட் தான் நம்மளை வந்து
1: அதுக்கு
2: ஆட்டோமேட்டிக்லி வி ஆர் ரெடி இன் தட் கேரக்டர். அங்கே வந்து ஃபேன் இல்லை, ஒன்றுமே இல்லை, அப்படியே வேறு
1: உண்மையாலுமே கிஷன். ஏன்னா இதனாலனா நாங்கள் போயிட்டு அந்த அந்த வீடு பார்த்தீங்களா, அது 4000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு வீடை கட்டி அது பக்கத்துலேயே ஒரு ஆறு இருக்கு, ஒரு ஆறு பக்கத்தில் ஒரு லேண்ட் வேணும்னு தான் தேடிட்டு இருந்தாங்க, அதுவும் காட்டுக்கு நடுவில் வேணும்னு தேடிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த 45 ஃபீட்டுக்கு வந்துட்டு அந்த பிரிட்ஜும் வந்து நம்ம கட்டி நிலத்தை கிளியர் பண்ணி அங்கே ஒரு வீடு கட்டி இது எல்லாமே வந்துட்டு அதை கிரியேட் பண்ணி எங்களை வந்து அந்த உலகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சதுக்கப்புறம் நாங்கள் அந்த கேரக்டராகவே இருந்தோம். உங்களுக்கு வந்துட்டு இந்த வசதி எல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டோம், நீங்க அங்க இருந்தா தான் நீங்க அதை உணர்வீங்க.
2: அந்த லைட் கூட வந்து ஒரு டைம், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் லைட்டும் இல்லை. அது ஆக்சுவலி நிஜமாவே அந்த ஸ்டோரியிலும் அந்த விஷயம் நடக்குது, அது நிஜமாவே அதுதான் உண்மை. ஸோ எல்லாமே நேச்சுரலா நடக்கிறனால அந்த நடிக்கும் போது நம்ம நிஜமாவே அந்த கேரக்டரா ஆயிட்டோம். அது வந்து ஆக்சுவலி ஒரு ஜங்கிள்.
1: அந்த முதலீடு வந்து என்னக்கா, எல்லாமே இந்த கதைக்காக உழைப்பு போடுவோம், அதுதான்
2: அவ்வளவுதான்.
0: மெழுகுவர்த்தி தான் அதிகமா இருந்ததுன்னு நினைக்கிறாங்க. கொசு தொல்லைகளும் நிச்சயமா அதிகமா இருந்திருக்கும்,
2: நிறைய டேஞ்சர்ஸும் இருந்ததா.
0: சரி, இப்போ ரசிகர்கள் எந்த விஷயத்தை எதிர்பார்த்து வரக்கூடாது, எந்த விஷயத்தை எதிர்பார்த்து வரணும் அப்படின்றத சொல்லுங்க.
2: இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு த்ரில்லர் சிலவங்களுக்கு பிடிக்கும், சிலவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால இந்த ஒரு த்ரில்லர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்து டோன்ட் பி டூ ஜட்ஜ்மெண்டல் அபவுட் இட். ஜட்ஜ் பண்ணாமல் வந்து வந்து படத்தை வந்து பார்த்தாங்கன்னா ஐ திங்க் யூ வில் நாட் பி டிசப்பாயிண்டட். ஏன்னா இது வந்து ட்ரூ அண்ட் ட்ரூ இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ. நீங்கள் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இது வந்து ஏன் நான் பார்த்தது வந்து நிச்சயமாக யூ வில் ஃபீல் ஹாப்பி அபவுட் இட். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கூட பார்க்காத விஷயங்கள் வந்து இதுல நடக்கும். சோ அதனால
1: சோ நீங்க கேட்ட கேள்விக்கு எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற
0: அதுக்கு மட்டும் பதில கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனா பல இன்ப அதிர்ச்சிகள், சுவாரஸ்யங்கள் இந்த படத்துல அதிகமா இருக்கு. அதை எங்க வாயால நாங்க சொல்ல மாட்டோம், நீங்க பார்த்தே
2: இல்ல ஒன்னு சொன்னா அப்புறம் கதை சொல்ற மாதிரி இருக்கும். அதனால தான் பயப்பட்டு
0: காத்தி கேட்டுட்டு இருப்பாரு. நான் எதையும் பேசக்கூடாது. அடுத்த பாட்டுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு, அதையுமே நாங்க சொல்ல மாட்டோம். நீங்க கேளுங்க, படத்தை பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க.

0: ஹெர்வின் கொண்டு வந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். பூவெல்லாம் கேட்டு பாரு. பி கே பி திரைப்படத்துல முக்கிய கதாபாத்திரத்தை நடிச்சிருந்த டத்தின் ஸ்ரீ ஷைலா நாயர் மற்றும் யுவராஜ் இங்க வந்து நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. டிக்டாக் லைவும் போயிட்டு இருக்குங்க. நீங்க தாராளமா உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். படம் பார்த்துட்டோம், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற கருத்துக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க சார்பா நாங்களும் எங்களை நன்றியை சொல்லிக்கிறோம். இப்படி தொடர்ந்து உள்ளூர் கலைஞருடைய படைப்புக்கு உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு மின்னலஃபம் சார்பாகவும் நாங்க நன்றியை சொல்லிக்கிறோம். சரி, இப்போ அடுத்து வந்திருக்கிற இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு இன்பதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்க பல பேருக்கு இன்பதிர்ச்சி கொடுத்தாங்க. சொன்னாங்கல்ல சில விஷயங்களை சொல்ல முடியாது, சுவாரஸ்யம் போயிடும் அப்படின்னு சொல்லி. அதனால ஒரு இன்பதிர்ச்சி அவங்களுக்காக நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம். என்னன்றத கேட்கலாமா? ஏன் பயப்படுறீங்க? இல்ல
1: தானே, இல்ல இது சொல்ல
0: ஆர்வம் அதிகரிக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, கேட்கலாம்.
2: மின்னலிஃபம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக் சாம்லன். என்னுடைய புதிய திரைப்படம் பூவெல்லாம் கேட்டுப்பார் பி கே பி இப்ப தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா உங்களோட நேரத்தை இந்த படத்தை கொடுத்து நீங்க போய் பாப்பீங்கன்னு நம்புறேன். இது ஒரு த்ரில்லர் படம். உங்களுக்கு த்ரில்லர் படம் பிடிக்குமா? இல்ல என்னுடைய படங்கள் சி ஃபார் சிந்தா, கல்யாணம் டு காதல் சீரீஸா இருக்கட்டும், கல்வனி கண்டுபிடியா இருக்கட்டும், அடைமலை காவமா இருக்கட்டும், என்விட தோட்டத்திலா இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னாக்கா நிச்சயமா இந்த படத்தை போய் நீங்க பார்த்து தியேட்டர்ல பாக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். உத்தான ஒரு படமா இருக்கும், ஒரு நல்ல த்ரில்லர், ஒரு புது முயற்சியா இருக்கும். படம் முடியும் போது நிச்சயமா உங்களுக்கு ஓகே நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு திருப்தி கொடுக்கும். டத்தின், யுவா, ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்துல நீங்க நடிச்சதுக்கு. பூவெல்லாம் கேட்டுப்பார் முழுக்க முழுக்க நான் டத்தின் சிஷாயிலா அவங்களுக்காக நான் இந்த படம் செஞ்சே ஆகணும்னு முடிவு பண்ணி செஞ்சது. ரொம்ப வருஷமா நான் அவங்க கிட்ட வந்து ஒர்க் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கடைசி கடைசியா இந்த படத்துல நாங்க வேலை செஞ்சிட்டோம் டத்தின். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க கூட வேலை செஞ்சது. நிறைய நீங்க கோத்ரூ பண்ணீங்க இந்த படத்துல நீங்க நடிக்கும் போது. நீங்க எல்லா ஸ்டண்ட்டும் நீங்க தான் செஞ்சீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க வாங்காத காயமே இல்லை இந்த படத்துல. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க கொடுத்த அந்த கமிட்மெண்ட், எவ்வளவு எத்தனை டேக் பண்ணாலும் நீங்க வந்து மறுபடியும் மறுபடியும் நின்று இல்ல நான் இன்னும் பெட்டரா பண்ண போறேன், இன்னும் பெட்டரா பண்ண போறேன்னு, அதுவும் நீங்க வந்து இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்க வந்து இந்த படத்துல நீங்க நடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு ஆக்டிங் டேலண்ட்டை புஷ் பண்ணணும்னு சொல்லி நீங்க வந்து இந்த படத்துல நடிச்சது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு மக்கள் பாக்குறவங்க எல்லாருமே ரத்தின் சைலா இப்படி நடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரத்தின். யுவா, எங்க செல்ல குழந்தை, எங்களுடைய கம்பெனியோட ஆர்டிஸ்ட், ரொம்ப நன்றி யுவா. எத்தனை தடவை வேலை செஞ்சாலும் உங்க கூட ஒர்க் பண்ணும் போது ஒரு பெரிய கான்பிடன்ஸ் கிடைக்கும். இந்த கேரக்டர் கண்டிப்பா நீங்க நல்லா பண்ணிருவீங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னது. அந்த படம் விட்டு கொடுக்கும் போது நான் சொன்னது, படத்தோட முதல் பாதி யுவா நீங்க தான் கொண்டு போகணும். ஏன்னா முழுக்க முழுக்க வெறும் கதையோட்டம் மட்டும் தான் இருக்கும். அதை நீங்க தான் கொண்டு போகணும், நீங்க தான் கொண்டு போயிட்டு மக்கள் கிட்ட இந்த படத்தை சேர்க்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா அந்த ட்ரில்ல போஷன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரோட பயணமும் உள்ள வரும்னு சொல்லியிருந்தேன். யுவா, நிச்சயமா நீங்க அதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா இருந்தீங்கயா. ரொம்ப ரொம்ப நன்றியா.
0: ரெண்டு பேருமே பெரிய பலம் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தாரு. எப்படி இருந்துச்சு இன்பதிர்ச்சி? ஓகேவா?
3: ஆக்சுவலி இந்த வேலையில டைரக்டர்ஸ் இருக்கு, நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் ஒரு டைரக்டர் இந்த அளவுக்கு நமக்கு பிரேஸ் பண்ணது கிடையாது.
1: நானும் சொன்னேன் என்னன்னா, டத்தின் ஷைலாவோட அவங்களோட கெரியர்ல நல்ல படங்கள், நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல இது கெரியர் பெஸ்ட். அவங்க கம்ப்ளீட்டாக ஒரு கதையை ஏ டு செட் வரைக்கும் அவங்க நின்று இதை வந்துட்டு ஒரு ஆங்கர் மாதிரி அப்படியே அவங்க ட்ராவல் பண்ணது எல்லாருமே பார்த்துட்டு டத்தினால இப்படி நடிக்க முடியுமா அப்படின்றது என்கிட்டயே கேட்டாங்க. என்ன இப்படி பண்ணுறாங்க, எப்படி கார்த்திக் வேலை வாங்கினார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அதை தாண்டி அவங்க டெடிக்கேஷன் சொன்னார்ல கார்த்திக், அதாவது வந்து எத்தனை டேக் ஆனாலும் சரி. கார்த்திக் ரொம்ப சீரியஸான ஒரு இயக்குனர். என்னென்னா அவருக்கு தேவைப்பட்டது அது யாராக இருந்தாலும் சரி, எனக்கு இது வேணும்னா எனக்கு கரெக்டாக அதை கொடுங்க, எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் பொறுமையாக நின்று வாங்குறேன் அப்படி. அட் த சேம் டைம் அதாவது அவங்க கார்த்திக் அண்ணனை விட டத்தினோட பொறுமை அதை விட பெருசாக இருந்தது. எவ்வளோ இதானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இது முடியலையா.

0: அவங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்குன்னா, இல்ல கார்த்திக் வாங்க பண்ணுவோம், எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நானா சமத்துல வெயிட் பண்ணுவேன், என்ன இந்த சீன் இன்னும் முடிச்சிருக்கணுமே அப்படின்னு போய் பார்த்தா, இல்ல எவ்வளவு மெனக்கெடல் இந்த இந்த படத்துக்காக, அது பாராட்டி ஆகணும்.
1: அவனும் ரொம்ப அவரு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு டைரக்டர், ரொம்ப பொறுமையானவர் கூட. ஆனா அவர் சொன்ன மாதிரி அவருக்கு என்ன தேவையோ அந்த சீனுக்கு எவ்வளவு நேரம் இருந்தாலும் அந்த சீன் வந்து கரெக்டா அந்த எமோஷனுக்கு வந்து அவருக்கு கொண்டு வந்து சேர்த்தே ஆகணும்னு ஒரு ஒரு
0: பிடிவாதம். நம்ப மாட்டீங்க அந்த சீன் இன்னைக்குள்ள முடிச்சாகணும்னு ஒரு இது இருக்கும், ஆனா அதுக்கு அவருக்கு வேண்டியது கிடைக்கலங்க, பரவாயில்ல நாளைக்கு எடுத்துக்கலாம்.
2: ஆனா மணி ஆயிரும் இரவாயிரும் அந்த காட்டுக்குள்ள எப்படி அது அப்படின்றத சாத்தியப்படுத்தி இருக்காரு.
0: ஆமா ஆமா ஆமா,
1: அவரு அவரு விடவே மாட்டாரு. எனக்கு எனக்கு என்னன்னா I'm very lucky than solvan nan because genuina as a woman in the age la vande indha maadhiri or lead kadikkaradhukku romba saramo so malaysia la or director enna nenachu indha vaipu kodukkum bodhu I really wanted to do it ஏன்னா எனக்கே எனக்குள்ளே ஒரு பேஷன் இருக்குது, நல்ல ஒரு ஒரு படைப்பு கொடுக்கணும்னு. சில நேரத்தில் நான் அந்த வாய்ப்புகள் நமக்கு வந்து சேராது, நம்மளும் கேட்குறதுக்கும் நான் அந்த மாதிரி பர்சன் கிடையாது. ப்ரொடியூசராக இருந்தாலும் நிறைய பேருக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு நான் நிறைய யோசிச்சிருப்பேன். எல்லா ஆர்டிஸ்ட் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நல்ல கதாபாத்திரங்களுக்கு கொடுக்கணும், அவங்க வந்து ஒரு அவங்களோட படைப்பு வந்து நேர்கள் பார்க்கும்போது அது சிறப்பாக இருக்கணும், அது வந்து பாடலாக இருக்கிறது சரி, நடிப்பில் இருக்கிறது, அது ஒரு சின்ன விஷயம் சரியெல்லாம் கூட நான் வந்து ஏன்னா யுவா வந்து என்னோட ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு ஒரு மூணு தடவை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு தெரியும் நான் ஒரு ஒரு ப்ரொடியூசராக நான் எப்படி இருப்பேன்ட்டு. ஸோ அதனால எனக்கு ஒரு டைரக்டர் என்னை பார்த்து பார்த்து பண்ணும்போது இதுதான் இந்த அளவுக்கு என்னை பார்த்துக்கிட்டு ரெலி ரெலி ஆனால் வெரி லக்கியாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ கார்த்திக் ஸோ மச், எனக்கு மாதிரி எமோஷனல் ஆச்சு, ரொம்ப நன்றி.
2: என்னெல்லாம் கேட்டீங்கன்னா தனியா இருக்கவே முடியாது அந்த காட்டுல, தப்பிச்சு எப்படியாவது ஓடிச்சு ஓடிடலாம். நீங்களாம் எப்படி நடிச்சீங்கன்னு என்னால இப்ப வரைக்கும் நினைச்சு பார்க்க முடியலாத. டத்தின் வந்து குறிப்பா வந்துட்டு முதலையோட எல்லாம் பயணம் பண்ணிருக்கீங்களே, அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
1: ஆக்சுவலி கார்த்திக் இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட சொல்லும்போது அந்த குரொக்கடைல் விஷயம் வந்து சொன்னாங்க. எனக்கு ஆக்சுவலி ஆரம்பத்தில் ரொம்ப ரொம்ப பயமாக இருந்தது. நான் அது அந்த விஷயம் வந்து நான் யுவாக்கிட்டையும் நான் டிஸ்கஸ் பண்ணேன், யுவா என்னால் இது பண்ண முடியுமா, என்ன இது என்ன ஏன்னா நம்ம லைஃப்பை வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரிஸ்கில் வரும், ஃபேமிலிக்கிட்ட சொல்லணுமா அந்த மாதிரி விஷயம்லாம். அப்போ அவர் சொன்னார் இல்லை எதுவாக இருந்தாலும் வந்து அந்த ப்ரொடக்ஷன் வந்து டேக்கப் பண்ணுவாங்க,
0: சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம்
1: இருக்கும், நீங்க கவலைப்படாது. என்னோட சீன்ஸ் வந்து அந்த பேபி பேபி க்ரொக்கடைல்ஸோட வந்து அது மகேனனோட வந்து தான் அது
0: பெரிய முதலா இருக்கும்.
1: சோ அது பேபி நல்ல சரி ஒரு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான்
2: பேபியை பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம்.
1: வேற வழி இல்ல ஆக்சுவலி. அதான் சொன்னேன் கார்த்திக் சாம்லன் கூட நான் வேலை செய்யும்போது வேற வழியே இல்ல, ஏன்னா அவர் பாவமா வந்து தென் நிறைய விஷயம் அங்க ஓடும், டெய்லி வந்து நம்ம போய் ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா ப்ரே பண்ணி தான் நம்ம ஆரம்பிப்போம், முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா ப்ரே பண்ணி தான் முடிப்போம். பிகாஸ் அது வந்து இட்ஸ் நாட் அ சேஃப் ஏரியா கூட, ஆனா அதையும் தாண்டி காட்ஸ் பிளெஸிங்ல எல்லாம் முடிச்சோம்.
2: தொழில்நுட்பங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஹேண்ட் ஹெல்ட் அப்படின்ற கேமரா முறையெல்லாம் பயன்படுத்தி எடுத்ததா சொல்லியிருந்தாங்க, அந்த மாதிரி கூட இருக்கு.
0: ஹேண்ட் ஹெல்ட் இருந்தது, ஹேண்ட் ஹெல்ட் வந்துட்டு அந்த கேமரா எப்படி ஹேண்டில் பண்றாங்க அதோட டெக்னிக் அது. அட் தி சேம் டைம் இது வந்து அனமார்பிக் லென்ஸ்ல முதல் தடவை வந்துட்டு ஒரு ஒரு படம் வந்து முழுக்க முழுக்க அனமார்பிக் லென்ஸ்ல ஷூட் பண்ண ஒரு படம் தான் வந்துட்டு இது. அதுவும் வந்து நம்ம மலேசிய தமிழ் படம் வந்துட்டு இந்த முயற்சியை கையெடுத்திருக்காங்கன்னு சொல்லும் போது அது எங்க எங்க எங்க டீமுக்கு அது ஒரு பெருமை தான். ஏன்னா அது ஒரு அந்த லென்ஸே வந்து அதான் சொல்ற ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு லென்ஸ். அண்ட் இதுக்குண்டான சவுண்ட் டிசைன்
1: தெரிஞ்சிச்சுன்னா திஸ் பிக்சர் இஸ் நாட் லைக் கமர்ஷியல், திஸ் இஸ் ஆக்சுவலி வெரி என்ன சொல்ற ஒரு ஸ்பெசிஃபிக்கான த்ரில்லர் மாதிரி ஒரு கதைனால எல்லா அம்சங்களும் ஸ்பெசிஃபிக்கா தான் இருக்கும். சோ இதுல வந்து கரெக்டா சமிஷன் சமிஷனும் கார்த்திக் வந்து ஒரு ஒரு
0: பியூட்டிஃபுல்
1: டெட்லி காம்போ. சோ அதனால சமிஷனுக்கு நல்லா புரியும் கார்த்திக்கு என்ன அவரோட டேஸ்ட் என்ன வேணும்னோ அது கரெக்டா இதுல வந்து மைண்ட் ப்ளோயிங். அந்த
2: என்ன பாடல் இல்ல இல்லையா பாடல் சமிஷன்
1: இதுல சொல்லும் போதே எனக்கு கூஸ் பம்ப். ஏன்னா எனக்கு அந்த அந்த அதான் லாஸ்ட் 45 minutes அண்ட் தெரியல அந்த சைலன்ஸ்லயும் நம்மளால அதை ஃபீல் பண்ண.
0: த்ரில்லருக்கு வந்து ரொம்ப முக்கியமானது வந்துட்டு சவுண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ சைலன்ஸ். இது ரெண்டுமே கரெக்டா இருக்கணும். சமிஷன் கரெக்டா ஹேண்டில் பண்ணியிருக்காரு.
2: அது வந்து எப்படி ஒரு பாடலே இல்லாம ஒரு திரைப்படத்தை முழுமையா ரொம்ப சுவாரஸ்யப்படுத்த முடியும்ன்றத அவர் நிரூபிச்சிருக்காரு. எப்படி வந்து காலிவுட்க்கு அனிருத்தோ எங்களுக்கு சமிஷன் பா அப்படின்னு பெருமையா சொல்ற அளவுக்கு இந்த படத்துல.
1: இன்னொரு விஷயம் வந்து சமிஷன் இஸ் அ வெரி குட் கம்போசர் அண்ட் இஸ் அ வெரி குட் பர்சன் டு ஒர்க் வித் ஆல் ப்ரொடியூசர்ஸ். எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவை அந்த அவங்களுக்கு என்ன வேணும் ஒரு டைரக்டர் என்ன கேட்கறாங்களோ அவங்களுக்கு ஏத்த என்ன அந்த விஷயம் அவர் அப்படியே செஞ்சு கொடுத்துருவாங்க. அதே சமயத்துல அவரோட இன்புட் என்ன இது வேலை செய்யுமா வேலை செய்யாதா அவர் சொல்லுவாரு. அதுவும் மேல அவங்க கேட்கலன்னா அது ஒன்னும் செய்ய முடியாது. கரெக்டான டைமிங்லயும் அந்த வேலையை முடிச்சுப்பாரு. சோ சோ ப்ராட் ஆஃப் யூ சமேஷன்.
2: இப்போ பிகேபி பூவெல்லாம் கேட்டுப்பார் அப்படின்னு சொல்லும் போது இதுல கஷ்டப்பட்ட ஒருத்தர்ல யுவராஜும் ஒருத்தர் இல்லையா, அவரை பற்றி ரத்தின் நீங்க சொல்லிருங்க. நீங்க சொன்னாதான் சரியா இருக்கும். பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு.
0: என்ன என்ன பத்தி ரத்தின்
2: சில விஷயங்களை சொல்லணும் இல்லையா, ஆனா மறைமுகமா சொல்ல ஒரு வழி கிடையாது. நிறைய விஷயங்களை சொல்ல முடியாது. இருந்தாலும் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க சொல்லி
0: பத்தி கொஞ்சம் பெருமையா பேசுங்க. நான் காதை முடிக்கிறேன்.
2: இல்ல நீங்க திரும்பிக்கீங்க, முகத்துக்கு நேரம் புகழாதீங்க.
0: முகத்துக்கு நேரம் பிடிக்காது.
1: யுவா கூட வந்து நான் என்ன சொல்றது ஒரு டைரக்டராக நான் ஒரு மூணு ப்ரொஜெக்ட் அவரோட ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால வி ஹாவ் க்ரோன் டு பி குட் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் வெல். ஸோ அதனால அந்த ஒரு நட்பு நமக்குள்ளே இருக்கிறனால எனக்கு கிடைக்கிற ப்ரோஜெக்ட்ஸாக இருக்கட்டும் ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கணும் அதுவும் கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து எப்போவுமே நான் யுவாகிட்ட ஒரு வார்த்தை நான் கேட்பேன். யுவா வாட் யூ திங்க் அபவுட் திஸ், இதை பண்ணலாமா, அந்த விஷயம் வந்து அவர்கிட்ட எப்போயும் கேட்பேன். ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்ந்து இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அவர் இருக்கிறனால எனக்கு இன்னொரு பலமாக இருந்தது. ஏன்னா நான் சில நேரத்தில் ரொம்ப பயப்படுவேன் ஒரு விஷயம் வந்து டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயப்படுவேன். ஏன்னா அது நான் கால் வச்சுட்டேன்னா நான் டிசிப்ளினாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன். அந்த டைமில் வந்து சில விஷயம் நடக்கலைன்னா வில் ஃபீல் வெரி அப்செட். அதுவும் இந்த இந்த இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அவருக்கு தான் நான் கேட்டேன், எவன் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கார்த்திக் சார் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்காரு, வாட் டு யூ திங்க். அவர் சொன்னார், யூனோ யூ ஷுட் கோ ஃபார் இட், யூ ஷுட் கோ ஃபார் இட். அண்ட் அந்த கோ ஃபார் இட் வேர்ட் வந்து எனக்கு ரொம்பவே ஊக்கமாக இருந்தது. அண்ட் தென் யுவா பற்றி சொல்லணும்னா அவர் வந்து இஸ் நாட் அ பர்சன் ஹூ திங்ஸ் அபவுட் ஹிம் செல்ஃப். அவர் வந்து இப்போ நம்ம செட்டில் நம்ம ஒரு சீன் பண்ணும்போது அவர் எல்லாருக்கும் நினச்சி தான் அந்த சீன், அது அவரோட சீனாக இருந்தாலும் நம்ம வந்து பண்ணுறது ஒரு சின்ன சீன் அவர் கூட இருந்தாலும் அவர் அந்த டைமில் வந்து அந்த பர்சன் அவர் கூட நடிக்கிற பர்சன் பற்றி தான் அவர் யோசிப்பார். ஏன்னா அவர் ஒரு ப்ரோ, ஒரு ப்ரோ நிஜமா சொல்றேங்க. அந்த டைம் அந்த மோமெண்ட்ல வந்து கார்த்திக் என்ன ஆட் பண்ண சொன்னாரோ, என்ன எக்ஸ்பிரஷன் மாற்ற சொன்னாரோ, இல்லை பொசிஷன் எது சொன்னாலும் ஜஸ்ட் லைக் தட் he is such an expert.
2: அதுக்கு ஒரே சாட்சி நான் தான்.
1: நீங்க பாத்துருக்கீங்களா?
2: பார்த்ததுனால நான் சொல்றேன், நிஜமாவே யுவராஜ் வந்து
1: he is excellent.
2: தரமான ஒரு நடிகர்.
1: Actually he is Malaysian's best one of the best actors we have. நான் சொல்லுவேன் one of the best actors we have. எனக்கு நிறைய பேர் இருக்காங்க, I have to be fair, but he's one of the best actors. Is என்னோட சீன்ஸ்ல வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காரு. என்னோட இல்ல, அவர் எந்த சீன்ல இருந்தாலும் எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணணும், இன்னும் நல்லா பண்ணணும். இப்போ நான் பாட்டு வாங்குறேன்னா, நாங்கள் இதுக்கு பாட்டு வாங்குறேன்னா, நான் ஒரு ஓரத்தில் போய் உட்காரணும், அவர் வந்து உட்கார், அவர் செய்ய தேவையில்லை. ஆனால் அந்த ஒரு ஒரு ஒரு ஹார்ட் இருக்கு அவருக்கு. ஸோ அதனால அவர் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பர்சன் தான் என்ன சொல்லுவேன் நான்.
2: படத்தில் நடித்த எல்லோருக்குமே மனமார்ந்த பாராட்டு. இன்னும் ஏறக்குறைய ஒரு நிமிடம் நமக்கு இருக்கு. அதனால இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வர்றவங்க என்ன பேசிட்டு வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? டக்கு டக்குன்னு இப்போ சொல்லிடுங்க பார்ப்போம்.
0: அவங்க வெளியே பயந்துட்டு வந்தாலே எங்களுக்கு சந்தோஷம் தான். கிஷன் நீங்களே
1: நேத்து வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நிறைய தியேட்டர்ஸ்க்கு போயிருந்தோம். அதுல வந்து எல்லாம் வெளியில வந்தது வந்து இப்படிதான்.
0: கொஞ்சம் பேர் பயம்
2: விட்டுருங்க சார்,
1: இதுதான் எக்ஸ்பிரஷன் இப்படி
0: ஏன் இப்படி பண்ணீங்க, எதுக்காக இப்படி பண்ணீங்க, ஆக்சுவலி அந்த ஒரு உணர்வோட வெளியே வரும்போது ஏன்ப்பா ஏயா இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா. அதான் சொன்ன கொஞ்சம் நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்.
2: நான் வந்தோடனே முதல்ல கேள்வி கேஸ் மணி அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன்,
0: ஆமா
2: உங்களை யாரு ஒரு மாதம் உங்க நேரத்தை கொடுக்க சொன்னது, உங்களாலதான் எல்லாமே அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு
1: இருந்தேன். இந்த படம் வந்து நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு, நிறைய த்ரில்லிங் மூமெண்ட்ஸ் இருக்கு, நிறைய மூமெண்ட்ஸ் வந்து நம்ம ரொம்ப பயப்பட வைக்கும். ஒரு வார்த்தையில சொல்லணும்னா இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனி அது வந்து நீங்க பார்க்கலன்னா யூட மிஸ்ட் சம்திங் தான் சொல்றேன்.
0: வீட்ல யாராவது பயந்தவங்க இருந்தாங்கனாக்கா அவங்களை கண்டிப்பா கூட்டிட்டு போய் இந்த படத்துல உட்கார வைங்க.
2: அங்க பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்தை மறக்காம பாருங்க. ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி இங்க வந்ததுக்கு. நேரம் முடிஞ்சிருச்சு, மீண்டும் வாய்ப்பு இருந்தா நம்ம சீக்கிரத்துல சந்திக்கலாம். மறக்காம பூவெல்லாம் கேட்டுப்பார் பாத்துருங்க. விடைபெறுகின்றேன், நான் உங்கள் கிஷன்.

0: நேபாள வெள்ளம் 57 மலேசியர்களை இன்னும் தொடர்பு கொள்ள இயலவில்லை. மருத்துவ சாதன ஏற்றுமதியை 50 பில்லியன் ரிங்கிட்டிற்கு உயர்த்த இலக்கு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. தொடக்கமாக நேபாளம் ரசுவா பெருவெள்ள நிலவரம். 57 மலேசியர்களை இன்னும் தொடர்பு கொள்ள இயலவில்லை என விஸ்மாபுத்ரா தகவல் வெளியிட்டுள்ளது. நேற்று இரவு 11 மணி வரையில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், முதலாளிகளிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் இத்தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயலாக்க தரப்பினரால் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட 31 பேரில் மலேசியர்கள் உள்ளனரா என்பது குறித்த தகவல் ஏதும் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என அது கூறியுள்ளது. அங்குள்ள மலேசிய தூதர்களிடமிருந்து தகவல்களை பெறும் பணிகளில் அதிகார செயலாக்க தரப்பினர் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் விஸ்மாபுத்ரா 24 மணி நேர செயல்பாட்டு அறையை முடுக்கிவிட்டுள்ளது. தங்களின் குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள 6-0-3-8-8-8-7-4-5-7 என்ற எண்ணுக்கு அழைத்து அல்லது டியூட்டி ஆபிசர் அட் kln.gov.my மின்னஞ்சல் அனுப்பியும் அறிந்து கொள்ளலாம். இதனிடையே தீயணைப்பு மீட்புத்துறை JBPM நேபாளத்திற்கு மலேசிய சிறப்பு வியூக மீட்பு படையினர் ஸ்தாமை அனுப்ப எந்நேரமும் தயாராக உள்ளதாக கூறியுள்ளது. இதன் தொடர்பில் அரசாங்கத்திடமிருந்து குறுகிய கால உத்தரவினை பெற்றாலும் அதனை விரைந்து செயல்படுத்த இயலும் என JBPM தலைமை இயக்குநர் டத்தோஸ்ரீ நோர்ஹிஷா முகமட் கூறினார். இருப்பினும் தேசிய படையினரை களமிறக்குவது நேபாள அரசின் விண்ணப்பத்துக்கும் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் நட்மா உட்பட விஸ்மாபுத்ரா வாயிலாக வெளியுறவு அமைச்சின் ஒருங்கிணைப்புக்கு உட்பட்டது. இதற்கு முன்னர் துருக்கியில் தேடி மீட்கும் பணியில் ஈடுபட்ட அனுபவத்தின் அடிப்படையில் போதுமான திறன்களை ஸ்தாம் குழுவினர் கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வேளை காணாமல் போன அந்நிய சுற்றுப்பயணிகளை மீட்க நேபாளத்தின் வெளியுறவு அமைச்சர் அவசர கால மீட்புக்குழு ERT-ஐ உருவாக்கியுள்ளது. தகவலை உறுதிப்படுத்தவும் தேடி மீட்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கவும் பாதிக்கப்பட்ட வெளிநாட்டவருக்கு தூதரக உதவிகளை வழங்கும் மத்திய ஒருங்கிணைப்பு கட்டமைப்பாக அக்குழு செயல்படவுள்ளதாக த ஹிமாலயன் டைம்ஸ் கூறியது. இவ்வேளையில் தூதரக பணிப்படை, பன்னாட்டு அமைப்புகள், குடும்பங்கள், பொதுமக்கள், பாதிக்கப்பட்ட அல்லது காணாமல் போன அந்நிய நாட்டினர் குறித்த தகவலை புலனம் அல்லது அழைத்தும் வழங்கலாம். அதுமட்டுமின்றி emergency@mofa.gov.np எனும் மின்னஞ்சல் வாயிலாக அனுப்பலாம் என நேபாள வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 2030 ஆம் ஆண்டுக்குள் மருத்துவ சாதனங்களின் ஏற்றுமதி மதிப்பினை 50 பில்லியன் ரிங்கிட்டிற்கு அதிகமாக உயர்த்த மலேசியா இலக்கு கொண்டுள்ளது. உலகளாவிய மருத்துவ தொழில்நுட்ப மையமாக நாட்டின் நிலையை வலுப்படுத்தும் முயற்சிக்கு ஏற்ப இது அமைந்துள்ளதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாயித் ஹமிடி தெரிவித்தார். வரும் 4 ஆண்டுகளில் நாட்டின் மருத்துவ தொழில்நுட்பத்துறையின் 3 முக்கிய அவாக்களில் இந்த இலக்கும் ஒன்றாகும் என்றார் அவர். 2025 மருத்துவ சாதனங்களின் ஏற்றுமதி மதிப்பு 34.5 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ள நிலையில் இந்த துறையில் நாடு வலுவான அடித்தளத்தை கொண்டுள்ளது என துணை பிரதமர் விவரித்தார். புத்ராஜயா சதுக்கத்தில் நடைபெறவுள்ள 2026 தேசிய நாள் அணிவகுப்புக்கான ஆயத்தப் பணிகள் நாளைய முழு ஒத்திகையின்போது 100 விழுக்காட்டை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிறிய கூறுகளை மட்டுமே செம்மைப்படுத்த வேண்டியுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபாமிஃபாடேல் கூறினார். ஒவ்வொரு குழுவுக்கும் இடையிலான நகரும் தூரத்தை ஒருங்கிணைப்பது இந்த மேம்பாட்டில் அடங்கும் என்றார் அவர். அணிவகுப்பு திட்டமிடப்பட்டதைப் போல் முறையாக நடைபெறுவதை இதன் வழி உறுதி செய்ய இயலும் என டத்தோஸ்ரீ ஃபாமி தெரிவித்தார். பொது பல்கலைக்கழகங்களில் பேச்சுரிமை, கருத்து வெளிப்பாடு உரிமை, பொது விமர்சனம், அமைதியான முறையில் கூடுவது தொடர்பான அனைத்து ஒழுங்குமுறை நடவடிக்கைகளும் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் என உயர்கல்வி அமைச்சு கூறியுள்ளது. 1971 பல்கலைக்கழக பல்கலைக்கழக கல்லூரி சட்டம் அவுகுவை அகற்றுவது குறித்து பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் கூற்றுக்கு ஏற்ப இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அதனுடன் இது மாணவர்களின் கருத்து சுதந்திரம், சங்கமமைக்கும் உரிமையை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என அமைச்சு அறிக்கையின் வழி தெரிவித்துள்ளது. முன்னாள் மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் அந்நிய தொழிலாளர்களுக்கான 1000 ஒதுக்கீடுகளை குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு வழங்கியது தொடர்பில் கோலாலம்பூர் செஷன் நீதிமன்றத்தில் 3 ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக கூறப்படும் அந்த விவகாரத்தில் மொத்தம் 1.97 மில்லியன் ரிங்கிட் கையூட்டு பெற்றதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. நீதிபதி அசுரா ஆல்வி முன்னிலையில் 3 குற்றச்சாட்டுகளும் வாசிக்கப்பட்ட பிறகு மாய்கா துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ சரவணன் அவற்றை மறுத்தார். இந்நிலையில் 450,000 ரிங்கிட் உத்தரவாத தொகையிலும் 1 உத்தரவாதத்திலும் அவரை விடுவிக்க நீதிபதி அசுரா அனுமதி வழங்கினார். அடுத்த மாதம் 29ஆம் தேதி வழக்கு மீண்டும் செவிமடுக்கப்படும். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நீலம் ஒற்றுமை,
2: மஞ்சள் அரசியலமைப்புடன் கூடிய மன்னராட்சியின் மாண்பு,
3: வெள்ளை தூய்மை நேர்மை,
4: சிவப்பு துணிவு தடைகளை தகர்க்கும் ஆற்றல்,
5: நால் வண்ண தேசிய கொடியை நான் மலேசியன் என்ற பெருமையோடு பறக்க விடுவோம்.
0: தென்கொரியா செப்டம்பர் முதல் அமெரிக்கா, ஜப்பான் ஆகியவற்றுடன் இணைந்து கூட்டு ராணுவ பயிற்சிகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. அந்நாட்டின் ஜஜு தீவின் கிழக்கு தென் பன்னாட்டு கடல் பகுதியில் அடுத்த மாதம் 7 முதல் 11ஆம் நாள் வரை 3 நாடுகளும் இணைந்து ராணுவ பயிற்சிகளை மேற்கொள்ளும் என சோல் தலைமை கூட்டாண்மை படை குறிப்பிட்டுள்ளது. வடகொரியாவின் அணு ஏவுகணை அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் அதேவேளை வட்டார அமைதி நிலைத்தன்மையை பேணவும் அந்த பயிற்சி ஆண்டுதோறும் நடத்தப்படும் என்று ஓர் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கியூபாவில் எரிபொருள் போக்குவரத்து உட்பட மின் தட்டுப்பாடு நிலவும் சூழலில் சுமார் 1.4 மில்லியன் மாணவர்கள் புதிய கல்வி ஆண்டை தொடங்க தயாராகி வருகின்றனர். அந்நாட்டில் ஆசிரியர்களின் எண்ணிக்கை 73% குறைந்துள்ள நிலையில் பல்கலைக்கழக மாணவர்கள், இதர தொழில் வல்லுநர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை பணிக்கமர்த்தும் முனைப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கல்வியமைச்சர் நைமா ட்ரூயிஹோ தெரிவித்துள்ளார். தொழிற்சாலைகளில் ஏற்பட்ட மின்வெட்டு காரணமாக பள்ளி சீருடைகளின் விநியோகமும் பாதிக்கப்பட்டதாக அவர் சொன்னார். பிரிட்டனில் 16 முதல் 24 வயதுக்குட்பட்ட ஏறக்குறைய 1 மில்லியன் இளையோர் கல்வி, வேலைவாய்ப்பு அல்லது பயிற்சி NEET-இல் ஈடுபடாமல் இருப்பதாக அதிகாரப்படியான புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஏப்ரல் முதல் ஜூன் வரை அந்த எண்ணிக்கை 981,000 உள்ளது என்று தேசிய புள்ளியியல் அலுவலகம் கூறியது. இது முந்தைய காலாண்டை காட்டிலும் 30,000 குறைவாகவும் கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 30,000 அதிகமாகவும் உள்ளது. இளையோரின் நீட் விகிதம் கடந்த ஆண்டை விட தொடர்ந்து அதிகமாக இருப்பதுடன் நீண்ட காலமாக அதிகரித்து வருவதாகவும் கற்றல் பணிக்கழகத்தின் துணை இயக்குநர் எலிசபெத் ஜரட் கூறினார். ஆஸ்திரியா வியனா அருங்காட்சியகத்திலிருந்து மதிப்புமிகு வைர மாலை களவாடப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. பாரிஸின் ஆடம்பர நகை வடிவமைப்பாளரான வன்க்ளீஃப் அண்ட் அர்பல்ஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட அந்த நகையின் படம் வெளியிடப்பட்டுள்ளது. அங்கு களவாடப்பட்ட நகை குறித்த துல்லிய விவரங்கள் வெளியிடப்படவில்லை. ஆனால் அது 200 கேரட்டுக்கும் அதிகமான எடையிலான 673 வைரங்கள் பொருத்தப்பட்ட நகை என இணையதள தகவல்கள் கூறுகின்றன. கண்காட்சியின் போது அந்த ஒரு நகை மட்டுமே திருடப்பட்டதாக அருங்காட்சியக தரப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. விளையாட்டுத் தகவல். அமெரிக்காவில் நடைபெற்ற 2026 பிரதான சதுரங்க போட்டியின் இறுதி சுற்றில் தமிழகத்தின் பிரக்ஞானந்தா வெற்றி பெற்றார். இதன் வழி கிராண்ட் செஸ் டூர் ஃபைனல்ஸ் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். அவருக்கு $200,000 பரிசு தொகை வழங்கப்பட்டது. கடும் சவாலை வழங்கிய அமெரிக்காவின் ஃபபியானோ கரானா 2ஆம் இடத்தை பிடித்தார். நேபாள வெள்ளம். 57 மலேசியர்களை இன்னும் தொடர்பு கொள்ள இயலவில்லை. மருத்துவ சாதன ஏற்றுமதியை 50 பில்லியன் ரிங்கிட்டிற்கு உயர்த்த இலக்கு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: உணலே
1: இசைமிசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். வெள்ளிக்கிழமை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நான் பிரேமா கிருஷ்ணன். இன்றைய பொழுது எல்லோருக்குமே மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையட்டும். சரி, இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா சுற்றுலா தலங்கள் பயணங்கள் குறித்தெல்லாம் நம்ம பேசுவோம் இல்லையா. ஆக இன்றைக்கு வந்து எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனியாக பயணம் செய்வது ரொம்ப பிடிக்குமா அல்லது நண்பர்கள் குடும்பத்தினரோடு செல்வது உங்களுக்கு பிடிக்குமா, இரண்டுமே பாத்தீங்கன்னா தனித்தனியான அனுபவங்களை நமக்கு வந்து கொடுக்கும். யாருக்கு வந்து எது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட மனநிலையை பொறுத்தே இருக்கும் இல்லையா. சிலர் பாத்தீங்கன்னா நான் தனியா போனா எனக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை வரும், புதிய சூழல்கள் பார்ப்பதாக இருக்கட்டும், தெரியாத ஊர்ல வந்து அதையெல்லாம் சமாளித்து வரும்போது எனக்குள்ள ஒரு பலம் வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நண்பர்களோடு குடும்பத்தினரோடு போகும்போது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். ஆக நீங்க எப்படி தனியாக இந்த சுற்றுலா பயணங்களா மேற்கொள்ள பிடிக்குமா அல்லது குடும்பம் நண்பர்களோடு போக பிடிக்குமா, அழைக்கலாம் சொல்லியோ 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சொல்லியோ 3-2-2-8-2-4-7-6-8.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் எஃப்எம்.
0: உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பேக்ஸ்.
3: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போது என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ், அப்புறம் வந்துட்டு நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னாரு பாருங்க. நான் சொன்னேன் இல்ல என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார் எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோட கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளோ ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

0: இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். சுற்றுலா பயணங்கள் அப்படின்னு சொல்லும் போது தனியாக சுற்றுலா மேற்கொள்ள பிடிக்குமா அல்லது நண்பர்களோடு குடும்பத்தோடு போக பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தோம். ஸ்ரீகம்பாங்கல இருந்து அகத்தியா அழைச்சிருக்காங்க, நீங்க எப்படி சொல்லுங்க அகத்தியா?
1: எனக்கு தனியா போகதாக்கா ரொம்ப பிடிக்கும். தனியானா நம்ம பிடிச்ச இடத்துக்கு போலாம், இதே நண்பர்களோட போனா அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்,
0: இடங்களுக்கு போய் அதை பார்க்கும் போது அவங்க எதையும் சமாளிக்க கூடிய பக்குவம் வந்துருமா, அந்த மாதிரி இருக்கா உங்களுக்கு? ஆமா,
1: கடல் பகுதிக்கெல்லாம் ரொம்ப தனியா போக ரொம்ப ஆசை எனக்கு.
0: ஆக இயற்கையோடு வந்து தனியா போயிட்டு அதை அனுபவிக்கணும் அப்படின்றதான் ஆசைப்படுறீங்க அகத்தியா. சரி, நன்றி. உங்களுக்கு பிடித்தது தனியா போறது.
1: ஆமா,
0: நன்றி.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: 1 year ago அந்த காடி திடீர்னு ஒரு தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு. தீ அணைப்பு வீரருக்கு கால் பண்ணி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இந்த மாதிரி காடி நேரம் பிடிச்சிருச்சுன்னா. அப்ப அவங்க வந்து தீயெல்லாம் அணைச்சாங்க. ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன், ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின காரு நெருப்பு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கத்து வந்து வேலை முடிஞ்சு டியூட்டி ஆஃப் டியூட்டி போலீஸ் ஆபீசர் அவர் துப்பாட்டி என்னாச்சு ஏதாச்சுன்னு கடைசி வரைக்கும் அவர் கூட இருந்தாரு. பக்கத்துலயே உட்காந்துட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்தாரு. டக்கு டக்குன்னு ரிப்போர்ட் எல்லாம் வாங்கி எல்லாம் செட்டில் பண்ணி அனுப்பி விட்டாங்க. அப்ப நான் அனுப்பி முடிச்சுட்டு நான் வெளியே வந்து உட்காந்துருந்தேன் பாளை போலீஸ் வெளியே. அப்ப என் காடியை தீய அணைச்ச அந்த தீ அணைப்பு வீரர் அந்த டீம் வந்து அந்த லோரியில போறாங்க. ஆப்போசிட்ல தான் வந்து பொம்பா ஸ்டேஷன் கூப்பிடுறாங்க. என்ன அர்வின் நீ அங்க உட்காந்துருக்க, நீங்க வான்னு சொல்லிட்டு நான் டிப்ரெஷன்ல அப்படியே கண் கலங்கி நின்றுதான் அவர் பார்த்து கவலைப்படாத காடி நம்ம வாங்கிக்கலாம் அப்படி இப்படி ரொம்ப நல்லா பேசுறாரு. தீ அணைப்பு வீரரோட பேர் வந்து துவன் ரேஹான், நம்ம டு பாளை பொம்பால உள்ளவங்க. அவ்வளவு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா அவங்க செஞ்சாங்க.
2: நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வருஷம் ஆகுதுல்ல, அந்த பாளை பொம்பாக்கு கூப்பிட்டு அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். நீங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை அவர் வாழ்க்கையில் நீங்க ஏற்படுத்துவீங்க.
1: அதுதான் உண்மைதான் நான் சொன்னேன், ஒரு நாள் கண்டிப்பா வரேன், நான் வந்து உங்களை பாக்குறேன். தெரியுமா காசி ரேஹான், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: இசை மிசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, சுற்றுலா மேற்கொள்ளும் போது தனியா போய் பார்க்கணும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்ல நண்பர்கள் குடும்பத்தோடு சுற்றுலா பயணம் மேற்கொள்வது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தோம். அங்க பத்தங்காலில இருந்து புவனேஷ் K7 அழைச்சிருக்கிறாங்க. சொல்லுங்க புவனேஷ், நீங்க எப்படி?
1: நம்மளே வந்து இந்த மாதிரி சுற்றுலா பயணத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னாக்கா, நான் எப்பயுமே வந்து தேர்ந்தெடுக்கிறது குடும்பத்தோட நம்ம போறதுதான் வந்து எப்பயுமே சிறந்தது அப்படின்னு நினைப்பேன். ஏன்னாக்கா நம்ம எப்பயுமே வந்து அன்றாட வாழ்க்கையில நம்ம வந்து ரொம்ப வேலை இடத்துல ரொம்ப பிஸியாவே இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப குறவான லிமிட்டடான டைமா இருக்கும். ஸோ அப்ப இந்த ஒரு டைமை பயன்படுத்தி நம்ம வந்து இப்ப சுற்றுலா அந்த மாதிரி போறோம்னாக்கா, இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு. தட் குடும்பத்தோட நம்ம வந்து நல்ல ஒரு டைம் நம்ம ஒதுக்கி அவங்களோட ஸ்பெண்ட் பண்றது, இது உண்மையில நல்ல ஒரு சான்ஸ். இது வரைக்கும் நம்ம வந்து குடும்பத்தோட நம்ம வந்து அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருந்திருப்போம். இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் நம்மளுக்கு வந்து குடும்பத்தோட நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு.
0: அங்க வந்து தனியா போகிறதோட நண்பர்களோடு குடும்பத்தோடு போகிறது தான் பிடிக்கும்னு சொல்றீங்க போனேஸ.
1: கண்டிப்பா,
0: அதாவது மகிழ்ச்சியை வந்து பகிர்ந்து கொள்ள, இப்ப அவங்க எல்லாம் கூட வரும்போது அங்க நடக்கிற அந்த சுவாரஸ்யமான அனுபவங்கள் எல்லாம் அவங்களோட பகிர்ந்து கொண்டே போகிறது ரொம்ப பிடிக்கும் சொல்லிருக்கீங்க.
1: கண்டிப்பா சிஸ்டர்.
0: சரி, நன்றி
1: நன்றி நன்றி.

ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

0: இசை மிசையும் தொகுப்பில் இணைந்து இருக்கின்றோம். சுற்றுலா பயணம் மேற்கொள்ளும் போது தனியாக சென்று சுற்றி பார்க்க பிடிக்குமா அல்லது நண்பர்களோடு குடும்பத்தோடு போக பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தோம். ரவாங்கல இருந்து அழைச்சிருக்கிறாங்க கிருபா. சொல்லுங்க கிருபா, நீங்க எப்படி?
1: எனக்கு வந்து பொறுத்து எங்க போறோம் அது யார் கூட போறோம்னு இருக்கு. அப்படி இப்பத்திக்கு நான் போன வரைக்கும் நான் குடும்பத்துக்கூடயும் போயிருக்கிறேன், கூட்டாளி கூடயும் போயிருக்கிறேன். குடும்பத்துக்குள்ள போறப்ப நான் அதை பிளான் பண்ணுவேன், எங்க போறோம், என்ன நேரத்துக்குலாம் போவோம், எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம், அந்த சாப்பாடு கடையில எங்க அப்படின்னு. சோ நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம கம்ஃபர்டபுளா இருப்போம், நமக்கு தெரியும். இப்ப கூட்டாளி கூட போறதா இருந்தா ஆக்சுவலா கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும், ஏன்னா அனுபவம் வேற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு. சோ நம்ம யார் கூட போறோம்
0: குடும்பத்தோடு போக பிடிக்கும் சொல்லிருக்கீங்க கிருபா, நன்றி.
1: ஆமா, ஓகே, நன்றி.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்து.
1: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மேதா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது. ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றது மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பிரதமர் டத்தோ சிறி அன்வார் இப்ராஹிம் இன்று தொடங்கி 2 நாள்கள் பினாங்கிற்கு அலுவல் பயணம் மேற்கொள்கிறார். பிற்பகல் 1:30 பட்டர்வர்த் சம்பிலாங் பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை தொழுகையில் கலந்து கொண்ட அவர் அங்குள்ள மக்களுடன் அளவலாவினார். மாலை 4 மணி புக்கிட் மர்த்தாஜாமில் அமைந்துள்ள துவான்கு பைனோன் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி கழகத்தின் தேசிய தின கொண்டாட்டத்திலும் அங்குள்ள மாணவர்களுடன் தெமு அன்வார் நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்பார். இவ்வாண்டு நாடு முழுவதும் 11 புதிய பள்ளிகள் செயல்பட தொடங்கியுள்ளதாக கல்வி துணை அமைச்சர் ஒங்காவோ தெரிவித்தார். அதில் 3 பள்ளிகள் செப்டம்பர் மாதம் தொடங்கி செயல்படும் என்றார் அவர். இந்த வார இறுதியில் தொடங்கும் 2026 தேசிய தின கொண்டாட்டம் உட்பட பள்ளி விடுமுறையை தொடர்ந்து நாள் 1 நெடுஞ்சாலைகளில் வாகனங்களின் எண்ணிக்கை 150,000 அதிகரிக்கும் என மேற்கு கரை விரைவுச்சாலை WCE கணித்துள்ளது. சொந்த ஊர்களுக்கும் மாநிலம் கடந்து செல்பவர்களின் எண்ணிக்கையினால் போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக WCE குறிப்பிட்டுள்ளது. நேபாளத்தை தாக்கிய வெள்ளத்தினால் நீர் மின்திறன் திட்டத்தில் சிக்கிக்கொண்ட 100 பேரை மீட்கும் பணியில் ராணுவ உளங்கூர்தி மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். திரிஷூலி 3A ஆலையில் அவர்கள் சிக்கியுள்ளதாக ராணுவ பேச்சாளர் ராஜா ராம் பாஸ்னே தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட பகுதியிலிருந்து இதுவரை 350 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். இவ்வேளை திபெத் எல்லைப் பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அதிக ஆபத்துள்ளதால் அங்கு மீட்புப் பணிகளை அதிகார தரப்பு தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. மீட்புக் குழுவினர் சென்று கொண்டிருந்த பகுதியை நோக்கி குப்பை குவில்களால் ஆன 6 பெருக்கெடுத்துள்ளதை தொடர்ந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆகையால் மேலதிக தகவல் வெளியிடப்படும் வரை காத்திருக்கும்படி அவர்களுக்கு பணிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு. அமெரிக்க பொது டென்னிஸ் போட்டி 7வது கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வெல்லும் முயற்சியில் இகா ஸ்வான்டெக் மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார். அந்த 25 வீராங்கனை 2 வாரங்களுக்கு முன்பு டொரண்டோவில் நடைபெற்ற WTA 1000 தொடரில் வென்றதன் மூலம் 11 மாதங்களாக நீடித்த வெற்றி வறட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். பின்னர் சின்சினாத்தி போட்டியில் அரையிறுதிக்கு முன்னேறிய ஸ்வான்டெக் தொடர்ந்து 10 வெற்றிகளை பதிவு செய்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஒரு மறக்க முடியாத நினைவுக்கு பின், சொல்ல முடியாத வழிக்கு பின், விடை கிடைக்காத கேள்விக்கு பின், மீள முடியாத விரக்திக்கு பின், இத்தனைக்கு பின்னும் நம் வாழ்க்கை புது பொலிவு பெறுகின்றது. காரணம், சில வழிகள் நம்மை உடைப்பதற்காக அல்ல, நம்மை இன்னும் அழகாக வாழ்க்கையை வாழ்வதற்கும் நம்பிக்கையான வாழ்க்கையும் மாற்றத்தையும் வரவழைப்பதற்காகவும் ஆக வாழும். இந்த வாழ்க்கையை ரசித்து வாழ்வோம். சரியா? சரி, இப்பொழுது தொடங்கி பார்த்தீங்கன்னா பிற்பகல் 3 மணி வரை பழைய பாடல்களை நாம் ரசிக்க போகின்றோம். நீங்களும் அழைத்து பாடல்களை விரும்பி கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 3228257333 அல்லது 3228247468. இப்பொழுது உங்களுக்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பேசுகிறார், கொண்டு வரும் இனிமையான பாடல்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்காங்க. நம்மை இணைப்பது மின்னல் FM.

0: அன்பேவா திரைப்பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் நேயர் தெலோ பங்களிமா காராங்ல இருந்து கண்ணகி அழைச்சிருக்காங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு பாசம் படத்துல இருந்து மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போல் அந்த பாட்டு.
0: இப்ப பகல்ல இருக்கோம், எப்படி மாலை நேரத்தை அழைக்கிறீங்க? பரவாயில்லையா,
1: பாட்டு
0: தானேன்றீங்க.
1: ஆமா,
0: உங்களுக்கு பிடித்த பாடல், அது எந்த நேரத்துல கேட்டாலும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி, என்ன சமையல் வீட்டுல?
1: சமையலுங்களா? வெந்தய கறி, கோபி ஸ்பெரட்டல்.
0: கோபி ஸ்பெரட்டல், வேற
1: அப்பளம்.
0: அப்பளம், சரி. சாப்பிட்டாச்சா?
1: சாப்பிட்டாச்சு.
0: இன்னைக்கு தெம்பே காணோம், ரொம்ப நல்லா கலகலன்னு பேசுறவங்க இன்னைக்கு அமைதியா பேசுறீங்க, ஏன்? எப்பொழுதும் அழைக்கக்கூடிய நேயர்களில் நீங்களும் ஒருவர். மின்னல் FM தொடர்ந்து கேளுங்க. நன்றி, உங்களுக்கு பிடித்த பாடல் ஒளிபரப்பு செய்கின்றோம்.
1: சரிங்கம்மா, ரொம்ப நன்றி.
0: நன்றி.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். யத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீயேன் மயங்குகிறாய்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேக.

0: மனதுக்கு நெருக்கமான பழைய பாடல்களை விரும்பி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தோம். ஜெஞ்சாரம்ல இருந்து மகாலட்சுமி அழைச்சிருக்காங்க, சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: நாளைக்கு என்னோட பேரனுக்கு 18 வயது, பேர் வந்து தேவ் ரூபன். நல்ல இன்னும் மேலும் படிச்சு வளரணும்ட்டு வாழ்கிறோம். படத்து பேரு நீலமலை திருடன், பாட்டு பேரு சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா. பாட்டி மகாலட்சுமி, தாத்தா ராமசாமி, அத்தைக வந்து சுபாஷினி சர்மனி, கூட பிறந்தவங்க 3 அக்கா, ஓவியாலினி, உமையாலினி, முகையாலினி.
0: எல்லாருக்குமே ரொம்ப அழகான பேர் வச்சிருக்கீங்க. ஆக பாட்டி வந்து தன்னுடைய பேரனுக்காக அழகான ஒரு தத்துவ பாடல் கேட்டிருக்கீங்க, கேட்கலாமா?
1: கேட்கலாமா, ரொம்ப நன்றிமா.
0: பேரனுக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து. நன்றி.
1: நன்றிமா.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: தாதியர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு 13 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. புத்ரஜயில வேலை செய்யறப்ப நிறை மாத கர்ப்பிணியா இருந்தேன். பனிக்கூடம் வந்து உடஞ்சோடனே வீட்டுல வந்து யாருமே இல்ல. எமர்ஜென்சி கால் பண்ணோடனே நர்ஸ் உதவி செய்யறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. குறிப்பிட்டு 2 தாதியர்கள் வந்து எனக்கு அவ்வளவு ஒரு உதவியா இருந்தாங்க. ரொம்ப பேனிக்கா இருந்தேன். வீடு கூட்டணுமா இல்லையா, பேபி திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். அந்த 2 தாதியர்கள் அவங்க பேரு தெரியல, மலைக்காரவங்க. இப்ப வரைக்கும் நான் அவங்கள நினைச்சு பாக்குறேன், அவங்க பேரு தெரியல, அவங்க முகம் கூட நான் மறந்துட்டேன். அவங்க செஞ்ச அந்த ஒரு காரியம் வந்து இப்போ எனக்கு வந்து அந்த தருணம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பாக்குறேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

0: உங்களுக்காக
1: வாழ்த்து சொல்லிடுறோம், பிறந்த நாள் வாழ்த்து.
0: ரொம்ப நன்றிமா. அதோட நல்லா இருக்குமா, இந்த 2 மணிக்கு போடுறீங்க பாட்டு லட்சக்கணக்கால் கேக்குறாங்க, அதே சமயத்தில் இந்த 11 மணிக்கு போறீங்களா, 100,000 பேர் கணக்குலங்க
1: பாடல் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, இரவு நேரத்துல பாடல் கேட்க பிடிச்சிருக்கா, இல்ல இந்த மதிய நேரத்துல 2-3 பாடல் கேட்க பிடிக்குமா உங்களுக்கு?
0: 11 மணிலிருந்து 12 வரைக்கும் பாடல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், விடாத வருஷ கணக்குல கேட்டுட்டு வரேன். அதோட என்னன்னா, இரவு நேரத்துல எல்லாம் வேலை முடிஞ்சு எல்லாம் வந்து சாப்பிட்டு பார்த்து வேலை முடிச்சு ஓய்வு நேரத்துல வந்து பெண்கள் எல்லாம் வந்து சமைச்சு கேட்பாங்க பாட்டு, நல்லா அமைதியா இருக்கு, கவலையெல்லாம் மறந்து நிம்மதியா 12 மணிக்கு எல்லாம் படுத்துருவாங்க. அதுதான் சொல்றேன், இந்த 11-12 லட்சக்கணக்கால் நேர்கள் கேட்கறாங்க.
1: ஆக வந்து 2-3 விட நீங்க இரவு நேரத்துல இந்த பழைய பாட்டு கேட்கும் போது மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது அப்படின்றீங்க.
0: ஆமா.
1: சரி, அவ அப்ப 2-3 பாடல் கேட்க மாட்டீங்களா? இரவு நேரத்துல நீங்க கேப்பீங்க, மாறி மாறி கேக்குறது. சரி, என்ன பாடல் வேண்டும்?
0: அன்னை இளம்பரத்துல வந்து மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம்,
1: அந்த பாடலை விருப்ப பாடலா கேக்குறீங்க?
0: ஆமாமா.
1: நன்றி.

மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

0: மாமா பேர் வந்து முனுசாமி.
1: ஆண்டவன் கட்டளை அந்த திரையில் இடம்பெற்ற பாடல் வந்து நேபாள்ல இப்ப வந்து இந்த வெள்ள காரணத்தால நிறைய பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். ஆக நம் நாட்டை சேர்ந்தவர்களும் 50 மேற்பட்டவர் வந்து இன்னும் தொடர்பு கிடைக்காமல் இருக்கிறாங்க. ஆக அவங்களுக்கு எல்லாருக்காகவும் சேர்த்து இந்த பாடலை விரும்பி கேட்கறீங்க.
0: ஆமா
1: சரி, நிச்சயமா ஐயா, நன்றி
0: நன்றி.

நிகழ்ந்திருந்து ஒரு பெரிய கலங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com கேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் கைக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

கொஞ்சம் நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏய் என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நேபாள் ராசுவா பகுதியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தின்போது காணாமல் போனதாக நம்பப்படும் 537 பேரின் பெயர்களை அந்நாட்டு சுற்றுலா செயலாக்க தரப்பு வெளியிட்டுள்ளது. அந்த பெயர் பட்டியலில் இன்னமும் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் உள்ள மலேசியர் 51 பேரின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. பேராக்கில் நிலநடுக்க ஆபத்து மிகவும் குறைவாகும். அத்தகைய புவி அமைப்பு தமங்கோர் கிரைக்கில் காணப்பட்டாலும் மிக மிதமான அளவிலேயே புவி அதிர்வு ஏற்படக்கூடும். இவ்வாறு அறிவியல் சுற்றுச்சூழல் பசுமை தொழில்நுட்ப செயற்குழு தலைவர் தேகோக்லீம் கூறினார். தமங்கோர் பகுதியில் புவி அதிர்வு சாத்திய கூறுகள் கொண்டதாக நம்பப்படும் லைன் சாஸ் பாயிண்ட் சாஸ் ஆகிய இரு பகுதிகள் உள்ள நிலையில் அவை 9 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பினாங்கில் துடிப்புடன் இயங்கி வந்த 3 போதைப்பொருள் விநியோக கும்பலை காவல்துறை வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. தொடர் சோதனை நடவடிக்கைகளின் வாயிலாக 9 பேர் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் 3.2 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான பலதரப்பட்ட போதைப் பொருள்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக மாநில காவற்படை தலைவர் டது டெனிஸ்லிம் தெரிவித்தார். இந்தோனேசியாவில் வெடித்த போராட்டங்களைத் தொடர்ந்து தலைநகர் ஜகார்த்தாவில் போக்குவரத்து அதிகாரிகள் சில ரயில்களையும் பேருந்துகளையும் மாற்றுப்பாதையில் திருப்பிவிட்டனர். கடந்த ஆண்டு ஆகஸ்டில் அரசாங்கத்தின் செலவு முன்னுரிமைகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டங்களில் 1000+ மாணவர்களும் பொதுமக்களும் இணைந்தனர். அதில் 10 பேர் பலியான வேளை 7000+ மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இந்தியாவில் கரைபுரண்டோடும் ஆறுகளிலிருந்து 7 உடல்களை இந்திய அதிகாரிகள் மீட்டனர். நேபாளத்தில் பேரழிவை ஏற்படுத்திய வெள்ளத்தில் சிக்கி அவர்கள் உயிரிழந்தவர்களாக கருதப்படுகின்றனர். நேபாளத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சிட்வான் வட்டாரத்தின் எல்லையையொட்டியுள்ள உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மகாராஜ்கான்ஜ் குஷிநகர் மாவட்டங்களில் உள்ள நகர ஆறுகளில் அந்த சடலங்கள் மிதந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டன. விளையாட்டு. மலேசிய பூப்பந்து சங்கம் BAM தேசிய முன்னாள் விளையாட்டாளர்கள் தியோ கோக்ஸியாங்கையும் வாங் பெய் தீயையும் தேசிய பயிற்றுவிப்பு குழுவில் நியமித்துள்ளது. இது செப்டம்பர் 1 தொடங்கி நடப்புக்கு வரும் என்று BAM அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருஜோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம். Thank you.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தொகுப்பில் உங்களோடு நான் பிரேமா கிருஷ்ணன். இனி தொடர்ந்து பிற்பகல் 3:45 வரை நம்ம வந்து வாழ்த்து நேரம் இடம்பெறப் போகின்றது. உங்களுடைய அன்புக்குரியர்களுக்கு இன்று பிறந்த நாளாக இருக்கலாம், திருமண நிறைவு நாள் கொண்டாடலாம், ஆக அவங்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்து அவங்களுடைய பெயர் பட்டியலை நீங்கள் வந்து பதிவு செய்யலாம், அதை நாங்கள் வாசிப்போம். ஆக மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வந்துருங்க. இப்பொழுது உங்களுக்காக சின்மயி சத்யா கொண்டு வரும் ஒரு பண பாடல்.

0: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னல் எஃப்எம்.
1: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம் இல் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

டாக்டர் பர்ன் குரலில் இனிமையான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்து இருக்கின்றோம். மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்து வாழ்த்து நேரம் நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய அன்புக்குரியர்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏஎஸ்கே அவங்களுடைய மனைவி மாலதி சுரேஷ்குமாருக்கு இன்று பிறந்த நாளமாக வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அவரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்றைய பிறந்தநாள் கொண்டாடும் நண்பர் திவாகர் மற்றும் தேவிகா இருவருக்குமே பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சாந்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 31ஆம் தேதி அகம் தேசிய தினத்தன்று அவருடைய சித்தப்பா அகஸ்தி அவருக்கு வந்து பிறந்த நாள், வாழ்த்துகின்றனர். மணியம் சாந்தி சொல்லியிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து 23 ஆகஸ்ட் மாதம் மகாதேவன் அவருடைய பிறந்த நாள் முடிந்து விட்டது. கிருஷ்ணவேணி வந்து இப்பொழுது வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ராதிகா என்ற ராணி அப்படி சொல்லி மேகா சொல்லியிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து ஜி மீனம்பாள் இன்று அன்பு தோழி செல்விக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இது போன்று இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடியவர்கள் அது திருமண நிறைவு கொண்டாடக்கூடியவர்கள் நீங்கள் வாழ்த்து சொல்லலாம். அதே போன்று பாத்தீங்கன்னா திருமண வாழ்த்துக்கள் 32 வருடம் ராஜாமணி அவங்க நல்லையா ராஜாமணி அவங்களுக்கு சிரம்பான்ல இருந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. நம்ம சாந்தா கிருஷ்ணா அவங்க வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கும் நீங்கள் வாழ்த்து சொல்லலாமே. மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்து வாழ்த்து சொல்லலாம். இதற்கிடையில பாத்தீங்கன்னா நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தை தொடர்ந்து தொடர்பு கொள்ள முடியாத மலேசியர்களின் எண்ணிக்கை தற்போது 51 பேர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆக இவர்களை தொடர்பு கொள்ள முடியாதனால தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் இன்னும் வந்து 100 கணக்கான உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நிலை குறித்தும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. ஆக காட்மாண்டுவில் உள்ள மலேசிய தூதரகம் நேபாள அதிகாரிகளுடன் நெருக்கமாக பணியாற்றி வருவதாக நம்முடைய பிரதமர் அன்வார் அவரும் பாத்தீங்கன்னா முகநூலில் வந்து பதிவு செய்திருக்கின்றார். அவர்களை கண்டுபிடிப்பதற்கும் அவர்களின் நிலை குறித்த தகவலை பெறுவதற்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இது குறித்த விவரங்கள்லாம் நீங்கள் வந்து மின்னஞ்சல் வாயிலாக நீங்கள் பதிவு செய்யலாம். mwkatmandu@kln.gov.my இந்த மின்னஞ்சல் வழியாக மலேசிய தூதரகத்துக்கு நீங்கள் அந்த கடப்பிதழ் அவர்களுடைய பற்றிய விவரங்களை அனுப்பி வைக்கலாம் என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆக அவர்கள் நலமுடன் திரும்பி வர வேண்டும் என்று நாம் இறைவனை வேண்டிக் கொள்வோம். சரி, இப்பொழுது உங்களுக்காக தேவி ஸ்ரீ பிரசாத் திவ்யா கொண்டு வரும் பாடல்.

தேவிஸ்ரீ பிரசாத் திவ்யா பாடிய பாடலை கேட்டோம். நேரம் பிற்பகல் மணி 3:27. மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வந்து வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். புனிதா சின்னராஜு அவங்களுடைய மகனுக்கு சனிக்கிழமை பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனா பெயர் சொல்ல மறந்துட்டாங்க. சுகுமாரி ஜே என் சி பஞ்சன் கொலஸ்லேங்கர் அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா August 27 தம்பி யோக ஆனந்த் அவருக்கு வந்து பிறந்த நாளாம். யமுனா அம்மா செல்வராணி வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து கீர்த்தியன் அஞ்சலி தேவி வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. இவங்க யாரு, பல்சினியா பல்சினியா அர்வின் அவங்களுக்கு திருமண நிறைவு நாள் வாழ்த்து வந்து என் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய மனமார்ந்த திருமண நிறைவு நாள் வாழ்த்து. உமாதேவி நாளை மகள் ஷர்மிளாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துகின்றனர். அம்மா அப்பா பாண்டியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம உமாதேவி. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாளை வந்து மகளா ராணி சின்னம்மா, இல்லை அம்மாவுக்கு பிறந்த நாளா, இல்லை மகளுக்கு தான் பிறந்தநாள் நினைக்கிறேன். அம்மா ராணி சின்னம்மா பவானி வாழ்த்து சொல்லுவதாக சொல்லியிருக்காங்க, ஆனால் மகள் பெயரை வந்து அவங்க குறிப்பிட மறந்துட்டாங்க. நிர்மலா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுதந்திர தினம் அன்று August 31 மகள் மகா அவங்களுக்கு பேர் வந்து மகா உமாபதி வந்து வாழ்த்து சொல்வதாக சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம் தம்பி சிவநாதன் கஸ்தூரி தம்பதியர்களுக்கு திருமண நாள் வாழ்த்து. தேவி காளிமுத்து அவங்க வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து தேவிகா திவாகர் இவங்க வந்து முதல்லே வாழ்த்து சொல்லிட்டாங்க. தமிழ்ச்செல்வி மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற நீங்களும் வந்து வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சீங்க, மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமாக வாங்க. இப்போ வாங்க, எஸ்பிபி சாரன் அனு ஆனந்த் கொண்டு வரும் பாடல்.

அண்ணன் பாடிய எனக்காக பிறந்தாயி அந்த பாடல் இனிமையான பாடல். திருமண நிறைவு நாள் கொண்டாடக்கூடியவர்கள் அனைவருக்காகவும் இந்த பாடல் வந்து சமர்ப்பணம் செய்கின்றோம். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இன்று லக்மான் மகனுக்கு பிறந்த நாள் என்று சைத்தோன் வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து சரோஜா வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஐஸ்வர்யா அவங்களுடைய மகள் பேர் ஐஸ்வர்யா, அவங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அம்மா சின்னம்மா அது நேரத்தில் குணவரி வந்து அக்கா பொண்ணு உமித்ரா அவங்களுக்கு வந்து இன்று பிறந்த நாளாக வாழ்த்து சொல்ல முடியுமான்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா மின்னலஃபம் உடைய பிறந்தநாள் வாழ்த்து நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை எங்களுடைய அண்ணி கிருஷ்ணவேணி அவங்களுடைய 71வது வயது பிறந்த நாள் ஆக வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. பங்சார்லிருந்து அண்ணாமலை குடும்பத்தினர். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 28 முடிந்து விட்டது. ஓ, இன்று 28 பிறந்தநாள் வாழ்த்து வந்து கணவர் மோகன் மகள் ஈஸ்வரி உடையா யமுனா இவங்க எல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஆனால் யாருக்கு, அம்மாவுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. சாதனா தினகரன் அவருக்கு வந்து பிறந்த நாள். தாத்தா சரவணபவா குசலகுமாரி சிரம்மாலிருந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. 31 ஆகஸ்ட் வந்து 6 வயது பூர்த்தி ஆகின்றதாம் கோவர்தனன் அவருக்கு வந்து ராம் உஷா வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. முத்துலட்சுமி லூர்த் பெரியப்பா பெரியம்மா இவங்களுக்கு வந்து திருமண நிறைவு நாள் வந்து 30 ஆம் தேதி கொண்டாட இருக்கின்றார்கள். வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம தங்க துரை தீன ரட்சகி குடும்பத்தினர் வாழ்த்து நம்மளும் சொல்லிடுறோம். அதனை தொடர்ந்து வணக்கம், இன்று என் அப்பாவுடைய பிறந்த நாள், அவர் பெயர் முனியாண்டி அப்படின்னு சொல்லி அகல்யா அனுப்பியிருக்கிறாங்க. அப்பாவுக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. என்னோட தம்பி வர்ஷகன் அவருக்கு வந்து 2 வயது பிறந்த நாள் கொண்டாட்டமா நிஷா வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற இன்று வந்து எல்லாரும் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு இன்று வாழ்த்து, அப்புறம் திருமண நிறைவு நாள்லாம் கொண்டாடிருக்காங்க. 31 திருமண வாழ்த்துக்கள் ராணி மற்றும் அவருடைய கணவருக்கு மேகா சொல்லியிருக்கிறாங்க. அம்மா செல்வராணிக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. யமுனா அப்புறம் மிஸ் ரோஸ் வந்து அவருடைய கணவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இது போன்ற இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் சரி, அப்புறம் திருமண நிறைவு நாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து.

0: தேசிய நாள் சிறப்பு ஒரு நேயரின் குரல்.
1: சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். மின்னல் FM நேயர்களுக்கு வணக்கம்.
0: தமிழ் பேச வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்கிறது.
1: அந்த இந்தியன் பாய்ஸ் வந்து என்ன பார்த்து கச்சா பண்ணுவாங்க, என்ன தமிழ் பேச பேச முடியாது. நான் சொல்லுவேன், பேச முடியாதுன்னு சொல்லாதீங்க, நான் ட்ரை பண்றேன்.
0: உங்களை சந்திக்க காத்திருக்கிறார் பிரபல ஆங்கில வானொலி அறிவிப்பாளர் பிரேம் சங்கர் ஈஸ்வரன்.
1: மின்னல் FM கேட்கும் பொழுது டு லேர்ன் ப்ராப்பர் தமிழ், நீங்க வந்து சுத்தமான தமிழ் பேசுவீங்க. சோ நைஸ் டு ஹியர், கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 பிரேமுடைய குரலை கேட்க தவறாதீங்க.
1: ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன். அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள்.
2: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 to 8:00 உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறதுக்கு கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: அவங்க
1: செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல்
2: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம்.
3: இசையும் இசையும் தொகுப்பில் அடுத்து இடம் பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம் பெறுவது இனிய மார்க்கம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. கண்ணியம் பொருந்திய அல்லாஹின் நல்லடியார்களே, தமிழில் தனிமரம் தோப்பாகாது, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமையே பலம் என்று ஒற்றுமையை வலியுறுத்துகிற பல்வேறு பழமொழிகளை பள்ளிக்கூட பருவத்திலிருந்தே கற்றுத்தரப்படுகின்றன. ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று வலியுறுத்தும் மேற்கண்ட வசனத்தில் அல்லாஹு தஆலா கயிற்றை உவமைப்படுத்தி கூறுகிறான். பொதுவாக வெறும் பஞ்சுகளாக இருந்த காலத்தில் மெதுவாக வீசும் காற்றுக்கும் கூட பறந்துவிடும் தன்மை கொண்ட பஞ்சுகளை ஒன்றாக இணைத்து கயிறாக திரிக்கப்பட்டால் எத்தகைய கனமான பருப்பொருளையும் கட்டி வைக்கின்ற ஆற்றல் கயிற்றுக்கு வந்துவிடுகிறது. எனவே நீங்கள் தனித்தனியாக வாழ்ந்தால் காற்றில் பறக்கும் பஞ்சுகளாக பலமிழந்து காணப்படுவீர்கள். ஆனால் ஒரு கயிறு

பொறுமையாக இருங்கள் என்று திருக்குர்ஆன் பல்வேறு உபதேசங்களை நமக்கு போதிக்கிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் தனித்தனியாக தொழுகிற தொழுகை எனும் கடமையை கூட பள்ளிவாசலில் சென்று பள்ளின மக்களோடு கூட்டாக நின்று தொழுகையை நிறைவேற்றுகிற போது 27 மடங்கு நன்மைகள் கிடைக்கும் என்று கூறினார்கள். வருடத்திற்கு ஒரு முறை நிறைவேற்றப்படுகிற ஹஜ் என்கிற கடமையில் கூட உலகின் எல்லா நாட்டவர்களும் இனம் மொழி கடந்து எஹராம் என்கிற வெள்ளை சீருடை அணிந்து கடமையை நிறைவேற்றும் கண்கொள்ளா காட்சியை காணுகிற போது, கடமைகள் அனைத்திலும் இஸ்லாமிய மார்க்கம் ஒற்றுமையை மட்டுமே பிரதானமாக நமக்கு வலியுறுத்துகிறது. மதினாவிலே அவுஸ் ஹசரத் என்கிற இரண்டு பிரிவினர் 200 ஆண்டுகளாக தங்களுக்குள்ளே பகைமையை வளர்த்து கொண்டு சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினா வந்தவுடன் செய்த முதல் பணி என்ன தெரியுமா? அந்த இரண்டு கூட்டத்தாரையும் அன்சாரிகள் என்கிற ஒரே அணியில் ஒன்று சேர்த்தார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் கர்பலா என்பது கருப்பு பக்கங்களை கொண்ட ஒரு யுத்தம். இரண்டு அணிகளிலும் முஸ்லிம்கள் தான் நிறைந்திருந்தார்கள். அதிகார துஷ்பிரயோகத்திற்காக கடுமையாக போரிட்டுக் கொண்டார்கள். ஆனால் தொழுகை நேரம் வந்துவிட்டால் இரண்டு அணிகளிலுமே இருந்து ஒரு இமாமை பின்பற்றி கூட்டாக தொழுகையை நிறைவேற்றிய வரலாறை கர்பலா போரிலே நாம் படிக்க முடிகிறது. என்ன ஒரு அற்புதமான வரலாறு! இரண்டு எதிரிப்படைகளையும் கூட ஒற்றுமையாக ஆக்குகிற கடமைதான் தொழுகை என்கிற கடமை. இன்னமல் முஃமினூன இஃவத்துன், தங்களுக்குள்ளே 1000 கருத்து வேறுபாடுகளும் பகைமைகளும் சண்டைகளும் நிறைந்திருந்தாலும் முஸ்லிம்கள் தங்களுக்குள்ளே ஒற்றுமையை பேண வேண்டும் என்கிற அடிப்படையில்தான் எல்லா முஸ்லிம்களும் சகோதரர்கள் என்று திருக்குர்ஆன் நமக்கு வலியுறுத்திச் சொல்லுகிறது. மூமின்கள் தங்களுக்குள்ளே கருணை காட்டிக் கொள்ள வேண்டும், தங்களுக்குள்ளே அன்பு பாராட்ட வேண்டும், தங்களுக்குள்ளே இரக்கம் காட்டிக் கொள்ள வேண்டும். காரணம், முஸ்லிம்கள் ஓர் உடலை போன்றவர்கள். ஒரு உடலிலே ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டுவிட்டால், பாதிப்பு ஏற்பட்டுவிட்டால், எல்லா உறுப்புகளும் சேர்ந்து அதற்காக போராடி காய்ச்சலாக சளியாக அது வெளிப்படுத்துகிறது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு கட்டிடத்தை போன்றவர். வெறுமை இருக்கிற இடத்தில் அந்த கற்கள் ஓட்டையை அடைத்து கொண்டு சக கட்டிடத்தின் பிற பகுதிகளை எப்படி காப்பாற்றுகிறதோ அது போன்றுதான் ஒரு முஸ்லிம் தங்களுக்குள்ளே இருக்கிற இடைவெளிகளை மறைத்து ஒரு கட்டிடமாக வாழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளின மக்கள் வாழுகிற இந்த மலேசிய திருநாட்டிலே மிகப்பெரிய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் மொழி, இனம், சமயம் கடந்து வேற்றுமையில் ஒற்றுமையாக நாம் வாழ்வதுதான் நமது பலம். அல்லாஹு தாலா கூறுகிறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்கனாக்கும் மின் தக்கரி உன்சா, உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்துதான் நாம் படைத்திருக்கிறோம். ஜால்நாக்கும் ஷுஉபம் கபாயில், உங்களை பல்வேறு நாட்டை கொண்டவர்களாக, இனம் சார்ந்தவர்களாக, மொழி பேசக்கூடியவர்களாக, சமயம் கொண்டவர்களாக நாம் ஆக்கியிருக்கிறோம். ஏன் தெரியுமா? லித்தாரஃபு, அப்போதுதான் உங்களுக்கு இடையிலே அடையாளம் தெரியும், அறிமுகம் தெரியும் என்பதற்காக வேண்டி. யார் பெரியவர், யார் சிறியவர் என்பதற்காக வல்ல, யார் எந்த நாட்டைச் சேர்ந்தவர், எந்த மொழி பேசக்கூடியவர், எந்த நிறத்தை சார்ந்தவர், எந்த இனத்தை சார்ந்தவர் என்கிற அடையாளத்திற்காக வேண்டித்தான் பல்வேறு மக்கள், பல்வேறு சமயம், பல்வேறு மொழி கொண்ட பல்லின மக்களை நாம் படைத்திருக்கிறோம் என்று திருக்குர்ஆன் தகுந்த காரணத்தை நமக்கு சொல்லித்தருகிறது. அரிசியை சமைத்து உணவாக சாப்பிடுகிற நாம் அந்த அரிசியை விளைவித்த விவசாயிகளின் முகம் தெரியாமல் சாப்பிடுகிறோம். தன் இனம், தன் சமூகம், தன் மொழி பேசுபவர்கள் மட்டும்தான் தான் விளைவிக்கின்ற தானியங்களை சாப்பிட வேண்டும் என்று உலகின் எந்த விவசாயியும் நினைத்து பார்ப்பதில்லை. அதே போன்றுதான் முதலாளி தொழிலாளி, ஆசிரியர் மாணவர், மருத்துவர் நோயாளி, ஆட்சியாளர் குடிமக்கள் என்று யாராக இருந்தாலும் தன் இனம், தன் மொழி, தன் சமயம் என்ற வித்தியாசம் பார்க்காமல் அனைவரும் எந்நாட்டு மக்கள் என்றும், மக்கள் அனைவரும் இறைவனின் அடிமைகள் என்றும் தான் சமூக நல சிந்தனையோடு பாடுபடுவதால் இந்த நாடு செழிப்பாக வளர்ந்தோங்கி நிற்கிறது. இந்த நாட்டின் வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் எல்லா இனத்தின் மக்களும் சமூக ஒற்றுமையோடு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை.

0: கண்ணியமிக்க அல்லாஹும் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினா வந்தவுடன் மதினாவை சுற்றியிருக்கிற பல்வேறு அரபு கோத்திரத்தாரோடு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள், நட்புறவை வளர்த்து கொண்டார்கள். மதினாவில் இருந்த யூதர்களோடு நட்புறவை பேணி உடன்பாடு செய்து கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உடன்பாட்டு விதிகள் எவ்வாறு அமைந்திருந்தது தெரியுமா? எல்லா தரப்பு மக்களும் இந்த நாட்டு மக்களாகவே கருதப்படுவார்கள். அவரவர் மதத்தை பின்பற்ற அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்கிற திருக்குரான் வசனப்படி யார் மதத்தையும் யாரும் இழிவாக கருதக்கூடாது. யூதர்களும் முஸ்லிம்களும் நட்போடு ஒற்றுமையாக வாழ வேண்டும். அவர்களில் யாரோடும் யாராவது வெளியூர்காரர்கள் போரை துவக்கி வைத்துக் கொண்டால் யூதர்களும் முஸ்லிம்களும் ஓரணியில் நின்று ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும். மதினா எதிரிகளால் தாக்கப்படுமேயானால் யூதர்களும் முஸ்லிம்களும் தோளோடு தோல் சேர்ந்து தற்காப்பு யுத்தம் செய்ய வேண்டும். இந்த உடன்பாட்டில் கையெழுத்திடும் யூதர்களின் உரிமைகளை கண்ணிமிப்பது போல் காத்து நிற்பது, அவர்களை பாதுகாப்பது என்பது முஸ்லிம்களின் தலையாய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான உடன்படிக்கை மூலம்தான் பிளவுபட்ட ஒரு சமூகத்தை ஒரே அணியில் நிற்க வைத்து ஒற்றுமை என்கிற கயிற்றை பற்றி பிடித்து ஒரு சிறந்த சமூகத்தையும் சிறந்த அரசியல் அமைப்பையும் உருவாக்கி காட்டினார்கள். கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா என்கிற இறுதி கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றும் சமயத்தில் 124,000 பேர் கூடியிருக்கிற அந்த அரஃபா மைதானத்தில் இந்த உலக முஸ்லிம்களுக்கும் முழு உலக மக்களுக்கும் பல முக்கியமான உரைகளை நிகழ்த்தினார்கள். அதில் மிக முக்கியமாக அவர்கள் சொன்ன விஷயம், யா யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்கனாக்கும் என் தக்கரியும் உன்சா, அல்லாஹு தாலா ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான் என்கிற திருக்குரான் வசனத்தை ஓதி காண்பித்து விட்டு, எல்லோரும் ஆதமின் மக்கள், அரபி அல்லாதவர் அரபி அல்லாத மொழி பேசுபவனை விட அரபி மொழி பேசுபவன் சிறந்தவன் அல்ல, கருப்பு நிறம் கொண்ட மனிதர்களை விட வெள்ளைத்தோல் கொண்ட மனிதர்கள் சிறந்தவர்கள் அல்ல என்று சூளுரைத்து விட்டு இனப்பாகுபாட்டையும் மொழி பாகுபாட்டையும் அழித்தொழித்து சமத்துவத்தை நிலைநாட்டி எல்லா தரப்பு மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்கிற சமத்துவத்தை தங்களின் இறுதி பிரச்சாரத்தில் எடுத்துரைத்தவர்கள்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, அமீருல் முஃமினீன் இரண்டாம் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சியில் ஜெருசலம் நகரம் கைப்பற்றப்பட்டது. அப்போது மதினாவிலே இருந்து பலஸ்தீனை நோக்கி அரபுலக ஜனாதிபதி அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகை தந்த போது ஜெருசலம் நகரில் உள்ள மத போதகர்கள் ஜனாதிபதியை வரவேற்று உபசரித்து தங்களின் வழிபாடுத்தலத்தில் தொழுகை நடத்த வருமாறு அன்போடு அழைப்பு விடுத்தார்கள். ஆனால் ஜனாதிபதி ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்டிப்போடு மறுத்துவிட்டார்கள். காரணம், இன்று முஸ்லிம்களின் ஆட்சிக்கு உட்பட்டு ஒரு வழிபாட்டுத்தலத்தில் ஜனாதிபதியாக உங்கள் மத வழிபாடுகளை நிறைவேற்றுகிற இடத்தில் நான் வந்து தொழுகை நிறைவேற்றிவிட்டால் அது சர்வதிகார ஆட்சிக்கு முன்மாதிரியாக அமைந்துவிடும் என்று நான் பயப்படுகிறேன். எனக்கு பின்னால் வருகிற ஆட்சியாளர்கள் அதை முன்னுதாரணமாக கொண்டு பிற மத சமய வழிபாட்டு தலத்தின் மீது அதிகார துஷ்பிரயோகம் செய்வதற்கு என்னுடைய நடவடிக்கை காரணமாக அமைந்துவிடுமோ என்று பயப்படுகிறேன் என்று கூறி மறுத்துவிட்டார்கள். ஒரு நாட்டை நிர்வகிக்கின்ற ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் சமய வேறுபாட்டை கடந்து அனைவருக்கும் சம உரிமை என்கிற அடிப்படையில் ஆட்சி நடத்த வேண்டும் என்கிற சமூக ஒற்றுமையையும் சமத்துவத்தையும் நிலைநாட்டிய மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கம். அண்டை வீட்டான் எந்த இனம் என்ன மொழி என்ன சமயம் என்கிற வித்தியாசம் பார்க்காமல் எந்த சமயம் சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் வறுமையின் கோரப்படியில் பசியோடு இருக்கிற போது தான் மட்டும் வயிறு உடைக்க உண்பவன் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறத்தை போதித்திருக்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, தன் நாவாலும் கரங்களாலும் யாருக்கும் எந்த தீங்கும் இழைக்காதவன்தான் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும் என்று கூறி சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் சமாதானத்தையும் சமூக ஒற்றுமையையும் நிலைநாட்டி சிறந்த முன்மாதிரி தலைவராக விளங்கியவர்கள்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அந்த அடிப்படையில் இந்த நாட்டில் சிறந்த பொருளாதாரம் சிறந்த சமூக அமைப்பு ஏற்பட வேண்டுமேயானால் நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்கிற நல்ல சிந்தனையோடு அல்லாஹு ரபுல் ஆலமீன் எல்லா நாட்டு மக்களையும் ஒற்றுமையாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்து இந்த நாட்டை வளப்படுத்தி செழிப்பானதாக ஆக்கி தருவானாக. வஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.

இசையும் இசையும் தொகுப்பு இந்த அளவில் நிறைவை பெறுகின்றது. அடுத்து மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை தீரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் புவனா வீரமோகன். எதுவும் தாமதமாகவில்லை. இப்பொழுது இந்த வினாடி கூட நாம் முயற்சியோடு செயல்களை செய்ய ஆரம்பித்தால் வாழ்க்கையின் முன்னேற்ற பாதைக்கு போகலாம். ஆக முயற்சி நம்பிக்கை எப்பொழுதும் நம்மோடு வைத்துக் கொள்வோம். இந்த அளவில் இசையும் இசையும் தொகுப்புக்கு விடை கொடுத்து விடைபெறுகிறேன். நான் பிரேமா கிருஷ்ணன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. இவ்வாண்டு 5 மாநிலங்கள் உட்பட புத்ராஜயாவில் மொத்தம் 11 புதிய பள்ளிகள் செயல்பட தொடங்கியுள்ளன. அவற்றுள் 8 பள்ளிகள் ஏற்கனவே செயல்பட தொடங்கிவிட்டன. அதேவேளையில் ஜொஹூரில் மேலும் 3 பள்ளிகள் வரும் செப்டம்பரில் திறக்கப்பட உள்ளதாக கல்வி துணை அமைச்சர் ஒங்காவோ தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள கல்வி மற்றும் மக்கள் தொகை சார்ந்த தேவைகளை நிறைவு செய்யும் நோக்கில் அந்நடவடிக்கை அமைந்துள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே சரவா லூபோ அந்து பகுதியில் காற்று மாசு குறியீடு IPU 200 கடந்ததை தொடர்ந்து இதுவரை 30 பள்ளிகள் தற்காலிகமாக மூட உத்தரவிடப்பட்டுள்ளதாக ஒங்காவோ தெரிவித்துள்ளார். சரவா கல்வித்துறை JPN முடிவின்படி 28 தொடக்க பள்ளிகளும் 2 இடைநிலைப் பள்ளிகளும் மூடப்படுகின்றன. இது இன்று தொடங்கி நடைமுறைக்கு வருவதாக அவர் கூறினார். இவ்வாண்டு ஜூலை மாதத்தில் மலேசியாவின் ஏற்றுமதி 53.5 பில்லியன் ரிங்கேட்டாக பதிவாகியுள்ளது. இதில் மிக அதிகமாக 40.4 பில்லியன் ரிங்கேட் ஏற்றுமதி பினாங்கில் பதிவு செய்யப்பட்டது என மலேசிய புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. பினாங்கில் வரும் 31 மாநில அளவிலான தேசிய நாள் கொண்டாட்டத்தை காண படாங் கோத்தாலாமா பகுதிக்கு 10,000 மேற்பட்ட பார்வையாளர்கள் திரள்வர் என்று காவல்துறையினர் எதிர்பார்க்கின்றனர். அக்கொண்டாட்டத்தின்போது சீரான போக்குவரத்தையும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய 368 காவல்துறை உறுப்பினர்கள் பணிக்கமர்த்தப்பட்டுள்ளதாக திமோர் லாவோட் மாவட்ட காவற்படை தலைவர் ACP அப்துல் ரோசா முகமத் கூறினார். குறைந்தது 370 பாலஸ்தீன சிறார் இஸ்ரேலிய சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் பலர் மெகிடோ, ஒஃபர் ஆகிய பகுதிகளில் உள்ளதாக பாலஸ்தீன தடுப்பு காவல் ஆலோசனை மையம் தெரிவித்துள்ளது. அவர்கள் அனைவரும் இம்மாத தொடக்கம் வரை இஸ்ரேலிய படைகளால் தடுத்து வைக்கப்பட்ட 9,400 பாலஸ்தீன தடுப்பு காவல் கைதிகளில் ஒரு பகுதியினர் என அந்த மனித உரிமை மையம் தெரிவித்துள்ளது. ஆன்மீக அமைதியை தேடியும் திபெத்தின் புனித தன்மையால் ஈர்க்கப்பட்டும் பனிபடர்ந்த கைலாய அதிசயத்தை காண நேபாளம் சென்றவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் அங்கு ஏற்பட்டுள்ள திடீர் காடாற்று வெள்ளம் பேரிடியாய் அமைந்துள்ளது. நடப்பு காலநிலை மாற்றம் இத்தகைய மலைப்பாதை ஆன்மீக பயணங்களுக்கு கடும் மருட்டலை ஏற்படுத்தியுள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

அவங்க மின்னலின் தீரா இசையே தான். 4 ஆயிருச்சு 4 3 ஆயிருச்சு இப்பொழுது தொடங்கிய ஒரு மணி 8 வரைக்கும் உங்களுக்காக மின்னலில் தீரா இசை இடம்பெறவிருக்கின்றது. ஆக உங்களுக்கு பிடித்தமான 80 90 2000 ஆண்டு பாடல்களும் இருக்குங்க. ஆக இந்த நேரத்துல பயணம் செய்ய தொடங்கியிருக்கும் நீங்க, வேலை இடத்துல இருக்கலாம், வெளியூர்களில் இருக்கலாம், எங்கிருந்தாலும் நிகழ்ச்சி கேட்டிருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி எனக்கு பிடித்தமான பாடல் வருமா, இன்றைக்குள்ள பாடல்கள் பட்டியலை கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது எங்களுக்கு நிறையவே தெரியுது. அதனாலதான் ஒவ்வொரு முறையும் தீரா இசைன்னு வந்துட்டாலே உங்களுக்காக பாடல் தேர்ந்தெடுக்கிறதுல நாங்க ரொம்ப நேரம் செலவு பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு கொண்டு கொடுப்பது வந்து ரொம்ப அழகான விஷயமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைய பாடல் பட்டியல் நிறையவே உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் எல்லாம் காத்திருக்குது ஒளியேறுவதற்கு 20 மணி 8 வரைக்கும். வாங்க நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு போகலாம். இன்றைய தீரா இசையில் வழக்கம் போல வெள்ளிக்கிழமை உங்களோட போனா வீரமோகன்.

செய்து மாலை மணி 4:13 ஆயிடுச்சுங்க. போட்டி அங்கம் தொடங்க போகுது. சரி, ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. அழைக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்பு நிறைய நேர்கள் அழைச்சிட்டு இருக்கீங்க. சரி, போட்டி அங்கம் இருக்கு. பாடலுடைய ஒரு சின்ன பகுதியை ஒளிபரப்போம். சின்ன பகுதி தான். அடுத்த வரி என்னவா இருக்கும் அப்படின்னு, அடுத்த பகுதி என்னவா இருக்கணும்னு நீங்க பாடி காட்டலாம், சொல்லி காட்டலாம், என்னவா நாங்கள் பாடலாம், ஆனா அடுத்த வரி என்னன்னு நீங்க சொல்லிடணும். அதுதாங்க போட்டி. நீங்கள் இதற்கு தயாராக இருந்தீங்கன்னா எங்களுக்கு அழைக்கலாம். 3-2-2-8-2-5-7-3 அல்லது 4-7-6-8. 90ஆம் 80ஆம் ஆண்டு பாடல் தாங்க. கண்டிப்பா புது பாடல்களுக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம், இது தீரா இசை இல்லையா. அதனால இந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா முணுமுணுத்துக்கிட்டு இருப்போம். வீட்டில் சமைக்கும் போது கூட முணுமுணுத்துட்டு இருப்போம் இல்லையா. இந்த வரிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் தான். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சுலபமான பாடல்களை தான் இன்றைக்கு போட்டியங்கத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். தாராளமா நீங்க எங்களுக்கு அழைக்கலாம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, குவாலலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:28. குவாலலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:28.
2: இளமை, புதுமை, இனிமை.

0: போட்டியங்கத்துக்கு வந்துட்டு முதல் நேர அழைப்புல காத்துட்டு இருக்காங்க. விஜயா நிர்மலா அழைச்சிருக்காங்க. வணக்கங்க.
1: வணக்கம். வணக்கம்.
0: எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
1: நாங்க ஸ்லாங்கூர்ல இருந்து கூப்பிடுறோம்.
0: ஸ்லாங்கூர் எவ்வளவு பெருசு? அதுல எந்த பகுதியில இருந்து கூப்பிடுறீங்க? பாடல கேட்டுக்குங்க. என்ன வரியா இருக்கும், அடுத்த வரி என்னவா இருக்கும்ன்றத நீங்க பாடி காட்டணும். சரிங்களா?

0: உறுதியா இருக்கீங்க?
1: ஆமா.
0: வேற எந்த வரையும் பாட மாட்டாங்க?
1: ஆமா.
0: ஆனா ரெண்டு சரணம் இருக்குமே.
1: வந்தாச்சு சித்திரதா, போனாச்சு நித்திரதா.
0: இது சித்திரதான்றீங்க?
1: பூமாலை பொண்ணுக்குதான் ராவானா எங்குதுதான்.
0: சரி, கேக்கலாமா? சரியா பதில் சொல்லிருக்கீங்களானே.

0: கண்டிப்பா சரியா பாடி இருக்கீங்க.
1: ஓகே,
0: சந்தோஷமா?
1: ஆமா சந்தோஷம். நன்றி நன்றி.
0: உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த பாட்டு?
1: அப்படி இல்ல, எனக்கு எல்லா பாடலும் பிடிக்கும். போட்டியில கலந்து கொண்டதுன்னா எனக்கு ஒரு ஆசை.
0: அப்ப 80-90 எந்த பாட்டை கொடுத்தாலும் உங்களால பாட முடியும்? முயற்சி பண்ணுவீங்க. சரிங்க, நீங்க நல்லா பாடுறதுனால இதே பாடல உங்களுக்கு பரிசா குடுக்கறோம், சரிங்களா?
1: நன்றி நன்றி,
0: ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: முதல் நேயர் சரியா பாடி அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு போட்டி அங்கமும் காத்துட்டு இருக்குது. இன்னும் போட்டி முடியல, நானும் இதே மாதிரி சரியா பாடிடுவேங்க. எந்த பாடல் கொடுத்தாலும் முடியும் நினைக்கிறீங்களா? அழைக்கலாம் 03-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. பாடலுடைய ஒரு சின்ன பகுதி ஒளிவேற்றும், அடுத்தவர் என்னவா இருக்கணும் நீங்க பாடி கேட்கணும். 80-90 பாடல்கள் தாங்க, தாராளமா நீங்க அழைத்து பங்கெடுக்கலாம்.

காலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பேக்ட்ஸ்.

0: போட்டியங்கத்துக்கும் வந்துட்டு நேரு ஒருத்தவங்க அழைப்புல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? யார், மொழியா?
1: மணிமொழி.
0: மணிமொழி, பா நல்லா இருக்கு பேரு. போட்டிக்கு போலாம். உங்களுக்கு கிடைச்ச பாட்டு ரொம்ப நல்லா படுத்துறீங்களாங்க. சரி, உங்களுக்கு வர்ற பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு தான். தெரியல, நீங்க அந்த பாட ரொம்ப ஆழமா ரசிச்சிருப்பீங்களான்ட்டு. ரசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வரிகள் பெரிய பிரச்சனையா இருக்காது. சரியா? இப்படி எல்லாம் பேசுறாங்களே, என்ன பாட்டுன்னு
1: தெரியலையே.
0: பரிச்சயா எழுதுறோம், பாட்டு தானே. சரியா? சரி, வாங்க கேக்கலாம்.

0: தெய்வமே உங்களுக்கு ஒரு தெரியுமா, உங்களுக்கு எவ்வளவு சுலபமான பகுதியை கொடுத்துருங்க தெரியுமா, ஏன்னா நீங்க பாடுற வரி
1: ரோஜாவின்
0: பாட்டு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா?
1: தெரியும்
0: அது வரி தெரியுமா? சரி
1: கேட்டுடலாமா,
0: நெருங்கிட்டீங்க தான், ரொம்ப கஷ்டம் படல, நீங்க நெருங்கிட்டீங்க தான்,
1: இந்த பாட்டு தெரியுது, ஆனா வரி தெரியுமா?
0: சரி என்னன்னு பாத்துடலாம்.
1: Okay.

0: ரோஜா வைத்தால் ஆட்டும் தென்றல்.
1: இது வரைக்கும் இவ்வளவு சுலபமா நான் யாருக்குமே கொடுத்ததில்ல. ரோஜா தான் வந்துச்சு, ரோஜா தவிர வேற எதுவும் வரல. முதல் வரியே குடுத்ததில்ல, தெரியுமா உங்களுக்கு? சரி பரவாயில்ல, ஆனாலும் ரோஜான வந்துருச்சு. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரிதான், இது பரிச்சை எல்லாம் கிடையாது, பாட்டுதான் அப்படின்ற மாதிரி நீங்க ரோஜான்னு சொன்னதுனாலே ஏத்துக்கிறோம், சரிங்களா? ஓ அப்படியா, சரி. இதுக்கப்புறம் இந்த பாட்டை மறக்க
2: மாட்டீங்கன்னா
1: நீங்க கேட்டது இல்ல அப்படின்னா இப்ப கேட்டு பாருங்க, அவ்வளவு அருமையான பாட்டுங்க, சரிங்களா? ரொம்ப நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க
1: விடுவோம்.
2: விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் MindApps e-Tution.
3: MindApps e-Tution குறித்து விவரிக்கிறார் MindApps அதிகாரி லட்சுமி பாஸ்கரன்.
4: இப்போதைய மாணவர்களின் எடுக்கேஷன் ஜேர்னி நம்ம காலத்தை விட ரொம்ப சேலஞ்சிங். சிலிபஸ் டஃபர், ஹோம்வொர்க் அதிகம், எக்ஸாம் பிரஷர் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன் அதை விட அதிகம். அதனால தான் இன்றைய பெற்றோர்கள் ஒரு ஸ்மார்ட் சொல்யூஷன் தேடுறாங்க. படிப்பை புரிய வைக்கும் சொல்யூஷன், மாணவர்களின் கான்பிடன்ஸை உயர்த்தும் சொல்யூஷன், அதுவும் வீட்டிலிருந்தபடியே பயன்படுத்தக்கூடிய சொல்யூஷன். அந்த கம்ப்ளீட் சொல்யூஷன் தான் MindApps e-Tution. முதல்ல இது ப்ரீஸ்கூல் முதல் ஃபார்ம் 5 வரை பல்வேறு பாடங்களை கவர் செய்யும் கம்ப்ளீட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அதாவது ஒரு பாடத்திற்கு ஒரு டியூஷன், இன்னொரு பாடத்திற்கு இன்னொரு டியூஷன் என்று பேரண்ட்ஸ் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ஒன் ஸ்டாப் லேர்னிங் சொல்யூஷன். அடுத்து லைவ் கிளாஸஸ் பை குரு பக்கார். உங்கள் பிள்ளைகள் வீட்டிலிருந்தபடி சேஃபா கன்வீனியனா மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் கற்றுக்கொள்ளலாம். புரியாத டாபிக் இருக்கா? அதற்காகவே MindApps-ல் இருக்கு குரு AI, செயற்கை நுண்ணறிவு வழி அதிவேக கற்றல் முறை. அதாவது இரவு நேரமாய் இருந்தாலும் ரிவிஷன் நேரமாய் இருந்தாலும் மாணவர்கள் தனியா ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதில்லை, உடனடி எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். அது மட்டுமில்ல, MindApps e-Tutionல் ஈஸி நோட்ஸ், குயிசஸ், கேம்ஸ், ரிவிஷன் எல்லாமே இருக்கு. இதன் பெனிஃபிட் என்ன? மாணவர்கள் அதிகமாக எங்கேஜ் ஆகிறார்கள், விரைவாக

0: எழுதணுமா? அப்படியானால் இன்றே சரியான முடிவெடுங்கள். மைனப்ஸ் இ டியூஷன் உங்கள் பிள்ளைகளின் வெற்றிக்கான ஸ்மார்ட் எடுகேஷன் பார்ட்னர். மைனப்ஸ் இ டியூஷன், பெட்டர் லேர்னிங், பெட்டர் ரிசல்ட்ஸ்.
1: மைனப்ஸ் இ டியூஷன் குறித்த விவரங்களை 3 9 7 2 9 1 9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைனப்ஸ் இ டியூஷன்.
2: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.

இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரிங்க, இப்போ போட்டி அங்கம் இரண்டு போட்டி அங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தது, இரண்டு போட்டி அங்கமும் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. அங்க நிறைய நேரங்கள் இன்னமும் போட்டி அங்கத்துக்கு அழைச்சிருக்கீங்க. போட்டி அங்கம் இன்றைக்கான போட்டி அங்கம் ஒரு நிறைவுக்கு வந்தது. 5 மணிக்கு பிறகு இன்றைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால பொதுவா விளையாட்டு தொடர்பாகவும் வியாபாரம் தொடர்பாகவும் நம்ம பேச போறோம். அது பற்றி தெரிந்து கொள்ள எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்கள். சரி, இதற்கிடையில நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிக் கொண்டுள்ள மலேசியர்களின் குடும்பத்தார் புத்ராஜயாவில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நபர்களை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்வதற்காக நண்பகல் தொடங்கி சிறப்பு நடவடிக்கை அறையை திறந்திருக்கின்றார்கள். ஆக உறவினர்கள், நண்பர்கள், தொடர்புடையவர்கள் இந்த நடவடிக்கை அறையை தொடர்பு கொள்ளலாம். ஆக நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0388745 7 0 3 8 8 8 7 4 5 7 0 ஆக நேபாள பெருவெள்ளத்தில் உங்க குடும்பத்தினரோ நண்பர்களோ உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது மாட்டிட்டு இருக்காங்க, எந்த தொடர்பு உங்களுக்கு கிடைக்கல, அவங்கள பற்றி நாங்க தெரிந்து கொள்ளணும், அவங்கள தேடுறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் தாராளமாகவே இந்த இடத்துக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிலே ஒப்ராசி கமந்திரன் லுவா நகரி இவங்க வந்து இந்த அறையை திறந்திருக்கிறாங்க. நீங்க மின்னஞ்சல் மூலமாக உங்களை தொடர்பு கொள்ளலாம். டியூட்டி ஆபீசர் @kln.gov.my duty officer@kln.gov.my அல்லது mwkathmandu@kln.gov.my என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் இன்னைக்கு யாரை பற்றி தேடுறீங்க, அவங்க விவரங்கள் என்ன, அவங்களுடைய கடப்பிதழ் எண்கள் என்ன, இந்த மாதிரியான விவரங்கள்லாம் நீங்க அனுப்பி அவங்கள பற்றியான விவரங்களை நீங்க தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்றதையும் நீங்க அவங்க கிட்ட சொல்லலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தீராயிசு.

0: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
2: முறுக்கு பலகாரம் நல்ல நாள் பெருநாள் மட்டுமல்ல, ஆண்டு முழுதும் சுட்டு சுவைக்கலாம். மாறுபட்ட சுவையில் லிங்கம்ஸ் முறுக்கு மாவு நாடெங்கிலும் எப்போதும் கிடைக்கும். லிங்கம்ஸ்
3: நேபாளத்திற்கு மீட்பு படையினரை அனுப்ப மலேசியா தயார். ஜூலையில் நாட்டின் வர்த்தகம் 364.7 பில்லியன் ரிங்கேட்டாக பதிவு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நேபாளம் திபெத் எல்லையில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தை தொடர்ந்து சிறப்பு தேடி மீட்பு படையினர் ஸ்மார்ட்டை களமிறக்குவது உட்பட மனிதநேய உதவிகளை அனுப்பும் பணிகளை மலேசியா ஒருங்கிணைத்து வருகிறது. தேவைப்படும் உதவிகள் குறித்து அறிந்து கொள்ள தேசிய பாதுகாப்பு மன்றம் நேபாள அரசாங்கத்துடன் ஒன்றிணைந்து செயல்படுவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு மீட்பு படையினரை அனுப்புவதா அல்லது நிதி உபகரண உதவிகளை அனுப்புவதா என ஆலோசிக்கப்படுவதாக அவர் கூறினார். இந்நிலையில் இந்தியா, வங்காளதேசம், சீனா ஆகிய நாடுகளிடமிருந்து பெறப்பட்ட அறிக்கைகளை தமது தரப்பு ஆராய்ந்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். இவ்வேளை காட்டாற்று வெள்ளத்தின் போது காணாமல் போனதாக நம்பப்படும் 537 பேரின் பெயர்களை அந்நாட்டு சுற்றுலா செயலாக்க தரப்பு வெளியிட்டுள்ளது. அந்த பெயர் பட்டியலில் இன்னமும் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் உள்ள மலேசியர் 51 பேரின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. அப்பெயர் பட்டியலின்படி அந்த காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கியவர்களில் 178 பேர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள், 65 அமெரிக்கர்கள், 53 யுக்ரேனியர்கள் எனவும் தெரியவந்துள்ளது. பேராக்கில் நிலநடுக்க ஆபத்து மிகவும் குறைவாகும். அத்தகைய புவி அமைப்பு தமங்கோர் கிரீக்கில் காணப்பட்டாலும் மிக மிதமான அளவிலேயே புவி அதிர்வு ஏற்படக்கூடும். இவ்வாறு அறிவியல், சுற்றுச்சூழல், பசுமை தொழில்நுட்ப செயற்குழு தலைவர் தேகோக்லீம் தெரிவித்தார். தமங்கோர் பகுதியில் புவி அதிர்வு சாத்திய கூறுகள் கொண்டதாக நம்பப்படும் லைன்சாஸ், பாயிண்ட் சாஸ் ஆகிய இரு பகுதிகள் உள்ள நிலையில் அவை 9 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த ஒவ்வொரு பிரிவும் 2.9 கிலோமீட்டர் தொடங்கி 6.6 கிலோமீட்டர் நீளம் கொண்ட வேளை அங்கு ரிக்டர் கருவியில் 3 பதிவாகக்கூடிய நிலநடுக்கம் மட்டுமே ஏற்படக்கூடும் என அவர் விளக்கினார். சரவா லுபோ அந்து பகுதியில் காற்று மாசு குறியீடு IPU 200 கடந்ததை தொடர்ந்து இதுவரை 30 பள்ளிகள் தற்காலிகமாக மூட உத்தரவிடப்பட்டுள்ளதாக கல்வி துணையமைச்சர் ஒங்காவோ தெரிவித்தார். சரவா கல்வித்துறை JPN முடிவின்படி 28 தொடக்கப்பள்ளிகளும் 2 இடைநிலை பள்ளிகளும் மூடப்படுகின்றன. இது இன்று தொடங்கி நடைமுறைக்கு வருவதாக அவர் கூறினார். கல்வியமைச்சின் வழிகாட்டலுக்கு ஏற்ப 200 காற்று மாசு குறியீடு IPU பதிவாகிய மாவட்டம் அல்லது பகுதியில் உள்ள பள்ளிகள் மூடப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பினாங்கில் வரும் 31 மாநில அளவிலான 69 தேசிய நாள் கொண்டாட்டத்தை காண படாங் கோதாலாமா பகுதிக்கு 10,000+ பார்வையாளர்கள் திரள்வர் என்று காவல்துறையினர் எதிர்பார்க்கின்றனர். அக்கொண்டாட்டத்தின் போது சீரான போக்குவரத்தையும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய 368 காவல்துறை உறுப்பினர்கள் பணிக்கமர்த்தப்பட்டுள்ளதாக திமோர் லாவோட் மாவட்ட காவற்படை தலைவர் ACP அப்துல் ரோசா முகமது கூறினார். அக்கொண்டாட்டத்தை முன்னிட்டு நாளை தொடங்கி August 31 வரை ஒத்திகைகள் நடைபெறவிருப்பதால் கட்டம் கட்டமாக சாலைகள் மூடப்படும் என்றார் அவர். இவ்வாண்டு ஜூலை மாதத்தில் மலேசியாவின் ஏற்றுமதி முந்தைய ஆண்டு இதே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 38.2 விழுக்காடு அதிகரித்து 53.5 பில்லியன் ரிங்கேட்டாக பதிவாகியுள்ளது. இதில் மிக அதிகமாக 40.4 பில்லியன் ரிங்கேட் ஏற்றுமதி பினாங்கில் பதிவு செய்யப்பட்டது என மலேசிய புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. அதற்கடுத்த நிலையில் ஜொஹூரின் 10.1 பில்லியன் ரிங்கேட்டும் ஸ்லாங்கூரின் 3.7 பில்லியன் ரிங்கேட்டும் இந்த அதிகரிப்புக்கான காரணமாகும். இம்மூன்று மாநிலங்களும் நாட்டின் மொத்த வர்த்தகத்தில் 79.4 விழுக்காட்டினை பங்களித்துள்ளன. பினாங்கில் துடிப்புடன் இயங்கி வந்த 3 போதைப்பொருள் விநியோக கும்பலை காவல்துறை வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. தொடர் சோதனை நடவடிக்கைகளின் வாயிலாக 9 பேர் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் 3.2 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான பலதரப்பட்ட போதைப் பொருள்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக மாநில காவற்படை தலைவர் டத்தோ டெனிஸ்லிம் தெரிவித்தார். ஆகஸ்ட் 15 தொடங்கி 22 வரையிலான அச்சோதனை நடவடிக்கை தீமோர் லாவோட் மாவட்ட போதைப்பொருள் பிரிவு வட சபராங்பராய் மத்திய சபராங்பராய் ஆகிய காவற்படை உறுப்பினர்களின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
4: தேசிய பண் நகாராகு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு. தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம். மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
3: இந்தியாவில் கரைபுரண்டோடும் ஆறுகளிலிருந்து 7 உடல்களை இந்திய அதிகாரிகள் மீட்டனர். நேபாளத்தில் பேரழிவை ஏற்படுத்திய வெள்ளத்தில் சிக்கி அவர்கள் உயிரிழந்தவர்களாக கருதப்படுகின்றனர். நேபாளத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சிட்வான் வட்டாரத்தின் எல்லையை ஒட்டியுள்ள உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மகாராஜ்கஞ்ச் குஷிநகர் மாவட்டங்களில் உள்ள ஆறுகளில் அந்த சடலங்கள் மிதந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டன. உடல்களை அடையாளம் காணும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக AFP தெரிவித்துள்ளது. நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 472 உயர்ந்துள்ளது. ஆன்மீக அமைதியை தேடியும் திபெத்தின் புனித தன்மையால் ஈர்க்கப்பட்டும் பனிபடர்ந்த கைலாய அதிசயத்தையும் காண நேபாள் சென்றவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் அங்கு ஏற்பட்டுள்ள திடீர் காட்டாற்று வெள்ளம் பேரிடியாய் அமைந்துள்ளது. சம்பவத்தின்போது கைலாயத்தின் மன்சரோவர் நதியை நோக்கி யாத்ரிகர்களை ஏற்றிக்கொண்ட 2 பேருந்துகள் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக 27 நேபாள பெண் துயரத்துடன் தெரிவித்துள்ளார். இப்படியாக அங்குள்ளவர்களின் நெஞ்சை உலுக்கும் அனுபவங்கள் நீள்கின்றன. கைலாயமலை இந்துக்களுக்கும் பௌத்தர்களுக்கும் ஜெயின் சமூகத்தவருக்கும் புனித தலமாக கருதப்படுகிறது. சிவன் பார்வதி அமர்ந்த தலமாக இந்துக்கள் கைலாயத்தை போற்றும் வேளை திபெத்தியர்கள் அதனை பிரபஞ்சத்தின் நடுநாயகமான மேருமலை என கருதுகின்றனர். எனினும் நடப்பு காலநிலை மாற்றம் இத்தகைய மலைப்பாதை ஆன்மீக பயணங்களுக்கு கடும் மறுட்டலை ஏற்படுத்தியுள்ளன. இந்தோனேசியாவில் வெடித்த போராட்டங்களைத் தொடர்ந்து தலைநகர் ஜகார்த்தாவில் போக்குவரத்து அதிகாரிகள் சில ரயில்களையும் பேருந்துகளையும் மாற்றுப்பாதையில் திருப்பிவிட்டனர். கடந்த ஆண்டு ஆகஸ்டில் அரசாங்கத்தின் செலவு முன்னுரிமைகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டங்களில் 1000+ மாணவர்களும் பொதுமக்களும் இணைந்தனர். அதில் 10 பேர் பலியான வேளை 7000+ மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இது அதிபர் பிரபவோ சுபியாந்தோவின் நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்துள்ளதை குறிப்பதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. ஆர்ப்பாட்டக்காரர்கள் பல்வேறு அரசாங்க கொள்கைகள் மீதான தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியதோடு ஊழல் அதிகாரிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கவும் கோரினர். ஏறக்குறைய 370 பாலஸ்தீன சிறார் இஸ்ரேலிய சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் பலர் மெகிடோ ஆஃபர் பகுதிகளில் உள்ளதாக பாலஸ்தீன தடுப்பு காவல் ஆலோசனை மையம் தெரிவித்துள்ளது. அவர்கள் அனைவரும் இம்மாத தொடக்கம் வரை இஸ்ரேலிய படைகளால் தடுத்து வைக்கப்பட்ட 9400 பாலஸ்தீன தடுப்பு காவல் கைதிகளில் ஒரு பகுதியினர் என அந்த மனித உரிமை மையம் தெரிவித்துள்ளது. பாலஸ்தீன சிறாரை இஸ்ரேல் கைது செய்வது இனியும் அரிய சம்பவமாக கருத முடியாது. இவ்வாண்டின் முதல் 6 மட்டும் 276 பாலஸ்தீன சிறார் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விளையாட்டு. மலேசிய பூப்பந்து சங்கம் BAM தேசிய முன்னாள் விளையாட்டாளர்கள் தியோ கோக் சியாங்கையும் வொங் பை தேயையும் தேசிய பயிற்றுவிப்பு குழுவில் நியமித்துள்ளது. இது செப்டம்பர் முதலாம் நாள் தொடங்கி நடப்புக்கு வரும் என்று BAM அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கோக்ஸியாங் கலப்பு இரட்டையர் பிரிவு பயிற்றுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதேவேளையில் பெய்டி மகளிர் இரட்டையர் பிரிவு பயிற்றுநராக பொறுப்பேற்க உள்ளார். தேசிய பயிற்றுவிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக BAM மேற்கொண்டு வரும் தொடர் முயற்சிகளின் ஒரு பகுதியாகவே இந்த நியமனம் அமைந்துள்ளது. நேபாளத்திற்கான மனிதநேய உதவிகள் ஒருங்கிணைக்கப்படும். ஜூலையில் நாட்டின் வர்த்தகம் 364.7 பில்லியன் ரிங்கேட்டாக பதிவு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
5: லிங்கம்ஸ் லிங்கம்ஸ் பயணித்தாளர்களே, உங்கள் நலன் முக்கியம். அதற்கு சிறந்த உணவு வழிகாட்ட உங்கள்

கூட்டத்திலே கோயில் பூரா கம கம கச கம பம கச பாப்ப நின்னிதாத சாச நின்னிகாக பதனிச கம பாப்பா கூட்டத்திலே கோயில் பூரா தித்தகதிமி தளாங்கு தகதிமி தக தித்தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தர்கிட தகிட தகிட தகிட தகிட தூம் கடக தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தக திருகிடதும் திருகிடதும்.

செய்த நேரம் மணி 5:15 ஆயிருச்சுங்க. சரி, இன்றைய வெள்ளிக்கிழமை கொஞ்சம் பரபரப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, திங்கட்கிழமை பொது விடுமுறையா இருக்கிறதுனால நிறைய பேர் சொந்த ஊர்களுக்கு புறப்பட போறாங்க. அதனால நெடுஞ்சாலைகளும் ரொம்ப பரபரப்பா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனா சரிப்பா அப்படின்னு போய்கிட்டு இருக்கிற உங்களுக்கு தீரா இசையின் மூலமாக அழகான பாடல்களை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதே நேரத்தில் அழைச்சி எங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஆக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விளையாட்டு சம்பந்தமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம உள்ளூர் கலைஞர் நவீன், இவர் ஒரு நடிகர். அது மட்டுமல்ல, அது நடிப்பையும் தாண்டி விளையாட்டுத் துறையில ஈடுபட்டு வராங்க. ஃபுட்பால் அகாடமியும் வந்து நடத்திட்டு இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரை நம்ம சந்திக்க போறோம். தொடர்ந்து இணைந்திருக்கிறார்.

0: ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் நவீன் ஓ பேசுகிறேன். நிறைய பேருக்கு என்னை வந்து ஒரு ஆக்டராக தெரியும். என்ன அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா விளையாட்டு துறையிலும் ஆஸ் அ ஃபுட்பால் பிளேயராக நிறைய சோஷியல் லீக்காக இருக்கட்டும், M4 லீக்காக இருக்கட்டும், சில ஃபுட்பால் கிளப்புக்கு நான் விளையாண்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சில ஒரு சோஷியல் லீக்கு நம்மளோட ஃபுட்பால் லீக் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த ஃபுட்பால் மேலே எனக்கு எப்படி ஆர்வம்னாக்கா, எனக்கு எப்படி சினிமா மேலே ஆர்வம் ஜாஸ்தியோ அதே மாதிரி ஃபுட்பால் மேலே ஆர்வம் ஜாஸ்தினே சொல்லலாம். சின்ன வயசில் நம்மளுக்கு யாராவது கற்றுக் கொடுத்தாங்கன்னா அது எப்படியாவது நம்ம கூட்டாளிட்டியோ இல்லை மற்ற ஆள்கிட்ட நமக்கு வந்து சொல்லி கொடுக்குற ஒரு பழக்கம் வந்து அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது கரெக்டாக அந்த டைமில் போயிட்டு இருக்கும் போது, அதெல்லாம் ஃபுட்பால் எல்லாம் அழகான ஒரு ஜேர்னியில் போயிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு அங்கீகாரம் ஒன்று கிடச்சிச்சு. கிட்ஸ் ஒலிம்பிக் அப்படின்ற ஒரு டோர்னமெண்ட்டில் வந்து ஒரு கோச் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று அமைஞ்சிச்சு. சரி, இந்த வாய்ப்பையே நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கக்கூடாது எனக்கு தோண ஆரம்பிச்சப்போ அங்கே போய் பார்க்குறேன். எனக்கு ஒரு 14-15 டீம் வந்து அங்கே இருக்காங்க. அதில் எனக்கு ஒரு டீமை கொடுத்து நீங்கள் கோச் பண்ணணும், நீங்கள் கோச் பண்ணி பார்க்கலாம், நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்கப்போது அதில் உள்ள எல்லா டீமையும் எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது. அந்த கொடுக்கப்பட்ட டீம் எனக்கு ஒரு 4 hour 5 hour முன்னாடி தான் அந்த டீமை எங்கிட்ட கண்ணிலே காமிச்சாங்க. ஸோ அதை அழகாக நம்ம அந்த டைமில் கொடுக்கப்பட்ட டைமில் எப்படி ட்ரெயின் பண்ணி அவங்க அழகாக கொண்டுட்டு வர முடியும் அப்படின்றத யோசிச்சு அதை கரெக்டாக பண்ணி எல்லா டீமையும் வெற்றிகரமாக ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் 1st இடம் நாங்கள் சாம்பியன் ஜெயித்தோம். அண்ட் அதுக்கு அங்கிட்டு எனக்கு உள்ளார அந்த கோச் மேலே உள்ள ஆர்வம் வந்து இன்னுமே அதிகமாகச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்த வர ஜெனரேஷனுக்கு நம்ம ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுக்கணும், நம்ம எப்படி மற்ற கோச்சுக்கிட்டலாம் கற்றுக்கிட்டோம், நம்ம ட்ரைனிங்காக இருக்கட்டும், அவங்க சொன்ன வார்த்தைகளாக இருக்கட்டும், இதை நம்ம வந்து அழகான வழிமொழியில் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்றது எனக்கு இன்னும் ஆர்வம் ஜாஸ்தியானோன்னு. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு வசிக்கும் போது என்னோடய ஃபுட்பாலோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோடய கோச்சாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துலேயும் நான் கலந்து பேசி இதை எப்படி முறையாக பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு வந்து ஏன் நம்ம வந்து ஒரு ஃபுட்பால் அகாடமி திறக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி ஓகே இதை அழகாக அழகாக முறையாக ஒன்று திறக்கலாம் அப்படின்றத ப்ராப்பராக அழகாக ஒன்று திறந்தது தான் KL ஜூனியர் ஃபுட்பால் அகாடமி. இது எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னாக்கா SJKT ஜாலான் சம்பிங் ஸ்கூலில் இது வந்து நல்லபடியாக நம்ம நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஃபுட்பாலில் இவங்களுக்கு எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்கும், என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத சில கோச்சுக்கிட்ட நம்ம எல்லாம் கலந்து பேசி இவங்களுக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்க தான் போகிறோம். இந்த KL ஜூனியர் ஃபுட்பால் அகாடமி வந்து உங்களுக்கு ஒன்றும் நிறையா தெரியணும்னாக்கா நீங்கள் இந்த பேஜை வந்து இன்ஸ்டாகிராமில் இல்லை டிக்டாக்ல இல்லைன்னா என்னோட நவீனோன்ற பேஜை வந்து நீங்கள் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் தட்டி பார்த்தீங்கன்னா கூட அதில் கூட இந்த ஃபுட்பாலோட டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு தாராளமாக நம்ம போட்டிருக்கிற டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம்.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் ஜி மடல் இல்லை கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனால் கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
1: அதான்,
2: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல.
2: காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமானது.

சீராயி செய்து சரி, சற்று முன்பு விளையாட்டு தொடர்பா பேசுறத நம்ம கேட்டிருந்தோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வியாபாரம் செய்யறாங்க இல்லையா, அவங்களுடைய சந்திப்பு ஒருத்தவங்க இடம்பெறுது. உணவகம் துறையில ஈடுபட்டு வராங்க, அவங்களை பற்றி தான் நம்ம பேச போறோம். இப்ப பல இடங்கள்ல போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்குது. RNR ஜோஹான் சத்யா அங்கிருந்து WCESEE இங்க செல்லக்கூடிய வாலியில வந்து வாகனங்கள் கடுமையான நெரிசலா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 19.7 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தெமுர்ல இருந்து லஞ்சாங் செல்லக்கூடிய பாதை 120.8 கிலோமீட்டர்ல வந்து 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு நெரிசலா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. 250 கிலோமீட்டர் இங்க பாத்தீங்கன்னா பண்டார் இன்ஸ்டிலிருந்து பிடாஸ் லிங்கி வரைக்கும் ஒரு மணி நேரத்திற்கு தாமதமாகும் அந்த பகுதியில அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. கிளாங்ல இருந்து நீங்க வடக்கும் அல்லது கிழக்கு பகுதிக்கு சென்னால் இருவழி சாலைகள்லயும் கிளான் பகுதியில இரண்டு பகுதியிலுமே நெரிசலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளான் பள்ளத்தாக்கல குறிப்பா கிளாங்க்கு போற பாதைகள், அதுக்கப்புறம் கோம்பால இருந்து கந்திங் செம்பா செல்லக்கூடிய சாலையிலும் அதே நிலைமை தான். அப்புறம் 120.8 கிலோமீட்டர் இங்க வந்து திமர்லோ சொல்லியிருந்தோம் இல்லையா, அங்க வந்து ஒரு விபத்து ஏற்பட்டிருக்குது. அங்க வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. சௌஜனா புத்திராலேருந்து புத்ராஜயா செல்லக்கூடிய சாலையில வந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறதுனால 20.9 கிலோமீட்டர்ல கடுமையான நெரிசல் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் வந்திருக்கின்றது. ஆக இன்றைக்கு மாலை நேரத்துல நம்ம நெரிசலை எதிர்நோக்க போறோம் அப்படின்றத முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல பொதுவான நகர்ப்புற சாலைகளாக இருக்கட்டும் நெடுஞ்சாலைகளாக இருக்கட்டும் நெரிசல் இருக்கும், அதனால பார்த்து பத்திரமா பயணம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதேதான் நாங்க உங்களுக்காகவும் சொல்றோம், பார்த்து பத்திரமா பயணம் செய்யுங்க. உங்களுக்காக பாடல்களோடு நாங்க துணையா இருப்போம், அதை மட்டும் சொல்லிக்கிறோம் சரிங்களா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்துல வியாபாரம் செய்யக்கூடிய ஒருத்தவங்களை சந்திக்க போறோம்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
3: Smile, please.

0: திரை செய்து சரி அடுத்து உணவு துறையில ஈடுபட்டு வராங்க திவ்யா கண்ணசாமி. இவங்க கேபிஆர் ஃபுட் கேட்டரிங் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இத பத்தி தான் பேச போறாங்க. தொடர்ந்து இணைந்திருங்க.
1: என் பெயர் திவ்யா. நான் கேபிஆர் ஃபுட் கேட்டர்ஸ் நிறுவனத்தை வழி நடத்திட்டு வந்துகிட்டு இருக்கேன். இந்த நிறுவனம் என் தந்தை திரு கண்ணுசாமியால உருவாக்கப்பட்டுச்சு. அண்ட் அவரோட துணைவியார் என்னுடைய அம்மா மேடம் மகேஸ்வரி வந்து இதுக்கு பெரிய பக்க பலமா இருந்து அவங்க தான் இந்த 24 வருஷமா வந்து சமையல்ல வந்து அவங்க தான் மெயினா பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய தந்தை வந்து மேனேஜ்மெண்ட் சைடு வந்து மெயினா பாக்குறாரு. நான் அவங்களுக்கு வந்து உறுதுணையா இருந்து வழி நடத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். கிளாங் வட்டாரத்துல வந்து புகழ்பெற்ற ஒரு நிறுவனம். அண்ட் அது மட்டும் இல்லாம எங்ககிட்ட ரெஸ்டாரண்ட் இருக்கு. இவென்ட் ஹால், டைனமிக் இவென்ட் ஹால்னு சொல்ற இவென்ட் ஹால் வந்து பண்டா பார்க்லன்ஸ்லயும் இருக்கு. நாங்க இது மட்டும் இல்லாம கெனபி சர்வீசஸுமே ப்ரொவைட் பண்றோம். கேபிஆர் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்றது கேட்ரிங். கேட்ரிங்ல 10,000 மேற்பட்ட பெர் டே, ஒரு நாள் 10,000 மேற்பட்ட ஆர்டர்ஸ் வந்து பெக்ஸ் வந்து எங்களால செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம நாங்க நார்மலா எங்களோட கஸ்டமர்ஸ்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து எங்களுடைய நிறுவனத்தை வந்து பாருங்க, உங்களுக்கு அந்த நம்பிக்கையை விதைக்கிறது எப்பவுமே நாங்க எப்படி சமையல செய்யறோம், அது உங்க வீட்டுக்கு வரும்போது எப்படி வரப்போது, அது வந்து உங்களோட கெஸ்ட் எல்லாம் வராங்களே அவங்க எவ்வளவு சுவைச்சு ரசிச்சு அதை அனுபவிச்சு அவங்க வந்து அந்த உங்களோட நாளை வந்து ரொம்ப சிறப்பா கொண்டாடுறீங்களோ, அது எல்லாமே வந்து நாங்க கண்டிப்பா முழுக்க முழுக்க நாங்க அதுக்கான பொறுப்பெடுத்து செஞ்சு கொடுக்கறோம். சோ அதுக்குதான் எப்பவுமே நாங்க எங்க வாடிக்கையாளர்கிட்ட சொல்றது, நீங்க வந்து நேர்லயே பாருங்க நாங்க என்ன சமைக்கிறோம், எப்படி சமைக்கிறோம், எந்த அளவுக்கு சுத்தமா நாங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு கொடுக்கறோம். ஏன்னா சமையல் அப்படின்னு வரும்போதும் சாப்பாடு அப்படின்னு வரும்போதும் அதுக்கு வந்து பெரிய ரிஸ்க் இருக்கு. அப்ப அதெல்லாம் நாங்க இந்த அளவுக்கு வந்து முறையா செஞ்சு உங்களோட விசேஷத்தை நாங்க இன்னும் எவ்வளவு மேற்கொண்டு இன்னும் வந்து சந்தோஷமா நாங்க வந்து அமைச்சு கொடுக்க முடியும். எங்களை நீங்க தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நீங்க வந்து போன்லயோ தொடர்பு கொள்ளலாம். 0301-1412-82 அல்லது நீங்க எங்களோட தளங்கள் சோசியல் மீடியாலயும் வந்து எங்களை நீங்க வந்து நாடலாம். சோசியல் மீடியா வந்து ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, டிக்டாக் இருக்கு. நீங்க எங்களை வந்து தாராளமா நாடலாம். நான் எப்பவுமே சொல்றது ஒண்ணுதான், நீங்க நேரடியாவே வாங்க எங்களோட நிறுவனத்துக்கு வந்து நீங்க வாக்கின்ல வந்து நீங்க வந்து சுத்தி பாருங்க. நாங்க உங்களுக்கு டூரே கொடுக்கறோம் எங்களோட நிறுவனத்தை குறித்து.

0: லிங்கம்ஸ்
1: சோறு தவிர மத்திய எல்லாமே லிங்கம்ஸ் மசாலையில தயார் பண்ணது.
2: சாப்பிட்டு பார்த்து சொல்றேன்.
3: ஆஹா என்பார்கள், ஓஹோ என்பார்கள், லிங்கம்ஸ் சுவைத்த எல்லாரும்
2: அன்று
4: போல் இனி என்றும் லிங்கம்ஸ் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.

தீரா இசை இது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு அப்புறம் உங்ககிட்ட பேச நாங்க காத்துட்டு இருக்கோம். உங்க மனசுல இருக்கிறத நீங்க தாராளமா பேசலாங்க. விடுமுறை வருது, சிலர் வந்து துள்ளி குதிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க. ஆனா ஒரு சிலருக்கு ஏன் விடுமுறை வருது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். ஏன்னா எப்படி செலவு பண்ண போறோம், யார் கூட இருக்க போறோம் இப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கும். உங்க மனம் திறந்து நீங்க பேசும் நேரம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துகிட்டு இருக்கு. 6 மணிக்கு அப்புறம் நீங்க தாராளமா அழைக்கலாம். ஏன்னா நிறைய பேர் 4 மணிக்கே அழைக்க நான் பேசணுங்க அப்படின்னு சொல்றீங்க. உங்களுடைய ஆர்வம் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு இங்க மாற்றம் வராது அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறது எங்களுக்கு தெரியுது. உங்கள் அழைப்புக்காக நிச்சயமா நாங்க காத்துட்டு இருக்கோம். 6 மணிக்கு பிறகு நீங்க எங்ககிட்ட அழைத்து பேசலாம். நினைவோ ஒரு பறவை உங்களுக்காக காத்திருக்கு.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். முன்னாள் மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் வழக்குகளின் சட்ட செயல்முறைக்கு அவகாசம் வழங்குமாறு அனைத்து தரப்பையும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார். அவ்விவகாரத்தை செயலாக்க தரப்பினரிடம் விட்டுவிடும்படி அவர் வலியுறுத்தினார். தற்போது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமும் தேசிய சட்டத்துறையும் இந்த வழக்கினை நிர்வகிக்கின்றன. இவ்வாண்டு தேசிய நாள் மலேசிய நாள் கொண்டாட்டங்களுக்கான பெருநிறுவன துறைகளின் நிதியுதவி 2 மடங்கு அதிகரித்து 50.6 மில்லியன் ரிங்கிட்டாக பதிவாகியுள்ளது. கடந்த ஆண்டு 20.3 மில்லியன் ரிங்கிட் நிதியுதவி பெறப்பட்டதாக தொடர்பு அமைச்சின் வியூக தொடர்பு பிரிவின் செயலாளர் கமருடின் அப்துல் ராணி தெரிவித்தார். அதில் 2.7 மில்லியன் ரிங்கிட் ரொக்க நிதியுதவி, எஞ்சியவை பொருள் சேவை உதவிகள் என்றார் அவர். தொழிலாளர்களின் ஆட்சேர்ப்பு உட்பட பணி நியமன நெறிமுறை கட்டமைப்பை நவீனமயமாக்கும் பொருட்டு 2003 தொழிலாளர் ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை திருத்தம் செய்ய மலேசியாவும் தாய்லாந்தும் கொள்கை ரீதியில் இணங்கியுள்ளன. பாங்காக்கில் 29வது ஆசியான் தொழிலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணனும் அவரது சகா ஜுலாபொன் அமோன் விவாட்டும் இதற்கு இணக்கம் கண்டனர். 2026 முற்பாதியில் காயங்களையும் உயிரிழப்புகளையும் உட்படுத்திய அதிகமான சாலை விபத்துகள் சிங்கப்பூரில் பதிவாகியுள்ளன. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் இது 2.7 விழுக்காடு அதிகரித்து 3929 நேர்வுகள் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. இக்காலகட்டத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 3.6 விழுக்காட்டிற்கு உயர்ந்துள்ளது. விளையாட்டு. ஆசிய ஐச்சி நகோயா போட்டி அடுத்த மாதம் 19ஆம் நாள் நடைபெறும். அக்டோபர் 4 வரைக்குமான போட்டியில் உள்ளரங்கு சைக்கிள் ஓட்ட சகாப்தம் டத்தோ முகமது அசிசுல் அஸ்னி அவாங்கால் கலந்து கொள்ள இயலாத சூழ்நிலை ஏற்பட்டால் அதற்கான மாற்று உத்தியையும் தேசிய அணி தயாரித்து வருகிறது. இவ்விவகாரம் தொடர்பில் டத்தோ அசிசுல் அஸ்னியிடமிருந்து எந்தவொர் இறுதி முடிவும் இன்னமும் பெறப்படவில்லை என தேசிய உள்ளரங்கு அணியின் தலைமை பயிற்றுநர் ஹர்னிசாம் பஸ்ரி தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மின்னலின் தீரா இசை இது மாலைமணி ஆறாகி 3 நிமிடம் ஆயிருச்சு. 7 மணி வரைக்கும் நீங்க பேசுவதை கேட்க இங்க நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர்த்துக்கு மனம் விட்டு பேசணும், மனசுல உள்ள பாரத்தை யாருக்கிட்டையாவது இறக்கி வைக்கணும், கொட்டி தேய்க்கணும் அப்படின்ற எண்ணம் ஆசை எல்லாம் இருக்கும், அது ஏக்கம் எல்லாம் இருக்கும். ஆனா சுத்தி பார்க்கும் போது இருக்கலாம் மனிதர்கள், ஆனாலும் நம்பிக்கைக்குரியவங்களா அப்படின்ற ஒரு கேள்வி, நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம். அதனாலதான் மின்னல் எஃப்எம்ல தீரா இசையில இந்த நினைவோ ஒரு பறவை அப்படின்னு நிகழ்ச்சி உங்களுக்கு நாங்க கொடுக்கறோம். நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களை பத்தி தப்பா நினைக்கிறதுக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது. உங்க மனசுல உள்ளதை நீங்க கொட்டி தீர்த்த பிறகு தொலைபேசி வைக்கும் போது உங்ககிட்ட ஏதோ ஒரு ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரியோ, ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரியோ ஒரு உணர்வு உங்களுக்கு கொடுத்துச்சுன்னா அதுதாங்க எங்களுக்கு முக்கியம். அதனாலதான் சொல்றோம், உங்கள் பெயரை நீங்க சொல்லணும், உங்களை நீங்க அடையாளப்படுத்திக்கணும் இந்த நிகழ்ச்சியில அப்படி எல்லாம் கிடையாது. மனசை விட்டு பேசின பிறகு தீர்வு கிடைச்சிச்சா அப்படின்றதெல்லாம் இல்ல, ஆனா ஒரு தெளிவு கிடைக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்குது பாருங்களேன், அதுதாங்க. ஒரு ஒரு சின்ன அடி எடுத்து வைப்போமே மனசுல இருக்கிறத, எங்கேயாவது ஒரு இடத்துல கொட்டி தீக்கணும் இல்லையா. அதே நேரத்துல இந்த இடத்துல உங்களுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். மனசுல எது வேணாலும் இருக்கலாம், ரொம்ப நாள் உள்ள ஒரு பாரமா இருக்கலாம், தனிமையா இருக்கலாம், ஏன்னா யாரையுமே என்னால் நம்ப முடியலங்க அப்படின்னு கூட இருக்கலாம், நிறைய விஷயங்களை கடந்து வந்துட்டேன் என்னால முடியல இதுக்கப்புறம் அப்படின்னு கூட இருக்கலாம். அதனால இதெல்லாம் இந்த பாரத்தெல்லாம் நீங்க தனியா சுமக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இங்க அழைத்து எங்க கிட்ட பேசுங்க, 3-2-2-8-2-5-7-3-3-7-6-8. உங்களுடைய பெயரையோ உங்களை பற்றியோ நீங்க அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமே இந்த நிகழ்ச்சியில கிடையாது.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: தீரா இசையில் நினைவு ஒரு பறவை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மனசுல இருக்கிற பாரத்தை மனம் விட்டு பேசுங்க, மனசுல இருக்கிற பாரங்கள் குறையும். சில நேரங்கள்ல தீர்வு கிடைக்கலனா கூட ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால நம்மள பிரச்சனைகளை யார்ட்டா சொன்னா என்ன நினைப்பாங்களோ, நம்மளை பத்தி தவறா புரிஞ்சுக்குவாங்களோ அப்படின்லாம் இங்க இல்ல. மின்னல் எஃப்எம்ல இது கிடையாது. நீங்க பேசிட்டு தொலைபேசி வைக்கும் போது மனசு உங்களுக்கு நிம்மதியா இருக்கணும். ஏன்னா இப்போ மன நிம்மதி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த காலகட்டத்துலதான் நம்ம இருக்கோம். அதை கண்டிப்பா நம்ம பாத்துக்கிற ஒரு காலகட்டம் இது. சரி, அடுத்து ஒரு நேயர் அழைப்புல இருக்காங்க, அவங்கள சந்திப்போம்.
1: வணக்கம் போனா.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன்.
2: நான் நல்லா இருக்கேன். என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல சாப்பிட்டீங்களா?
1: நான் சாப்பிட்டுட்டேன். தேங்க்யூ. நீங்க சாப்பிட்டுட்டீங்களா?
2: சாப்பிட்டாச்சு. வேலையா, வேலை செய்றீங்களா?
1: இல்ல போனா, அதுக்காக தான் போன் அடிச்சேன். மனசுலதான் சொல்லணும்னு சொன்னீங்கல்ல, நிறைய கோத்ரு பண்ணியாச்சு அஸ் சிங்கிள் மதரா. ஒரு 2 இயர்ஸ் முன்னுக்கு விஎஸ்எஸ் கொடுத்தாங்க. சோ அதோட எனக்கு இப்போ வரைக்கும் ஜாப்பே இல்ல. சோ நானும் நிறைய கோத்ரு எல்லாம் பண்ணி இப்போ வரைக்கும் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் எங்கேயும் வேலை கிடைச்ச பாடே இல்ல. நம்மள பாக்குற சமுதாயம் எப்படி பாப்பாங்க ஒரு சிங்கிள் மாதரா இருக்கும் போது? நிறைய எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு வருமானம் இல்ல. அதே சமயம் நாங்களும் கேக் எல்லாம் செஞ்சு வித்தோம், காபூத் போட்டு, அதுவும் சரியா வரல.
2: நீங்க என்ன வேலை இதுக்கு முன்னாடி செஞ்சிட்டு இருந்தீங்க? என்ன படிச்சிருக்கீங்க நீங்க?
1: நான் இதுக்கு முன்னாடி அட்மின் சப்போர்ட்டா செஞ்சிட்டு இருந்தேன். ஒரு 25 இயர்ஸ் எம்என்சி கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருந்தேன்.
2: எம்என்சில?
1: அதுக்கப்புறம் விஎஸ்எஸ் கொடுத்தோடே நம்மளுக்கும் எப்படி என்ன எப்படி வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம ஒரு அந்த டைம்லதான் நானும் வீடு புது வீடு வாங்கி வந்தேன். அந்த வேலை இருக்கிற நம்பிக்கையில.
2: சரி, என்ன மாதிரியான வேலைக்கெல்லாம் இது வரைக்கும் மனு பண்ணிருக்கீங்க நீங்க?
1: நிறைய அட்மின் சப்போர்ட் பண்ணிருக்கேன். அதே சமயம் எனக்கு சொக்ஸோ வந்து எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் ஒரு 6 மாசம் சொக்ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க.
2: சரி,
1: அதை வச்சு நம்ம வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓஷா காஸ் எடுத்தேன். ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் கூட நம்மளுக்கு ஏதோ ஒரு மாற்றம் வரும் பார்த்தா எதுவும் வரல. ஸோ இப்படியே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. எப்படி இதுக்கப்புறம் எப்படி என்னோட வாழ்க்கை நான் கொண்டு போறேன்னு தெரியல.
2: சிங்கிள் மதர்ன்றீங்களே, உங்களுக்கு பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்காங்க?
1: ஒரு மகன் இருக்காங்க.
2: ஒருத்தவங்க
1: இருக்காங்க, அவங்க தான் சம்பாதிக்கிறாங்க. இப்போதைக்கு அவங்க தான் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
2: ரெண்டு பேர் தான் இருக்கீங்க?
1: ஏன்னா வெளியில நிறைய பேர் செய்யறதுனால நம்ம அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியல. இப்போதைக்கு நெக்ஸ்ட் மூவ் என்ன செய்யணும்னு அப்படியே ஒரு ஒரு ஒரு ஸ்டக்ல நின்னுட்டு இருக்கேன்.
2: உங்களுக்கு எத்தனை வயசுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா?
1: இதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி ஓட்ட போறேன்னு எனக்கு வந்து அவரோட அட்வைஸ் இருந்தா கூட எனக்கு எப்படி இது எப்படி நான் வழி நடத்தணும் எனக்கு இப்ப வரைக்கும் நான் ஒரு ஒரு முடிவில்லாத தொடர்கதையாதான் இருக்கேன்.
2: உங்களுக்கு ஷோமஸோட அறிவுரை தேவைப்படுதுன்றீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு ஷோமஸ் அறிவுரை கண்டிப்பா கிடைக்கும். அவர் உங்களுக்காக என்ன சொல்றாருன்னு
1: நீங்க ஒளிபரப்பணும்னு வேண்டாம்.
2: ஆனா உங்களுடைய அனுமதி வாங்கிக்கிறேன். ஒளிபரப்பலாம்
1: தானே
2: முடியும். உங்க எண்கள் நீங்க சொல்லல, ஆனா என்கிட்ட இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு யாராவது உதவி செய்யணும்னு அழைச்சாங்கன்னா நான் கொடுக்கலாம்.
1: நிச்சயமா கொடுக்கலாம்.
2: சரி, எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாதீங்க. சரியா?
1: தேங்க்யூ சோ மச். உங்களோட அன்பான வார்த்தைக்கு
2: எல்லாம் நல்லதா நடக்கும். தைரியமா இருங்க.
1: நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா மன குமுறல் வந்து எனக்கு அழுகியா வர்றா, நான் அழுவ கூடாது.
2: சரி, பரவாயில்ல. ஆனா இங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்னு எனக்கு தோணுது. அது கண்டிப்பா நடக்கும், கவலைப்படாதீங்க. சரியா?
1: தேங்க்யூ.
2: கவலை எல்லாம் படக்கூடாது. பை.

பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.

0: நவீன இசையில் நினைவு ஒரு பறவை இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சற்று முன்பு ஒரு நேயர் பேசியிருந்தாங்க இல்லையா, வேலை இல்லாத பிரச்சனை, ஒரு தனித்து வாழும் தாய்மாராக இருக்கிறேன், கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய அழைப்பு முடிந்த பிறகு நிறைய நேயர்கள் நான் அவங்களுக்கு ஏதோ ஒரு வருஷத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்க அழைப்புக்கு. அடுத்த ஒரு நேயர் அழைப்பில் இருக்காங்க, அவங்கள சந்திப்போம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். எங்க வீட்லயா?
1: ஆமா, வீட்டில தான் இருக்கேன்.
0: சொல்லுங்க, என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க?
1: எனக்கு அவரு வேணும், அவரோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு அவர்கிட்ட எதுவுமே வேணும், அவரோட அன்பும் அவரு எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற அந்த நேரமும் போதும்னு மட்டும் நினைக்கிறேன். இதை நான் வெளிப்படையா அவரோட சொல்லியும் அவர் என்ன புரிஞ்சுக்க மாட்டாரு. அவர் என் அன்பை புரிஞ்சுக்கணும், என் காதலை ஏத்துக்கணும், என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். அவரு அவருக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாரு.
0: தள்ளி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எதுவும் சொன்னாரா இல்ல அறவே பண்ண முடியாதுன்ட்டாரா?
1: அறவே பண்ண முடியாதுன்றாரு.
0: ஆனா உங்களை விரும்புறாரு?
1: என்ன விரும்புறாரு, என்ன பிடிச்சிருக்குன்றாரு, என் கூட இருக்கணும்ன்றாரு. ஆனா என்னை ஏத்துக்க மாட்டாரு. எனக்கு இதெல்லாம் வீட்டுல யார்கிட்டயும் சொல்ல தோணல. ஒரு சமயம் செக்கர்லன்னு கூட தோணும், ஆனா எனக்குன்னு ஃபேமிலி இருக்காங்க, என் குடும்பத்தையும் நான் பாக்கணும்.
0: இது சம்பந்தமா நீங்க யார்கிட்டயாவது பேசுனீங்களா?
1: இது பத்தி யாருக்கிட்ட இது வரைக்கும் பேசணும் இல்ல.
0: இது எவ்வளவு நாளா நடந்துட்டு இருக்கு?
1: கொஞ்சம் ஒரு மாசமா இருக்கும்.
0: இப்ப ஒரு மாசமா நடந்துட்டு இருக்கு. அவங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியுமா?
1: அவங்க குடும்பத்துல உள்ளவங்களாம் எனக்கு தெரியும், பட் நாங்க ரெண்டு பேர் லவ் பண்றது அவங்களுக்கு தெரியாது.
0: அவரும் சொன்னதில்ல, நீங்களும் சொன்னதில்ல. இன்னும் ரகசியமா தான் இருக்கீங்க.
1: ஆனா எங்க வீட்டுல மறைமுகமா ஒரு சில விஷயத்த வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க நான் ஒரு லவ் பண்றேன்ட்டு. பட் அத கூட நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவங்கள லவ் பண்றது வீட்டுல தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, நீ அவசரப்பட்டு சொன்னேன்னு தான் சொல்றாரு. மற்றபடி ஒன்னும் சொல்ல மாட்டேன். நான் இந்த ஊருக்கு தெரியற மாதிரி அவர் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன்.
0: அவருக்கு
1: அவருக்கு அப்படி தோணுதான்னு எனக்கு தெரியல. ஆனா என் மேல ரொம்ப கேர் எடுத்துக்காரு. அவர் கூட நான் இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, ரொம்ப நம்பிக்கையா இருக்கு, பாதுகாப்பா இருக்கு. இதை கூட நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் நிறைய தடவை.
0: ஆனா உங்களுக்கு வந்து இதை எப்படி கொண்டு போறது அடுத்தது? ஆனா உங்களுக்கு வந்து திருமணம் புரிஞ்சு வாழணும்னு ஆசை, ஆனா அவருக்கு திருமணம் வேண்டாம்.
1: ஆமா, அப்படிதான் சொல்றாரு.
0: வேற என்ன எதிர்பார்ப்பு உங்ககிட்ட சொன்னாரு அவரு? இது இது இந்த மாதிரி இப்படியே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாரா?
1: அப்படிதான் சொல்றாரு, அப்படிதான் எதிர்பார்க்கறாரு. ஆனா எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை, நான் மற்றவங்களை ஏமாத்திக்கிட்டு நம்ம தப்பு பண்ற மாதிரி இருக்கு. நம்ம வந்து தைரியமா எல்லாருக்கும் வாழணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு.
0: அவருக்கு காலம் முழுக்க கல்யாணம் வேண்டாம், இப்படியே இருந்துடலான்றாரு.
1: அப்படின்னு அவர் சொல்லல, ஆனா இப்போதைக்கு வேணான்றாரு.
0: இப்போதைக்கு தானே திருமணம் வேணாம்னு சொல்றாரு, ஆனா காலம் முழுக்க கல்யாணம் வேணாம்னு சொல்லல தானே இல்லையா?
1: அப்படியும் சொல்லி வரோன்ற ஒரு பயம் இருக்கு.
0: இப்போதைக்கு வேணாம்னு சொன்னாரு, ஆனா கல்யாணமே பண்ண மாட்டேன்னு உங்களை சொல்லல.
1: இப்படியே இருந்துருவோம் அப்படின்னு தான் சொல்றாரு.
0: இப்படி இருந்துருவோம்னு சொன்னாரா? இப்போ உங்களுக்கு வந்து ஆலோசனை தேவைப்படுது இல்லையா, இது சம்பந்தமா என்ன செய்யலாம், அடுத்தது எப்படி இருக்கணும், எப்படி உங்களை நீங்க சரிப்படுத்தலாம், தற்கொலை வரைக்கும் நீங்க யோசிச்சிருக்கீங்க இது சம்பந்தமா?
1: ஒரு கணக்குல வந்து ரொம்ப பாரமா இருக்கும் மனசு, எப்படிலாம் தோணும், இப்படி ஒரு வாழ்க்கை நம்பிக்கை வேணுமான்னு தோணும். ஏன்னா என்ன நம்பியும் குடும்பம் இருக்கு, எனக்கு அம்மா அப்பா இல்ல தெரியாது.
0: உங்களுடைய சூழலுக்கு வந்து கண்டிப்பா ஷோமஸ் கிட்டே நான் உங்களை அவர்கிட்ட அவர் தான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மனம் சார்ந்த ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் நீங்க மனசுல வச்சுட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்கு ஷோமஸ் என்ன சொல்றாருன்னு கண்டிப்பா கேட்போம் சரிங்களா? சில நேரங்கள்ல நிதர்சனத்தை நம்ம ஏத்துக்கணும், அதுக்கும் தயாரா இருக்கணும் சரிங்களா? ஏன்னா இப்போ நடக்கிற உண்மையான விஷயங்கள் வாழ்க்கையில கண்ணு முன்னாடி இருக்கும், அது உண்மை, ஆனா மனசு சில நேரங்கள் அதை ஏத்துக்காது. ஆனா நமக்கு தெரியும் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமா பேச வேண்டாம். உங்களுக்கு நிகழ்ச்சி கடைசி வரைக்கும் கேளுங்க, கண்டிப்பா ஷோமஸ் உங்களுக்கான ஒரு விஷயத்த கொண்டு வருவார் சரிங்களா? எந்த ஒரு சூழ்நிலையும் தவறான முடிவுக்கு என்னைக்குமே போயிடாதீங்க. உங்க மேல நம்பிக்கை வேணும், உங்க குடும்பத்தை முதல்ல யோசிங்க, எல்லாம் சரியா நடக்கும்ன்ற நம்பிக்கையை முதல்ல வைங்க.
1: நன்றி, வணக்கம்.

0: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க. ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
1: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
0: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
1: அது எப்படி? பாபாஸ் பேக்கெட் திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி. அனுபவத்துல சொல்றேன்.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712999 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
3: நீ எங்க இருக்க? நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.

0: தீரா இசை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நினைவோ ஒரு பறையில நம்ம நேயர்கள் அழைச்சிட்டு இருக்காங்க, அடுத்த நேயரை சந்திப்போம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்னு சொல்லணும்னு ஆசைதான்.
0: நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கேன்னு சொல்லுவீங்கன்னு தான் நான் கேட்டேன் உங்ககிட்ட. சரி பரவாயில்ல, சொல்லுங்க, என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க?
1: எனக்கு எதுல ஆரம்பிச்சு எதுல முடிக்கிறதுனே தெரியல. என் வாழ்க்கை அப்படி போய்கிட்டு இருக்கு ஒரு 15-20 வருஷமா. இப்ப வந்து பிள்ளைங்க எல்லாம் பெருசாயிட்டாங்க, எல்லாம் படிக்க போறாங்க. அதாவது ஒருத்தவங்க டிகிரிக்கு போறாங்க, ஒருத்தர் வந்து டிப்ளமாக்கு போயிட்டாங்க, சின்னவங்க இன்னும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க.
0: சரி,
1: என்ன சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுமே அப்படின்ட்டு. ஒரு காலத்துல நானுன்னு சொன்னா நல்ல வசதி, சொந்த வீடு, பெரிய காடி, நில நட்டு அந்த மாதிரி வாழ்ந்தவன். ஆனா எதுவுமே எனக்கு அது சரியா கொண்டு போக தெரியல.
0: ஏன்னா
1: அவ்வளோ செல்லமா வளர்த்து கடைசி பிள்ளைனால எந்த கஷ்டமும் தெரியாம வளர்த்தனாலயா என்னன்னு தெரியல. சோ என்னோட அந்த சேமிப்புன்றது இன்னைக்கு வருதா இன்னைக்கு அந்த மாதிரி. ஆனா யோசிச்சு பாக்கல, எனக்கும் ஒரு 3 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு. ஆனா யோசிச்சிருக்கேன், திரும்பி பார்க்கும் போதெல்லாம் அவங்க சின்ன பிள்ளையா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க படிக்க போகும்போது ஒண்ணுமே இல்ல, ஒரு ஆளை நம்பிதான் மகனை படிக்க அனுப்புனேன். இப்ப மகன் வந்து டிகிரிக்கு போறாங்க, அதுவும் எல்லாரோட உதவியில தான் அவங்களையும் நான் அனுப்புறேன். இதுல என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அம்மாவா இருந்து பிள்ளைக்கு எதுவுமே செய்ய முடியலையே. ஆனா என்ன சுத்தி செய்யறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு காலத்துல நீங்க எங்களுக்கு செஞ்சீங்கக்கா, எங்களுக்கு பண்ணீங்க, அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்யறேன், உங்க பிள்ளைங்களுக்கு செய்யறேன், இதுதான் அப்படின்னு சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு அம்மாவா இருந்து என் பிள்ளைங்களுக்கு என்னால ஒண்ணும் செய்ய முடியலையே.
0: இல்லங்க, அதுக்காக தான் இவ்வளவு புண்ணியங்களை சேர்த்து வச்சிருக்கீங்களா? அப்புறம் என்ன?
1: அப்படி இல்ல, எனக்குன்னு நான் ஒரு அம்மா, என் பிள்ளைங்களுக்கு நான் செய்யணும், அவங்களுக்கு குடுக்கணும். இப்ப மாச செலவுக்கு கூட ஏன் போய் சொல்லணும்? என்னோட அக்கா மருமகன் தான் எல்லாமே பாத்துக்கிட்டாரு.
0: ஆனா நல்லவர்கள் உங்க வாழ்க்கையில சுத்தி இருக்கிறாங்க.
1: இருந்தாலும் நான் ஒரு அம்மாவா என்னால ஒண்ணும் செய்ய முடியலையே, என் பிள்ளைங்களுக்கு எதுவுமே குடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வேதனையா இருக்கு.
0: ஆனாலும் உங்க பிள்ளைகள் உங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறாங்க தானே?
1: ரொம்ப புரிஞ்சு ரொம்ப நல்லா நடந்துக்கிறாங்க.
0: இன்னும் கொஞ்ச நாள் தாங்க அவங்க படிச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா?
1: அப்படின்னு இல்ல, அந்த பிள்ளைங்களுக்கு எந்த சந்தோஷமும் என்னால குடுக்க முடியல. நான் வாழ்ந்த வாழ்க்கை அந்த சந்தோஷமான வாழ்க்கை, அந்த கஷ்டம் இல்லாத வாழ்க்கை என் பிள்ளைங்களுக்கு வந்து நான் சின்னதுல இருந்து கொடுத்தது. இன்னைக்கு மகளை தான் அடுத்த மாசம் நம்ம அனுப்பும் கூட ரொம்ப

0: நீங்க அதை போட்டு நிக்கிறது.
1: அந்த காலம் கண்டிப்பா சீக்கிரம் உங்களை தேடி வரும். நீங்க உங்க கையால அவங்களுக்கு செய்யலதான், ஆனா நீங்க செய்த நல்ல வினைகள் நல்ல புண்ணியங்கள் உங்களுக்கு இந்த உதவியா வந்து சேர்ந்துட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாம் சரியாயிரும் சரிங்களா. நல்ல விஷயம் தான், அவங்க படிக்க போறாங்க, எல்லாமே நல்ல விஷயம் தான். அவங்களுக்கும் ஒரு வயசு வந்துருச்சு. இதுக்கப்புறம் அம்மா எனக்கு இது வாங்கி கொடுங்கன்னு அவங்க கேட்க போறது கிடையாது. ஏன்னா அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க வாழ ஆரம்பிக்க போறாங்க. இதுக்கப்புறம் சுயமா செயல்படக்கூடிய ஒரு வயசு இது. எல்லாம் சரியாயிரும் சரிங்களா. இவ்வளவு தூரம் நீங்க அழலாம் வேண்டாம். நல்ல மனிதர்களை கூட வச்சிருக்கீங்க, பெரிய விஷயம்.
0: கண்டிப்பா அது நான் பேர் சொல்ல விரும்பல, ஆனா நான் சொல்றேன் அந்த நல்ல உள்ளங்கள் வந்து வேற யாரும் இல்லைங்க, அக்கா பிள்ளைங்க மருமக
1: பாருங்க. எல்லாத்துக்குமே இது கிடைக்குமான்னு தெரியலங்க, நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க. மனிதர்களுக்குமே இந்த மாதிரியான சுற்றங்கள் இருப்பாங்கன்னு தெரியாது, ஆனா உங்களுக்கு ஒரு குறை இருக்குது, அந்த குறையை நிறைவு செய்ய நல்ல மனிதர்கள் இருக்காங்க. ஆக இந்த வாழ்க்கைக்கு நன்றி சொல்லுங்க சரிங்களா. வருத்தலாம் படாதீங்க, எல்லாமே சரியாகும். உங்க பிள்ளைங்கள்லாம் உங்களை நல்லா வச்சு பாத்துக்குவாங்க.
0: நன்றி.
1: நன்றிங்க, வணக்கம்.

0: தீரா இசையில் நினைவு ஒரு பறவையிடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்து மனநல ஆலோசகர் சோமஸ் குமார் அவர்களை சந்திக்க போறோம். வணக்கம் சோமஸ்.
1: வணக்கம் மின்னல், வணக்கம் போனா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சோமஸ், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லது. சரி சோமஸ், மூன்று நேயர்கள் பேசினாங்க. முதல் நேயர் அவங்க குடும்பத்தில் உள்ள தனித்து வாழும் ஒரு தாய்மார், அவங்களுடைய வேலை இல்லாத ஒரு பிரச்சனை. அதே நேரத்தில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு உதவி இல்லைனா கூட பரவாயில்ல, எனக்கு சோமஸ் கிட்டேருந்து ஒரு ஆலோசனை கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க பேசின பிறகு அவ்வளோ பேர் கூப்பிட்டு, சரி அவங்க வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இருக்கும் அவங்களுக்கு அப்படின்லாம் கூப்பிட்டு பேசினாங்க. சரி, அவங்களுக்கு நீங்க இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: ஆமா போனா, நானும் கேட்டேன். அவங்க ஆக்சுவலி வந்துட்டு நிறைய குழப்பத்துலதான் இருக்காங்க, வேலை வயசும் சரி. ஆனா ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு அவங்க சொல்ல தயங்குற ஒரு விஷயம் என்னமோ ஒண்ணு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க சொல்லும் போது வந்துட்டு, இப்ப யூஸ்வலி நம்ம எப்பயுமே இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது கூட போனா, அவங்க வந்து நிறைய சிம்டம்ஸோட வருவாங்க. எனக்கு தலை வலிக்குது, எனக்கு தூக்கம் வர மாட்டுது, எனக்கு இது ப்ராப்ளமா இருக்குன்னு. ஆனா நம்ம மெயின் இஷ்யூவை பார்த்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தாதான் தெரியும், ஆராய்ஞ்சி பார்த்தாதான் தெரியும் வேற ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்ட்டு. இப்ப அவங்களோட இந்த வேலைக்கான விஷயம் கூட வந்துட்டு, மத்த விஷயம் கூட வந்து அவங்களோட இந்த வேலைக்கான விஷயம்

0: இதை பாதிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த நபருக்கு நான் முக்கியமா என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல மன்னர் ஆலோசகரை போய் பார்த்து அவங்க கிட்ட போய் பார்த்தாக்க கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு கரியர் கைடன்ஸ் கொடுப்பாங்க. சில சமயம் வந்து நிறைய டெஸ்ட் இருக்கும், நம்ம பர்சனாலிட்டி டெஸ்ட் செய்யலாம், நம்மளுக்கு வந்து எந்தெந்த வேலை எல்லாம் நம்மளுக்கு சூட்டபிளா இருக்கும் இதெல்லாம் பாக்கலாம். அப்ப சில சமயம் வந்து நம்மளுக்கு தெரியாத விஷயத்த வந்துட்டு இந்த கரியர் கவுன்சிலிங் மூலமா வந்துட்டு நம்ம கத்துக்கலாம். சோ இந்த மாதிரி அவங்க போய் பேசுனா, அவங்க மனசுல உள்ளத பேசுனா, இந்த வேலை விஷயத்துக்கு மட்டும் இல்ல, அவங்க மனசுல இருக்கிற மத்த விஷயத்துக்கும் வந்து கண்டிப்பா ஒரு தெளிவும் பதிலும் கிடைக்கும் நான் நம்புறேன்.
1: அதாவது ஷோமர்ஸ், வேலை இல்லாத பிரச்சனை, அதுல ஒரு மன அழுத்தம், அதுக்குன்னு தனியா ஒரு கவுன்சிலிங் இருக்கா?
0: அதுவுமே இருக்கு போனா, நம்ம வந்து அது வந்து கரியர் கவுன்சிலிங் சொல்லுவோம். வேலைக்குன்னே வந்துட்டு இப்ப சில பேர் வந்து நம்மளுக்கு தெரியாது, ஒருத்தவங்க சொல்லுவாங்க நான் வந்து இந்த டிகிரி படிச்சிருக்கேன், ஆனா அவங்க செய்யற வேலை வந்து டோட்டலி ஒரு டிஃப்ரெண்டான வேலையா இருக்கும். அதனால கூட சில பேருக்கு மன அழுத்தம் இருக்கும். சில பேர் வந்துட்டு எந்த வேலையுமே கிடைக்காதனால வந்து நான் இந்த ஒரு வேலையை செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கூட அவங்களுக்கு மன நிம்மதி இருக்கு, ஏன்னா அவங்க பிடிச்ச ஒரு விஷயத்த செஞ்சிருக்க மாட்டாங்க. அதனால கூட வந்துட்டு அவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகலாம். சோ இந்த மாதிரி சமயத்துல வந்துட்டு அவங்க வந்து ஒரு கவுன்சிலர் போய் பார்த்தா கரியர் கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க. அவங்களோட பர்சனாலிட்டி செக் பண்ணுவாங்க, அவங்களோட சிச்சுவேஷன் இப்ப எப்படி இருக்குன்னு பாப்பாங்க. அதுல இருந்து வந்து நிறைய ஆலோசனை அவங்க பெற்றுக்கொள்ளலாம், நல்ல ஒரு தெளிவும் கிடைக்கும்.
1: சரி, அடுத்ததா இப்போ கண்டிப்பா நீங்க சொன்ன அவங்க விஷயம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். இரண்டாவது பேசினவங்க வந்து அவங்களுடைய திருமணம், அதாவது ஒருத்தர் விரும்புறாங்க ஆனா அவர் திருமணம் வரைக்கும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாருன்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவருக்கு?
0: இது வந்துட்டு எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க பேசும் போதே வந்துட்டு நிறைய குழப்பத்துலதான் அவங்க இருக்காங்க. இவங்க ரெண்டு பேசுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வு, என்னன்னாக்க நல்ல ஒரு கம்யூனிகேஷன், ஓப்பன் கம்யூனிகேஷன் சொல்லுவோம்ல, அது வேணும்னா அவங்க சொல்றாங்க கல்யாணம் வேணாம்னு சொல்றாரு, இப்படியே இருந்துடலாம்னு சொல்றாரு, இல்ல இப்பதைக்கு வேணான்னு சொல்றாரு. தெரியல, இவங்களும் வந்து ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்க வந்து, காதல் வந்து எல்லாமே பண்றது, அந்த கமிட்மெண்ட்ல இருக்கிறதுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு தான். ஆனா வந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஒரு டைம் பீரியட் இருக்கும், ஒரு ஒரு கோல் வந்து வித்தியாசப்படும். என்னோட கோல் வேற மாதிரி இருக்கலாம், என்னோட பார்ட்னரோட கோல் வேற மாதிரி இருக்கலாம், என்னோட டைம் வேற மாதிரி இருக்கலாம், என்னோட பார்ட்னரோட டைம் வேற மாதிரி இருக்கலாம். சோ இதெல்லாம் கலந்து பேசினாக்கா நீங்க வந்து ஒரு மிடில் பாயிண்ட நீங்க வந்து அடைய முடியும். அது முடியாட்டினாக்கா நீங்க வந்து அந்த அந்த அந்த வெயிட் பண்றது வந்துட்டு எந்த ஒரு பலனும் கொடுக்காது. ஏன்னா நீங்க வெயிட் பண்ண உங்க நீங்களே வந்துட்டு உங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்குவீங்க, நீங்க உங்களோட செல்ஃப நீங்க வச்சுக்குவீங்க. இதனால உங்களுக்கும் வந்துட்டு மன அழுத்தம் வந்து ரொம்பவே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
1: சரி, ஆக மூணாவது ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க இல்லையா, ஒரு அம்மா எல்லாமே உதவி செய்யறாங்க ஆனா தன்னால அந்த உதவி செய்ய முடியல, ஆனாலும் இவ்வளவு தூரம் வளர்த்துட்டாங்க, மூன்று பிள்ளைகளையும் வளர்த்து டிகிரி படிப்பு மேற்படிப்பு வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க, ஆனா தன்னால அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியலையேன்ற ஒரு வருத்தம் மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: ஆமா போனா, இது வந்து அந்த அம்மாவுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே தான் நான் சொல்ல விரும்புறேன். ஃபைனான்சியல் பிளானிங் வந்து ரொம்ப முக்கியம், அதுவும் இந்த காலகட்டத்துல வந்துட்டு வீட்டுல வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கணவனும் சரி மனைவியும் சரி ரெண்டு பேரும் வேலை செஞ்சாதான் வந்துட்டு அந்த குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற கட்டாயத்துல நம்ம இருக்கோம். அப்ப அந்த சீக்கிரமாவே நீங்க வந்து அந்த ஃபைனான்சியல் பிளானிங் செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கான சேவிங்ஸ் இருக்கணும். நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம்னாக்கா, அட்லீஸ்ட் 5-10% உங்க சம்பளத்துல இருந்து, மாச சம்பளத்துல இருந்து வந்து நீங்க சேவிங்கா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆபத்து அவசரத்துக்கு நம்ம அந்த காசை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப அந்த அம்மாக்கு என்ன தோணுதுன்னா வந்து, அவங்க சொல்லும் போதே தெரியுது அவங்களுக்கு வந்து நிறைய குற்ற உணர்ச்சி, அவங்களால உதவ முடியல அப்படின்னு. ஆனா அந்த அம்மா வந்து அதை கைவிடாம அவங்களால முடிஞ்ச முயற்சி எல்லாமே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்க கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க, அது ஒரு நல்ல ஒரு விஷயம். உதவி செய்யறதுக்கும் ஆள் இருக்கு, ஆனா வந்து அவங்க இதுல எல்லாமே எப்பயுமே நம்ம தேவையான அளவுக்கு உதவி செய்வாங்களான்னு தெரியாதுல போனா. இவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, முக்கியமா வந்து இதுல இருந்து இப்ப இவ்வளவு நாள் நடந்துச்சு, இதை வந்து நீங்க எதுவுமே மாத்த முடியாது. நீங்க அதை யோசிச்சு நீங்க குற்ற உணர்ச்சி பட்டாலும் வந்து எதுவுமே நீங்க அங்க மாத்த முடியாது. ஆனா உங்களோட எதிர்காலம், உங்களோட பிள்ளைங்களோட எதிர்காலம் வந்து உங்க கையில இருக்கு. அதுக்கான நடவடிக்கை நீங்க செஞ்சு அதுக்கான அதை நோக்கி நீங்க நகர்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்.
1: சரி, ஆக இந்த வாரம் வந்து மூன்று நேர்கள் பேசினாங்க, மூன்று பேருக்கும் நீங்க சரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பா அவங்களுக்கு அது போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் ஷோமஸ், ரொம்ப ரொம்ப நன்றி ஷோமஸ்.
0: நன்றி போனா.
1: நன்றி, வணக்கம். சரி, அவர் தான் மனநல ஆலோசகர் சோமஸ் குமார். ஆக மனசுல இருக்கிற பாரத்தை நம்பிக்கையானவங்க கிட்ட சொல்லுவோம், மனசுக்கு ஒரு நிம்மதி கொடுக்கணும். உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே நேரத்துல மன நிம்மதியும் முக்கியம். நீண்ட விடுமுறையில வேற இருக்கும், சந்தோஷமா குடும்பத்தோட இந்த விடுமுறை காலங்களை கழிப்போம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் எனி பாஸ்தினால் ராயப்பன். ஒற்றுமை அமைச்சர் மலேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் வாயிலாக ஆகஸ்ட் 31 பிறந்தவர்களை சிறப்பிக்கும் வகையில் சய அன மர்டிக மலேசியா எனும் கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்யவுள்ளது. இவ்வாண்டு தேசிய நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு அந்த சிறப்பு அங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஒற்றுமை அமைச்சர் டத்தோ எரனகுடாகாங் தெரிவித்தார். அத்திட்டம் ஆகஸ்ட் 31 காலை மணி தொடக்கம் துன் ஹுசேன் ஆன் நினைவாலயத்தில் நடைபெறும் என அவர் கூறினார். நாட்டில் குறு சிறு நடுத்தர தொழில் துறையை உந்து செய்வதற்கான பரிந்துரைகளும் முனைப்புகளும் 2027 வரவு செலவு திட்டத்தில் இணைப்பதற்காக பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்பில் அரசாங்கம், பல்வேறு நிறுவனங்கள், அமைச்சுகள் உட்பட அரசு சாரா நிறுவனங்களிடமிருந்தும் பல்வேறு கருத்துக்களை பெற்று வருவதாக 2 நிதியமைச்சர் டத்தோ ஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்தார். மற்றொரு நிலவரத்தில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் தாக்கல் செய்யப்படவுள்ள 2027 வரவு செலவு திட்டத்தில் 6 படிவு மாணவர்களுக்கு சிறப்பு படித்தொகை வழங்கப்படவுள்ளது. தற்போதைய சூழலில் அத்தரப்பினர் எந்தவொரு படித்தொகையும் வழங்கப்படாத நிலையில் இம்முனைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். எனினும் அந்த படித்தொகையின் மதிப்பு குறித்து இன்னமும் இறுதி செய்யப்படவில்லை என்றார் அவர். நேபாளத்தில் கடந்த புதன்கிழமை காட்டாற்று வெள்ளத்தின்போது போதே குஷி ஆற்றின் பகுதியில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதாக தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து அதிகாரிகள் வெள்ள இடர் குறித்த புதிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர். மீட்பு நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் அனைவரும் முழுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தேசிய பேரிடர் நிர்வாக நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. நார்வே மன்னர் 5 ஹெரோல்ட் தமது 89 வயதில் இன்று காலமானார் என்று அரண்மனை தகவல் வெளியிட்டுள்ளது. உள்ளூர் நேரப்படி காலை 6:35 ஓஸ்லோவில் உள்ள தேசிய மருத்துவமனையில் அவரின் உயிர் பிரிந்தது. இதனைத் தொடர்ந்து அரண்மனையில் இருந்த அரச கொடி அறை கம்பத்தில் இறக்கப்பட்டது. ஹெரோல்ட் மருத்துவ பரிசோதனையை மேற்கொண்ட பிறகு ஆகஸ்ட் 17 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அரிச்சோதி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம். அடுத்து இடம்பெறுவது செய்தி விளக்கம்.

தங்க தட்டில் வைத்து நமக்கு வழங்கப்பட்ட பரிசல்ல விடுதலை. அது முந்தைய தலைமுறையின் தியாகம், ஒற்றுமை, போராட்டம் ஆகியவற்றால் வென்றெடுக்கப்பட்ட உரிமை. அவர்களின் உறுதியும் இடைவிடா போராட்டமும் தான் இன்று சுதந்திரமும் இறையாண்மையும் கொண்ட நாட்டில் நாம் தலைநிமிர்ந்து வாழ அடித்தளமாக அமைந்துள்ளது. அவர்கள் பெற்றுத்தந்த அந்த சுதந்திரத்தை தொடர்ந்து பாதுகாப்பதும் எளிதான காரியமன்று. 69 ஆண்டு கால சுதந்திரம் என்பது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட காலக்கணக்கு மட்டுமல்ல, அது நாட்டுப்பற்று, அடையாள உணர்வு, பொறுப்புணர்வுடன் பாதுகாக்க வேண்டிய விலைமதிப்பற்ற பாரம்பரியம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 31 வந்ததும் மட்டும் நினைவு கூறப்படும் ஒன்றாக சுதந்திரம் மாறிவிட்டால் அந்த பாரம்பரியத்தின் மெய்ப்பொருள் மங்கிவிடும். அப்படியானால் ஒரு கேள்வி எழுகிறது, இன்றைய சுதந்திர போராளியார் முந்தைய தலைமுறையினர் எதிர்கொண்டது போன்ற அந்நிய ஆக்கிரமிப்பை இன்று நாம் சந்திக்காமல் இருக்கலாம், ஆனால் ஒற்றுமை பாதிக்கப்படும் போது, சட்டம் மெத்தனமாக கருதப்படும் போது, பொதுநலனை விட ஒரு குறிப்பிட்ட தரப்பின் நலன் மேலோங்கும் போது, சுதந்திரமான ஒரு நாடு உள்ளிருந்தே பலவீனப்படலாம். அதனால்தான் கூட்டரசு அரசியலமைப்பும் தேசிய கோட்பாடு ருக்கு நகாராவும் நாட்டு மக்களின் வாழ்க்கையின் அடித்தளமாக தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். ருக்கு நகாரா என்பது அதிகாரப்படி நிகழ்ச்சிகளில் மனப்பாடமாக சொல்லப்படும் 5 கோட்பாடுகள் மட்டுமல்ல, மன்னருக்கும் நாட்டிற்கும் விசுவாசமாக இருப்பது, அரசியலமைப்பை உயர்வாக மதிப்பது, சட்டமுறைப்படி ஆட்சியை நிலைநிறுத்துவது, நன்னடத்தையும் ஒழுக்கமும் கொண்ட சமூகமாக வாழ்வது ஆகியவற்றை அது நமக்கு கற்பிக்கிறது. இந்த விழுமியங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் சில நேரங்களில் சிறிய விவகாரங்களாக தோன்றலாம், ஆனால் அவற்றுக்குள் மிகப்பெரிய தேசிய பொருள் அடங்கியிருக்கிறது. அதற்கு நமது ஜலுர்கமிலாங் தேசிய கொடியையே எடுத்துக் கொள்ளலாம். இவ்வாண்டின் தேசிய நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஜலுர்கமிலாங் தலைக்கீழாக ஏற்றப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து கவனத்தை ஈர்த்துள்ளன. அண்மையில் ஜொஹூரில் 3 சம்பவங்கள் பதிவாகி விசாரணைக்கு உதவ 5 தடுத்து வைக்கப்பட்டனர். கோலாயில் ஜலுர்கமிலாங் கொடியை தலைக்கீழாக காட்சிப்படுத்தியதாக கண்டறியப்பட்ட தொழிற்சாலை வளாகமும் தற்காலிகமாக மூடப்பட்டது. சிலருக்கு இது ஒரு கொடியை தவறாக ஏற்றிய சாதாரண பிழையாக தோன்றலாம், ஆனால் ஜலுர்கமிலாங் ஒரு துண்டு துணி அல்ல, அது ஒரு நாட்டின் இறையாண்மை, அடையாளம், மாண்மின் சின்னம். அதேவேளையில் ஒவ்வொரு தவறையும் உடனடியாக தீய நோக்கத்துடன் செய்யப்பட்டதாக முடிவு செய்வதும் சரியல்ல. சில வேண்டுமென்றே செய்யப்பட்டிருக்கலாம், சில கவனக்குறைவு அல்லது அறியாமையால் ஏற்பட்டிருக்கலாம். எனவேதான் சட்ட செயலாக்கத்துடன் குடியுரிமை, தேசிய விழிப்புணர்வு கல்வியும் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியமாக உள்ளது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே என்கிறார் மகாகவி பாரதியார். இன்றைய நமது சுதந்திர போராட்டத்துக்கு ஆயுதங்கள் தேவைப்படாமல் இருக்கலாம், ஆனால் அதற்கு இணையான முக்கியத்துவம் கொண்ட ஒன்று நம்மிடம் தேவைப்படுகிறது, அது ஒற்றுமையை பாதுகாப்பது. மலேசியா பல்வேறு இனங்கள், மதங்கள், பண்பாடுகள், கருத்துக்களை கொண்ட மக்களால் கட்டியெழுப்பப்பட்ட நாடு. நமது பலம் அனைவரும் ஒரே மாதிரியாக இருப்பதில் இல்லை, வேறுபாடுகளுக்கு பல்வகைமிக்கு மத்தியிலும் ஒன்றாக வாழும் நமது திறனில்தான் இருக்கிறது. நாம் கருத்துக்களில் வேறுபடலாம், ஆனால் நாட்டின் இறையாண்மை, அரசியலமைப்பு, பாதுகாப்பு, ஒற்றுமை என்று வரும்போது அனைத்திற்கும் மேலாக மலேசியாவின் நலனே முன்னிலையில் இருக்க வேண்டும். இதே அணுகுமுறை சட்டத்திற்கும் பொருந்த வேண்டும். சட்டம் நமக்கு சாதகமாக இருக்கும்போது மட்டுமே அது முக்கியம் என்ற மனப்பான்மை மாற வேண்டும். நாம் ஆதரிக்கும் ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அதை எதிர்த்து கேள்வி எழுப்புகிறோம். நாம் விரும்பாத ஒருவர் மீது அதே நடவடிக்கை எடுக்கப்பட்டால் கைதட்டி வரவேற்கிறோம். சட்டம் யார் மீது பாய்கிறது என்பதை பொறுத்து அதனை மதிப்பிடக்கூடாது. இறையாண்மை கொண்ட ஒரு நாட்டின் அடித்தளமாக இருப்பதாலேயே சட்டம் மதிக்கப்பட வேண்டும். பேச்சு சுதந்திரத்திற்கும் இதே நடைமுறை பொருந்தும். சுதந்திரம் என்பது அவதூறு செய்யவோ, தூண்டுதலை ஏற்படுத்தவோ அல்லது வெறுப்பை விதைக்கவோ வழங்கப்பட்ட அனுமதி அல்ல.
3R இனம், மதம், அரசர் தொடர்பான உணர்வு பூர்வமான விடயங்களை நாம் பொறுப்புடன் கையாள வேண்டும். அது கருத்து வேறுபாடுகளை தடுக்க அல்ல, அந்த வேறுபாடுகள் தவறாக பயன்படுத்தப்பட்டு நாட்டின் நல்லிணக்கத்தை பாதிக்காமல் இருப்பதை உறுதி செய்வதற்காகவே. இங்குதான் அடுத்த தலைமுறையினரிடம் நமக்குள்ள மிகப்பெரிய பொறுப்பும் தொடங்குகிறது. அவர்கள் August 31 என்ற தேதியை மனப்பாடம் செய்வதும், சுதந்திர போராட்ட தலைவர்களை அறிந்திருப்பதும், நாட்டுப்பற்று பாடல்களை பாடுவதும் மட்டும் போதாது. அரசியலமைப்பு ஏன் மதிக்கப்பட வேண்டும்? தேசிய கோட்பாடு ஏன் உருவாக்கப்பட்டது? ஒற்றுமை ஏன் மலேசியாவின் எதிர்காலத்திற்கான அடித்தளமாக இருக்கிறது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் அதே கேள்விக்கு வருவோம். இன்றைய சுதந்திர போராளியார், அவர் பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர் மட்டுமல்ல, அவர் அரசியல் தலைவர் மட்டுமல்ல, அவர் வரலாற்று புத்தகங்களில் இடம்பெற்ற பெருமக்களில் ஒருவர் மட்டுமல்ல. அரசியலமைப்பை மதிக்கும், தேசிய கோட்பாட்டை வாழ்வில் கடைபிடிக்கும், சட்டத்தை பின்பற்றும், வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்ளும், ஒற்றுமையை பாதுகாக்கும், நாட்டை பலவீனப்படுத்தக்கூடிய செயல்களை புறந்தள்ளும் ஒவ்வொரு குடிமகனும் இன்றைய சுதந்திர போராளிதான். நாம் பெற்ற சுதந்திரம் நினைவு கூற வேண்டிய வரலாறு மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய ஓர் நம்பிக்கை மிகுந்த பொறுப்பு. முந்தைய தலைமுறை போராட்டத்தின் சுடரை ஏற்றியது. இன்று அந்த சுடர் நமது கைகளில் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தின் வெளிச்சத்தை அனுபவிப்பதோடு மட்டும் நாம் நின்றுவிடப் போகிறோமா? அல்லது அதன் சுடர் ஒருபோதும் அணையாமல் பாதுகாக்க தயாராக இருக்கிறோமா? ஏனெனில் ஒரு நாள் இதே சுடர் நமது கைகளிலிருந்து அடுத்த தலைமுறையின் கைகளுக்கு செல்லும். அப்போது நாம் அவர்களுக்கு எதை விட்டுச் செல்ல விரும்புகிறோம்? ஒரு காலத்தில் சுதந்திரம் பெற்றிருந்த ஒரு நாட்டையா, அல்லது மேலும் உறுதியான, முதிர்ச்சியடைந்த, ஒற்றுமை மிக்க, நனிச்சிறந்த மலேசியாவையா? நாம் பெற்ற சுதந்திரம் இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. நாளைய தலைமுறைக்கு நாம் விட்டுச் செல்லும் மேன்மை மிக மலேசியாவே நமது இன்றைய போராட்டத்தின் உண்மையான அளவுகோல். நான் பெரிது நீ பெரிதென்று வாழாமல் நாடு பெரிதென்று வாழுங்கள். நாடு நமக்கு பெரிதானால் நாமெல்லாம் அதற்கு சிறியவர்களே என்ற சிந்தனையோடு நிறைவடைகிறது செய்தி விளக்கம். தமிழாக்கம் பூங்குழலி வீரன்.

தீரா இசையில் பாட்டு கட கதவை திறந்தாச்சுங்க. வாங்க வாங்க அப்படின்னு அன்போடு வரவேற்கின்றோம். 7:16 ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமைனா பாட்டு கடை திறக்க கொஞ்சம் தாமதமாகும். ஆக 8:00 வரைக்கும் உங்களுடைய விருப்ப பாடல்களை உங்களுக்காக, உங்கள் பிடித்தவர்களுக்காக ஒலிபரப்ப இங்க நாங்க காத்துட்டு இருக்கோம். அதனால இன்ன வரைக்கும் பாட்டு கடை வாசப்படி வரைக்கும் கூட நான் வந்ததில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. உங்கள் அழைப்புக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 1 9 1 9. பாட்டு கிடைக்க முதல் நேயர் வந்திருக்கிறாங்க, அவங்களை சந்திப்போம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: ஷீலா பேசுறேன்.
0: ஷீலா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் வந்து கேரள இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க ஷீலா, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து பிரியமுடன் படத்துல இருந்து பாரதிக்கு கண்ணம்மா என்ற பாட்டு வேணும் எனக்கு.
0: பாரதிக்கு கண்ணம்மா தான்.
1: ஆமா.
0: சரி, யாருக்காக அந்த பாடலை விரும்பி கேக்குறீங்க?
1: பாடல் வந்து என் கணவருக்கும், அப்புறம் என் குடும்பத்தினர் அனைவருக்கும், அப்புறம் ரேடியோ கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த பாடல் நான் கேட்கிறேன்.
0: பொதுவா இந்த பாடலை தனிப்பட்டு தனியா கேக்குறாங்க அப்படின்னா ரொம்ப குறைவு தான். நீங்க இந்த பாடல் வேணும்னு அழைச்சு கேக்குறீங்கன்னா என்ன காரணம் இந்த பாட்டுல?
1: ஏன்னா அவர் வந்து என்ன கண்ணம்மா கண்ணம்மான்னு செல்லமா கூப்பிடுவாரு.
0: அதெல்லாம் முத சொல்லிருக்கணும் நீங்க.
1: அப்படித்தான். அப்புறம் இன்னொன்னு போனா, நான் வந்து அந்த அங்சாங் அந்த அவார்ட் கொடுத்ததுக்கு எல்லாருக்கும், அந்த 21 பேர் எல்லாருக்குமே வந்து பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். நேற்று ரொம்ப நேரம் அழைச்ச, ஆனா என்னால அந்த கால்.
0: ஓ சரி சரி சரி, பரவாயில்ல. உங்களை வரைக்கும் அது சேர்ந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு,
1: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தருணத்துல நான் எல்லாருக்குமே வாழ்த்து தெரிவிச்சு.
0: இன்னும் நிறைய பேர் இருக்காங்க வெளியில, அவங்களையும் சீக்கிரம் அடையாள காண்போம் சரிங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய விருப்ப பாடல், உங்க கணவர் பேர் என்னன்னு
1: சொன்னீங்க? அவர் பேர் அன்பழகன்.
0: சரி, அவருக்கும் சேர்த்து கேட்கலாம். நன்றி.
1: Thank you so much. நன்றி.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9072 9191 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9072 9191 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
2: வணக்கம், பிரியா பேசுறேன்.
1: எங்கிருந்து பேசுறீங்க பிரியா?
2: நான் வந்து கேரள இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க பிரியா, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு கண்ணுக்குள்ள உன்னை வைத்தேன் கண்ணம்மா பாட்டு வேணும்.
1: யாருக்கு விரும்பி கேக்குறீங்க?
2: என்னோட சனுக்கு நான் விரும்பி கேக்குறேன்.
1: மொத பாரதிக்கு கண்ணம்மா, இப்ப கண்ணுக்குள்ள உன்னை வைத்தேன் கண்ணம்மா.
2: ஆமா,
1: சரி. ஏன் உங்க ஏன் அவருக்கு விரும்பி கேக்குறீங்க? ரொம்ப பிடிக்கும்.
2: ஆமா, அவரு வந்து அவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல் அந்த கண்ணுக்குள்ள உன்னை வைத்தேன்.
1: எத்தனை வயசு?
2: 5.
1: எப்படிங்க, நீங்க சொல்லாம எப்படிங்க அவருக்கு பிடிக்கும் அந்த பாட்டு?
2: ஏன்னா அப்படிதான் நாங்க பாடிட்டு இருப்போம், அப்படியே அவருக்கும் அப்படியே ஒட்டி.
1: சரி, ஏன் எத்தனையோ பாட்டு இருக்கும் போது, ஆறாரோ ஆறிராரோ இருக்கு, தாலாட்டு இருக்கு, அதெல்லாம் விட்டு உங்க 5 வயது பிள்ளை பையன்கிட்ட ஏன் இந்த பாட்டு பாடுனீங்க?
2: தெரியல, எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
1: உங்களுக்கு பிடிக்கும், அதனால அவருக்கும் இப்ப பிடிச்சிருச்சு. பிடிக்க வச்சிருக்கீங்க?
2: பிடிக்க வச்சிருக்கேன். ஆமா,
1: சரிங்க, கண்டிப்பா அந்த பாடல் கேட்கலாம். சரிங்களா?
2: ரொம்ப நன்றி.
1: உங்க பையன் பேர் சொல்லவே இல்ல.
2: நீரோஷன்.
1: நீரோஷனா? சரிங்க, கேட்கலாம் அந்த பாடல. ரொம்ப நன்றி.
2: Thank you.

0: பாட்டுக்கடை. அடுத்த நேர நம்ம சந்திக்க போறோம். ஹலோ,
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க?
1: குபேன். குபேன்,
0: பயணம் பண்ணிட்டு இருக்கீங்களா?
1: ஆமாங்கா.
0: சரி, லைன் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, பரவாயில்ல, சட்டுன்னு சொல்லிருங்க, அடுத்து கட் ஆவறதுக்குள்ளார. சரிங்களா?
1: சரி,
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: மின்னலே நீ வந்தது நெறி.
0: யாருக்கு விரும்பி கேக்குறீங்க?
1: இல்லக்கா, பாட்டு பிடிக்கும்க்கா, எஸ்பிபி பாட்டுனா பிடிக்கும்க்கா ரொம்ப.
0: எஸ்பிபி பாடினாரு?
1: விருப்பப்படுற
0: இடத்து கேக்கலாம். நன்றி.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9. தீரா இசை உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்க பாட்டுக்கடையில நேர்கள் அழைச்சிட்டு இருக்காங்க. அதற்கு முன்பு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிக் கொண்டுள்ள மலேசியர்களின் குடும்பத்தார் புத்ராஜெயாவில் இன்று தொடங்கி சிறப்பு நடவடிக்கை அறை திறக்கப்பட்டிருக்கின்றது. உறவினர்கள், நண்பர்கள், தொடர்புடையவர்கள் இந்த நடவடிக்கை அறையை நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளலாம். நீங்க யாராவது உங்க உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள் யாராவது நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்க மின்னஞ்சலும் அனுப்பலாம், தொடர்பும் கொள்ளலாம். ஆக 8 3 8 8 8 7 4 5 7 அல்லது மின்னஞ்சல் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி முடிந்தா எழுதிக்குங்க. உங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தா அவங்களுக்கு கூட நீங்க சொல்லலாம். duty officer@kln.gov.my duty officer@kln.gov.my அல்லது mwkatmandu@kln.gov.my mwkatmandu@kln.gov.my என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க என்ன, யாரை தேடுறீங்க, அவரை பற்றின விவரங்கள், உங்களுக்குன்னு சில விஷயங்கள், தகவல்கள் இருந்தால் அவங்க கிட்ட நீங்க கொடுக்கலாம். அவங்களுடைய உதவியும் நீங்க நாடலாம். சரி, அடுத்து பாட்டு கடையில ஒரு நேர் இருக்கிறாங்க, அவங்க சந்திப்போம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சரவணா பேசுறேன், காஜாங்கல இருந்து.
0: சொல்லுங்க சரவணன், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: வா வெண்ணிலா பாட்டு வேணும். வா வெண்ணிலா,
0: வா வெண்ணிலா. யாருக்கு விரும்பி கேக்குறீங்க
1: இந்த பாட்டு? மனைவிக்காக விரும்பி கேக்குறேன். மனைவி பேரு மோகன்.
0: ஒரு குழந்தை குரல் கேக்குது, யாரு உங்க மகளா? குடும்பத்தோட எங்க இருக்கீங்க இப்போ?
1: குடும்பத்தோட இப்பதான் வேலை முடிஞ்சு கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம்.
0: அப்படியா, நெரிசலாங்க உங்க பகுதியில?
1: ஆமா சார், நெரிசலா இருக்கு காஜாங் பகுதியில.
0: ஆமா, சொல்லவா வேணும். சரி சரி, பத்திரமா போங்க, நீங்க கேட்ட பாடலை கேட்கலாம். சரிங்களா, நன்றி. நேத்து பௌர்ணமி, இப்ப தெரியுதா நீலா?
1: நன்றாக தெரியுது. ஆமா, நன்றா தெரியுது,
0: மிக நன்றாக தெரிகிறது. யாரு அது, உங்க பையனா?
1: நாங்களும்.
0: சரி சரி, நன்றியா, நன்றியா, ரொம்ப நன்றி.

0: நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.
1: பாட்டு கடைக்கு அடுத்து அழைத்திருக்கும் நேர
2: சந்திப்போம்.
1: ஒருத்தர் சரவணன்
2: பேசினாரு
1: சொல்லுங்க சரவணன். ஜேபி எப்படி இருக்கு இன்னைக்கு?
2: சரியா
1: சரிங்க, ரொம்ப நன்றி. வீட்டுக்கு போயிட்டீங்களா? வேலை முடிஞ்சு
2: இன்னைக்கு எனக்கு ஆஃப் தான், வீட்டுல தான்
1: இருக்கேன். அதனாலயா? சரிங்க, வீட்டுல இருந்து கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: ஆமா ஆமா.
1: சரிங்க, நன்றி. உங்க விருப்ப பாடல் அடுத்து கேட்கலாம்.
2: ஓகே, தேங்க்யூ.

தீரா இசையின் நிறைவு பாடலுக்கு வந்துட்டோம். ஒரு குட்டி பாட்டு அப்படின்றதுனால நேர்கள் அழைப்பு எடுக்க முடியல. அந்த பாடல் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இசைஞானி இளையராஜாவும் பவதாரணியும் பாடியிருக்கிறாங்க. அந்த பாடலோடு இன்றைய தீரா இசை ஒரு நிறைவுக்கும் வருகின்றது. ஆக வார இறுதி நாள், அப்புறம் ஒரு பொது விடுமுறையும் வருது. குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு நேரத்தை கழிப்போம். ஆக இந்தளவோடு அன்பு வணக்கம் குறி விடை பெறுகிறேன் புவனா வீரமோகன். அடுத்து காற்றின் மொழியில் உங்களை சந்திக்க அஸ்வினி ராஜசேகரன் வந்திருக்காங்க. ஆக மீண்டும் சந்திப்போம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். தொடக்கமாக நேபாள் வெள்ள நிலவரம். அந்நாட்டிற்கு உதவி பொருட்களை அனுப்பும் நடவடிக்கைகளை மலேசியா ஒருங்கிணைத்து வருகிறது. இதில் மலேசிய தேடி மீட்கும் சிறப்பு படை ஸ்மார்ட் குழுவினரை அங்கு அனுப்புவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் டதோஸ்ரி அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். 2026 தேசிய நாள் கொண்டாட்ட அணிவகுப்புகளின் தயார் நிலை. நாளை நடைபெறவிருக்கும் முழு ஒத்திகைக்கு பின்னர் 100 விழுக்காட்டை எட்டும். இன்னும் ஒரு சில கூறுகள் மட்டுமே பரிசீலிக்கப்பட வேண்டியிருப்பதாக தொடர்பு அமைச்சர் டதோஸ்ரி ஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். நகரி சம்பிலானில் சிரம்பான், நீலாய் உள்ளிட்ட பகுதிகளில் காற்று மாசு குறியீடு IPU ஆரோக்கியமற்ற நிலைக்கு உயர்ந்ததை தொடர்ந்து கடுமையான வெளிப்புற நடவடிக்கைகளை குறைக்குமாறு மாநில சுகாதாரத்துறை JKNNS பொதுமக்களுக்கு அறிவுறுத்துகிறது. அம்மாநிலத்தில் புகை மூட்டம் தொடர்பான நோய்களின் நிலைமை கட்டுப்பாட்டில் இருப்பதாக மாநில சுகாதார இயக்குநர் டாக்டர் ஜுரைடா முகமத் தெரிவித்தார். இந்தோனேசியா காட்டு தீயை அணைக்க மேக விதைப்பு மற்றும் வான்வழியாக நீர்குண்டு வீச்சு முறைகளை பயன்படுத்தி தனது முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. போர்னியோ மற்றும் சுமத்ரா தீவுகளில் உள்ள 5 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் காட்டு தீ காரணமாக ஏற்பட்ட புகை மூட்டத்தின் ஆபத்தை எதிர்கொண்டுள்ளதாக சுகாதார துணை அமைச்சர் டாந்தே சக்சோனோ ஹார்புவோனோ தெரிவித்தார். ஈரான் தொடர்பான போரை தவிர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள இடைத்தரகர்கள் ஹோர்முஸ் நீரணையை மீண்டும் திறப்பதற்கு முக்கியத்துவம் அளித்துள்ளனர். கத்தார் பிரதிநிதி ஒருவர் கப்பல் போக்குவரத்திற்கான சுதந்திரத்தை மதிக்குமாறு ஈரானியர்களை வலியுறுத்தியதை தொடர்ந்து வழக்கமான போக்குவரத்தை மீட்டெடுப்பதற்கான நிபந்தனைகளின் பட்டியலை தயாரிக்க தெஹரான் ஒப்புக்கொண்டுள்ளது. கடந்த ஜூலை மாத இறுதிக்கும் ஆகஸ்ட் மாத இறுதிக்கும் இடையில் ஜப்பான் யென் நாணயத்தின் மதிப்பை உயர்த்துவதற்காக 15.4 டிரில்லியன் யென் தொகையை செலவிட்டதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. பிரதமர் சனாய் தக்காச்சியின் செலவு திட்டங்கள் டோக்கியோவின் கடன் சுமையை மேலும் அதிகரிக்கும் என்ற கவலைகள் காரணமாக யென் நாணயத்தின் மதிப்பு சரிந்து வருகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருண்ஜோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

நாட்டின் மொழி அங்கத்தில் உங்களோடு உற்சாகத்தோடு பேச வந்துவிட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். இன்றைக்கு தெலுங்கு பாடல்களை தான் தொடர்ந்து நாம கேட்க போறோம். வெள்ளிக்கிழமை பொழுது நீண்ட விடுமுறைக்கு தயாராயிட்டு இருப்பீங்க. இப்ப வாங்க நிகழ்ச்சியில பாடலை கேட்டு வரலாம்.

0: அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:32. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:32.

திரைப்படத்துல இருந்து அந்த பாடலை கேட்டிருந்தோம். விஜய் தேவர் கொண்டாவின் ராணபலி படத்தின் வெளியீடு பாத்தீங்கன்னா அக்டோபர் 14 தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. இது குறித்து படக்குழுவினர் வெளியிட்ட பதிவில் பாத்தீங்கன்னா, நமது வரலாற்றின் இரண்ட பக்கம் இந்த அக்டோபர்ல வந்து திறக்கப்படுது அப்படின்னு சொல்லி எக்ஸ் தளத்துல அவங்க வந்து பதிவேற்றம் செய்திருக்காங்க. 1854-57 இடையில நடந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சியின் போது நடந்த வரலாற்று சம்பவத்தை தான் இந்த திரைப்படமாக எடுத்திருக்காங்க. இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா மம்மி அப்படின்ற ஹாலிவுட் படம் மூலமா பிரபலமான ஆர்னால்ட் இருக்காரு இல்லையா, இவருமே நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ராணபலி திரைப்படம் பொறுத்திருந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம்.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகாரதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

0: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு மகா ஆபிஷியல் .com.my.
1: பவானி, என்ன ஒரு யோசனையா இருக்க?
2: பாம்பாஸ் பொருட்களை பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலையை வாங்குறதா இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலையை வாங்குறதான்னு
1: தான். இதுக்கா யோசனை? நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபாஸ் அண்ட் யூ பேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டொரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும்.
2: அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.

ஜிப்ட் மற்றும் சித்ரா ஜோனா வித்துலா கொண்டு வந்த பாடலை தான் நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இந்த உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த ஒரு வாகனம்ங்க இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பென்டினி ஸ்டேட் விமோசின் அப்படின்றது இங்கிலாந்து அரசு குடும்பத்தினரின் அதிகாரப்பூர்வ அரசு வாகனம். இது பாத்தீங்கன்னா இந்த பென்ட்லி வகையை சேர்ந்தது. 2002 மறைந்த இரண்டாம் எலிசபெத் ராணியின் பொன் விழா நினைவாக பென்ட்லி நிறுவனம் பாத்தீங்கன்னா இந்த சொகுசுகாரை வந்து கொடுத்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இந்த வாகனத்தை வந்து உலகிலேயே மிக அதிக மதிப்புடைய தலைவர்களின் வாகனமாக இது வந்து கருதப்படுதுங்க. இதன் தற்போதைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் பவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 மில்லியன் பவுண்ட்னா அப்போ ரிங்கிட்ல யோசிச்சு பாருங்க, உலகிலேயே மொத்தம் 2 வாகனங்கள் மட்டும்தான் தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த வகையில. தற்போது பக்கிங்ஹாம் அரண்மனையின் ரயில் மியூஸ் ராயல் மியூஸ் பிரிவில் பார்த்தீங்கன்னா பராமரிக்கப்பட்டு வருது. தற்போது இங்கிலாந்து அரசர் 3rd Charles இந்த வாகனத்தை வந்து பயன்படுத்தி வராரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வாகனம் இவ்வளவு விலை உயர்ந்தராக இருந்தாலும் இந்த வாகனத்துக்கு ஒரு நம்பர் பிளேட்டு கிடையாதுங்க. இதுவும் இல்ல, என்னெல்லாம் இருக்கும் அந்த வாகனத்துக்கு என்னும் இல்ல. இந்த வாகனம் குண்டும் துளைக்காது. அந்த வகை வாகனத்துக்கு மட்டும்தான் அவ்வளவு மதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல சமயங்கள்ல பாருங்க, எதற்கெல்லாம் விலை மதிக்கிறாங்க அப்படின்றத நாமே யோசிக்க முடியாத ஒரு சூழலா இருக்கு.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம வந்து தெலுங்கு பாடல்களை கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா மின்னல் எஃப்எம் உடைய சமூக வலைத்தளங்கள்ல உங்களுக்காகவே பதிவேற்றம் செய்திருந்தோம். இன்றைக்கு பரிசம் அப்படின்ற தலைப்புல தேடலும் தெளிவும் நிகழ்ச்சியில பேச போறோம். தர்மலிங்கம் அவர்கள் வந்து இந்த தலைப்பையொட்டி நிறைய தெளிவுகளை கொடுக்க போறாங்க, அதனால நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க. இதே சமயம் உங்களுக்கு ஒரு சின்ன நினைவூட்டல், மின்னல் எஃப்எம் உடைய சமூக வலைத்தளங்கள் அதாவது டிக்டாக், மின்னல் எஃப்எம் அண்டர்ஸ்கார் மலேசியா அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பக்கம், இது அனைத்தையுமே நீங்க ஃபாலோ செய்து கொள்ள மறந்துடாது. அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா மற்றும் சங்கீதா சஜித் கொண்டு வரும் பாடலை நாம கேட்டு ரசிக்கலாம்.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்து ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ் அப்புறம் வந்து நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னா இருப்பாருங்க. நான் சொன்னேன் என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார் எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோட கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளோ ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

0: நேபாள் வெள்ளம் மலேசியர் இருவர் வெற்றிகரமாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஆறாம் படிவ மாணவர்களுக்கு சிறப்பு படித்தொகை வழங்க அரசாங்கம் இணக்கம். வணக்கம், சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். நேபாள் ரசுவா பகுதியில் காணாமல் போனதாக நம்பப்படும் மலேசியர் 57 பேரில் இருவர் வெற்றிகரமாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் நலமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களின் அடையாளத்தை உறுதி செய்யும் நடைமுறை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சின் இருவழி தொடர்பு தலைமை செயலாளர் டத்தோ சயீத் முகமது அஸ்ரீன் தங்கு உசேன் தெரிவித்தார். இந்நிலையில் இன்னமும் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் உள்ள மற்ற மலேசியர்களை கண்டுபிடிக்கும் முயற்சிகள் நேபாள், சீனா, இந்தியா ஆகிய நாடுகளின் ஒத்துழைப்போடு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வேளை போட்டேகோஷி ஆறு தொடர்ந்து கரை புரண்டு ஓடுவதால் தேடி மீட்கும் நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் நிகழும் பகடிவதை கலாச்சாரத்தில் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது என்று பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக கூறியுள்ளார். அறிவு, பண்பாடு, நற்பண்புகள் கொண்ட ஒரு தலைமுறையை உருவாக்குவதில் பகடிவதை அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு முரணாக உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். மாணவர்கள், ஆசிரியர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பகடிவதையையும் பிறரை இழிவுபடுத்துவதையும் நிராகரிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மற்றொரு நிலவரத்தில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் தாக்கல் செய்யப்படவுள்ள 2027 வரவு செலவு திட்டத்தில் ஆறாம் படிவ மாணவர்களுக்கு சிறப்பு படித்தொகை வழங்கப்பட உள்ளது. தற்போதைய சூழலில் அத்தரப்பினருக்கு எந்தவொரு படித்தொகையும் வழங்கப்படாத நிலையில் இம்முனைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக டத்துஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். எனினும் அந்த பகடிவதையின் மதிப்பு குறித்து இன்னமும் இறுதி செய்யப்படவில்லை. நாட்டின் நடப்பு பொருளாதார நிலைக்கேற்ப படித்தொகையின் அளவு உறுதி செய்யப்படும் என்றார் அவர். நாட்டில் குறு சிறு நடுத்தர தொழில்துறையை உந்தச் செய்வதற்கான பரிந்துரைகளும் முனைப்புகளும் 2027 வரவு செல திட்டத்தில் இணைப்பதற்காக பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்பில் அரசாங்கம் பல்வேறு நிறுவனங்கள், அமைச்சுகள் உட்பட அரசு சாரா நிறுவனங்களிடமிருந்து பல்வேறு கருத்துக்களை பெற்று வருவதாக இரண்டாம் நிதியமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்தார். குறு சிறு நடுத்தர தொழில்துறை நாட்டின் பொருளாதாரத்தில் முதுகெலும்பாக உள்ளது. எனவே அரசாங்கம் அந்த பொருளாதார வளர்ச்சியை அத்துறைசார் தரப்பினரும் உணர வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளதாக அவர் கூறினார். 2026 தேசிய நாள் கொண்டாட்ட அணிவகுப்புகளின் தயார் நிலை நாளை நடைபெறவிருக்கும் முழு ஒத்திகைக்கு பின்னர் 100 விழுக்காட்டை எட்டும். இன்னும் ஒரு சில கூறுகள் மட்டுமே பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தொடர்பு அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். இம்முறை ஒரு சில மாறுபட்ட படிப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதில் ஜொஹோர் அஸ்கார் திம்பாலன் சித்தியா படை முதல் முறையாக தேசிய நாள் அணிவகுப்பில் பங்கேற்க உள்ளது. மேலும் பேரரசர் சுல்தான் இப்ராஹிமின் கற்பனையில் உருவான கடல்சார் படகும் அடங்கும் என டத்துஸ்ரீ ஃபாமி மேலும் கூறினார். ஒற்றுமை அமைச்சு மலேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் வாயிலாக ஆகஸ்ட் 31 பிறந்தவர்களை சிறப்பிக்கும் வகையில் சய அன மெர்டேகா மலேசியா எனும் கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்ய உள்ளது. இவ்வாண்டு தேசிய நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு அந்த சிறப்பு அங்கம் ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாக ஒற்றுமை அமைச்சர் டத்தோ ஏரன் அகோ டகாங் தெரிவித்தார். அத்திட்டம் ஆகஸ்ட் 31 காலை மணி தொடக்கம் துன் உசேன் ஓ நினைவாலயத்தில் நடைபெறும் என அவர் கூறினார். இத்திட்டம் நாற்று பற்றையும் நேசத்தையும் உந்தச் செய்வதோடு சுதந்திரத்தின் மெய்ப்பொருளை உய்துணரும் வழிகோலும் என அவர் கூறினார். இவ்வாண்டின் முதல் பாதியில் மலேசியா 218.5 பில்லியன் ரிங்கிட் அங்கீகரிக்கப்பட்ட முதலீடுகளை பதிவு செய்துள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் இருந்த 195.5 பில்லியன் ரிங்கிட்டுடன் ஒப்பிடுகையில் இது 11.7% அதிகமாகும் என மலேசிய முதலீட்டு மேம்பாட்டு வாரியம் மைடா தெரிவித்துள்ளது. இந்த முதலீடு சேவை, உற்பத்தி மற்றும் முதன்மை துறைகளைச் சார்ந்த 7,746 திட்டங்களை உள்ளடக்கியது. இது 99,030 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் 8.4% வளர்ச்சியை குறிப்பதாக மைடா அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராக்கு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு. தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: நேபாளத்தில் கடந்த புதன்கிழமை காட்டாற்று வெள்ளத்தின் போது போத்திகோஷி ஆற்றின் பகுதியில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதாக தகவல்கள் வெளியானதைத் தொடர்ந்து அதிகாரிகள் வெள்ள இடர் குறித்த புதிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர். மேலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதால் போத்திகோஷி ஆறு மற்றும் திரிசூலி ஆறு நெடுகிலும் மீட்பு நிவாரண பணிகளில் ஏற்பட்டுள்ள அதிகாரிகள் அனைவரும் முழுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தேசிய பேரிடர் நிர்வாக நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. இவ்வேளை நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 547 உயர்ந்துள்ளது. இந்தோனேசியா காட்டுத்தீயை அணைக்க மேக விதைப்பு மற்றும் வான்வழியாக நீர் குண்டு வீச்சு முறைகளை பயன்படுத்தி தனது முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. போர்னியோ மற்றும் சுமத்ரா தீவுகளில் உள்ள 5 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் காட்டுத்தீ காரணமாக ஏற்பட்ட புகை மூட்டத்தின் ஆபத்தை எதிர்கொண்டுள்ளதாக சுகாதார துணை அமைச்சர் டந்தே சக்சோனோ ஹார்புவோனோ தெரிவித்தார். கடந்த ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் குறைந்தது 13,500 பேர் சுவாச தொற்றுக்கான சிகிச்சையை பெற்றதாக அவர் கூறினார். மேலும் புகை மூட்டம் காரணமாக பல பள்ளிகள் மூடப்பட்டதாக டந்தே குறிப்பிட்டுள்ளார். ஈரான் தொடர்பான போரை தவிர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள இடைத்தரகர்கள் ஹோர்மஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு முக்கியத்துவம் அளித்துள்ளனர். கத்தார் பிரதிநிதி ஒருவர் கப்பல் போக்குவரத்திற்கான சுதந்திரத்தை மதிக்குமாறு ஈரானியர்களை வலியுறுத்தியதை தொடர்ந்து வழக்கமான போக்குவரத்தை மீட்டெடுப்பதற்கான நிபந்தனைகளின் பட்டியலை தயாரிக்க தெஹ்ரான் ஒப்புக்கொண்டுள்ளது. ஹோர்மஸ் நீரிணை வழியாக தடையற்ற கப்பல் போக்குவரத்தை அனுமதிக்கும் போருக்கு முந்தைய நிலைக்கு திரும்புவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி தெஹ்ரானில் கத்தார் பிரதமர் மூத்த ஈரான் தலைவர்களை சந்தித்தார். கடந்த ஜூலை மாத இறுதிக்கும் ஆகஸ்ட் மாத இறுதிக்கும் இடையில் ஜப்பான் யென் யானையத்தின் மதிப்பை உயர்த்துவதற்காக 15.4 டிரில்லியன் யென் தொகையை செலவிட்டதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. ஜப்பான் மற்றும் அமெரிக்க வட்டி விகிதங்களுக்கு இடையிலான இடைவெளி, கச்சா எண்ணெய் விலையேற்றம் உட்பட பிரதமர் சனாய் தகாச்சியின் செலவு திட்டங்கள் டோக்கியோ கடன் சுமையை மேலும் அதிகரிக்கும் கவலைகள் காரணமாக யென் நாணயத்தின் மதிப்பு சரிந்து வருகிறது. 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்திருந்த யென் நாணயத்தின் மதிப்பை உயர்த்துவதற்காக டோக்கியோவும் வாஷிங்டனும் ஜூலை 31 28 ஆண்டுகளில் முதல் முறையாக கூட்டு நடவடிக்கையை மேற்கொண்டன. நோர்வே மன்னர் 5 ஹாரல் தமது 89 வயதில் இன்று காலமானார் என்று அரண்மனை தகவல் வெளியிட்டுள்ளது. உள்ளூர் நேரப்படி காலை 6:35 ஓஸ்லோவில் உள்ள தேசிய மருத்துவமனையில் அவரின் உயிர் பிரிந்தது. இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் இருந்த அரசு கொடி அரைக்கம்பத்தில் இறக்கப்பட்டது. ஹாரல் மருத்துவ பரிசோதனையை மேற்கொண்ட பிறகு ஆகஸ்ட் 17 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் ஹீமோலிடிக் எனிமியா எனும் இரத்த சோகை காரணமாக சிகிச்சை பெற்று வந்ததாக மருத்துவமனை கூறியது. அவரது இரத்த ஓட்டத்தில் ஏற்பட்ட இரத்த நச்சுப்பாடு காரணமாக உடல்நிலை மோசமடைந்தது. நேபாள வெள்ளம் மலேசியர் இருவர் வெற்றிகரமாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஆறாம் படிவ மாணவர்களுக்கு சிறப்பு படித்தொடை வழங்க அரசாங்கம் இணக்கம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 2010 ஆண்டு இன்றைய நாளில் நாட்டின் கார்பந்து சகாப்தம் இசாபாகார் பினாங்க மருத்துவமனையில் காலமானார். அன்னாருக்கு அப்போது 59 வயது. அவருக்கு மனைவியும் 4 பிள்ளைகளும் இருந்தனர். அன்னாரது புகழின் உச்சக்கட்டத்தில் காலன் சென்றடத்தோ மொக்தார் டஹாரியுடன் தேசிய அணியின் முதன்மை 11 வீரர்களுள் ஒருவராக விளையாடினார். 1974 ஆண்டு தெஹ்ரானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டு போட்டியில் மலேசியா வெண்கலப் பதக்கம் வெல்வதற்கு அவரது பங்கு இன்றியமையாதது. அதே ஆண்டில் பினாங்கு அணி மலேசிய கிண்ணத்தை வெல்வதற்கும் அவர் முக்கிய பங்காற்றினார். அன்னாரது மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பாக அமைந்தது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இடம்பெறுவது இனிய மார்க்கம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியம் பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழில் தனிமரம் தோப்பாகாது, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமையே பலம் என்று ஒற்றுமையை வலியுறுத்துகிற பல்வேறு பழமொழிகளை பள்ளிக்கூட பருவத்திலிருந்தே கற்றுத்தரப்படுகின்றன. ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று வலியுறுத்தும் மேற்கண்ட வசனத்தில் அல்லாஹு தஆலா கயிற்றை உவமைப்படுத்தி கூறுகிறான். பொதுவாக வெறும் பஞ்சுகளாக இருந்த காலத்தில் மெதுவாக வீசும் காற்றுக்கும் கூட பறந்துவிடும் தன்மை கொண்ட பஞ்சுகளை ஒன்றாக இணைத்து கயிறாக திரிக்கப்பட்டால் எத்தகைய கனமான பருப்பொருளையும் கட்டி வைக்கின்ற ஆற்றல் கயிற்றுக்கு வந்துவிடுகிறது. எனவே நீங்கள் தனித்தனியாக வாழ்ந்தால் காற்றில் பறக்கும் பஞ்சுகளாக பலமிழந்து காணப்படுவீர்கள். ஆனால் ஒரு கயிறாக நீங்கள் உருவாகிவிட்டால், ஒன்றுபட்டுவிட்டால் உங்களை யாராலும் வெல்ல முடியாது என்கிற அர்த்தத்தில்தான் ஒற்றுமை என்கிற கயிற்றை பற்றி பிடியுங்கள் என்று திருக்குர்ஆன் உவமையோடு கூறுகிறது. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு விடுங்கள் என்று சொல்லுகிற திருக்குர்ஆன், உங்களுக்கு இடையிலே பகமை பாராட்டாதீர்கள், நீங்கள் பலமிழந்து போய்விடுவீர்கள். ஒத்ததகபரீகக்கும், நீங்கள் அடையாளத்தை இழந்து விடுவீர்கள். எனவே ஒற்றுமையை பற்றி பிடிக்கிற விஷயத்தில் பொறுமையாக இருங்கள் என்று திருக்குர்ஆன் பல்வேறு உபதேசங்களை நமக்கு போதிக்கிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் தனித்தனியாக தொழுகிற தொழுகை எனும் கடமையை கூட பள்ளிவாசலில் சென்று பள்ளின மக்களோடு கூட்டாக நின்று தொழுகையை நிறைவேற்றுகிற போது 27 மடங்கு நன்மைகள் கிடைக்கும் என்று கூறினார்கள். வருடத்திற்கு ஒரு முறை நிறைவேற்றப்படுகிற ஹஜ் என்கிற கடமையில் கூட உலகின் எல்லா நாட்டவர்களும் இனம் மொழி கடந்து எஹராம் என்கிற வெள்ளை சீருடை அணிந்து கடமையை நிறைவேற்றும் கண்கொள்ளா காட்சியை காணுகிற போது, கடமைகள் அனைத்திலும் இஸ்லாமிய மார்க்கம் ஒற்றுமையை மட்டுமே பிரதானமாக நமக்கு வலியுறுத்துகிறது. மதினாவிலே அவுஸ் ஹசரத் என்கிற இரண்டு பிரிவினர் 200 ஆண்டுகளாக தங்களுக்குள்ளே பகைமையை வளர்த்து கொண்டு சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினா வந்தவுடன் செய்த முதல் பணி என்ன தெரியுமா? அந்த இரண்டு கூட்டத்தாரையும் அன்சாரிகள் என்கிற ஒரே அணியில் ஒன்று சேர்த்தார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் கர்பலா என்பது கருப்பு பக்கங்களை கொண்ட ஒரு யுத்தம். இரண்டு அணிகளிலும் முஸ்லிம்கள் தான் நிறைந்திருந்தார்கள். அதிகார துஷ்பிரயோகத்திற்காக கடுமையாக போரிட்டுக் கொண்டார்கள். ஆனால் தொழுகை நேரம் வந்துவிட்டால் இரண்டு அணிகளிலுமே இருந்து ஒரு இமாமை பின்பற்றி கூட்டாக தொழுகையை நிறைவேற்றிய வரலாறை கர்பலா போரிலே நாம் படிக்க முடிகிறது. என்ன ஒரு அற்புதமான வரலாறு! இரண்டு எதிரிப்படைகளையும் கூட ஒற்றுமையாக ஆக்குகிற கடமைதான் தொழுகை என்கிற கடமை. இன்னமல் மீனூன இஹ்வத்துன், தங்களுக்குள்ளே 1000 கருத்து வேறுபாடுகளும் பகைமைகளும் சண்டைகளும் நிறைந்திருந்தாலும் முஸ்லிம்கள் தங்களுக்குள்ளே ஒற்றுமையை பேண வேண்டும் என்கிற அடிப்படையில்தான் எல்லா முஸ்லிம்களும் சகோதரர்கள் என்று திருக்குர்ஆன் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. மூமின்கள் தங்களுக்குள்ளே கருணை காட்டிக்கொள்ள வேண்டும், தங்களுக்குள்ளே அன்பு பாராட்ட வேண்டும், தங்களுக்குள்ளே இரக்கம் காட்டிக்கொள்ள வேண்டும். காரணம், முஸ்லிம்கள் ஓர் உடலை போன்றவர்கள். ஒரு உடலிலே ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டுவிட்டால், பாதிப்பு ஏற்பட்டுவிட்டால் எல்லா உறுப்புகளும் சேர்ந்து அதற்காக போராடி காய்ச்சலாக சளியாக அது வெளிப்படுத்துகிறது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு கட்டிடத்தை போன்றவர். வெறுமை இருக்கிற இடத்தில் அந்த கற்கள் ஓட்டையை அடைத்து கொண்டு சக கட்டிடத்தின் பிற பகுதிகளை எப்படி காப்பாற்றுகிறதோ அது போன்றுதான் ஒரு முஸ்லிம் தங்களுக்குள்ளே இருக்கிற இடைவெளிகளை மறைத்து ஒரு கட்டிடமாக வாழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளின மக்கள் வாழுகிற இந்த மலேசிய திருநாட்டிலே மிகப்பெரிய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் மொழி, இனம், சமயம் கடந்து வேற்றுமையில் ஒற்றுமையாக நாம் வாழ்வதுதான் நமது பலம். அல்லாஹு தாலா கூறுகிறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா, உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்துதான் நாம் படைத்திருக்கிறோம். வஜஅல்நாக்கும் ஷுஉபன் வ கபாயில், உங்களை பல்வேறு நாட்டை கொண்டவர்களாக, இனம் சார்ந்தவர்களாக, மொழி பேசக்கூடியவர்களாக, சமயம் கொண்டவர்களாக நாம் ஆக்கியிருக்கிறோம். ஏன் தெரியுமா? லிதஆரஃபு, அப்போதுதான் உங்களுக்கு இடையிலே அடையாளம் தெரியும், அறிமுகம் தெரியும் என்பதற்காக வேண்டி. யார் பெரியவர் யார் சிறியவர் என்பதற்காக அல்ல, யார் எந்த நாட்டைச் சேர்ந்தவர், எந்த மொழி பேசக்கூடியவர், எந்த நிறத்தைச் சார்ந்தவர், எந்த இனத்தைச் சார்ந்தவர் என்கிற அடையாளத்திற்காக வேண்டித்தான் பல்வேறு மக்கள், பல்வேறு சமயம், பல்வேறு மொழி கொண்ட பல்லின மக்களை நாம் படைத்திருக்கிறோம் என்று திருக்குர்ஆன் தகுந்த காரணத்தை நமக்கு சொல்லித்தருகிறது. அரிசியை சமைத்து உணவாக சாப்பிடுகிற நாம் அந்த அரிசியை விளைவித்த விவசாயிகளின் முகம் தெரியாமல் சாப்பிடுகிறோம். தன் இனம், தன் சமூகம், தன் மொழி பேசுபவர்கள் மட்டும்தான் தான் விளைவிக்கின்ற தானியங்களை சாப்பிட வேண்டும் என்று உலகின் எந்த விவசாயியும் நினைத்து பார்ப்பதில்லை. அதே போன்றுதான் முதலாளி தொழிலாளி, ஆசிரியர் மாணவர், மருத்துவர் நோயாளி, ஆட்சியாளர் குடிமக்கள் என்று யாராக இருந்தாலும் தன் இனம், தன் மொழி, தன் சமயம் என்ற வித்தியாசம் பார்க்காமல் அனைவரும் எந்நாட்டு மக்கள் என்றும், மக்கள் அனைவரும் இறைவனின் அடிமைகள் என்றும் தான் சமூக நல சிந்தனையோடு பாடுபடுவதால் இந்த நாடு செழிப்பாக வளர்ந்தோங்கி நிற்கிறது. இந்த நாட்டின் வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் எல்லா இனத்தின் மக்களும் சமூக ஒற்றுமையோடு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை.

0: கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினா வந்தவுடன் மதினாவை சுற்றியிருக்கிற பல்வேறு அரபு கோத்திரத்தாரோடு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். நட்புறவை வளர்த்து கொண்டார்கள். மதினாவில் இருந்த யூதர்களோடு நட்புறவை பேணி உடன்பாடு செய்து கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உடன்பாட்டு விதிகள் எவ்வாறு அமைந்திருந்தது தெரியுமா? எல்லா தரப்பு மக்களும் இந்த நாட்டு மக்களாகவே கருதப்படுவார்கள். அவரவர் மதத்தை பின்பற்ற அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்கிற திருக்குரான் வசனப்படி யார் மதத்தையும் யாரும் இழிவாக கருதக்கூடாது. யூதர்களும் முஸ்லிம்களும் நட்போடு ஒற்றுமையாக வாழ வேண்டும். அவர்களில் யாரோடும் யாராவது வெளியூர்காரர்கள் போரை துவக்கி வைத்துக் கொண்டால் யூதர்களும் முஸ்லிம்களும் ஓரணியில் நின்று ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும். மதினா எதிரிகளால் தாக்கப்படுமேயானால் யூதர்களும் முஸ்லிம்களும் தோளோடு தோல் சேர்ந்து தற்காப்பு யுத்தம் செய்ய வேண்டும். இந்த உடன்பாட்டில் கையெழுத்திடும் யூதர்களின் உரிமைகளை கண்ணிமிப்பது போல் காத்து நிற்பது, அவர்களை பாதுகாப்பது என்பது முஸ்லிம்களின் தலையாய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான உடன்படிக்கை மூலம்தான் பிளவுபட்ட ஒரு சமூகத்தை ஒரே அணியில் நிற்க வைத்து ஒற்றுமை என்கிற கயிற்றை பற்றி பிடித்து ஒரு சிறந்த சமூகத்தையும் சிறந்த அரசியல் அமைப்பையும் உருவாக்கி காட்டினார்கள். கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா என்கிற இறுதி கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றும் சமயத்தில் 124,000 பேர் கூடியிருக்கிற அந்த அரஃபா மைதானத்தில் இந்த உலக முஸ்லிம்களுக்கும் முழு உலக மக்களுக்கும் பல முக்கியமான உரைகளை நிகழ்த்தினார்கள். அதில் மிக முக்கியமாக அவர்கள் சொன்ன விஷயம், யா யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்கனாக்கும் மின் தக்கரி வ உன்ஸா, அல்லாஹு தாலா ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான் என்கிற திருக்குரான் வசனத்தை ஓதி காண்பித்து விட்டு, எல்லோரும் ஆதமின் மக்கள், அரபி அல்லாதவர், அரபி அல்லாத மொழி பேசுபவனை விட அரபி மொழி பேசுபவன் சிறந்தவன் அல்ல. கருப்பு நிறம் கொண்ட மனிதர்களை விட வெள்ளைத்தோல் கொண்ட மனிதர்கள் சிறந்தவர்கள் அல்ல என்று சூளுரைத்துவிட்டு இனப்பாகுபாட்டையும் மொழி பாகுபாட்டையும் அழித்தொழித்து சமத்துவத்தை நிலைநாட்டி எல்லா தரப்பு மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்கிற சமத்துவத்தை தங்களின் இறுதி பிரச்சாரத்தில் எடுத்துரைத்தவர்கள்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமிக்க அல்லாஹு நல்லடியார்களே, அமீருல் முஃமினீன் இரண்டாம் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சியில் ஜெருசலம் நகரம் கைப்பற்றப்பட்டது. அப்போது மதினாவிலே இருந்து பலஸ்தீனை நோக்கி அரபுலக ஜனாதிபதி அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகை தந்த போது ஜெருசலம் நகரில் உள்ள மத போதகர்கள் ஜனாதிபதியை வரவேற்று உபசரித்து தங்களின் வழிபாடுத்தலத்தில் தொழுகை நடத்த வருமாறு அன்போடு அழைப்பு விடுத்தார்கள். ஆனால் ஜனாதிபதி ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்டிப்போடு மறுத்துவிட்டார்கள். காரணம், இன்று முஸ்லிம்களின் ஆட்சிக்கு உட்பட்டு ஒரு வழிபாட்டுத்தலத்தில் ஜனாதிபதியாக உங்கள் மத வழிபாடுகளை நிறைவேற்றுகிற இடத்தில் நான் வந்து தொழுகை நிறைவேற்றிவிட்டால் அது சர்வதிகார ஆட்சிக்கு முன்மாதிரியாக அமைந்துவிடும் என்று நான் பயப்படுகிறேன். எனக்கு பின்னால் வருகிற ஆட்சியாளர்கள் அதை முன்னுதாரணமாக கொண்டு பிற மத சமய வழிபாட்டு தலத்தின் மீது அதிகார துஷ்பிரயோகம் செய்வதற்கு என்னுடைய நடவடிக்கை காரணமாக அமைந்துவிடுமோ என்று பயப்படுகிறேன் என்று கூறி மறுத்துவிட்டார்கள். ஒரு நாட்டை நிர்வகிக்கின்ற ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் சமய வேறுபாட்டை கடந்து அனைவருக்கும் சம உரிமை என்கிற அடிப்படையில் ஆட்சி நடத்த வேண்டும் என்கிற சமூக ஒற்றுமையையும் சமத்துவத்தையும் நிலைநாட்டிய மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கம். அண்டை வீட்டான் எந்த இனம், என்ன மொழி, என்ன சமயம் என்கிற வித்தியாசம் பார்க்காமல் எந்த சமயம் சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் வறுமையின் கோரப்படியில் பசியோடு இருக்கிற போது தான் மட்டும் வயிறு உடைக்க உண்பவன் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறத்தை போதித்திருக்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தன் நாவாலும் கரங்களாலும் யாருக்கும் எந்த தீங்கும் இழைக்காதவன்தான் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும் என்று கூறி சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் சமாதானத்தையும் சமூக ஒற்றுமையையும் நிலைநாட்டி சிறந்த முன்மாதிரி தலைவராக விளங்கியவர்கள்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அந்த அடிப்படையில் இந்த நாட்டில் சிறந்த பொருளாதாரம் சிறந்த சமூக அமைப்பு ஏற்பட வேண்டுமேயானால் நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்கிற நல்ல சிந்தனையோடு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எல்லா நாட்டு மக்களையும் ஒற்றுமையாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்து இந்த நாட்டை வளப்படுத்தி செழிப்பானதாக ஆக்கித் தருவானாக. வஆக்ரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
1: நேர்களை, இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கி.
3: நீங்கள் இளமை, புதுமை, இனிமை.

0: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு மகா ஆபிஷியல் .com.my.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

ரகசிய கனவுகள் அப்படின்ற பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இதனை தொடர்ந்து சில பாடல்களை கேட்க போறோம். இன்றைக்கு நாங்க சொன்னது போல பாத்தீங்கன்னா, தேடலும் தெளிவும் அங்கத்தில் நிச்சயம் அப்படின்ற தலைப்பில் நாம வந்து பேச போறோம். பரிசம் பேச போறோம். பரிசம் எப்படி போடுறாங்க, பரிசத்துக்கு என்ன பண்றாங்க, பரிசம் என்றால் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி பேச போறோம். அதனால நீங்க தொடர்ந்து இணைந்திருந்து தேடலும் தெளிவும் நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மீன் நல்ல ஃபேம்

நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டிருந்தோம். நாங்க சொன்னது போல செய்திகளுக்கு பிறகு தேடலும் தெளிவும் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உள்ளது. அதனை தொடர்ந்து மலரும் நினைவுகள் அங்கத்தில் தத்து சங்கிலிமுத்து அவர்கள் நம்மோடு பேச போறாங்க. அவருடைய வாழ்க்கை பயணம் இது எல்லாம் பகிர்ந்து கொள்ள போறாரு. நம்முடைய தேசிய தினத்தை முன்னிட்டும் சில வார்த்தைகளை சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போறாங்க. அதனால தொடர்ந்து இணைந்திருந்த அவருடைய நேர்காணலை இரவு மணி 11:00 பிறகு கேட்க மறந்துடாதீங்க. செய்திகளுக்கு பிறகு தேடலும் தெளிவும் அங்கத்தில் உங்களை சந்திக்க நாங்கள் அவளோடு காத்திருக்கோம்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம் இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடாணி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். 1971 பல்கலைக்கழக கல்லூரி சட்டம் ஆக்கூ ரத்து செய்வதன் நோக்கம் பல்கலைக்கழக மாணவர்கள் சுதந்திரமாக பேசுவதற்கும் புத்தாக்கத்திறன் படைப்பாற்றல் ஆகியவற்றை வளர்ப்பதற்கும் வழிவகுக்கும். பல்கலைக்கழக மாணவர்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தவும் சிக்கல்கள் குறித்து வெளிப்படையாக விவாதிக்கவும் துணிச்சலை கொண்டிருக்க ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் டெத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டுக்கான தேசிய நாள் சிறப்புரை வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு புத்ராஜயா மாநாட்டு மையம் PICCயில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக ஒற்றுமை அமைச்சு தெரிவித்துள்ளது. நேரமாற்றம் தற்போதைய சூழலுக்கு ஏற்ப மேற்கொள்ளப்படும் ஒரு நடவடிக்கையாகும். குறிப்பாக பொதுமக்களின் பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் வசதியை உறுதி செய்வதோடு நிகழ்ச்சி சீராக நடைபெறுவதையும் இது உறுதி செய்வதாக அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நேபாள் ரசுவா பகுதியில் நிகழ்ந்த காட்டாற்று வெள்ளத்தை தொடர்ந்து தேடி மீட்கும் நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 469 பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அதேவேளை இதுவரை 1545 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றிரவு மணி 10 வரை 977 பேரை இன்னமும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என செயலாக்க தரப்பு தெரிவித்துள்ளது. சிரியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள நீதிமன்றத்திற்கு வெளியே நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் இருவர் பலியாகினர். ஹசாக்கா பகுதியில் நிகழ்ந்த இச்சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியை பாதுகாப்பு படையினர் தங்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்நிலையில் இச்சம்பவத்தில் பலியானோர் குறித்த விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. விளையாட்டு கார்பந்து. 2026-2027 பருவ மலேசிய லீக்கிற்கு ஹரிமா மலாயாவின் அதிரடி ஆட்டக்காரர் ஜி பவித்ரனை திரங்கானு FC ஒப்பந்தம் செய்ததன் மூலம் தங்கள் உள்ளூர் விளையாட்டாளருக்கான ஒதுக்கீட்டை நிறைவு செய்துள்ளது. தேசிய அணியின் முக்கிய விளையாட்டாளரான அவர் திரங்கானு அணியுடன் ஒரு பருவத்திற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக திரங்கானு கார்பந்து கிளப்பின் இடைக்கால தலைமைச் செயல் அதிகாரி முகமது ஷாரிசான் முகமது ஜைன் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடாணி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இன்றைய காற்றின் மொழி அங்கத்தில் நாம் இனிதே தொடங்கி விட்டோம். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா நிகழ்ச்சியில தேடலும் தெளிவும் அங்கத்தில் பரிசம் அப்படின்ற தலைப்புல பேச போறோம். பரிசம் அப்படின்ற தலைப்பில் நிறைய விஷயங்களுக்கு தெளிவு கொடுக்க மலேசிய சைவ நற்பணி கழக தலைவர் திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் அவர்கள் நம்மோடு இருக்காங்க. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க இன்றைக்கு?
1: வணக்கம் அஸ்வினி, இறைவன் திருவருளால் நலமாக இருக்கிறேன்.
0: சரிங்க ஐயா, இப்ப பொதுவாகவே பாத்தீங்கன்னா நிச்சயம் பரிசம், இதற்கு வந்து வித்தியாச வேறுபாடு அதிகமானோருக்கு தெரியாது. எல்லாரும் ஒரே விஷயம் தானே, ஏன் நிச்சயம் பரிசம் பிரிச்சு பிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. கடந்த வாரம் நிகழ்ச்சியை கேட்காதவர்களும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு முதல்ல அந்த விளக்கத்தோடு நிகழ்ச்சியை தொடங்கலாமா?
1: நல்லதுங்க சுனி. நிறைய பேருக்கு உள்ளபடியே நான் பழகின்ற போது, பலர் இடத்துல பேசுகின்ற போது, இந்த நிச்சயத்திற்கும் பரிசத்துக்கும் வேறுபாடு தெரியாது அவங்களுக்கு.
0: சரி,
1: இந்த நிச்சயம் என்பது என்ன அப்படின்னா, தமிழ்ல நிச்சயம்ங்கிறது வடமொழி சொல், தமிழ்ல உறுதி கூறல் அப்படிங்கிறது. போன வாரத்துல நம்ம பேசியிருக்கிறோம் அதை. உறுதி கூறல்னா என்ன அப்படின்னா, எங்கள் பெண்ணை உங்கள் பையனுக்கு திருமணம் செய்து கொடுக்கின்றோம் என்று வாக்கு கொடுத்தல்.
0: சரி,
1: அதே போன்று எங்கள் பையனை உங்கள் பெண்ணுக்கு திருமணம் செய்து கொடுக்கின்றோம் என்று சொல்லி இரண்டு தரப்பினரும், பெண்ணுடைய பெற்றோர்களும் ஆணுடைய பெற்றோர்களும் தட்டு மாத்தி கொள்ளுவாங்க.
0: சரி,
1: அது பாத்தீங்கன்னா பொண்ணு உங்களுக்கு மாப்பிள்ள எங்களுக்கு, பொண்ணு எங்களுக்கு மாப்பிள்ள எங்களுக்குன்னு சொல்லி தட்டை மாத்தி வாக்கு கொடுத்தல். அந்த தட்டுங்கிறது ஒரு உறுதி பொருளுக்கு அடையாளமா போன வாரத்திலே நம்ம பேசணும். அதுல உலோகத்தால் ஆன நாணயத்தை வைத்து அவர்கள் தட்டை மாற்றிக்கொண்டு வாக்கு கொடுத்தல் அப்படிங்கிறது பொருள். அது கூட நாம போன வாரத்தில் பேசினோம். முறைப்படி பதிவு திருமணம் செய்து விட்டவர்களும் இன்றைக்கு நிச்சயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்கிற போது வியப்பாக இருக்கின்றது. ஒன்று தேவையில்லாத ஒன்றாக கூட இருக்கின்றதுன்னு போன வாரத்தில் நம்ம பேசணும்.
0: சரி,
1: ஆனால் பரிசம் என்பது இப்படியெல்லாம் வாக்கு கொடுத்து விட்ட பிறகு இந்த திருமணம் நடைபெறுவதற்கு ஓரிரு வாரங்களுக்கு முன்பாக என்ன செய்வாங்க, மாப்பிள்ளை வீட்டில இருந்து மாப்பிள்ளைக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர்கள், குறிப்பா பெற்றோர்கள், அடுத்து தாய் மாமன் அத்தை, அடுத்து இன்னும் கூட சில வேலையில
0: பாத்தீங்கன்னா
1: இந்த தோழி பெண் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க வந்து என்ன செய்வாங்க, குறிப்பா மங்கள பெண்கள்னு சொல்றது, மங்கள பெண்கள்னா திருமணம் ஆகிவிட்ட பெண்கள், அவங்க என்ன செய்வாங்க, மூன்று பேரோ அல்லது ஐந்து பேரோ பெண் வீட்டிற்கு போவாங்க.
0: சரி,
1: இப்படி போகும்போது பரிசு பொருட்கள் எடுத்துட்டு போவாங்க. அதுல குறிப்பா தங்க ஆபரணங்கள் அணிகலன்களும் இருக்கும். அதனாலதான் பரிசு அம் என்பதை சேர்த்துதான் பரிசம் என்று சொல்கின்றார்கள்.
0: சரி,
1: அப்போ இப்போ சிலர் பாத்தீங்கன்னா இந்த திருமண உறுதி கூறல் சொல்ற நிச்சயதார்த்தம் அதுக்கே பரிசு எல்லாம் எடுத்துட்டு போயிருவாங்க. பாத்தீங்கன்னா சிலர் வந்து கைப்பை இந்த ஹேண்ட்பேக் சொல்றாங்க பாத்தீங்களா, ஹேண்ட்பேக், அப்புறம் வாசனை திரவியம், சில வேலையில காலணி, கண்ணாடி, சீப்பு, சோப்பு,
0: எல்லாத்தையும்
1: எடுத்துட்டு போயிருவாங்க.
0: சரி,
1: அப்ப உறுதி கூறலுக்கு அதை எடுத்துட்டு போறது இல்ல, உள்ளபடியே வாக்கு தான் கொடுக்க போறோம். வாக்கு கொடுத்துட்ட பிறகு திருமணத்திற்கு முன்பாக நாம அந்த பெண்ணுக்கு வந்து என்னென்னலாம் போடுறோம்னு பேசியிருப்பாங்க. நீங்க அந்த உறுதி கூறல்ல நாங்க சங்கிலி போடுறோம் இல்ல வளையல் போடுறோம் ஏதோ பேசினாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அதை என்ன செய்வாங்க, திருமணத்திற்கு முன்பாக எடுத்துக்கிட்டு போவாங்க. வழக்கமா பாத்தீங்கன்னா ஒரு மூன்று நாட்கள் இந்த காலகட்டத்துல நலுங்கு நடக்கும், நலுங்கு வைத்தல்னு சொல்லி நம்ம பிறகு பேச போறோம். அந்த நலுங்கு காலகட்டத்துல என்ன பண்ணுவாங்க, இப்பெல்லாம் முன்கூட்டியே எடுத்துட்டு போயிடுறாங்க, ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு போறாங்க. எடுத்துக்கிட்டு போய் அந்த பெண்ணு, இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு சேலையெல்லாம் எடுத்திருப்பாங்க, அந்த சேலையை கட்டி பார்த்து அது அழகாக இருக்கின்றதா, அடுத்து நகை வாங்கியிருப்பாங்க அதை போட்டு பார்த்து அழகாக இருக்கின்றதா, அப்புறம் இன்னும் சில அழகுபடுத்தக்கூடிய பொருட்கள்லாம், இப்ப சோப்பு சீப்பு கண்ணாடிலாம் இப்பதான் எடுத்துட்டு போறது.
0: சரி,
1: எடுத்து போனா என்ன, அவங்க வீட்டுக்கு வர வேண்டிய அந்த பெண் அழகாக வர வேண்டும், அடுத்து அதற்கு மேல அது பொருந்தி வருகின்றதா அப்படின்னு, அந்த சேலை ரவிக்கை இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காலகட்டம் வேணும். சில வேளையில அதை எடுத்து கொடுக்கின்ற போது பாத்தீங்கன்னா பொருந்தி வராது, அப்ப சில மாற்றங்கள் செய்ய வேண்டும், இல்ல பெண்ணுக்கு பிடிக்காம இருக்கலாம், இது போன்றவற்றையெல்லாம் சரிபார்த்து கொள்வதற்கு பரிசு பொருட்களை கொண்டு கொடுக்கின்ற அந்த நிகழ்ச்சியை தான் பரிசம் என்று சொல்கின்றார்கள்.
0: சரி,
1: இது திருமணத்திற்கு முன்னால ஒரு வாரம் சொன்னேன். இந்த 3-5 பேர் போகணும்னா மறுபடியும் எப்போதும் வழக்கமா கேக்குறது தான், ஏன் 3 பேர் போகணும், 5 போய் போகணும். இப்ப இதுல கூட என்ன பண்றாங்க அஸ்வினி, நம்ம போன வாரத்துல பேசணும், இந்த நிச்சயதார்த்தத்துக்கு 21 தட்டு தூக்கிட்டு போகணும் அப்படிங்கறது போல, இப்ப இதுவும் என்னவாச்சு, பேக்கேஜ் ஆகி போச்சு. இப்ப இதுலயே இத்தனை தட்டு தூக்கிட்டு போகணுமான்னு கணக்கெல்லாம் இல்ல.
0: சரி,
1: நீங்க எவ்வளவு பொருள் வச்சிருக்கீங்க கொடுக்கணும் பொண்ணுக்குன்னு நினைக்கிறீங்களோ அதற்கேற்ற தட்டு தான் நம்ம கொண்டு போகணும். அது எண்ணிக்கையில் எத்தனை தட்டு கொண்டு போகணும்னு ஒரு சட்டம்லாம் இல்லை, அது அவரவருடைய விருப்பத்தை பொறுத்தது. இப்போ அதையும் கூட எண்ணிக்கை வச்சிருக்காங்க, 21 என்னென்னவோ எண்ணிக்கைலாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்போ அந்த எண்ணிக்கையெல்லாம் இல்லை. மங்கள பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல நம்முடைய பண்பாட்டு உடை அணிந்து கொண்டு பெண் வீட்டிற்கு செல்வார்கள். அங்கு போனோன்னா அவங்கள முறையாக வரவேற்பார்கள். வரவேற்று நலமெல்லாம் விசாரிச்சிட்ட பிறகு அவங்க கொண்டு வந்த அந்த பரிசு பொருட்களை முறையாக ஒப்படைப்பார்கள்.
0: அப்போ இந்த மோதிரம் எல்லாம் மாத்திக்கிறாங்களே பரிசு அப்படின்னு சொல்லும் போது, அதுவும் ஒரு இதுதானா இல்ல காலப்போக்கில் வந்து ஒரு விஷயமா?
1: அதாவது நம்ம போன வாரத்துல பேசணும், மோதிரம் போடுறதுங்கிறது நம்முடைய பண்பாடு கிடையாது. இப்ப நிச்சயதார்த்தத்திலே சில பேர் என்ன செய்யறாங்க, அந்த உறுதி கூறல்ல மோதிரம் போடுறாங்க. இந்த மோதிரம் வாங்கி கொடுக்கறதா அவங்க நிச்சயதார்த்தத்துல வாக்கு கொடுத்திருந்தாங்கன்னா அந்த மோதிரத்தை பரிசு தன்றைக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க, போடுறது இல்ல. பரிசத்துக்கு மாப்பிள்ளை போறது இல்ல, இந்த வீட்டில் இருக்கின்ற பெண்கள் தான் போவாங்க. வழக்கமா துணையாக ஆண்கள் போவாங்க, ஆனால் இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க பெண்களால் நடத்த வேண்டியது. அப்போ அந்த பெண்கள் போய் இந்த பரிசு பொருட்கள்லாம் கொண்டு போனோடனே அவங்க அவங்கள வரவேற்று அவங்களுக்கு அளவலாவி அடுத்து கொண்டு வந்திருக்கின்ற பொருட்கள்லாம் கொடுத்து சரியா இருக்குதா போட்டு பாருங்க அப்படின்னு சொல்கின்ற அந்த நிகழ்ச்சி தான் பரிசம் என்பது. இப்போ இந்த பரிசத்தையே என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு பெரிய நிகழ்ச்சி, அது ஒன்றுமே இல்லை. எப்படி இந்த நிச்சயதார்த்தம் கூட நம்ம இந்த உறுதி குரல் கூட வெறும் வெற்றிலை பாக்கு மாற்றி கொண்டதாக இருந்த ஒரு நிகழ்ச்சி எப்படி பெரிதாக ஒரு திருமணம் போல இப்போ நடந்து கொண்டிருக்கின்றதோ
0: அதே மாதிரி தான்
1: அதே போல பரிசத்தையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் பணம் செலவு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது அவரவருடைய விருப்பம், நம்ம தப்பு சொல்லல.
0: ஏன் இந்த மாற்றம் வந்ததுன்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு சுலபமா இவ்வளவு இயல்பா செய்த இடத்துல ஒரு ஒரு சின்ன செலவுல முடிக்கக்கூடிய விஷயத்தை ஏன் காலப்போக்கில் இவ்வளவு பிரம்மாண்டமாக்கிட்டாங்க, ஆடம்பரப்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறீங்க?
1: எல்லாரும் அவங்கள பெருமைப்படும்படியா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு தெரியுங்க அஸ்வினி, சேலை வாங்கறது கூட தமிழ்நாட்டுல போய் ஒரே ஒரு சேலை, உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் கட்டாத சேலை, ஒரே ஒரு சேலை தான் கடையில், அந்த சேலை செய்கிற கடையில் போய் ஒரே சேலை அப்படின்னு சொன்னால் அந்த சேலை செய்கிறவங்க அது போன்று இன்னொரு சேலை செய்ய மாட்டாங்களா அப்படி சொல்லி வாங்கிட்டு வருகின்ற அப்படி இப்படிலாம். சரி, தப்படி அவங்க சொல்கிறாங்க, வாழ்க்கையில் ஒரு முறை தான் திருமணம் நடக்குது போகுது வருதுன்னு அப்படிலாம் பேசுகிறாங்க. இருந்தாலும் வாழப்போகிற வாழ்க்கைக்கு நம்ம முதன்மை கொடுக்கணுமா, இல்லை இப்படி அது ஒரே ஒரு முறை தான் கட்டுங்க? திருமண சேலை பார்த்தீங்கன்னா அஸ்வினி, ஒன்று திருமணத்தை அன்றைக்கு கட்டுவார்கள், குழந்தை பிறந்தால் முதல் குழந்தை தொட்டில் போடுவாங்க, அதான் வளைகாப்புக்கு போடுவாங்க, குழந்தை பிறந்தால் தொட்டில் போடுவாங்க, இறந்துட்டா மேலே போர்த்தி அனுப்பிடுவாங்க. அப்போ நீங்க உதாரணத்துக்கு ஒரு 15,000 ரிங்கிட்டுக்கு ஒரு சேலை, நான் குறைச்சி
0: சொல்றேன்,
1: 15,000 வெள்ளிக்கு ஒரு சேலை வாங்கிட்டு வைத்துக் கொள்ளுங்களேன், எத்தனை முறை தான் கட்டுவீங்க? அது எங்க தொங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலமாரியில தொங்கும். அது நாள்பட ஆகி போச்சுன்னா என்ன அது இத்து போயிடும் இல்லைங்களா? ஏன்னா நிறைய ஜருகை இருக்கும், நிறைய கம்பி இருக்கும். இப்ப அதுல எவ்வளவு வெள்ளி இருக்கு, என்ன கூட பாத்தீங்கன்னா தங்க ஜருகை எல்லாம் போட்டு இப்ப பண்றவங்கலாம் பண்றாங்க, அதை நம்ம தப்புன்னு சொல்லல. இப்ப 15,000 வெள்ளிக்கு ஒரு 1,000 வெள்ளி சேலையை சிந்தித்தா கூட 15 புடவை வாங்கலாம், மாத்தி மாத்தி கட்டி கொள்ளலாம் அப்படிங்கறதா நம்ம சொல்றோமே ஒழிய ஆடம்பரத்தை எல்லாத்திலயும் காட்ட வேணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இருக்கின்றவர்கள் அதை செய்கின்றார்கள், இல்லாதவர்கள் நாம ஏன் அப்படி நம்ம விரலுக்கு ஏற்ற வீக்கம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதை சிந்தித்து பார்க்கலாம். அப்படி பணம் கூட இருந்தாலும் கூட திருமணத்திற்கு பிறகு அதை அவங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ளலாமே, நல்ல சொத்து ஏதாவது வாங்கலாம், ஏதாவது முதலீடு செய்யலாம் இல்லைங்களா. இப்ப கூட இந்த பரிசத்துல கூட சிலர் பாத்தீங்கன்னா அந்த திருமணத்துக்கு பிறகு பயன்படுத்தாத பொருள்களை வாங்கி கொடுக்கறத காட்டிலும் அது ஒரு சொத்தாக இருக்கக்கூடியதா இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் இல்லைங்களா. இப்ப நீங்க ஒரு ஒரு 10,000 ரிங்கிட்டுக்கு எல்லாம் பயன்படுத்தி வீசக்கூடிய பொருட்களா வாங்கறத காட்டிலும் சரி ஒரு தங்க காசு வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சிங்க ஒரு நினைவா, அது எவ்வளவு பெரிய ஒரு முதலீடு.
0: நிச்சயமா.
1: அது போன இப்ப நம்ம நாட்டுல கூட நம்ம சைட் சாடிக்கு இருக்காரு பாருங்க, அவங்க பாத்தீங்களா அவங்க என்ன பண்ணிருக்காரு, அவரோட நிச்சயத்துக்கு இந்த சாகம்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அது போல செய்யணும் நான் சொல்லல, ஆனால் அது ரட்டிக்கும் பெருகும். இது போன்ற பயனுள்ளவற்றை நாம வாங்கி கொடுத்தால் அது இன்னும் பயனாக இருக்கும் இல்லையா. பரிசு பொருள் பரிசு பொருள் தான், அது இன்னும் பயன்படக்கூடியது பெருகக்கூடியதாக வாங்கி கொடுத்தால் பயனாக இருக்குமே. இல்லைன்னா நம்ம அது அன்றையோட தூக்கி வீசக்கூடிய பொருளா இருந்துச்சுன்னு சொன்னா அது அவ்வளவு பயனா இருக்காது இல்லையா. அதை பத்தி தான் நம்ம பேசுறோம்.
0: சரி, நிச்சயமா ஐயா. அடுத்ததாக தொடக்க பாடலை நம்ம நிகழ்ச்சியில கேட்ட பிறகு இன்னும் இந்த பரிசம் அப்படின்ற தலைப்பையொட்டி நம்ம பேசலாம்
1: அஸ்வினி.

0: இன்றைய நிகழ்ச்சியில் பரிசம் அப்படின்ற தலைப்பையொட்டி நாம பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் அவர்கள் நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. சரிங்க ஐயா, இங்க டிக்டாக் வாயிலாக சில கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் சொன்ன பிறகு நம்ம தொடர்ந்து தலைப்புக்குள்ள போகலாம் அப்படின்னு நினைச்சோம். குழந்தைகளுக்கும் தட்டுகளை வந்து எடுத்து போக சொல்றாங்க, இந்த சீர் தட்டுகள் எல்லாம் எடுத்து போக சொல்றாங்க. இந்த தட்டு தூக்குறதுக்கு வயது வரம்பு எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: கண்டிப்பாக இருக்கின்றதுங்க அஸ்வினி. நாம வந்து மங்கள பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க.
0: சரி,
1: ஏன் மங்கள பெண்களை ஏந்த சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப சீர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய சிறப்பை நீங்க சொல்ல போறீங்க. இப்போ ஒருத்தருடைய சிறப்பை பேசுவதற்கு அவர்களை விட வயதுல குறைவான சின்னவங்க போய் இவங்களுடைய சிறப்பு இதுதான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப அதற்கு பட்டறிவும் இல்லைங்களா, பண்பாடும், அடுத்து அனுபவமும் இப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா. உரிய பெண்கள் என்ன செய்வாங்க, அந்த சீரை தூக்கிட்டு போகும்போது ஒரு மரியாதை. இப்ப கூட நீங்க பாருங்க, இப்ப நம்மள ஒருத்தவங்க பாராட்ட வராங்க, ஒரு சின்ன பிள்ளை பாராட்டினா எப்படி நீங்க எதிர்கொள்வீங்க? அல்லது ஒரு பெரியவங்க பக்குவமும் முதிர்ச்சியும் உடையவர்கள் பாராட்டினா எப்படி நம்ம எதிர்கொள்வோம்?
0: நிச்சயமா அந்த பெரியவங்க சொல்லும் போது இவங்களே சொல்றாங்கன்னா அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு.
1: அப்ப அதனாலதான் நம்ம என்ன சொன்னாங்க, இந்த சின்ன பிள்ளைகளை நம்ம அங்கே விடக்கூடாது. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன இந்த பிள்ளைகள்லாம் அவங்களுக்கு கூட ஒன்றுமே தெரியாத பிள்ளைங்க கையில் இந்த சீர் பொருட்கள்லாம் கொடுத்து அனுப்புறது முறையாகாது.
0: சரி,
1: அதை தவிர்ப்பது நல்லது.
0: நிச்சயமா. சரி, இன்னொரு விஷயமும் கேட்டிருக்காங்க, இந்த பரிசம் நிச்சயம் இந்த இடத்துல எல்லாம் தட்டு தான் நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா அதிகமா, இப்ப நெகிழி அல்லது இதர உலோக தட்டுகளை வந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: நெகிழியை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நம்முடைய பண்பாட்டில், தமிழர் பண்பாட்டில் வெள்ளியையும் தங்க அந்த வெண்கலம்னு சொல்றாங்க, அதை ரெண்டும் தான் பயன்படுத்துவது. வீட்டில் கூட நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளியையும் வெண்கலத்தையும் பயன்படுத்துற நம்ம பார்க்குறோம். அதான் நம்முடைய இயல்பு. ஆனால் இதுக்கு மாற்றாக நம்ம நெகிழி பயன்படுத்துவது ரொம்ப குறைவு. அது நம்முடைய பண்பாட்டில் வருவது கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தாம்பாலத்தட்டு தாம்பாலத்தட்டுன்னு கேள்விப்பட்டீங்களா? அதை தாம்பூலத்தட்டுங்கிறது தான் தாம்பாலத்தட்டுன்னு சொல்கிறது. ஒரு வெற்றிலை பாக்கு வைத்து, வெற்றிலை பாக்கத்தான் தாம்பூலம்னு சொல்வது. அந்த வெற்றிலை பாக்கை வைத்து கொடுப்பதை வழக்கமாக எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு சில்வர் சொல்ற இந்த வெள்ளி தட்டிலேயோ அல்லது வெண்கல தட்டிலேயோ தான் வச்சு கொடுக்கிறது.
0: சரி,
1: நெகிழியில கொடுத்தா தவறு இல்ல, ஆனா பார்ப்பதற்கு நன்றாக இருக்காது.
0: சரி, பதில் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நாங்க நம்புறோம். சரிங்க ஐயா, இப்போ வந்து பரிசம் அப்படின்ற தலைப்புக்குள்ள மறுபடியும் போகிறோம். ஏன் வந்து பரிசம் போடுறாங்க, பரிசம்னா என்ன அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பரிசு எடுத்துட்டு போற ஒரு நிகழ்ச்சி, ஆனா எதற்காக இந்த பரிசத்தை செய்யணும், எதற்காக இப்ப போய் இந்த பொண்ணுக்கு இந்த பரிசு சேலை எல்லாத்தையும் கொடுக்கணும், ஏன் இதை பண்றாங்க?
1: நல்ல ஒரு கேள்விங்க அஸ்வினி, நிறைய பேர் சிந்திக்க வேண்டிய கேள்வி. இந்த சங்க இலக்கியத்தில் இந்த பரிசத்தை பரிசம்னு சொல்லாம தழை விலை கோரல் அப்படின்னு அதுக்கு பேர்.
0: சரி,
1: தழை விலை கோரல் அப்படின்னு சொன்னா, இந்த பெண் இருக்கின்றாலே, இந்த திருமணமாக போகின்ற பெண், அந்த பெண்ணு வந்து இந்த பெற்றோர்கள் வளர்த்துருக்காங்க இல்லைங்களா, சின்ன பிள்ளையிலேருந்து அவளை படிக்க வச்சு அவளுக்கு பண்பு நலன்களை சொல்லி கொடுத்து, சமயத்தை சொல்லி கொடுத்து, ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து, நம்முடைய பண்பாட்டு களஞ்சியமாக குல விளக்காக ஒரு பெண்ணை வளர்த்து எடுத்திருக்கின்றார்களே அந்த அந்த பெண்ணை, அந்த பெண்ணை ஒரு பையன் வந்து அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட போறான்.
0: சரி,
1: அப்போ இந்த இவ்வளவும் செய்த இந்த பெற்றோர்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் நாம என்ன நன்றி கடன் செய்ய போறோம்? அந்த பெண்ணை பொறுத்த வகையில அவளுக்கு ஏன் பரிசு கொடுக்கிறோம்னா, அவள் செய்ய போகின்ற ஈகம் இருக்கின்றதே, ஈகம்னா என்னன்னா அர்ப்பணிப்பு இருக்கின்றதே, எதையெல்லாம் அவள் அர்ப்பணிக்க போகின்றாள், பெற்றோர்களை இழக்க போகின்றாள், இழக்கின்றாள்னா இவ்வளவு நாள் கண்ணே மணியேன்னு கொஞ்சி வளர்த்த பெண்ணை அவங்க என்ன பண்ண போறாங்க, விட்டு கொடுக்க போறாங்க, இன்னொரு ஆடவன் வீட்டுல போய் இருக்க போறாங்க, இன்னொரு குடும்பத்துல அவள் இருக்க போகிறாள். அதனாலதான் பாத்தீங்கன்னா திருமணத்துல ரொம்ப பெண்கள் அழுவாங்க பாத்திருக்கீங்க. அவங்க மட்டும் அழ மாட்டாங்க அஸ்வினி,
0: குடும்பத்துல எல்லாரும் அழுவாங்க,
1: குடும்பத்துல எல்லாரும் அழுவாங்க. குறிப்பா அப்பாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பெண்கள்னா அப்பாக்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு. வடபடான்னு கூட சில வீட்டுல இந்த பெண்களை கூப்பிடுவாங்க. அப்பா வந்து அவ்வளவு அன்பா இருப்பார். குறிப்பா பெண்கள் வழக்கமான ஒன்று, அம்மானா ஆண் பிள்ளைகள் மீது இருப்பாங்க, அப்பானா பெண் பிள்ளைகள் மீது ஆசைக்கு அப்படிங்கறத பெண் பிள்ளை தான். அந்த பிள்ளைய ஒரு அப்பா விட்டு கொடுக்க போறாரு. எப்ப தமிழர் பண்பாட்டுல தாரை வார்த்து கொடுத்தல்ங்கிற தமிழர் பண்பாடு கிடையாது. இப்ப திருமணத்துல தாரை வார்க்கு தமிழர் பண்பாடு கிடையாது. தாரை வார்த்தல்னா கையில தண்ணீர் விட்டு ஒரு சடங்கு செய்வாங்க, எங்க பெண்ணை உங்களுக்கு கொடுத்துறோன்னு. நமக்கு அப்படி இல்லை,
0: நம்ம கை
1: கழுவ மாட்டோம். அது நம்ம பெண் தான், எப்போது இருந்தாலும் நம்ம பெண் தான். ஆனாலும் அந்த பெண்ணை பிரிந்து வாழ போறோம் இல்லைங்களா. பிள்ளைகள் ஒரு இடத்துல போய் தங்கி படிச்சாலும் கூட ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், இந்த வீடியோ கால்ன்றாங்க பாத்தீங்களா, பேசணும், எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு வீட்டுல அப்படி கண்ணே மணியேன்னு பார்த்த அந்த பெண்ணை இப்ப திருமணம் பண்ணி கொடுக்க போறோம். அப்படி கொடுக்க போற அந்த பெண்ணை வளர்த்த பெற்றோர்களுக்கு என்ன விலை கொடுக்க முடியும்? அதுக்கு தான் தழை விலைன்னு பேர் வச்சாங்க. எப்படி விலை கொடுப்பது, என்ன கைமாறு கொடுப்பது, எப்படி நன்றி தெரிவிப்பது? எது கொடுத்தாலும் முடியாது, அதுக்கு ஈடாகாது. நம்ம நினைக்கிறோம் நகை தான் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு இல்லைங்களா, ஒரு பெண்ணுக்கு எது அணிகலன் அப்படின்னா அவளுடைய பண்பு நலன்கள் தான் அணிகலனா. அப்படி ஒரு அழகான பெண்ணை, பண்பு நலன் பொருந்திய பெண்ணை, நம்முடைய பண்பாட்டு கூறுகளை தாங்கி இருக்கின்ற பெண்ணை அடுத்து அந்த வீட்டிலே போய் அந்த வீட்டில் இவற்றை எல்லாம் வாழ வைக்க போகின்ற அந்த பெண்ணை, நம் வீட்டு குலவிளக்கா இருந்த பெண் அடுத்த வீட்டில் குலவிளக்காக எரிய போகின்ற அந்த பெண்ணுக்கு என்னக்கு நம்ம கொடுக்க முடியும், விலை கொடுக்க முடியும்? அதுக்காகத்தான் இந்த பையன் அந்த குடும்பத்தில் சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்களா, பரிசம் கொடுப்பாங்களா. அதற்கு மேல இன்னொன்னு இருக்குங்க அஸ்வினி, என்ன அப்படின்னா, வழக்கமா நம்ம தமிழர் பண்பாட்டுல தாலியை யாரு செய்வாங்க சொல்லுங்க பாப்போம். மாப்பிள்ளை வீடு தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஏன் மாப்பிள்ளை வீடு செஞ்சு கொடுப்பாங்கன்னா, அந்த பெண்ணு திருமணம் எடுத்து பண்ண போறாங்க பாத்தீங்களா, அவளுக்கு காப்புறுதி என்னது?
0: தாலியா?
1: ஆமா, தாலி தான் காப்புறுதி. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அஸ்வினி, நம்ம ஆளுங்க தாலியில கொழா, குண்டு, மாங்காய் பிஞ்சு, காசு, அதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த எலிசபெத் ராணி காசு போட்டிருப்பாங்க முந்தி.
0: சரி,
1: ஏன் நம்பவங்களுடைய பண்பாட்டுல நம்ப தாலியில ஏன் காசு, எலிசபெத் ராணி காசு போட்டிருக்காங்கன்னா, வெள்ளைக்காரர்கள் வந்து ஆட்சி, ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த போது இந்த எலிசபெத் ராணி தலை போட்ட காசு வந்து தங்க காசு, அது வந்து ரொம்ப மதிப்பு காசு, முத்திரை காசுங்கிறது. அப்ப அதெல்லாம் தாலியில இருக்கும், குழா, நாணக்குழா, குண்டு, காசு, மாங்காய் பிஞ்சு. அப்ப ஒரு தாலிங்கிறது பாத்தீங்கன்னா, அதான் எத்தனை பவுன்ல தாலி போட போறீங்கன்னு கேட்பாங்க. 10 பவுன் 15 பவுனுங்கிறது அதான் காப்புறுதி. மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஒன்னு ஆயிப்போச்சுன்னா காப்புறுதி எங்க இருக்கு பாருங்க,
0: கழுத்துல
1: இருக்கு.
0: சரி,
1: அப்ப நம்ம அவங்க எப்படி எல்லாம் சிந்திச்சு அந்த காலத்தில் செய்திருக்காங்க பாருங்க இல்லைங்களா. அப்போ இதைத்தான் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, பரிசுத்துல கொடுப்பாங்க. இதை தலை தழை விலை கோரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பையன் வந்து என்ன செய்யணும், ஒரு நன்றி கடனோட அந்த பெண்ணை எடுத்துக்கொண்டு போகணும். ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, திருமணம் பண்ணிட்டா என்னமோ மாப்பிள்ளைக்கு உடம்பட்டுருணும் அப்படின்னு சொல்லி. நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அஸ்வினி, கழுத்தில் கட்டுற இந்த ஒரு தாலிக்காக அந்த பெண் தன்னுடைய பெற்றோர்களை இழக்கிறாள், தன்னுடன் வாழ்ந்த உடன் பிறப்புகளை இழக்கிறாள்னா இதெல்லாம் விட்டுட்டு வரணும் இல்லைங்களா. எவ்வளவு பெரிய ஒரு அர்ப்பணிப்பு, எவ்வளவு பெரிய ஒரு ஈகத்தை செய்து அந்த பெண் வருகின்றாள், அதை இந்த ஆடவர்கள் மதிக்கணும் இல்லையா. நமக்காக என்னென்னத்தெல்லாம் திறந்துட்டு வந்திருக்கிறா, அடுத்த அப்பாவாக அவன் இருக்க வேணும் இல்லையா, இவ்வளவு நாள் அப்பாவா இருந்தாரு. அதனால தான் சில பெண்கள் பாத்தீங்கன்னா வீட்டுக்கார அப்பான்னு கூப்பிடுவாங்க, பாத்திருக்கீங்களா? அது எப்ப கூப்பிடுவாங்கன்னா, குழந்தை பிறந்த பிறகு பிள்ளைங்க அப்பான்னு கூப்பிடுறனால அப்பான்னு
0: கூப்பிடுவாங்க.
1: சிலர் பாத்தீங்கன்னா அப்பானே கூப்பிடுவாங்க, ஏன்னா அடுத்த அப்பாவாக இருக்க போறது யாருன்னா, எப்படி இந்த பெண் வந்து தாய்க்கு பின் தாரம்ன்றாங்களோ, எப்படின்னா இந்த பையனுக்கு இதனால வரைக்கும் இவங்க அம்மா பாத்துக்கிட்டு இருந்தாங்க, அடுத்த அம்மாவாக போகிறவள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பெண். அது போன்று இவ்வளவு நாள் இந்த அப்பா பார்த்து கொண்டிருந்தாரு, அடுத்த அப்பாவாக இருக்க போகின்றவன் கணவன். பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதும் ஆண்களை சார்ந்துதான் இருப்பாங்க, அதனால அவங்க வந்து இயலாதவர்கள் என்பது கிடையாது, அவருடைய இயல்பு அப்படி. பெண்கள் வேலைக்கெல்லாம் போவாங்க, படிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, இருந்தாலும் ஒரு ஆணுக்குள்ள இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நமக்கு நம்ம ஒரு துணை நம்மளை இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று எண்ணுவது தமிழர்களுடைய பண்பாடு. இது வந்து அடக்கு முறை இல்லை, அவர்களே முன் வந்து. இப்ப நம்ம யாராவது ஒருத்தங்க நம்மள பாத்துக்கிறாங்கன்னா நமக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும்
0: தான்,
1: அவர் பாத்துக்கிறாரு. அதனாலதான் அந்த பெண்கள் வீட்டுல எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டாரு. இவங்க சாப்பிடுவாங்க, இருந்தாலும் வீட்டுக்காரு சாப்பிட்டியான்னு கேட்டா அதை விட ஒரு மகிழ்ச்சி கிடையாது. அவங்களே சமைப்பாங்க, அவங்களே எல்லாம் பண்ணிருப்பாங்க, ஆனா வீட்டுக்காரு கேட்கணும் சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தைகள். அவங்க தான் சாப்பாடுலாம் எடுத்து வைப்பாங்க, இருந்தாலும் கேட்கணும் நீ சாப்பிட்டியா. இன்னும் கூட நம்ம சொல்லலாங்க அஸ்வினி, கணவன் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? பேர் சொல்லுவாங்க புரியாம, ஐயோ அந்த ஆள் சிமெண்ட் குழைக்கிற மாதிரி சாப்பிடுவாருங்க, அந்த ஆள் சாப்பிட்ட மிச்சத்தை எப்படி சாப்பிடுறது, அது கருத்து இல்லையா? ஆமா, சில பேர் சாப்பிடுறத பார்த்தாலே நம்மளால சாப்பிட முடியாது. அப்ப என்ன கருத்துன்னா, கணவன் சாப்பிடுகின்ற போது நீ சாப்பிட்டியான்னு மனைவியை நினைச்சு மனைவி வச்சுக்கிட்டே இருப்பாளாம், நல்லா இருக்குன்னு எல்லாத்தையும் சாப்பிட கூடாதான், உனக்கு இருக்கான்னு கேட்கணுமா கணவன். அப்ப அதான் சமைச்சதுல மிச்சம், மிச்சம் என்னன்னா இவன் சாப்பிட்ட மிச்சம் இல்ல, உனக்கு இருக்குன்றதான்னு கேட்கிறப்போ அந்த மனைவி அடைகின்ற மகிழ்ச்சி இருக்குன்றத. அப்படி இப்படி பல்வேறு கலைகளை, பண்பாட்டு கூறுகளை, சமயத்தை இவற்றை எல்லாம் கற்றுக்கொண்டு ஒரு பெரிய களஞ்சியமாக, தமிழர் பண்பாட்டு களஞ்சியமாக வரப்போகிறாளே இந்த பெண், அவளுக்கு தழை விலை கோருவதற்காகத்தான் பரிசத்துக்கு கொண்டு வந்து பரிசு கொடுக்கறாங்க.
0: சரி
1: பாருங்க, அப்ப எவ்வளவு
0: ஒரு பெரிய விளக்குமே அடங்கி இருக்கு இந்த பரிசம் அப்படின்ற வார்த்தைக்குள்ள.
1: தமிழர்கள் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணும்போது எதையெல்லாம் எதிர்பார்த்து வர்றாங்க அப்படின்னா, ஒரு பெண் திருமணமாகி போகின்ற போது அவளுக்கு என்னெல்லாம் இருக்க வேணும்னு நம்ம சிந்திக்க வேண்டி இருக்கு இல்லைங்களா? பரிசு கொடுக்கறாங்க, அதற்கு தகுதி உடையவளாக இருக்க வேண்டும் இல்லையா? அப்ப அதனாலதான் பெண் பார்க்கும் போதே கேட்டாங்க, நினைவு இருக்குங்களா நம்ம பேசியிருக்கோம், ஆட தெரியுமா,
0: பாட தெரியுமா,
1: சமைக்க தெரியுமா? அப்போ அவள் சமையல் கலையை கொண்டு வர போறாளே, வாழ்நாள் பூரா அவனுக்கு சமைச்சு போட போறாளே, அதுக்கு என்ன பரிசு, என்ன விலை? கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க இந்த பெண்கள் வந்து வீட்டில் தானே இருக்காங்க, இப்போ வேலைக்கு போகாத பெண்கள் எல்லாம் சும்மா நீ வீட்டில் தானே இருக்க, வீட்டில் தானே இருக்கேன்னு. ஆனால் வீட்டு வேலைகளை பார்க்க சொல்லுங்களேன் பார்ப்போம்.
0: ஆமாம்,
1: வேலைக்கும் போயிட்டு வீட்டில் வந்து இந்த குடும்ப பொறுப்புகளையும் ஏற்று இவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பெண் வரப்போகிறாளே, அவளுக்கு என்ன விலை கொடுக்க போகிறோம்? இப்போ கொஞ்சம் பேர் பேசுவாங்க,
0: சரி
1: நம்மளுக்கு நேரம் இருக்கா பேசுறதுக்கு?
0: இப்போ ஒரு பாடலுக்கு போயிட்டு வந்துடும்.
1: சரி பேசுவோம், ஒரு பாடல் போயிட்டு வந்து பேசுவோம்.
0: சரிங்க ஐயா.

0: இன்றைய நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா பரிசம் அப்படின்ற தலைப்பையொட்டி பேசிட்டு இருக்கோம். சரிங்க ஐயா, சற்று முன்னதாக சொன்னது போல பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகளை வந்து டிக்டாக் வாயிலாக கேட்டு இருக்காங்க. அதுல சில கேள்விகளுக்கு நம்ம வந்து பதில் சொல்ல போறோம். பூ பொட்டை இழந்த தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து சடங்கு செய்யலாமா அல்லது இவங்களுக்கு பதிலாக வேறு நபரை நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்குதான்னு கேட்டிருக்காங்க.
1: அவங்களுக்கு பதிலாக வேறு நபரை நிறுத்திருக்கின்றவங்களை போல நன்றி கட்டவங்க உலகத்தில் கிடையாது. அதாவது நான் வளர்க்கிறேன் ஒரு பையனை, ஒரு பெண்ணை வளர்க்கிறேன்.
0: சரி,
1: வளர்த்து வருகின்ற காலத்தில் என்னுடைய துணை இறந்துட்டாங்க. இப்போ நான் மனைவி இறந்துட்டாங்க இல்லை கணவன் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்படி இருக்கிற சூழலில் எம்மா நீ எனக்கு சடங்கு செஞ்சா எனக்கு தீமை வந்துடும்னு ஒரு மகனோ ஒரு மகளோ சொன்னா அதை விட நன்றி கட்டத்தன உலகத்துல கிடையாது. நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, மற்றவங்க யாராவது சொல்றாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, நீங்க சடங்கு செய்யாதீங்க, செய்தால் அதனால தீமை வரும், உங்களை போல நானும் கைம்பெண்ணா ஆயிருவேன்னு ஒரு பெண்ணு நினைக்கின்றாள், ஒரு மகள் நினைக்கின்றாள் சொன்னா இந்த தாயின் உள்ளம் எப்படி பதபதிக்கும் சொல்லுங்க. வளர்த்து வளர்த்த கடா மார்புல பாய்தின்றாங்களா, இதுதான் இல்லைங்களா? கோழி மிதிச்சு குஞ்சு ஆகுங்களா, குஞ்சு சாகுமா அஸ்வினி? அவங்கள இந்த வழக்கமா இந்த மாதிரி சூழல்ல தன்னுடைய கணவன் இல்லையேன்னு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க, இல்ல தன்னுடைய மனைவி இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. அந்த சூழல்ல நீங்க சடங்கு செய்யாதீங்க, மூளையில நில்லுங்க அப்படின்னு சொன்னா அது மூளை இல்லாத வேலை இல்ல.
0: நிச்சயமா
1: அப்படி ஒரு கேள்வியை வரக்கூடாதுங்க அஸ்வினி. ரொம்ப பேரு இந்த வடநாட்டுல இருக்கின்ற பண்பாட்டை கொண்டு வந்து தமிழர் பண்பாட்டுல பூத்துக்கிட்டு இது போல கணவன் இல்லாதவங்க சடங்கு செஞ்சா, மனைவி இல்லாதவங்க சடங்கு செஞ்சா தீமை ஏற்படும் நினைக்கிற இந்த முட்டாள்தனம் இருக்குத, மன்னிக்கணும், ஒரு கடுமையான சொற்களை நான் பயன்படுத்துறேன், இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியதுங்க அஸ்வினி. அப்படி ஒரு கேள்வியே வரக்கூடாது. கொஞ்சம் பேர் புரியாம அவங்க முன்னாடி பாஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்காக பேசுவாங்க. 1000 பேர் வாழ்த்தினாலும் பெற்ற தாயை போல பெற்ற தந்தை போல வருமா?
0: நிச்சயமா அவங்க எவ்வளவு சவாலை கடந்து அந்த பிள்ளைகளை வளர்த்து
1: அவங்கள நீங்க முன்னாடி வாங்க, நீங்க போடுங்க. எனக்கு சில பேர் என்ன கேட்பாங்க, பாத பூஜை செய்யும் போது இது போல அம்மா மட்டும் இருந்தா முடியுமா அப்படின்னு. அவங்களுக்கு தான் செய்யணும், அவங்க தான் வளர்த்தாங்க, அவங்க தான் உன்னை படிக்க வச்சாங்க. இன்னைக்கு கணவன் இல்லைங்கிறதுனால இல்லைன்னு ஆயிருமா?
0: என்ன
1: செய்வாங்க, திருமண செலவுக்கு மாப்பிள்ள வீட்டார் கொடுப்பாங்க.
0: சரி,
1: இப்ப எப்படி அணிகணகம் கொடுத்தோமோ உடை கொடுத்தோமோ அது போல அவங்களே மகிழ்ச்சி பண்ணி தலை விலை கோரல் சொல்லி இவ்வளவு பண்ணிருக்காங்களே, இப்படி இந்த பெண்ணை வளர்த்திருக்காங்களே, இந்தாங்க உங்களுக்கு திருமணத்துக்கு ஒருவேளை பணம் தேவைப்படலாம், இல்ல செலவுக்கு வச்சுக்கொள்ள. நம்ம ஒண்ணு நினைக்கணும் அஸ்வினி, இப்போ பெண்ணை படிக்க வைக்கிறோம், போற வரோம், போன இடத்துல ஒரு பையனை பார்த்து விரும்பிச்சு திருமணம் பண்ணி கொடுத்துட போறோம். இந்த பெண் தான் அந்த வீட்டுல முதலீடு தெரியுங்களா, கடனை உடனே வாங்கி படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பி இன்னைக்கெல்லாம் படிக்க வைக்கிறது பிள்ளைங்களுக்கு 100,000, 200,000, 400,000, 500,000 செலவு பண்ணி இது போய் படித்த பிறகு திருமணம் பண்ணி போச்சுன்னு வச்சுங்க, மூத்த பிள்ளைன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்போ அந்த குடும்பத்தில் அடுத்து இந்த பெற்றோர்கள் பட்ட கடவுடன், அடுத்து இந்த பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அடுத்த பிள்ளைகள், இவங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்கணும் இல்லையா? நம்ம வீட்டில் முதல்ல வேலைக்கு போன ஆள் திருமணம் பண்ணிட்டு நான் போயிட்டு வரேன்னு கையை காட்டி சொல்லிட்டு போச்சுன்னு வச்சுங்க, அடுத்து இந்த குடும்பத்தை தலத்துக்கு. பொதுவாகவே அஸ்வினி, வீட்டில் இருக்கிற பெரிய பிள்ளைக்கு திருமணம் வயது ஆயிடுச்சுன்னா பெற்றோர்களுக்கு ஓரளவு 40 கிட்ட வந்துருவாங்க. இன்னும் ஒரு 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள்ல பணி ஓய்வு பெற்றுவாங்க. மற்றவங்களாம் தேர்த்தணுமே. அப்போ இன்னும் கூட இந்த பெண்கள்லாம் யோசிச்சு பார்க்கலாம், திருமணம் பண்ண போற பையன்கிட்ட சொல்லலாம், நான் திருமணம் ஆன பிறகு எங்க பெற்றோர்களுக்கு நான் அவருக்கு என்னோட சம்பளத்துல ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்கறேன், அதுக்கு தயவு செஞ்சு நீ ஒத்துக்கணும்டான்னு கேட்கணும். என்ன கல்யாணம் கட்டிக்கிறியாடான்னு இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க திருமணத்திலேயே சத்தம் போட்டு ஒலிபெருக்கில கேக்குறாங்க.
0: சரி,
1: ஒரு திருமணத்துல நான் கேட்டு வேந்து போயிட்டேங்க அஸ்வினி, டேய் என்ன நீ திருமணம் கட்டிக்கிறியாடா அப்படின்னு பொண்ணு அங்கிருந்து ஒலிபெருக்கில சொல்லுது, கட்டிக்கிறேன் வா அப்படின்னு இங்க இருந்து ஓடுறான். சரி, இதெல்லாம் கேட்க தெரியுத, திருமணம் ஆன பிறகு என்னை பெற்று வளர்த்து பெரியவர்களாக்கி என் மேல அவ்வளவு பணத்தையும் போட்டு எதிர்காலத்தில் அவர்களுக்கு நான் துணையாக இருப்பேன் என்று எண்ணிக்கொண்டிருந்த என்னை நீ வந்து இப்படி கொத்திக்கிட்டு போறிய, திருமணம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு நான் கொஞ்சம் உதவி செய்யறேன் அப்படின்னு அந்த பெண்ணு கேட்கணும், அந்த பையனும் கொடுக்கணும். அதுதான் நம்முடைய தமிழர் பண்பாடுங்க அஸ்வினி.
0: சரிங்க ஐயா, இன்னும் ஒரு கேள்வி இருக்குது. இப்போ பரிசம் மாலை மாற்றுறது எதனால நடக்குது? இப்போ முதல்ல நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த அணிச்சல் வெட்டுவது, மோதிரம் போடுவது, இதெல்லாம் வந்து வேறு நாட்டிலிருந்து நம்ம வந்து கைப்பற்றி கொண்ட வழக்கங்கள். அப்படி மாலை மாற்றுறதும் வந்தது பரிசத்துல இருக்கணுமா, இல்ல அதுவும் சேர்த்துக்கிட்டாங்களா?
1: அஸ்வினி, முந்திலாம் தாலி கட்டுற வழக்கம் இல்லைங்க அஸ்வினி. சங்க இலக்கியத்துல நீங்க பாத்தீங்கன்னா தாலி கட்டுற வழக்கம் இல்ல, திருமணத்துல மாலை மாற்றி கொள்வது தான். அதனாலதான் கணவனுக்கு மாலை இட்டவன் பேரு. இப்ப மாலை மாத்தினா என்ன ஆகுதுன்னா திருமணம் நடக்குதுன்னு பொருள். அதனாலதான் நம்ம தமிழர் பண்பாட்டுல பாத்தீங்கன்னா நிகழ்ச்சிகள் எது நடந்த பெண்களுக்கு ஆண்கள் மாலை போட மாட்டாங்க, பாத்துருக்கீங்களா? பொன்னாடையெல்லாம் போத்துவாங்க, மாலை வந்து பெண்கள்னா பெண்கள் தான் போடுவாங்க.
0: சரி,
1: அப்ப மாலை போடுவது என்பதுன்னா திருமணம் ஆகின்றதுன்னு பொருள். இப்ப பரிசத்துல திருமணம் நடக்குதா இல்ல பரிசு பொருள் தான் கொடுக்கறீங்களா? அதே போன்று நிச்சயத்திலும் அப்படிதான். ஒரு விதி விலக்கு இருக்கு. என்ன விதி விலக்கு இருக்குன்னா, அவங்க சட்டப்படி சில பேர் பதிவு பண்ணிருப்பாங்க. பதிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க சட்டப்படி கணவன் மனைவி ஆயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிக்கொள்ளலாம், மோதிரம் போட்டுக் கொள்ளலாம், மாலை மாற்றிக் கொள்ளலாம். ஆனால் இன்னும் பதிவு திருமணம் நடக்கவில்லை, நீங்கள் இப்பொழுதுதான் வாக்கு கொடுக்கின்றீர்கள், இப்பொழுதுதான் பரிசு கொடுக்கின்றீர்கள் என்று சொன்னால் அப்பொழுது மாலை மாற்றக்கூடாது.
0: அப்போ என்ன செய்யலாம்?
1: அவங்க கழுத்துல மாலை போட்டுக்கிட்டு இருக்கலாம், அவங்களே போட்டுக்கலாம். தாய்மாமன் போடுவார், நீங்க பாத்தீங்கன்னா தாய்மாமன் போடுவாரு. அதே போல இவங்க தாய்மாமன் மாப்பிள்ளைக்கு போடணும், அவங்க தாய்மாமன் பெண்ணுக்கு போடணும். ஆனால் இவர்கள் மாலை மாற்றி கொள்ளக்கூடாது.
0: சரி,
1: அழகா இருக்குன்னு நீங்க போட்டுக்கலாம், ஆனால் மாலை மாற்று வந்து தமிழர் பண்பாட்டுல பாத்தீங்கன்னா திருமணம் ஆவதற்கான ஒரு அடையாளம் அது. அதே போன்றுதான் மோதிரமும்.
0: சரி,
1: மோதிரத்தை கொண்டு வந்து பரிசத்துல குடுக்கலாம், ஆனால் மோதிரம் போடக்கூடாது. மோதிரம் போடுறதே நம்மளுடைய பண்பாட்டுல இல்ல, ஆனா இன்னைக்கு வழக்கமா ஆயிப்போச்சு.
0: சரி,
1: இதுக்கு மேல அணிச்சல் வெட்டுறது, வெட்டி ஊட்டிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம திருமணம் ஆன பிறகுதான் பால் பழம் ஊட்டுதல் முதல் முறையா ஒரு சடங்கு வச்சிருக்காங்க. இப்ப நீங்க ஊட்டுறீங்கன்னா அது வந்து எப்படி திருமணம் ஆகாத ஒரு பெண்ணுக்கு போய் ஊட்டுறது? இப்ப ஊட்டக்கூடாதுதான், ஆனா எல்லாம் இன்றைக்கு அப்படியே
0: ஆயிப்போச்சு.
1: போய் இளைஞர்கள்ட்ட சொன்னா, இது என்னங்க பூச்சி காட்டுறீங்க, இது என்னங்க கேக் ஊட்டுறது தானே அப்படின்னு. நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, இன்னொருடைய மகளுக்கு கேக் ஊட்டக்கூடாது, தப்பு. திருமணம் ஆன பிறகுதான் அவள் நமக்கு உரியவள் ஆகினால் பிறகு நாம ஊட்டலாம், போலாம், வரலாம், எல்லாம் செய்யலாம்
0: திரைப்படங்கள்ல பார்த்திருக்கோம், நாடகங்கள்ல பார்த்திருக்கோம். உண்மையாவே இந்த வரதட்சணைனா என்ன, எதுக்கு கேக்குறாங்க?
1: பேர்லயே இருக்குங்க அஸ்வினி, வரதட்சணை. வரன் தட்சணை, வரன்னா மாப்பிள, தட்சணைனா காணிக்க குடுக்கறது.
0: சரி,
1: அப்ப மாப்பிள்ள நம்ம பொண்ணை திருமணம் பண்றதுக்கு நம்ம காணிக்க குடுக்கறோமா? நல்லா இருக்குங்களா அஸ்வினி?
0: இல்ல,
1: இவ்வளவு நேரம் என்ன பேசிக்கிட்டோம், நம்ம பையன்தான் பெண்ணுக்கு தழை விலை கோரல்னு குடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். போனா போகுதுன்னு அவன் என்னமோ திருமணம் பண்ணிக்கிற மாதிரி எங்க பொண்ண திருமணம் பண்ணதுக்கு இந்த ராஜா பணம் அப்படின்னு குடுக்கறது வரதட்சணை. இது வந்து வியாபாரம், இதனாலதான் பல கொடுமைகள் நடக்கின்றது. நம்ம தமிழர் பண்பாடு இல்ல, தமிழர்ல சில பிரிவினரை இதை பிடித்து கொண்டு இந்த வரதட்சணை கொடுக்கறது வீட்டு எழுதி கொடு. ஒரு கொடுமை நடந்ததுங்க அஸ்வினி, ஒரு பெண்ணு, ஒரு ஆசிரியை தான் அவங்க, சொன்னா தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டுல அவங்களுக்கு இருந்த ஒரே ரூமா மூரான்னு சொல்றாங்க இல்லைங்களா, மலிவிலை வீடு, அத வரதட்சணையா எழுதி கேட்டான் அவர் கூறுகட்டவன். கொடுத்தாங்க ஒரு ஆசிரியை, அவங்க கண்ணீர் விட்டு அழுதாங்க. எங்களுக்குன்னு எங்க அப்பா அம்மாவுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு வீடு, அதை எழுதி கேக்குறான் அப்படின்னு சொல்லி திருமணமே வேணாம்னு சொல்லி திருமணத்தை நிறுத்திட்டாங்க.
0: சரி,
1: அது எவ்வளவு கூறுகட்டத்தானோ, மனசுல ஈரமே இல்லாத ஒரு தன்மை இல்லையா? அப்போ வரதட்சணைன்னு ஒண்ணு இல்ல நம்ம தமிழர் பண்பாட்டுல. வரதட்சணை, வரனுக்கு தட்சணை கொடுப்பது என்பது ஒன்று இல்லை. மாப்பிள்ளதான் எப்போதும் விலை மதிக்க முடியாத பெண்ணை எனக்கு திருமணம் செய்து கொடுக்கின்றீர்கள் பரிசம் கொடுப்பது. அப்ப மாப்பிள்ளைக்கு நம்ம ஒண்ணும் கொடுக்கறது இல்லையான்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? அதுதான் சீதனம்னு பேரு. திருமணம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்க, சீதனம்னு கொடுப்பாங்க. நம்ம தமிழவங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்களா, சீதனம்னா ஒரு கட்டிலு கேள்விப்பட்டீங்களா, ஒரு அலமாரி செட்டு. எப்போதான் அது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குடம் நிறைய பெண்ணு விட்டு சீதனமா என்ன பண்ணும்னா பலகாரம் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. குறிப்பா அதிரசம் இருக்கும்,
0: சரி,
1: அதிரசம் வடை இதெல்லாம் போட்டு ஒரு ஒரு குடத்திலையும், அடுத்து இது போன்று அந்த அவங்க வாழ்க்கை தொடங்குவதற்கு ஒரு கட்டில் மெத்த ஒரு அலமாரி செட்டுன்னு சொல்லுவாங்க முந்தி, இதெல்லாம் வாங்கி கொடுத்து மேற்கொண்டு அவங்க ஏதாவது அவங்க தகுதிக்கு ஏற்ப மனமகிழ்ந்து கொடுப்பது சீதனம்னு. ஆனா பிற்காலத்துல என்ன ஆயிப்போச்சுன்னா ஒன்னும் கொண்டு வரல, ஒன்னும் கொண்டு வரல, ஒன்னும் கொண்டு வரல அப்படின்னு சொல்லி அவள் அவளை கொண்டு வந்திருக்கின்றாள், வேற என்ன கொண்டு வரணும் இல்லைங்களா? இந்த வரதட்சணையை கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு வரும்போது ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு வரல அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை மதிக்கின்ற பண்பை நம்ம அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, இழந்துட்டாங்க. அந்த பெண்ணே நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய சீருங்க அஸ்வினி. அதை மதிக்க தெரியணும், அதை மதிக்க தெரியாதனால தான் இந்த மாதிரி சிக்கல்லாம் ஏற்பட்டு போச்சு. அப்ப நம்ம அவங்க என்ன பண்ணுவாங்க, சீதனம்னு கொடுத்து விடுவாங்க. அவங்க விருப்பப்பட்டு என்ன பண்ணலாம், ஏதாவது கொடுக்கலாம். சரி, மாப்பிள்ளைக்கு நான் ஒரு வண்டி வாங்கி தரேன், ஒரு பொருள்

0: அனுப்பிட்டாங்க, மாமனார் மாமியாரெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, பரவாயில்ல நம்ம தொல்லை பண்ண வேணாம், நான் தான் நல்ல சம்பளம் போறேன், வேலைக்கு போறேன், நான் உழைக்கிறேன், நான் வாங்குறேன், எதுக்கு அவங்கள வம்பு பண்றேன்னு பேசக்கூடிய நல்ல ஆண் மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதான் ஒரு ஆணுக்கு வீரம் இல்லைங்களா? பெண்ணு உங்க வீட்டுல இருந்து என்ன, அதான் இப்ப கூட கொஞ்சம் பேர் பேசுறாங்க, அவன் படிக்கல வேலைக்கு போகல, நல்ல ஒரு பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டோம்னா எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு நினைக்கிற கூட்டம் இப்ப இருக்குங்களா அஸ்வினி? அப்படி நினைக்கிறவங்க இருந்தாலும் இந்த பெண்ணுங்க கூறுகட்டத்தனமா இருக்க கூடாது இல்ல. நீ தாண்டா வச்சு என்ன காப்பாத்தணும், நான் உன்னை காப்பாத்துறது எப்படின்னு யோசிக்கணும் இல்லையா? எப்படிதான் ஆண்கள் தானே பெண்களை வச்சு காப்பாத்தணும் அஸ்வினி, அதானே நம்முடைய பண்பாடு இல்லைங்களா? அப்படி இதை சிந்திக்க வேண்டும், அப்படி சிந்தித்து கொடுப்பது தான் சீதனம்னு பேர்.
1: சீதனம் வரதர்ச்சனை இதற்கெல்லாம் அர்த்தம் சொல்லியிருந்தீங்க. சரிங்க, இன்றைக்கு வந்து பரிசம் பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த உடன் பரிசம் சிலர் செய்யறாங்கல்ல, இது ஏன் உடன் பரிசமா செய்யறாங்க, அது ஏன் அப்படின்றத சொல்றீங்களா?
0: நல்லா கேட்டிருக்கீங்க அஸ்வினி, ரொம்ப பேர் இது புரியாமலே செஞ்சுட்டு இருக்காங்க.
1: சரி,
0: நான் சொன்ன முதல்ல உங்களுக்கு திருமணத்திற்கு ஓரிரு வாரங்கள் இருக்குன்ற போது தான் பரிசம் போடுவாங்கன்னு. இப்ப வெளியூர்கள்ல இருக்காங்க பாத்தீங்களா, இப்போ என்ன செய்து திருமண உறுதி கூறுதல் வந்து சிலாங்கூர்ல நடக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க, அவர் எங்க இருக்கிறார், பினாங்கில் இருக்கிறாருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப அவங்க என்ன பண்ண முடியாது, இந்த திருமண காலத்துல அங்கிருந்து புறப்பட்டு இந்த பரிசு பொருள்கள் எல்லாம் ஒரு 7-8 மணி நேரம் அங்கிருந்து இப்ப பினாங்கில இருந்து வரணும் அப்படின்னு சொன்னா, இப்ப இருக்கிற வாகன நெரிசலுக்கு போக்குவரத்து எல்லாம் பாத்தீங்கன்னா வர்றதுக்கு ஒரு 4-5 மணி நேரம், திரும்ப போறதுக்கு ஒரு 4-5 மணி நேரம், ஒரு நாள் முடிஞ்சு போயிரும் இல்லையா? அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிலரு இந்த உறுதி கோர்ற நாளை நிச்சயதார்த்த அன்னைக்கு என்ன பண்ணிருவாங்க, அந்த பரிசு பொருள் எல்லாம் கொண்டு வந்துருவாங்க.
1: சரி,
0: கொண்டு வந்து அந்த நிச்சயம் வாக்கு அது அது வழக்கமா எப்படி நடக்கும்னா, ஏற்கனவே பழகிட்டவங்க எல்லாம் ஒப்பு கொண்டுட்டவங்க இல்லைங்களா, ஒரு சடங்குக்காக சும்மா நிச்சயதார்த்தம் பண்றவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பரிசு பொருள் எல்லாம் கொண்டு வந்துருவாங்க. அப்ப திரும்ப இன்னொரு முறை இந்த மாப்பிள்ளை வீட்டு வராம உடனே அந்த அந்த பரிசத்தை நிச்சயத்தோட சேர்த்து உடனே அந்த பரிசு பொருளை கொடுத்து தான் உடன் பரிசம்ங்கிறது.
1: சரி,
0: இப்ப உடன் பரிசம்னா எல்லாம் நினைச்சிட்டாங்கன்னா இப்ப திடீர் பரிசம்னு நினைக்கிறாங்க, அப்படி இல்லை. அப்ப இன்னொரு முறை செலவு பண்ணி கொண்டு நேரம் எடுத்துக்கொண்டு உறவினர்கள்லாம் அழைத்து கொண்டு வருவது சிக்கலா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நிச்சயதார்த்தத்திலேயே அந்த பரிசு பொருட்களை கொடுப்பதை உடன் பரிசம் என்று சொன்னார்கள்.
1: சரி,
0: இப்ப உங்களுக்கு வசதி இருக்கு, நீங்க பக்கத்துல இருக்க சில வேலை பாத்தீங்கன்னா ஒரு தாமானிலேயே திருமணம் பண்ணி கொள்ளுவாங்க, 4 வீடு தள்ளி இருக்கும். இவங்க எதுக்கு உடன் பரிசம் போடணும், இவங்க உடன்பரிசம் போடவே தேவையில்லை, திருமணத்துக்கு முந்தி இருக்கின்ற கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுக்கலாம். அப்படி உடன்பரிசம் போட்டாலும் தப்பு இல்லை, ஆனா கொஞ்சம் பேர் உடன்பரிசம் போடணும், உடன்பரிசம் போடணும், எல்லாரும் உடன்பரிசம் போடுறாங்க அப்படின்னு செய்து
1: கொண்டிருக்காங்க, மற்றவர்கள் செய்யறாங்க அப்படின்ற காரணத்தினால செய்துட்டு இருக்காங்க. சரிங்க ஐயா, நிறைய நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துட்டோம், இன்றைக்கு நேரம் போனதே தெரியல, நிறைய கேள்விகளுக்கு நம்மளால பதில் சொல்லவும் முடியல, இருந்தாலும் நிறைவாக என்ன சொல்ல விரும்புறீங்க ஐயா?
0: நிறைவாக எதை செய்தாலும் அதற்கு பின்னால இருக்கின்ற பொருளை புரிந்து கொண்டு செய்யணுங்க அஸ்வினி.
1: நிச்சயமா,
0: அதாவது நம்ம அவங்க சடங்குகள்லாம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, கருத்தளவில் இருக்கின்ற அந்த கருத்துக்களை செயல்முறைக்கு கொண்டு வந்திருக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, சடங்குகளை கொண்டு வந்து சேர்த்தார்கள். இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, சடங்கு நின்று போச்சு, அதற்கு பின்னால இருக்கின்ற கருத்தாளம் தெரியாம போச்சு. ஏன் இதை செய்யறோம் அப்படி சொன்னா, 5 பேர் போகணும், 3 பேர் போகணும், ஏன் 5 பேர் போகணும்னா
1: தெரியல,
0: அது வந்து தொடரணும், ரெட்டை எண்ணா இருந்தா அதோட நின்று போயிரும், அது தொடர்ச்சி வளரணும். இப்ப கூட மொய் வச்சா பாத்தீங்கன்னா வெறும் 100 ரிங்கிட் வைக்க மாட்டாங்க,
1: சரி
0: 101 வைப்பாங்க, ஏன்னா அது வளரணுமா. அப்போ கொடுத்துணும், அச்சோ என்ன 100 வெள்ளி வச்சுட்டீங்கன்னு, 101 வைக்கணுங்க, 1 வெள்ளி இல்லைங்க, ஏங்க 100 வெள்ளி வச்சானு, ஐயோ வைக்க கூடாதுன்னு, ஏன் வைக்க கூடாது சொல்றம்ல வைக்க கூடாதுன்னு அப்படிதான் சொல்லுவாங்களே ஒழிய,
1: என்ன காரணம் இருக்கு?
0: இப்ப நீங்க 100 வெள்ளி கொடுக்குற ஆளுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், ஆனா தொடர்ந்து 100 வெள்ளி கொடுக்குற ஆளு, அப்ப நீங்க 101 வெள்ளி வைக்கணுமா?
1: இல்ல,
0: நீங்க தொடர்ந்து கொடுக்க போற ஆளு, அப்ப 1 வெள்ளி வச்சுதான் திரும்ப கொடுக்க போறீங்களா, இல்ல தொடர்ந்து கொடுக்க போறீங்களான்றது யார் கையில இருக்கு?
1: நம்ம கையில தான் இருக்கு.
0: அப்ப 100 வெள்ளி கொடுத்தாலும் 101 வெள்ளி கொடுத்தாலும் நாம புரிஞ்சு கொள்ள வேண்டிதான், இது தொடர்ந்து நடைபெற வேண்டும் அப்படின்னு சிந்திக்க வேண்டியதுக்காகத்தான் நம்ம சிந்தித்து ஒவ்வொன்றையும் அதன் பின்னால இருக்கிறத புரிந்து கொண்டு செய்தோம்னா, நம்ம சொல்றாங்களே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு, நாம தமிழன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைவோம் என்பதை

0: இந்த வேலையில சிந்திக்கும்படியாக.
1: நிச்சயமாக ஐயா, இன்றைக்கு நீங்க கொடுத்த விளக்கங்கள் எல்லாமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க டிக்டாக் நேரலையில் பார்த்த அனைவருக்கும் முன் நன்றி. இப்போ நிகழ்ச்சியில இருந்து விடைபெறலாம் ஐயா, அடுத்த வாரம் சந்திக்கலாம்.
0: மீண்டும் எல்லாரையும் சந்திப்போம். எல்லோருக்கும் வணக்கம், விடைபெறுவோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். நேபாள் சீனா எல்லையில் நிகழ்ந்த காட்டாற்று வெள்ளத்தை தொடர்ந்து திபெத்தில் உள்ள மலேசியர்களில் 36 பேர் தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக உறுதி செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்வேளை இன்னமும் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் உள்ள மலேசியர்களை அடையாளம் காணும் முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே நேபாளில் காணாமல் போனதாக நம்பப்படும் தீயணைப்பு மீட்புப் படையின் வான் சிறப்பு படை அதிகாரியின் துணைவியார் தமது கணவரின் நிலையை அறியும் பொருட்டு காத்மாண்டுவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். தமது சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் இப்பயணத்தை அவர் தொடங்கியுள்ளார். கணவரின் நிலை தெரியாமல் வீட்டினுள்ளேயே முடங்கிக் கிடக்க தம்மால் இயலவில்லை என ஹனி ஒஸ்மான் குறிப்பிட்டார். நேபாளத்தில் மலையேற்றத்தில் ஈடுபட்டிருந்தபோது முகமது ஃபக்ருல் முனீர் முகமது ஈசா காணாமல் போனதாக கூறப்படுகிறது. ஈராயிரத்து 26 தேசிய நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு மலேசிய வானிலை ஆய்வு மையம் மெட் மலேசியா சிறப்பு வானிலை முன்னறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் 31 நாள் பல மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் புகை மூட்டமும் நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் லபுவான் கூட்டரசு பிரதேசங்களில் புகை மூட்டம் நிலவும் என மெட் மலேசியா கூறியது. நேபாள் திபெத் எல்லையில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளம் மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக செஞ்சிலுவை சங்கம் IFRC தெரிவித்துள்ளது. இதில் சுமார் 93,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று தொடக்கக்கட்ட மதிப்பீடுகள் கூறுகின்றன. இந்த பேரிடரில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 500 கடந்துள்ள நிலையில் அது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று IFRC அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அங்கு பாலங்களும் சாலைகளும் மிக மோசமாக சேதமுற்றன. கம்போடியா கடந்த ஓராண்டில் மேற்கொள்ளப்பட்ட தீவிர நடவடிக்கையின் மூலம் 700 மேற்பட்ட இணையவழி மோசடி மையங்களை மூடியுள்ளது. மேலும் மூத்த அரசாங்க அதிகாரிகள் உள்ளிட்ட சுமார் 30,000 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இணைய காதல் மோசடி, மறைக்குறியீட்டு, நாணய முதலீட்டு திட்டங்களை செயல்படுத்தும் குற்ற கும்பல்களின் மையமாக கம்போடியா உருவெடுத்துள்ளது. இதன் தொடர்பில் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் கூறினர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அரிச்சோதி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மலரும் நினைவுகளில் இன்றைக்கு யாருடைய பாடல் தொகுப்பை நம்ம கேட்டு ரசிக்க போறோம் அப்படின்னா, சேவை திலகம் டத்து டாக்டர் சங்கிலி முத்து ரத்னம் அவரோடுதான் தொடர்ந்து பேச போறோம். வணக்கம் டத்து.
1: வணக்கம். வணக்கம் கிஷன். வணக்கம்.
0: உங்களோட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய பாடல் தொகுப்பு தான் இன்றைக்கு நம்முடைய நேயர்கள் கேட்டு ரசிக்க போறாங்க. நல்ல நல்ல பாடல்களா தேர்ந்தெடுத்து கொடுத்ததுக்கு நன்றி. முதல்ல
1: மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. என்னுடைய பாடல்களும் தேர்வாகி இருப்பதை காணும் பொழுது எனக்கும் பெரிய மகிழ்ச்சி. இந்த சுதந்திர நாள்ல இது போன்ற பாடல்களை தேர்வுக்கு கொண்டு சென்றதற்கு எனது நன்றியை முதலிலே
0: நிச்சயமாக. ரத்தோ, உங்களுடைய சமூக பணி, மனிதநேயம், தொழில் அனுபவம், மக்கள் திலகம் எம்ஜிஆர் மீதான ஈடுபாடு, தமிழ் பணி, தேசிய ஒற்றுமை, இது எல்லாமே இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சி சேர்த்தே பேச போகுது.
1: மகிழ்ச்சி.
0: முதல்ல பஹாங் மாநிலம் கோலாலிபீஸ்லதான் நீங்க பென்தா தோட்டத்துலதான் உங்களுடைய வாழ்க்கை பயணமே தொடங்கி இருக்கு இல்லையா? பல துறைகள்ல நீங்க வந்து தடம் பதிச்சிருக்கீங்க. அந்த தோட்ட வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாடம் அப்படின்னா என்ன டத்தோ?
1: அது வந்து வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு கிடைக்க முடியாத ஒரு இனிமையான அத்தியாயங்கள் அது தோட்டப்புற வாழ்க்கை. இன்றைக்கும் மனதுல எப்பொழுதுமே நிழலாடி கொண்டிருக்கிற ஒரு இனிமையான கனவு வாழ்க்கையாவே இருக்கு. இருந்த போதும் நான் பிறந்து வளர்ந்த அந்த தோட்டத்து மண்ணின் வாசம் இன்றும் என்னோட பயணித்துக் கொண்டிருக்கின்றது. நான் அந்த காலத்தில் கடந்து வந்த காலத்தில் அந்த ஆற்றங்கரை, அந்த மரம், பால் மரம், அந்த தோட்டப்புறத்திலே இருக்கும் அந்த அம்மன் கோயில், இதெல்லாமே என்னுடைய வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையிலோட நினைவுகளை அப்படியே சுமந்து கொண்டு வருது. அந்த மாதிரி அந்த வாழ்க்கையில அங்க இருந்த நட்புகள், மக்களோட மக்களாக ஒவ்வொரு வீட்டிலையும் போயிட்டு சுதந்திரமா ஒரு பானையை திறந்து சாப்பிடுற அளவுக்கு நான் அந்த மக்களோட வாழ்ந்தவன். அந்த சின்ன பிள்ளையில ஒரு செல்ல பிள்ளையா அந்த தோட்டத்துல இருந்து வளர்ந்து வந்தவன். அங்குள்ள அந்த தமிழ் பள்ளி, அந்த தமிழ் ஆசிரியர்கள், இன்றும் அந்த தமிழ் ஆசிரியர்கள் என்னோட தொடர்புல இருக்கிறாங்க. இது 50-60 காலம் ஆண்டா போனோம், இன்னும் என்னோட அவர்கள் தொடர்புல இருக்காங்க. அவங்களோட ஆசீர்வாதம் இன்றைக்கு என்னோட இருந்துகிட்டே இருக்கு. அந்த வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தருணம் என்பா அது அந்த தோட்டப்புற வாழ்க்கை தான் கிஷன்.
0: டத்தோ, நீங்க பேசும்போது எங்களுக்கு எவ்வளவு ஏக்கமா இருக்கு தெரியுமா? வெளியில அங்க கேக்குறவங்களுக்கு பல பேருக்கு வந்து ஒரு சின்ன பொறாம இருக்கும். நம்மளாம் நம்முடைய ஆசிரியர்கிட்ட மறுபடியும் பேசுற வாய்ப்பே இல்லையே, எங்க படிச்ச இடத்துக்கே நம்ம போலையே அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் யோசிப்பாங்க. ஆனா நீங்க இன்றளவும் மறக்காம அந்த தோட்டத்துக்கு போறது, பிறகு தமிழ் பள்ளி நினைவுகள், ஆசிரியர்களோடு இன்றளவும் நீங்க வாட்ஸ்அப்ல வந்துட்டு நீங்க தொடர்புலதான் இருக்கீங்க, அதெல்லாம் கேட்கும் போது உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு. நிச்சயமா உங்களை நினைச்சு உங்களுடைய ஆசிரியர்களும் அந்த தமிழ் பள்ளியும் ரொம்ப பெருமைப்படணும்.
1: அதேதான் சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம்ன்ற மாதிரி. நான் எப்பொழுதும் நான் ஆசிரியர் தினத்துக்கு கூட மறக்காம என்னுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர், அவரோட துணைவியார், அவங்களே படிச்சு கொடுத்த வாத்தியாருங்க. அப்புறம் இன்னொரு பாலாசார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் சமீப காலத்துல காலம் ஆயிட்டார். இருந்தாலும் இவங்களெல்லாம் நான் மறக்காம அழைச்சி பேசும்போது அவங்கள்ட்ட வந்து கிடைக்கிற அந்த ஆசீர்வாதமே என்ன இன்னும் மேலோக்கி செல்றதுக்கு ஒரு உற்சாகமா அமையற தருணமாக தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க இன்னைக்கும் என்ன போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நான் படிச்சு கொடுத்த மாணவனா இன்று இப்படி இந்த நிலைமையில இருந்தும் எங்கள்கிட்ட ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு இதே கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை கேட்கும் போதே மனசுல ஒரு ஆத்ம திருப்தி.
0: பல இளைஞர்களுக்கு நீங்க முன்னோடியாவும் இருக்கீங்க. இப்ப தொடர்ந்து உங்களுடைய பாடல் தான் நம்ம கேட்டு ரசிக்க போறோம். என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பட்டியல?
1: எனக்கு பல பாடல்கள் இருந்தப்போ மிக மிக பிடிச்ச பாடல் வந்து, ஒவ்வொரு நாளும் காலையில எனக்குள்ளே நான் செலுத்திக் கொள்ளும் ஒரு உற்சாக ஊக்கம் இருந்தா போல இந்த பாடல் தான் பாடிக்கொண்டே போவேன். பணிக்கு போகும்போது பாடிக்கொண்டே போவேன். வாழ்க்கையில எத்தனை சவால்கள் வந்தாலும் தன்னம்பிக்கை இழக்காம நமக்கு கிடைச்ச இந்த அரிய வாழ்க்கையை எப்படி ரசித்து மகிழ்ந்து அர்த்தமுள்ளதாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை இந்த பாடலின் வரிகள் எனக்கு எப்போதும் விதைத்துக் கொண்டே இருக்கின்றன. இயற்கையின் பேரழகு, அதை படைத்த அந்த இறை சக்தி, இவற்றுக்கெல்லாம் மேலாக என ஈந்த என் தாயின் ஆசீர்வாதம், இவை அனைத்தும் என்றும் என்னோட பயணிக்கின்றன என்பதை உணர்த்தும் ஒரு அற்புதமான பாடல். உலகம் பிறந்தது எனக்காக என்ற பாடல் தான் என்னுடைய முதல் தேர்வான பாடலாக இங்கே விளைகின்றேன்.

0: எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும்.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: மலரும் நினைவுகளில் இன்றைக்கு சேவை திலகம் டத்து டாக்டர் சங்கிலி முத்து ரத்னம் தேர்வு பண்ணி கொடுத்திருந்த பாடல்களை தான் நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோங்க. அவரோட தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். டத்து, நீங்க பாத்தீங்கன்னா மலேசியாவில் சமூக பணி, மனிதநேயம், தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் சமுதாய மேம்பாட்டிற்காக உங்களுடைய வாழ்நாளை வந்து நீங்க அர்ப்பணிச்சிருக்கீங்க. சமுதாய மேம்பாட்டிற்காக உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்த நாங்க இங்க சொல்லணும் அப்படின்னாக்கா, சமூக நலனே உங்களுடைய உயர்ந்த லட்சியமாக நீங்க கொண்டிருக்கீங்க அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. என்ன அப்படின்னா, 70 முறைகளுக்கு மேல் ரத்த தானம் செய்து பல உயிர்களை வந்து நீங்க காப்பாற்றி இருக்கீங்க. ரத்த தானம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தனிப்பட்ட செயலாக இல்லாம சமூக பொறுப்பாக நீங்க பார்க்க காரணமாக இருந்த தருணம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? 70 முறைகளுக்கு மேல் பண்ணிருக்கீங்க இல்லையா?
1: காரணம் என்னன்னா, புரட்சி தலைவர்னே சொல்லலாம். ஏன்னா அவர் அடிக்கடி அவர் சொல்ற வாசகம், என் ரத்தத்தின் ரத்தங்களே அப்படின்னு, அவரோட உயிருக்காக பல பேர் தன்னுடைய உதிரத்தை கொடுத்து அவரோட உயிரை காப்பாத்தினாங்கன்ற அந்த உணர்வு என்னுள்ள மேல ரொம்ப பதிஞ்சிருந்தது. அதோட நம்மால நம்ம பிறப்படுத்ததற்கு ஒரு பயனாக நம்மால மக்களுக்கு என்ன செய்ய முடியும், எல்லாராலையும் பணமோ பொருளோ கொடுத்து உதவத்துக்கு முடியாவிட்டாலும் என்னுடைய உதிரத்தையே நான் கொடுத்து மக்களுக்கோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற அந்த உணர்வு எனக்குள்ள எப்படி ஊற்றெடுத்ததுன்றது எனக்கே தெரியல. இருந்த போதும் அந்த புரட்சி தலைவருடைய அந்த மனிதநேய செயல்களே என்னை உந்துதலுக்கு ஒரு உதாரணமாக நான் எடுத்துக்கிட்டு அதையே பயணித்துக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கும் அந்த ரத்ததான ஒவ்வொரு 3 மாதமும் தவறாம கொடுத்துட்டு வரேன். அதற்கு இறைவன் எனக்கு வந்த அந்த இதை கொடுத்திருக்கிறாரு, நான் இறைவனுக்கு நன்றி சொல்றேன்.
0: நிச்சயமாக ஒரு ரத்த தானம் செய்யும் போது 3 உயிர்களை காப்பாற்றலாம் இல்லையா?
1: ஆமா.
0: அப்போ நீங்க எத்தனை உயிர்களை காப்பாத்திருக்கீங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம். இப்பதான் வந்து உலக மனிதநேய தினத்தை வந்து நம்ம அனுசரிச்சிருந்தோம். அது நினைக்கிற உங்களுக்கு ரொம்ப பொருத்தமான நாள் அப்படின்றத நாங்க பெருமையாவே சொல்லலாம்னு நினைக்கிறேன். சரி, இப்போ உங்களுடைய சின்ன வயசு பருவத்துக்கு நம்ம போக போறோம். தோட்டப்புறத்துல திரைக்கட்டி படம் பார்த்த அனுபவங்கள்லாம் நிச்சயமா உங்களுக்கு இருந்திருக்கும். MGR திரைப்படங்கள், அதற்கு பின்னால் அவருடைய மனிதநேய கொள்கைகளின் மீது உங்களுக்கு ஆழமான ஈடுபாடு அது ஏற்படுத்திருக்கும் நாங்க நினைக்கிறோம். அப்படியா?
1: நிச்சயமாக, நிச்சயமாக. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அந்த சிறு பிராயத்துல அந்த தோட்டப்புற வாழ்க்கையில வந்து எங்களுக்கு வேற எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் சொல்றக்கூடிய எதுவுமே இல்லை. பள்ளி முடிஞ்சவொடனே மாலையில நண்பர்களோடு சேர்ந்து இந்த பந்து விளையாடு, சில நேரங்கள்ல பெட்ரோல்கள் தெரியாம ஆத்தங்கரையில போய் ஆத்துல குளிக்கிறது, இது போன்ற செயல்பாடுக்கு மத்தியில மாதத்துல ஒரு 2 அந்த சம்பள நாட்கள்ல வந்து அங்க திரை கட்டி படம் காட்டுற பட வண்டி வரும். அந்த பட வண்டி வரும் போதே அது ஒரு அந்த நாள்ல ஒரு உற்சாகம். பள்ளியிலேயே அங்க இருந்து பள்ளிட்டு முடிஞ்சு வர்றதுக்கு முன்னாடி அங்கேயே உட்காந்து இந்த வீட்டு படங்கள்லாம் முடிச்சிடுவோம். இன்னைக்கு படம் இருக்கு அப்படின்ற அதெல்லாம் முடிச்சுட்டு வெள்ளனையா வந்து குளிச்சுட்டு போய் வெள்ளனையா பாய போட்டுருவோம். அந்த திரை கட்டுறதுக்கு முன்னே எங்க பாய போட்டு அந்த இடத்தை நாங்க உறுதிப்படுத்திடுவோம். அந்த மாதிரி காலகட்டத்தில் அங்க வரும்போது அந்த படங்கள்ல அடிக்கடி அங்க வந்து புரட்சி தலைவரோட படங்கள் தான் அதிகமாக காணப்படும். மற்றபடி நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர் படங்கள்லாம் ஓடுனாலும் அந்த புரட்சி தலைவரோட படம்னாலே எங்க உதிரத்துல அப்படியே அந்த நரம்புகள் அந்த ரத்தம் பாய்ச்சிற அளவுக்கு அந்த ஒரு உணர்வு வரும். அப்ப அந்த படத்துல வரும்போது அவர் வந்து இந்த மக்களை காக்குறதுக்கான அந்த அநீதியை போராடுறதுக்காக முதல்ல அவரோட கை மட்டும் தான் வரும், அவங்க கையை மட்டும் தான் காட்டுவாங்க. அப்புறம் தான் அப்படியே அவரோட கையில இருக்கிற சாட்டையை காட்டுவாங்க, அப்புறம் தான் பிறகு அவர் முகத்தை காட்டுவாங்க. இதுவே மனதில் அப்படியே ஊறி போயிடுச்சு. மக்களுக்கு எதையாவது செய்யணும், எதையாவது செய்யணும், நியாயத்தை போதிக்கணும், தர்மத்தை வளர்க்கணும், அநீதியை எதிர்த்து கேட்கணும் அப்படின்ற அந்த இது வந்து அப்படியே பதிய ஆரம்பிச்சிருச்சு மனதுல. அப்படிதான் என்னுடைய உணர்வுகள் வந்து. அதனால அந்த பிராயத்துல இருந்தே மக்களுக்கு ஏதாவது செய்யணும், நமது சமூகத்துக்காக நம்ம ஏதாவது செய்யணும், நம்மள அர்ப்பணிக்கணும்ன்ற அந்த உணர்வு அந்த வழியில தான் எனக்கு வந்துச்சு.
0: ஒரு நடிகரை நம்ம வந்து படத்துல பார்க்கிறோம், ரசிக்கிறோம், ரசிகர் அப்படின்னு சொல்லிக்கிறோம், அதெல்லாம் சரிதான். ஆனா நீங்க MGR அவர்களை எந்த அளவுக்கு நுணுக்கமா கவனிச்சிருக்கீங்க அப்படின்றது ஒரு ரசிகரா, தீவிர ரசிகரா எப்படி கவனிச்சிருக்கீங்கன்றது நீங்க பேசும்போதே தெரியுது. அவருடைய கைகள் முதற்கொண்டு எது முதல்ல காட்சிப்படுத்தப்படும் அப்படின்றது சொல்லியிருந்தீங்க. உங்கள்ட்ட பேசும்போது சுவாரஸ்யமும் ரொம்ப அதிகமாவே தான் இருக்கு டத்து. இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேட்கலாம், அதற்கு பிறகு தொடர்ந்து நம்ம பேசலாம்.
1: சுதந்திர மாதமா இருக்கிறதுனால அதுக்கு மேற்பட்டு ஒரு மனிதன் எந்த காரியத்தை எடுக்கும் போதையும் மனதுல தைரியம் வேணும், தன்னம்பிக்கை வேணும்ன்றத வெளிப்படுத்தும் ஒரு உற்சாகமான, ஒரு உணர்வு பூர்வமான எழுச்சி நிறைந்த ஒரு பாடலாக, அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்ற பாடல் என்னுடைய 2 தேர்வாக இருக்கின்றது. இந்த பாடல் புரட்சி தலைவருக்கே மிகவும் பிடித்தமான ஒரு பாடல்களில் ஒன்று. அவருக்கு 2 பாடல் ரொம்ப பிடித்த பாடல். எப்பொழுதெல்லாம் அவருக்கு சோர்வு ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த பாடலை அவர் போட்டு போட்டு கேட்பார் என்ற தெரிய வந்தது நெருக்கமானவர்கள் மூலியமாக. சோ அந்த பாடலை என்னுடைய 2 பாடலாக நான் தேர்வு செய்யறேன். இது மக்களுக்காகவும், யாராவது சோர்வாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பாடல் எப்படியும் ஒரு எழுச்சி பாடலாக அமையும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை.

0: தத்துவ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது நீங்க பேசும்போது எங்களால தெரிஞ்சுக்க முடியுது. திரையில் நீங்கள் பார்த்த எம்ஜிஆருக்கும் வாழ்க்கையில நீங்கள் பின்பற்றும் எம்ஜிஆரின் கொள்கைகளுக்கும் இடையே நீங்கள் உணரும் மிகப்பெரிய ஒற்றுமை என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க தத்து?
1: உண்மையிலே வாழ்க்கையில நான் அவரை பின்பற்றும் போதுதான் பல உணர்வுகளை என் மனதுக்குள்ள நான் உணர ஆரம்பிச்சேன். சினிமாவில எப்படி அவர் வாழ்ந்தாரோ அதே வாழ்க்கையில தத்துவமாக அவர் கொண்ட அந்த ஒரு குணாதிசயங்கள் தான் என்ன வந்து இன்னைக்கு அவருடைய பாதையில ஒரு நிழலாக அவருடைய நிழலாக பின்பற்றி போறக்கூடிய ஒரு அளவுக்கு என்னை செழுமைப்படுத்தி இருக்கின்றது. அது அதை ஒட்டி நான் சின்ன வயசுல என்னுடைய நினைவுகளை இப்ப பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். ஆரம்ப காலங்களில் சின்ன பிள்ளை இந்த திரைக்கட்டி படம் பார்த்து வந்த பிறகு தோட்டப்புறத்துல எல்லாம் வந்து அந்த காலத்துல பெற்றோர்கள் எல்லாம் வந்து மரம் வெட்ட போவாங்க. வேலைக்கு போகும் போத இந்த பிள்ளைங்க எல்லாத்தையும் ஆய கொட்டகை, அது பல பேருக்கு இந்த தோட்டப்புறத்துல வாழ்ந்தவங்களுக்கு தெரியும், கொட்டகையில எல்லாத்தையும் ஒன்னு பிள்ளைங்களை விட்டுட்டு அவங்க வேலைக்கு பணிக்கு போயிருவாங்க. அங்க வந்து ரெண்டு பாட்டிங்க வந்து அந்த பிள்ளைங்களை பாதுகாத்து பராமரிப்பாங்க. அதுல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு வள்ளி பாட்டி. வள்ளி பாட்டி இன்ன வரைக்கும் மறக்க முடியாது. அவங்க எல்லாம் அங்க வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த சின்ன கை குழந்தைங்க எல்லாம் பால் ஊட்டிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல நாங்க கொஞ்சம் வயசுல ஒரு 8 வயசு 9 வயசு அந்த தருணம் இருக்கும். சில நேரத்துக்கு 8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நேரத்துல அப்ப என்ன நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பக்கத்திலே ஒரு சின்ன புல்வெளி இருக்கும். அதுல என்ன செய்வோம்னா அதுக்கு முன்னே அந்த போய் காட்டுல போய் இந்த குருவி குச்சின்னு வாங்க, அந்த குருவி குச்சியை கொண்டு வந்து நேரான குருவி குச்சியை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து அழகா சீவிட்டு அந்த பிடி மட்டும் அந்த தோலை உரிக்காம அம்மாவோட தெரியாம அது அம்மாவோட அந்த அப்ப வந்து இந்த மில்லோட்டின்னு ஓவல்டீன் இருக்கும், ஓவல்டீனோட மூடிய திருடி அதை நடுவுல ஓட்ட போட்டு அந்த கத்தி பக்கத்துல அந்த இதை சொல்லி வச்சு அதை இடுப்புல இடுப்பு கயிறை போட்டு கட்டி கட்டு அம்மா காலையில கொட்டகைக்கு அனுப்பும் போது கைலிய ஒண்ணு கொடுத்து அனுப்புவாங்க. அந்த கைலிய தோல் கழுத்துல கட்டிக்கிட்டு குதிரையில ஓடுற மாதிரி அச்சம் என்பது மடமை இடம் அஞ்சாமை திராவிடர் உடமை என்ன அந்த அந்த இடத்தையே அப்படியே சுத்தி வந்துகிட்டு இருப்போம். அப்ப எல்லாரும் அப்படியே குதிரையில இருந்து இறங்கி வர மாதிரி இறங்கி வந்து ரெண்டு பேரும் வால் சண்டை போடுற மாதிரி அந்த வாளை உருவி சண்டை போடுற காட்சிகள் எல்லாம் இப்ப என் கண் முன்னே நிக்கிறத பார்க்கும் போது ரொம்ப அந்த ஆத்மாத்தமான அந்த உணர்வை இப்ப நான் பகிர்ந்துகின்றதுல ரொம்ப பேருக்கு அதை நினைவு கூறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமா இருக்கும்னு நான் நம்புறேன். அது மாதிரி அவருடைய கால ஓட்டத்துல அவருடைய உள்வாங்கலை நான் பார்க்கும் போது நிறைய புத்தகங்கள் அவரோட புத்தகங்கள்ல படிக்க படிக்க படிக்க ஒரு மனிதன் இப்படியும் வாழ முடியுமா என்பது அவரு அவருடைய வாழ்க்கையில தத்துவங்களை கொண்டு வந்து மனிதருக்கு கொடுத்ததை பார்க்கும் போது இன்னும் அவர் மேல ஒரு காதல் ஒரு பக்தி ஒரு சுவாசின்ற அளவுக்கு போற அளவுக்கு என்னுடைய பயணங்கள் போயிட்டு இருக்கு. இன்று வரைக்கும் அந்த கொள்கையை பிடிமானமா பிடித்து இன்னைக்கு அந்த கொள்கை கட்டுப்பாட்டுல போயிட்டு இருக்கு. இறைவன் மாண்புகளை ஒன்று மது அப்புறம் அந்த புகைப்பிடிப்பது இது வந்து இந்த வரைக்கும் முடிஞ்ச வரை கட்டுப்பாடோட கடைபிடிச்சிட்டு வரேன். நாங்க ஒரு இயக்கம் வச்சிருக்கோம் டாக்டர் எம்ஜிஆர் கொள்கை இயக்கம்னு. அந்த இயக்கத்துல உறுப்பினரா சேர்றவங்களுக்கு கூட இந்த பழக்கம் விளக்கம் இருப்பவர்கள் அந்த இயக்கத்துல சேர முடிய வாய்ப்பு இல்லை. அது மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இயக்கத்தை வச்சு வழி நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த இயக்கத்தின் மூலமா பல சமுதாய பணிகளையும் மனிதநேய பணிகளையும் இன்று வரை தொடர்ந்துகிட்டு இருக்கிறோம்.
0: சரி டாக்டர், நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சிட்டு இருக்கீங்க, அதை தொடர்ந்து செய்யுங்க. இப்போ நம்ம நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: மூன்றாவது பாடலாக ஏன்னா புரட்சி தலைவர்னா அது வந்து வீரம் காதல் தாய்மை பாசம் இதெல்லாம் கலவையா வந்தவர் தான் புரட்சி தலைவர். அது போல அவரோட காதல் பாடல்னா என்னைக்குமே எங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு அழகான துள்ளல்கள். அப்படி அந்த வரிசையில அவரோட பாடல்ல தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் என்ற இந்த படகோட்டி பாடல் உண்மையிலேயே என்னை கவர்ந்த பாடல்களில் ஒன்று. அதுல அவருடைய அந்த ஓடி வந்து அந்த மூச்சு வாங்க அந்த பாடலுக்கு ஆரம்பிக்கும் போது அந்த உணர்வு இருக்கு. அந்த காலத்துல நாங்கெல்லாம் அதெல்லாம் அப்படியே உள்ள வாங்கி அப்படியே அந்த கற்பனை கலவுல நாங்க எம்ஜிஆராவும் சரோஜாவிய கற்பனை பண்ணி பாடல்ல பவனி வந்த நினைவுகள் அந்த அந்த பாட்டுல வரும்போதெல்லாம் எங்களுக்கு திரும்ப திரும்ப அது புரட்டி போடும் அத்தியாயமாக இன்னொரு இருந்து கொண்டே இருக்கின்றது.

0: மலரும் நினைவுகள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க ரசிச்சு கேட்டுட்டு இருக்கிற பாடல்கள் எல்லாமே இன்றைக்கு யார் நமக்காக அழகா தொகுத்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சேவை திலகம் டத்து டாக்டர் சங்கிலி முத்துரத்னம் அவர்கள் தான் எடுத்து கொடுத்த பாட்டு. தொடர்ந்து அவர்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோங்க. தமிழ் மொழி, தமிழர் பண்பாடு, கல்வி, அன்பு இல்லங்கள் என பல துறைகள்ல தொடர்ந்து நீங்க உதவி செஞ்சிட்டு இருக்கீங்க. சமூகத்திற்கு நாம என்ன கொடுக்க போறோம் அப்படின்ற எண்ணத்தை இன்றைய இளைஞர்கள்ட்ட எப்படி விதைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க
1: டத்து? இது வந்து உலகத்திலேயே யாருக்குமே கிடைக்காத ஒரு நாடு நமது மலேசிய திருநாடு. இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடி போட்டிருக்கு. இதே வேளையில நம்ம இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த நாடு இவ்வளவு வளமாக நலமாக இவ்வளவு ஒரு சிறப்பான உலகம் போற்றும் ஒரு நாடுகளில் ஒன்றாக விளங்குவதற்கு காரணமே நம்ம முன்னோர்கள் போட்ட உழைப்பு, அயராத சளைக்காத மனம் கொண்டு நாட்டு பற்றோட இந்த நாட்டை இவ்வளவு வளமாக நம்ம இப்ப அந்த சுவாச காற்றை சுவாசிக்கும் அளவுக்கு, இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்கும் அளவுக்கு நமக்கு இந்த இதை விட்டு சென்றிருக்கிறவங்க அவங்களை இந்த காலத்துல நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது, என்றைக்குமே அவர்களை போற்ற வேண்டும். அதே போல நமது வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு உழைப்பவர் எல்லாம் உயர்ந்தவர் என்ற அந்த முற்போக்கான சிந்தனையோடு மனித நம்ம எல்லாரும் இளைஞர்கள் எல்லாம் உழைக்கிறதுக்கு தயார் நிலையில இருக்கணும். கல்வி, நல்ல கல்வி அறிவை பெறணும். கல்வி ஒன்றே நமது தலை நிமிர்ந்த சமுதாயத்திற்கு ஒரு முன்னோடியான சாதகமாக ஒரு இதாக அமையும். அதனால நம்மளை வருகின்ற சந்ததிகளை நல்ல படிக்க வைங்க. பிள்ளைங்களை கல்வி மான்களாக நம்ம கொண்டு வந்து மீண்டும் நமது சமுதாயம் எப்பொழுதுமே தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். அதற்கு வருகின்ற இந்த இளைஞர் படைகள் தான் இந்த நாட்டை ஒரு நிலையான இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறாங்க. அதனால நீங்க என்றைக்குமே உழைக்க தயங்காதீங்க, படிக்க தயங்காதீங்க, நல்ல வளமான வாழ்க்கையை எதிர்நோக்கி சென்று கொண்டு இருக்க வேண்டும் என்ற இந்த சிந்தனையிலேயே நீங்க பயணியுங்கள் என்று இந்த வேளையில இளைஞர்களை கேட்டுக்கொள்ள நான் ரொம்ப ஆசைப்படுகின்றேன்.
0: நிச்சயமாக ரத்தோ. அதே சமயம் இந்த தேசிய மாதத்தில் நாட்டு பற்றியும் மூவின ஒற்றுமையையும் மேலோங்க செய்ய ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா நீங்க தவறாம தேசிய தின கொண்டாட்டத்தை வந்து வெகு விமர்சையா நடத்திட்டு இருக்கீங்க. 11 ஆண்டுகளாக இதை நீங்க செய்துட்டு இருக்கீங்க. அதன் மூலமாக நிறைய உதவிகளையும் செய்துட்டு இருக்கீங்க. அதற்கு முதல்ல எங்களுடைய சார்பா நாங்க நன்றியை சொல்லிக்கிறோம்.
1: என்னுடைய பிறப்பின் பயன் என்று நான் அதை கருதுகின்றேன்.
0: டத்தோ, இப்போ முக்கியமான ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டே ஆகணும். ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு வந்து நீங்க சிறப்பு பயிற்சிகளுக்கு நீங்க போயிருக்கீங்க. வாகன பாதுகாப்பு பட்டை அந்த தயாரிப்பு துறையில சுமார் 40 ஆண்டுகால அனுபவத்தை வந்து நீங்க கொண்டிருக்கீங்க இல்லையா? தொழில்நுட்ப துறையில நீங்கள் பெற்ற இந்த நீண்ட அனுபவம் சமூக வாழ்க்கையிலும் தலைமைத்துவத்திலும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத சொல்லி கொடுக்கறீங்களா? ஏன்னா இப்ப நிறைய இளைஞர்களும் கேட்டுட்டு இருக்கலாம், அவங்களுக்கு உதவியா இருக்கலாம் இல்லையா? அதுக்காக
1: நிச்சயமாக, ஏனென்றால் நம்ம ஒரு செய்யும் தொழிலே தெய்வம்ன்றாங்க. அது மாதிரி நம்ம எந்த தொழிலுக்கு நம்ம தடம் பதிக்கிறோமோ அதுல வந்து நம்ம வந்து ஒரு முக்கிய கருத்தூன்றி அந்த தொழிலை கற்றுக்கணும். தொழில் கற்றுக்கொண்டு அந்த தொழிலே நம்ம ஒரு பெரிய ஜம்பவானத்தான அந்த வைராக்கியத்தையும் அந்த மனப்பக்குவத்தையும் நம்ம ஏற்படுத்திக் கொள்ளணும். அதனால ஒரு தொழிலை எடுத்துக்கிட்டோம்னா அதை சிறம்பட அந்த தொழிலை கற்றுக்கொள்றதுக்குள்ள சிந்தனையை நம்ம எப்போதுமே அதை கவனத்தை செலுத்தி அதை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புறேன். அதுதான் என்னோட வாழ்க்கைக்கு இன்னைக்கு இந்த முன்னேற்றத்துக்கான அடித்தளமாக அமைந்தது. செய்ய தொழிலை வந்து கவனமுடன் அதை எப்படியாவது கற்றுக்கொண்டு மேம்பட்டு நிற்க வேண்டும், மற்றவங்களுக்கு நம்ம ஒரு உதாரணமா இருக்கணும் என்று அந்த ஒரு வெறி, அந்த ஒரு இதுதான் நம்ம நம்மளை முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு ஆயுதமாக நான் அதை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இந்த உயர்வுக்கு என்னை நான் பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று கிஷன்.
0: கிழக்காசிய நாட்டின் ஒரே ஒரு வாகன கவசப்பட்டை தயாரிக்கும் நிறுவனத்துல நீங்க வந்துட்டு ஆலோசகரா பணியாற்றி வந்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இளைஞர்களுக்கு மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற இளைஞர்களும் வந்து பாத்தீங்கன்னா எல்லோருமே சாதித்தவர்கள் தான். 3 பிள்ளைகள், மூத்த மகள் வந்து மருத்துவரா இருக்காங்க, 2வது மகள் வந்து பர்சனல் டியூட்டரா இருக்கிறாங்க, 3வது மகன் வந்து சாப்ட்வேர் இன்ஜினியர் மென்பொருள் பொறியியலாளராகவும் பணியாற்றி வந்துட்டு இருக்கிறாரு. மிகப்பெரிய பொறுப்பை சரியா நீங்க செய்துட்டீங்கன்னு நினைக்கிறோம். அதற்கும் மனமார்ந்த வாழ்த்து உங்களுக்கு.
1: நன்றி. இறைவனோட ஆசியாலும் மக்களுடைய இந்த அன்பாலையும் என்னுடைய தன்னம்பிக்கையாலும் நான் இந்த சாதனையை செய்த ஒரு திருப்தி என்னுள்ளே நிலைக்கின்றது. 4வது பாடல், அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும். சுதந்திர தினத்தை ஒட்டி இந்த பாடல், சுதந்திரத்திற்காக இந்த பாடலை நான் எல்லாருக்கும் சேர்ந்து கேட்கின்றேன்.

0: டத்தோ அவர்களுக்கு வெளியில பாத்தீங்கன்னா டத்தோ டாக்டர் சேவை திலகம் கலை உலக ரத்ன வல்லல் கலை மாமணி இப்படி எத்தனை விருதுகள் பெயர்கள் இருந்தாலுமே வீட்டுல வந்து நல்ல கணவர் நல்ல அப்பா பிறகு நல்ல தாத்தாவும் கூட இல்லையா. வீட்டுல அடிக்கடி நீங்க பாடுற பாட்டு இல்ல இந்த பாட்டு வந்து வீட்டுல என்ன பாட சொல்லி கேட்பாங்க இல்ல இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னா என்ன பாட்டா இருக்கும்?
1: நிச்சயமாக, ஏன்னா நான் எப்போதுமே பேட்டி அது வந்து அது வேற உலகம். அவங்க வந்திருந்தாங்களா அந்த அந்த வீடே ஒரு குதூகலம் ஆயிரும். அந்த நேரத்துல உறங்க செல்லும் போத நாங்களாம் ஒன்னா பேரப்பிள்ளையோடு படுத்திருக்கும் போது மனையால் வந்து அடிக்கடி கேட்கற வந்து இந்த பாட்டை பேட்டிக்காக பாடுங்க, எனக்காகவும் என் பேட்டிக்காகவும் பாடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை பாட சொல்லுவாங்க. சோ அந்த பாடலே என்னுடைய தேர்வுல ஒரு சிறந்த பாடலாகவும் நான் அதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். ரோஜா மலரே ராஜகுமாரின்றது என்னுடைய மனையாளுக்கு ரொம்ப பிடித்த பாடல். அவங்க பேர் தத்தியின் வளர்மதி, அவங்களுக்கு பிடித்த பாடல். அதோட என் பேச்சுக்காக நான் அடிக்கடி பாடுற பாட்டும் அந்த பாடல் தான்
0: மகிழ்ச்சி தத்துவ. அந்த பாட்டை இப்போ நிகழ்ச்சி நிறைவு பகுதியில நம்ம கேட்டு ரசிக்கலாம். இப்போ அதற்கு முன்னதாக பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் மலேசிய தமிழர் பெருமையை நீங்க வந்து பறைசாற்றி விருதும் பெற்றிருந்தீங்க. அதற்கு மனமார்ந்த வாழ்த்து பாராட்டு இந்த வேளையில் நாங்க தெரிவிச்சுக்கிறோம்.
1: மிக்க நன்றி. இது மக்கள் கொடுத்த சேவை, நான் மக்களுக்கு அளித்த சேவைக்காக மக்கள் கொடுத்த அங்கீகாரம். இது மக்களுக்காகவே நான் சமர்ப்பணம் செய்கின்றேன். நான் அந்த மேடையில அந்த பிரிட்டிஷ் நாடாளுமன்ற மேடையிலே அதே தான் நான் பறைசாற்றினேன். இந்த விருது எனக்காக இல்ல, வாழ வைக்கின்ற என்னுடைய மலேசிய மண்ணுக்காகவும் அந்த மக்களுக்காகவும் நான் இதை சமர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்லிதான் அந்த விருதை நான் அங்கிருந்து பெற்றேன்.
0: இந்த தேசிய மாதத்துல இதை விட வேற என்ன வேணும் எங்களுக்கு? உங்களோட பேசினதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, பெருமையாவும் இருக்கு. இந்த வேலையில
1: எனக்கும் அந்த மகிழ்ச்சியும் அந்த ரட்டிப்பு ஆனந்தமும் பெருக்கெடுத்து ஓடுகின்றது.
0: மலேசியாவின் எதிர்காலத்தை உங்களுடைய கண்கள்ல பார்க்கும் போது அடுத்த தலைமுறை கிட்ட நீங்க விட்டு செல்ல விரும்பும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க?
1: உழைப்பு உழைப்பு உழைப்பு உழைப்பவரை உயர்ந்தவர். இது நம் நாடு நம் மக்கள் என்ற அந்த நினைவு மட்டும் இருக்கணும். இது நமக்காக கிடைத்த ஒரு வரப்பிரசாதமான நாடு. இந்த நாட்டை போற்றி காப்பாற்றி சுதந்திர காற்றை எல்லாரும் வருகின்ற சந்ததிகள் அனைவரும் அனுபவிக்க எல்லாரும் உழைக்க தயாரா இருக்கணும். ஒற்றுமையே ஒரே பலமாக ஒரே குடைக்குள்ள மூவினமும் ஒன்றாக இணைந்து செயலாற்றக்கூடிய அந்த பக்குவத்தையும் நாம் அனைவரும் பெற வேண்டும். அமைதி நிலவ வேண்டும். ஒரு தாய் மக்களாக எல்லாருமே சிறப்போடு வெற்றியோடு கழிப்போடு நல்ல பொருளாதார மேன்மையோடு இந்த நாட்டிலே நாம் அனைவரும் சிறந்து விளங்க வேண்டும் என்று இந்த வேளையிலே நான் வேண்டிக் கொள்கிறேன்.
0: நிச்சயமாக டத்து, நல்ல ஒரு விஷயத்த நீங்க சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கு அது எல்லோருக்குள்ளயும் அந்த விஷயம் பதிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்களும் நம்புறோம். புரட்சி தலைவர் அவருடைய பாட்டுல ஒரு ஒரு வரி இருக்கும், நாடு என்ன செய்தது நமக்கு என்ற கேள்விகள் கேட்பது எதற்கு அப்படின்னு வரும் இல்லையா?
1: என்ன செய்தாய் அதற்கு அதை நினைத்தால் நன்மை உனக்கு.
0: அதேதான் டத்து.

0: தொடர்வது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
2: அன்பிற்குரிய நேயர்களே, இரண்டு நபர்கள் இருந்தார்கள். இருவருக்கும் தோட்டம் இருந்தன. அதில் ஒருவர் அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் ஈமான் கொண்ட இறை விசுவாசி, மற்றொருவர் இறை நிராகரிப்பில் உள்ளவர். அல்லாஹ் சுபானுவ தஆலா அந்த இறை நிராகரிப்பாளருக்கு இரண்டு தோட்டங்களை வழங்கியிருந்தான். தோட்டத்தில் திராட்சை காய்த்து கொத்து கொத்தாக காட்சி தந்தது. தோட்டத்தை சூழ பேரித்தம் மரங்கள் இருந்தன. மரங்களுக்கு நடுவே வேறு பயிர்களும் செழித்து வளர்ந்தன. அந்த இரு தோட்டங்களுக்கு மத்தியில் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமான காட்சி. அவனது நண்பனை பார்த்தான். அவனிடம் இது போன்ற வளங்கள் இருக்கவில்லை, உன்னை விட நான் பணபலமும் மக்கள் செல்வாக்கும் மிக்கவன் என பெருமையுடன் பேசுவான். அல்லாவின் வளங்களுக்கு நன்றி செலுத்தாமல் அவற்றை வைத்து அவன் ஆணவம் கொண்டான். இருவரும் அவனது தோட்டத்திற்குள் சென்றனர். எனது இந்த தோட்டம் எப்போதும் அழிந்து போகாது என நான் நினைக்கிறேன். உலகம் அழியும் என்று சொல்கிறார்கள். அப்படி அழிந்து மறுமை வரும் என்று நான் நினைக்கவில்லை. அப்படியே வந்தாலும் இந்த உலகத்தில் இப்படியான வளங்கள்

0: தங்களை தந்த கடவுள் இதைவிட சிறந்ததை மறுமையில் தராமலா விடுவான் என வாதிட்டான். அவனது நண்பனுக்கு இவனது ஆணவம் பிடிக்கவில்லை, அதைவிட மறுமையை மறுக்கும் இவனது மனநிலை பிடிக்கவில்லை. எனவே நண்பன் வழிகட்டு விடக் கூடாது என்பதற்காக அவனுக்கு உபதேசம் செய்ய ஆரம்பித்தான். நல்ல நண்பர்கள் எப்போதும் சக நண்பர்களை நல்வழிப்படுத்தத்தானே முற்படுவார்கள். உன்னை மண்ணாலும் ஒரு துளி இந்திரியத்தாலும் படைத்த உன் இரட்சகனை மறுக்கிறாயா? சாதாரண ஒரு துளி நீரிலிருந்து உன்னை படைத்தவன் மீண்டும் உன்னை உயிர் கொடுத்து எழுப்ப மாட்டான் என்று எண்ணுகிறாயா? தப்பு நண்பா, தப்பு. எனக்கு உன்னை போல் பணவளமோ மக்கள் செல்வாக்கோ இல்லாவிட்டாலும் நான் அல்லாஹுவையே என் இரட்சகனாக ஏற்றுள்ளேன். அவனுக்கு எதையும் நான் இணை வைக்க மாட்டேன். உனது தோட்டம் செழிப்பாக உள்ளது. இது உனது ஆற்றலால் உருவானது அல்ல, நீ உன் திறமையால் இதை பெற்றதாக எண்ணுகிறாய். நீ உன் தோட்டத்திற்கு தற்பெருமையோடு நுழையாமல் மாஷா அல்லா லா குவத்த இல்லா பில்லா என்று நுழைந்திருக்க வேண்டும். அல்லாஹ் நாடியதே நடக்கும். சக்தி அனைத்தும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று நம்புவதுதான் உண்மையான இறை நம்பிக்கையாளனின் வார்த்தையாகும். நீ தற்பெருமை கொள்ளாதே, அல்லாஹ்வின் ஆற்றலை புரிந்து கொள். பணம் இருக்கிறது என பெருமை கொள்ளாதே. அல்லாஹ் நாடினால் உனது தோட்டத்தை விட சிறந்ததை எனக்கு தரலாம் என்று நான் நம்புகிறேன். நீ உன் நிலையில் தொடர்ந்திருந்தால் உனது தோட்டத்தை அல்லாஹ் அழித்து விடவும் ஆற்றல் உள்ளவன் என்று எடுத்து கூறினான். ஆணவக்காரனுக்கு அறிவு பலனளிக்காது. நல்ல நண்பனின் அறிவுரையை அவன் ஏற்கவில்லை. தனது தோட்டம், தனது திறமை என்ற எண்ணம் தான் அவனது மனதில் இருந்தது. தனது தோட்டங்களுக்கு மத்தியில் ஒரு ஆறு ஓடும் போது எப்படி தோட்டம் செழிப்பை இழக்கும் என அவன் எண்ணினான். ஒரு நாள் காலை ஆணவம் கொண்டாந்த தோட்டக்காரன் தன் தோட்டத்திற்கு வந்தான். செழிப்பாக காட்சியளித்த அவனது தோட்டத்தின் ஏனைய விவசாயங்கள் எல்லாம் அழிந்து போயிருந்தது. அல்லாஹ்வுடைய தண்டனை அவனுக்கு வந்திருந்தது. அப்போதுதான் தனது தவறை உணர்ந்த அவன் தன் இறைவனுக்கு தான் இணை வைக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்ற கரங்களை பிசைந்து கொண்டான். அவனுக்கு அந்த அழிவிலிருந்து உதவி செய்ய யாரும் இருக்கவில்லை. தான் செய்த தவறு, தன்னுடைய ஆணவம், தன்னுடைய தவறான சிந்தனை போக்கிற்கு இந்த உலகிலேயே தனக்கு தண்டனை கிடைத்து விட்டது என்பதை அவன் உணர்ந்தான். அன்பிற்குரிய நேர்களே, நல்ல நண்பனின் அறிவுரையை அவன் ஏற்கவில்லை. அல்லாஹ் தந்த அருளுக்கு அவன் நன்றி செலுத்தவும் இல்லை. அல்லாஹ் வழங்கிய அருளை தனது ஆற்றலாலும் திறமையாலும் பெற்றது என்று தப்பாக எண்ணினான். தலைக்கணம் கொண்டான். அதுவே அவனது அழிவுக்கும் இழிவுக்கும் வழியாக அமைந்தது. இந்த சம்பவம் அல் குர்ஆனில் 18வது அத்தியாயம் 32-42 வரையுள்ள வசனங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அன்பிற்குரிய நேர்களே, நமக்கு எந்த திறமை இருந்தாலும் அதை வைத்து நாம் ஆணவம் கொள்ளக்கூடாது. இது அல்லாஹ் சுபஹான வ தஆலா நமக்கு தந்தது என்ற பணிவு இருக்க வேண்டும். யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களையும் நன்றியுள்ள அடியார்களாகவும் நல்வழியில் வாழவும் அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இதுவரை ஞான சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரான் ஜாக்கிம்.
3: இன்றைய காற்றின் மொழி அங்கத்தின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சுங்க. இன்றைக்கு காற்றின் மொழியில் ஒலிபல பாடல்களும் தகவல்களும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கும் அப்படின்னு. இதற்கு பிறகு உங்களுக்காகவே இதை விடாத இசை அதிகம் பக்தி பாடல்கள் மினலாசாமில் 24 உங்களுக்காக உங்களுக்கு துணையாக நாங்கள் இருக்கிறதுனால நீங்க 24 எங்களோடு இணைந்திருக்க மறவாதீங்க.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15
1: புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasnu இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்
1: தமிழுக்கு மனம் என்று பேர் இன்ப தமிழ் வாழ்வுக்கு நேரும் இந்த
0: இலக்கியம் பேசுவோம்
2: அமுதே தமிழே
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்

இன்றைய பாடல் தொகுப்பு குணசுந்தரி நாகராஜன்.

ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

0: ஆர்டிஎம் நம்ம கேட்காம அசைன்மெண்ட் அப்படின்றது எழுத ரொம்ப கஷ்டம். அசைன்மெண்ட் டியூ டேட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நேரத்துல நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் தர ஒரே விஷயம் நம்ம ஆர்டிஎம் மின்னலசம் தான். அதை கேட்டுட்டே இருந்தா போதும். அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் என்ன எல்லாத்துக்கிட்டே சொல்லுவேன்னா, ஆர்டிஎம் கிளிக்ன்றது ஒரு ஆப் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் என்ன பர்சனலா எங்க அசைன்மெண்ட் எல்லாத்தையும் நல்லா செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
1: என் நேரத்திலும் உங்கள் விரல் விசையில் மின்னல் ஃபேன்.

0: இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு?
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: அண்ணா ஒரு தோசை எடுத்து.
1: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை மங்கள இசை

பக்தியும் தகதிமி தகதறிகிட்டவென தாழினை நடமிட தண்ணுமை முழங்கிட நடமாடினான் வடிவேலனே பக்தியும் தகதிமி

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நேபாளம் ரசுவா பகுதியில் காணாமல் போனதாக நம்பப்படும் மலேசியர் 57 பேரில் 20 வெற்றிகரமாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இன்னும் தொடர்பு கொள்ள இயலாத எஞ்சிய 55 பேரை தேடும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சின் இருவழி தொடர்பு துணை தலைமைச் செயலாளர் டாக்டர் சயீத் முகமது அஸ்ரின் தங்கு உசேன் தெரிவித்தார். இவ்வேளை சீனா திபெத்தில் உள்ள 36 மலேசியர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. சீன செயலாக்க தரப்பினருடன் இணைந்து அவர்களின் அடையாளத்தையும் நிலையையும் உறுதிப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் சயீத் முகமது அஸ்ரின் குறிப்பிட்டார். பள்ளிகளில் பகடிவதை கலாச்சாரம் நிகழ்வதற்கு இடமளிக்கப்படக்கூடாது என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். அறிவு, பண்பாடு, நட்பண்புகள் கொண்ட தலைமுறையை உருவாக்கும் அரசாங்கத்தின் முனைப்புகளுக்கு இது முரணாக உள்ளதாக அவர் கூறினார். இவ்வாண்டுக்கான பிரதமரின் தேசிய நாள் சிறப்புரை நாளை பிற்பகல் 2 மணிக்கு புத்ராஜயா மாநாட்டு மையம் PICCயில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக ஒற்றுமை அமைச்சு தெரிவித்துள்ளது. நடப்பு சூழல், பொதுமக்களின் பாதுகாப்பு, சுகாதாரம், வருகையாளர்களின் வசதி உட்பட நிகழ்ச்சி சீராக நடைபெறுவதை உறுதி செய்ய நேரமாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேபாளத்தை உலுக்கிய காற்றாற்று வெள்ளத்தில் இதுவரை காணாமல் போனவரின் எண்ணிக்கை 1924 அதிகரித்துள்ளது. குறைந்தது 579 பேர் பலியாக காரணமான அப்பேரிடர் ஏற்பட்டு 2 நாள்களுக்கு பின்னர் இவ்வெண்ணிக்கை பதிவாகியுள்ளது. காணாமல் போனவர்களில் 517 பேர் வெளிநாட்டினர் என நேபாள தேசிய பேரிடர் இடர் குறைப்பு மேலாண்மை ஆணையம் அறிவித்தது. புறநகர் பகுதிவாழ் மக்களின் நீர் விநியோகத்தை உறுதி செய்ய சூரிய ஒளியால் இயங்கும் நீர் இறைப்பான்களை ஃபிஜி கட்டமைக்கிறது. 9,580 அமெரிக்க டாலர் மதிப்பிலான முதலீட்டு முனைப்பின் கீழ் மேற்கொள்ளப்படும் அத்திட்டம் எல்நினோ பருவநிலையின் சாத்திய கூறுகளை எதிர்கொள்ளும் ஆற்றலை கொண்டுள்ளதாக அந்நாட்டின் பல்லின கலாச்சார பாரம்பரிய கலை அமைச்சர் சரண்ஜித் சிங் கூறினார். விளையாட்டு, இங்கிலீஷ் பிரீமியர் லீக் முடிவுகள். மான்செஸ்டர் சிட்டி 4-1 கோல்களில் கிறிஸ்டல் பேலஸை வெற்றி கொண்டது. அவ்வணிக்கான கோல்களை ஏர்லி ஹாலண்டும் ராயன் ஷர்கியும் பெற்றுத்தந்தனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நிறம் களிமணி ஆறாகி 3 நிமிடம் தொடர்வது டீன் சுவை காணங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சூரா அல் அஸ்ருடன் தொடங்குவோம்.

0: எடுத்தறியப்பட்ட சைத்தானிடமிருந்து அல்லாஹுவிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்ஸான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான்.
1: இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர்.
0: ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து, மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்கிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் நஷ்டத்தில் இல்லை.
1: ஸதகல்லாஹுல் அஸீம்.

நேர்களே, அமைதி வேண்டும் என்று அலைகிற மனிதர்கள் இன்று அதிகம். அவர்களின் மனதில் மட்டும் தனக்கு கிடைத்ததை கொண்டு திருப்தியுறும் மனவலிமை வந்திருந்தால் அவர்கள் நிம்மதி தேடி அலைய வேண்டியதில்லை. திருப்தி என்பது மனிதன் விரும்பி கிடைக்காமல் போன ஒரு பொருளுக்காக அமைதியுடன் மன வலிமையுடன் இருப்பதுதான் என்றார்கள் ஜக்கரியல் அன்சார் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்கள் விளக்கம் தருகிறார்கள், நாம் எதற்கு வேண்டுமானாலும் ஆசைப்படலாம், ஆனால் கிடைத்த பொருளில் திருப்தி கொள்ளாதவரை நிம்மதி ஏற்படாது. இன்னொன்று, உங்களுக்கு கிடைத்தவற்றை கணக்கு பார்த்தால் கிடைக்காதவை உங்களுக்கு வாழ்வில் நஷ்டத்தையே தந்திருக்கும் என்ற உண்மை விளங்கும். உடம்பில் சேற்றை பூசிக்கொண்டு பூமியில் விழுந்து புரண்டாலும் உடம்பில் ஒட்டுகிற மண்தான் ஒட்டும். இதுதான் உண்மை.

நேர்களே, பனி இஸ்ராயேல்களில் ஒரு கஞ்சன் இருந்தான். அவனுக்கு அல்லாஹ் ஒரு தங்க காசு கிடைக்க வழி செய்து அவன் அதை செலவழிக்கிறானா என்று பார்க்க ஒரு மலக்கை கண்காணிக்க ஏற்பாடு செய்தான். அந்த காசுக்கு தேவை வரும்போதெல்லாம் அவன் அதை செலவழிக்காமல், இது போனால் இன்னொன்று கிடைக்காதே என்று எண்ணியே இலவசங்களால் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவனும் மரணமடைந்தான். அவன் கையில் அந்த தங்க காசு இருந்தது. இதுதான் இன்று நம்முடைய நிலை. மேலும் மேலும் ஆசைப்படும் நாம் இருப்பதை பற்றி சிந்திக்கிறோமா? இது கிடைக்க செய்த அல்லாஹ் அதையும் கிடைக்கச் செய்வான் என்ற எண்ணத்தில் தாராளமாக இருக்கிறோமா? இல்லையே.

நேர்களே, எதன் மீதெல்லாம் ஆசை இல்லாமல் இருக்கிறதோ அதன் மீதான தொல்லைகள் நமக்கு இல்லை. இந்த தெளிவு வந்துவிட்டால் சோகம் என்பது நம் வாழ்க்கையில் சுத்தமாக இருக்காது. நம்மிடம் இல்லாத ஒன்று வேண்டும் என்ற எண்ணம் வரும்போது, அல்லது அவரை போல் இவரை போல் நமக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எண்ணும் போது, அதற்கான தகுதி நம்மிடம் இருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டும். இருந்தால் சரி, முயற்சிக்கலாம். அதற்கும் ஆகுமான வழியில்தான் சரி. அதற்கான தகுதி நமக்கு இல்லை என்றால் என்ன செய்ய தோன்றும்? திருடலாம் அல்லது யாசகம் கேட்கலாம் என்று தோணுமல்லவா? இரண்டுமே அவமானமில்லையா? திருப்தி என்பது இல்லாதவைகள் குறித்து கவலை கொள்ளாமல் இருப்பதும், இருப்பவைகள் குறித்தும் தேவையற்ற சிந்தனைகள் கொள்ளாமல் இருப்பதும் தான். உனக்கு மேல் வசதியுள்ளவனை பார்த்து பொறாமைப்படாதே, உனக்கு கீழ் உள்ளவனை பார்த்து திருப்தி கொள் என்பது நமக்கு தெரிந்த நபிமொழி அல்லவா? நேற்று வரை சாதாரணமாக இருந்தவர்கள் இன்று பதவி கிடைத்ததும் எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்க வேண்டுமோ அத்தனை கலைகளிலும் தேர்ச்சி பெற்று பணம் சம்பாதிக்கின்றனர். அதை பார்க்கும் நமக்கு பிறந்தால் இவன் போல் பிறக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. ஆனால் என்றாவது ஒரு நாள் அவனின் ஊழல்களுக்காக நீதிமன்ற படியேறும் போது, நல்ல வேளை, அல்லாஹ் என்னை இப்படி ஆக்கவில்லை என்று எண்ணுகிறோமே. இந்த எண்ணத்தை முதலிலேயே கை கொண்டு நடப்பதுதான் மனவலிமை. ஆகையால் நேர்களே, இருப்பதை கொண்டு திருப்தியுறும் மனவலிமையை கை கொள்வோம். நிம்மதியாக வாழ்வோம்.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை. நேரம் காலை மணி 6:30.

அன்பு வணக்கம் நேர்களே. ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி சனிக்கிழமை இன்று ஒரு மாதம் முடிவை நோக்கி போகிறது. ஆனால் நம்முடைய கனவுகளுக்கும் நம்பிக்கைக்கும் முடிவு என்ற வார்த்தையே கிடையாது. அவ்வளவுதான், நேற்று நடந்ததை நினைத்து வருந்தாமல் நாளை என்ன நடக்கும் என்று பயப்படாமல் இன்றைய நாளை மிக அழகாக வாங்க தொடங்கலாம். உங்கள் வீட்டின் வாசலில் உதிக்கும் சூரியனை போல உங்கள் மனதிலும் ஒரு புதிய வெளிச்சம் உதிக்கட்டும். சிரிப்போடு நாளை தொடங்கலாம். மின்னலோகமின் அன்பான வாழ்த்து. வணக்கம் மின்னலில் உங்களோடு இணைகின்றேன். உங்கள் நான் ட்ரேசாலாசாரம்.

வணக்க மின்னலையில் தொடர்ந்து இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்ற முக்கியமான ஒரு சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். ஆமா, நம்முடைய மக்கள் ஓசை நாளிதழில் முதல் பக்கத்தில் வெளிவந்த செய்தி, பிரதமர் சொல்லியிருக்கிறாரு, ஆறாம் படிவ மாணவர்களுக்கு அலவுன்ஸ் தொகை பிரதமர் இணக்கம். ஆறாம் படிவ மாணவர்களுக்காக அலவுன்ஸ் தொகை வழங்குவதற்காக பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இணக்கம் தெரிவித்திருக்கின்றார். இதற்கான ஒதுக்கீடு 2027 வரவு செலவு திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய மாணவர்களுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று நிதியமைச்சருமான பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். ஆறாம் படிவ மாணவர்கள் தற்போது அலவுன்ஸ் தொகை எதனையும் பெறவில்லை என்பதனையும் அவர் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தார். முதலாம் படிவம் தொடங்கி ஐந்தாம் படிவம் மாணவர்கள் வரையில் அலவுன்ஸ் தொகை பெறுகின்றனர். இந்த ஆறாம் நிலை மாணவர்கள் பெறாததுனால இப்போ அவங்களுக்கு இது இணைத்துக் கொள்ளப்படும் என்ற செய்தி வெளிவந்திருக்கின்றது. அடுத்தபடியாக எல்லா நாளிதழ்கள் இணைய பத்திரிகைகளில் இந்த நேபாள வெள்ளப்பேரிடர் இருக்கு இல்லையா, இது தொடர்பான செய்தி தான். சரி, வெளிநாட்டு உதவிகள் தேவையில்லை என்று நேபாள வெளியுறவு அமைச்சு வந்து தகவல் தெரிவித்திருக்கின்றது. அதாவது காட்மாண்டு நேபாள நாட்டில் உள்ள பல நகரங்களை வெள்ளப்பேரிடர் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையிலும் தேடும் மீட்கும் பணிக்கு வெளிநாட்டு உதவி எதுவும் எங்களுக்கு இப்போ தேவைப்படாது, நேபாளத்தின் வெளியுறவு அமைச்சு கூறியிருக்கின்றது. இந்த பேரிடரில் சிக்கியுள்ள அனைவரையும் மீட்டெடுக்கும் பணியில் தான் தற்போது நேபாள அமைச்சு அரசாங்கம் வந்து அதற்கான வேலைகளை செய்து வருகின்றது. இதை பற்றிய முழு செய்தி வெளிவந்திருக்கின்றது. அடுத்ததாக மலேசிய நண்பன் இதில் தேசிய தின ஒத்திகையை ஆய்வு செய்தார். ஃபமி மனித வரைபட மேடை பாதுகாப்பானது என உறுதி. ஆமாம், தொடர்பு அமைச்சர் டட்டோ ஸ்ரீ ஃபமி ஃபசில் நேற்று புத்ராஜயா சதுக்கத்தில் தேசிய தின 2026 கொண்டாட்டத்தின் மூன்றாவது நாள் ஒத்திகையை நேரில் கண்டு ஆய்வு செய்திருக்கின்றார். அதாவது வருகின்ற ஆகஸ்ட் 31 அன்று நடைபெறவுள்ள பிரதான விழாவிற்கு முன் நேற்று முழு ஒத்திகை நடைபெற்றிருக்கின்றது. இந்த கொண்டாட்டத்தில் ஜோஹோர் மிலிட்டரி போர்ஸ் முதல் முறையாக பங்கேற்கின்றது. இதில் அணிவகுப்பு இதெல்லாம் நடக்குது இல்லையா, எல்லாமே ஒட்டுமொத்தமாக வந்து மிக சரியாக இருக்கா ஏற்புடையதாக இருக்கா அப்படின்றத வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. மேடை நடுவில் இல்லாமல் இருப்பது போல் தெரிவது, அணிவகுப்பு பாதை மற்றும் பல விஷயங்கள் வந்து இதில் சேர்த்துக்கு பார்க்கின்றது. இதுகோடு சேர்த்து இன்னும் நிறைய செய்திகள் உங்களுக்காக இணைய பத்திரிகைகளிலும் நாளிதழ்களிலும் வெளிவந்திருக்கின்றன. வாங்கி படித்து தெரிந்து கொள்ள மறந்துடாதீங்க.

சரி, வீட்டில் குழந்தைகள்லாம் என்ன செய்கிறாங்க? வேற என்னங்க தூங்குறாங்கன்னு தானே சொல்றீங்க. ஆமா, பள்ளி விடுமுறை ஆரம்பம் ஆயிற்று. ஆனால் ஒரு சின்ன வார்த்தை இருக்கு, என்ன சொல்லுங்க? ஒரு பக்கம் இந்த புகை மூட்டமாக இருக்கின்றது, அதனால வெளிப்புற நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு முன்னதாக ஆக கடைசி இந்த API காற்று தர மாசுபாடு குறியீடு இருக்கு இல்லையா, இது எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கின்றது நீங்க இருக்கிற மாநிலத்தில் அப்படின்றத கொஞ்சம் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கிடையில் அவங்களுடைய இந்த விடுமுறையும் நீங்க திட்டமிட்டு மேற்கொள்ளலாம். சனிக்கிழமைகளில் உங்களுக்காக தெரியும் ஹலோ மினல் நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. செல்லங்களா, உங்களுக்காக தான் இன்றும் நீங்க கேட்க மறந்துடாதீங்க. இணைந்திருங்கள். இது வணக்கம் மின்னல்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா

நேபாள வெள்ளம் இரு மலேசியர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பள்ளிகளில் பகடிவதைக்கு இடமில்லை, விட்டுக் கொடுக்கும் போக்கினை கடைபிடிக்காதீர். பிரதமரின் தேசிய நாள் சிறப்புரை நாளை பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நேபாளம் ரசுவா பகுதியில் காணாமல் போனதாக நம்ப

0: படும் மலேசியர் 57 பேரில் இருவர் வெற்றிகரமாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் நலமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களின் அடையாளத்தை உறுதி செய்யும் நடைமுறை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சின் இருவழி தொடர்பு துணை தலைமைச் செயலாளர் டாக்டர் சயீத் முகமது அஸ்ரி தங்கு உசேன் கூறினார். இன்னும் தொடர்பு கொள்ள இயலாத 55 பேரை தேடும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இவ்வேளை பொதகோசி ஆறு தொடர்ந்து கரை புரண்டு ஓடுவதால் தேடி மீட்கும் நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வேளை சீனா திபெத்தில் உள்ள 36 மலேசியர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. சீன செயலாக்க தரப்பினருடன் இணைந்து அவர்களின் அடையாளத்தையும் நிலையையும் உறுதிப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் சயீத் முகமது அஸ்ரின் குறிப்பிட்டார். நேபாளத்தில் இன்னும் தொடர்பு கொள்ளப்படாத மலேசியர்களின் பட்டியலுடன் அந்த 36 பேரின் விவரங்கள் இடையே ஏதேனும் தொடர்புள்ளதா என்பதை கண்டறியும் பணியில் அமைச்சு ஈடுபட்டுள்ளதை அவர் காட்டினார். இந்நிலையில் ஒருங்கிணைப்பு பணிகள் சீன எல்லை வரையில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. பள்ளிகளில் பகடிவதை கலாச்சாரம் நிகழ்வதற்கு இடமளிக்கப்படக்கூடாது என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். அறிவு, பண்பாடு, நட்பண்புகள் கொண்ட தலைமுறையை உருவாக்கும் அரசாங்கத்தின் முனைப்புகளுக்கு இது முரணானது என அவர் கூறினார். இதர தரப்பினரை இழிவுபடுத்துவது, பகடிவதைக்கு உட்படுத்துவதை ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து கையாளும்படி அவர் கேட்டுக்கொண்டார். இத்தகைய கலாச்சாரம் தொடர அனுமதிக்கப்பட்ட அது இளைய தலைமுறையினரின் தனிப்பட்ட மேம்பாட்டையும் நாட்டின் எதிர்காலத்தையும் பாதிக்கக்கூடும் என்றார் அவர். இதனிடையே பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பேச்சு சுதந்திரம், படைப்பாற்றல், புத்தாக்க திறன் உட்பட திறனாய்வு சிந்தனையை வளர்த்துக் கொள்வதற்கு ஏதுவாக 1971 பல்கலைக்கழக கல்லூரி சட்டம் அவுக்கு ரத்து செய்யப்பட்டதன் நோக்கம் என பிரதமர் சொன்னார். தங்களின் கருத்துக்களை துணிச்சலுடன் வெளியிடவும் வெளிப்படையாக விவாதிக்கவும் பல்கலைக்கழக மாணவர்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். தங்களின் கருத்துகள் எப்பொழுதும் சரியானதாக இருக்காது என்ற உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வைப்பதும் இதில் அடங்கும் என்றார் அவர். கடந்த ஏப்ரல் வரையில் இணைய மோசடிகள் குறித்து 5,944 புகார்களை தேசிய மோசடி எதிர்ப்பு மையம் NSRC பதிவு செய்துள்ளது. அதில் 2,566 புகார்கள் மின் வர்த்தக மோசடி, 1,369 தொலைத்தொடர்பு மோசடி, எஞ்சியவை இடம்பெறாத கடனுதவி உட்பட போலி முதலீட்டுடன் தொடர்புடையது என தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். NSRC 997 என் பரவலாக அறியப்படுவதை இது குறிக்கின்றது. அதேவேளை மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் பலர் இருப்பதால் இது சமூகத்தினரிடையே விழிப்புணர்வையும் இலக்கவியல் கல்வியறிவையும் அதிகரிப்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்துவதாகவும் தியோ சொன்னார். இவ்வாண்டுக்கான பிரதமரின் தேசிய நாள் சிறப்புரை நாளை பிற்பகல் 2 மணிக்கு புத்ராஜயா மாநாட்டு மையம் PICC நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக ஒற்றுமை அமைச்சு தெரிவித்துள்ளது. நடப்பு சூழல், பொதுமக்களின் பாதுகாப்பு, சுகாதாரம், வருகையாளர்களின் வசதி உட்பட நிகழ்ச்சி சீராக நடைபெறுவதை உறுதி செய்ய நேரமாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேசிய தின கொண்டாட்ட உணர்வினை உய்த்துணர்ந்து நல்லிணக்கம், செழிப்புமிக்க நாட்டை கட்டியெழுப்ப மலேசியர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க அமைச்சு அழைப்பு விடுத்துள்ளது. தேசிய நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு சிறப்பு வானிலை கணிப்பினை மலேசிய வானிலை ஆய்வுத்துறை வெளியிட்டுள்ளது. இந்நாளில் நாட்டின் சில மாநிலங்களில் புகைமூட்டம், இடியுடன் கூடிய கனத்த மழை பெய்யும் என அத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. August 31 காலையில் ஸ்லாங்கூர், நிகிரிசிம்பிலான், மலாக்கா உட்பட ஜொஹோரில் கனத்த மழையும், பேராக்கில் மாலையிலும், பஹாங் திருங்கானு கிளாந்தானில் மாலை முதல் இரவு வரையிலும் மழை பொழியும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெர்லிஸ், கிடா, பினாங்கில் வானிலை தெளிவாக இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. குவாலாலம்பூர், புத்ராஜயா, லாபுவான் புகைமூட்டத்தினால் சூழப்பட்டிருக்கும் என மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. சபாவிலும் சரவாக்கிலும் நாள் முழுவதும் மழை பெய்யும். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
2: சட்ட முறைப்படி ஆட்சி நடத்துதல்,
3: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
2: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
1: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: நேபாளத்தை உலுக்கிய காட்டாற்று வெள்ளத்தில் இதுவரை காணாமல் போனவரின் எண்ணிக்கை 1924 அதிகரித்துள்ளது. குறைந்தது 579 பேர் பலியாக காரணமாக அப்பேரிடர் ஏற்பட்டு 2 நாள்களுக்கு பின்னர் இவ்வெண்ணிக்கை பதிவாகியுள்ளது. காணாமல் போனவர்களில் 517 பேர் வெளிநாட்டினர். அதனுடன் ஆற்று நீர்மின் திட்டங்களின் பணியாளர்கள் 933 பேரும் அடங்குவர் என நேபாள தேசிய பேரிடர் இடர்குறைப்பு மேலாண்மை ஆணையம் அறிவித்தது. முன்னதாக சீன எல்லையில் ஏற்பட்ட இப்பேரிடரில் மேலும் 5 பலியாகியதை உறுதி செய்த சீன அரசு ஊடகம் பலியானோர் எண்ணிக்கை குறைந்தது 584 உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியிட்டது. இவ்வேளை பேரிடரின் நிவாரண நடவடிக்கைகளுக்கு உதவும் பொருட்டு கனடா 3.6 மில்லியன் அமெரிக்க டாலரை வழங்கும் என அறிவித்துள்ளது. நேபாளத்தில் இடர் தணிப்பு நடவடிக்கைகளுக்கு உதவும் வகையில் இந்த மனிதநேய உதவிகளை ஒட்டாவா அறிவித்துள்ளதாக அந்நாட்டின் பன்னாட்டு மேம்பாட்டு வெளியுறவு அமைச்சர் ரன்தீப் சராய் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியுள்ளார். இதனிடையே சீன நேபாள எல்லையில் மீண்டும் வெள்ளப்பெருக்குக்கும் கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் சகதியால் சூழப்பட்டுள்ள சாலைகளில் காணாமல் போன 100,000+ தேடும் பணி சவாலாகியுள்ளது. உள்நாட்டு நேரப்படி நேற்று நண்பகலில் திபெத்தில் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியில் தேடி மீட்கும் படையினர் களமிறக்கப்பட்டனர். இந்நிலையில் பெரும் சவாலை சந்தித்துள்ள அந்த மீட்பு பணிகள் குறித்து சீன அதிபர் ஸி ஜின்பிங் மூத்த தலைவர்களுடன் கூட்டம் நடத்தியுள்ளார். 2 முறையாக அப்பகுதியில் பேரிடர்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சீன தலைவர்கள் எச்சரித்ததாக சின்வா தகவல் வெளியிட்டது. புறநகர் பகுதிவாழ் மக்களின் நீர் விநியோகத்தை உறுதி செய்ய சூரிய ஒளியால் இயங்கும் நீர் இறைப்பான்களை ஃபிஜி கட்டமைக்கிறது. 9,500 அமெரிக்க டாலர் மதிப்பிலான முதலீட்டு முனைப்பின் கீழ் மேற்கொள்ளப்படும் அத்திட்டம் எல்நினோ பருவநிலையின் சாத்திய கூறுகளை எதிர்கொள்ளும் ஆற்றலை கொண்டுள்ளதாக அந்நாட்டின் பல்லின கலாச்சார பாரம்பரிய கலையமைச்சர் சரண்ஜித் சிங் கூறினார். அதனுடன் அந்நாட்டில் வறண்ட நிலை நீடி பொதுமக்களும் விவசாயிகளும் நீர் ஆதாரங்கள் மீதான அழுத்தத்தையும் சந்திப்பர் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இத்திட்டத்தை மேற்கொள்ள நாடு முழுவதும் நீர் வளங்கள் அதிகம் தேவைப்படும் பகுதிகள் ஆராயப்படுவதாக அவர் கூறினார். விளையாட்டு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் முடிவுகள். மான்செஸ்டர் சிட்டி 4-1 கோல்களில் கிறிஸ்டல் பேலஸை வெற்றி கொண்டது. சிட்டிக்கான கோல்களை ஹெர்லிங் ஹேலன் ஆட்டத்தின் 17th 84th நிமிடத்தில் புகுத்திய வேளை மேலும் 2 கோல்களை ரயன் செர்கி 54-59 நிமிடங்களில் பெற்றுத்தந்தார். மேன் சிட்டியின் ஆட்டக்காரர் கியாலுகி டொனாரூமா அடித்த சொந்த கோல் கிறிஸ்டல் பேலஸின் ஒற்றை கோலானது. இதனுடன் 6 பெற்று சிட்டி பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. வரும் ஆட்டங்களில் லிவர்பூல் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டுடன் களம் காணவுள்ள வேளை கோவென்ட்ரி ஹல்லை சந்திக்கவுள்ளது. போர்ன்மவுத் எவர்டனுடன் பொருதும் நிலையில் டாட்டன்ஹாம் நியூ காசலை சந்திக்கும். நேபாள வெள்ளம் 2 மலேசியர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பள்ளிகளில் பகடி வதைக்கு இடமில்லை, விட்டுக் கொடுக்கும் போக்கினை கடைபிடிக்காதீர். பிரதமரின் தேசிய நாள் சிறப்புரை நாளை பிற்பகல் 2 மணிக்கு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
4: இன்று 1995 ஆண்டு இன்றைய நாளில்
2: ஸ்லாங்கூட் சிப்பாங்கில் பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் மகாதீர் முகமது புத்ரஜயாவை அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். கூட்டரசு அரசாங்கத்தின் நிர்வாக மையத்தை கோலாலம்பூரிலிருந்து இப்பகுதிக்கு மாற்றும் அரசாங்கத்தின் தீர்மானத்தின் அடிப்படையில் புத்ரஜயா உருவாக்கப்பட்டது. நாட்டின் முதல் பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் புத்ரா அவர்களை நினைவு கூறும் வகையில் இந்த நிர்வாக மையத்துக்கு புத்ரஜயா என பெயரிடப்பட்டது. 4931 ஹெக்டரில் 20.5 பில்லியன் ரிங்கிட் செலவில் புத்ரஜயா உருவாக்கப்பட்டது. புத்ரஜயா ஒரு திட்டமிட்ட நகரமாகும். இது கோலாலம்பூரிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கூட்டரசு அரசாங்கத்தின் நிர்வாக மையமாக உருவாக்கப்படுவதற்கு முன் புத்ரஜயா பிராங் பசார் என அழைக்கப்பட்டது. அதன் பெரும்பகுதி செம்பனை தோட்டங்களாகவும் ரப்பர் தோட்டங்களாகவும் இருந்தது.
4: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.archive.gov.my

ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை இன்று இன்றைய நாள் உங்க எல்லாருக்குமே இனியதொரு மகிழ்ச்சியான நல்ல ஓய்வுக்குரிய நாளாக அமைந்திருக்கும்னு நாங்க நம்புறோங்க. இந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று இருக்கு. அது என்ன திரைசான்னு கேக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க இந்த ஆண்டு தொடக்கத்துல நிறைய தீர்மானங்கள் எடுத்திருப்பீங்களே, அதெல்லாம் இப்போ எந்த நிலையில இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. ஏன்னா ஆகஸ்ட் முடிந்து செப்டம்பர் வரப்போகுது இல்லையா. இப்போ பாத்தீங்கன்னா அப்போ நம்ம சரியான பாதையில தான் பயணிக்கிறோமா அப்படின்றத கொஞ்சம் உறுதிப்படுத்தி, இன்னும் இல்லையா அதை சரிப்படுத்தி அடுத்த கட்ட நகரத்திற்கு செல்லலாம்.

0: நடா
1: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
0: ஓகேடா படே.
2: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
3: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
2: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
3: ருக்கு நகாரதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
2: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
3: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
2: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
3: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
2: நமது ஒற்றுமை நமது வலிமை.

0: தேசிய தின சிறப்பு சிறுகதை மலேசியா. தயாஜி எழுதிய சிறுகதைக்கு மின்னலின் நிர்வாகி எஸ் குமரன் குரல் கொடுத்திருக்காரு.
1: மக்களின் அலறல் சத்தமும் துப்பாக்கி சூடும் வெடிகுண்டுகள் ஆங்காங்கே வெடிக்கும் சத்தமும் தவிர மற்ற எதுவும் உங்களுக்கு பிடிபடவில்லை. திடீர் திடீரென தோன்றும் வெளிச்சங்களில் என்ன வெடித்தது என்பதை கூட எங்களால் பார்க்க முடியவில்லை. மக்களின் பீதி கலந்த முகங்களும் ஈசல் போன்ற அடையாளம் தெரியாத கூட்டத்தின் ஓட்டமும் தான் எங்களுக்கு அறிகுறியாக தெரிந்தது.
0: சனிக்கிழமை 7:15 மலேசியா சிறுகதையாக உங்களோடு பேசும்
2: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை 7:30 எழுத்து மலர்விழி சண்முகம் மெர்டேகா டீ கடை.
3: நம்மோட எல்லா சுகதுக்கங்களையும் அந்த கடை பார்த்திருக்கேன். இனி இதை பார்த்துக்க நம்மால முடியாது. இல்ல,
4: உங்க அப்பா கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு உருவாக்கின கடப்பா, இதோட அடையாளத்தை அழிச்சிடாதப்பா.
5: அழிச்சு வீசும் காத்திலையும் அந்த தாயப்பனாசுத்துதையா
6: ஜடை கால வெள்ளி கொலுசு அவ ஜல்லு ஜல்லுன்னு நடந்து வரும்போது
7: கோயில் திருவிழாவா இருக்கட்டும், நல்லது கெட்டது நடக்கிற வீடாவா இருக்கட்டும், எல்லாமே நம்ம நாதான கடை டீ
3: தானே.
2: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
8: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போது என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோட எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ், அப்புறம் வந்துட்டு நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னாரு. பாருங்க, நான் சொன்னேன் இல்ல என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார் எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோட கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளோ ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
2: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

உலகம் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனா உங்க திறமை உண்மையா இருந்தால் ஒரு நாள் இந்த உலகமே உங்களை தேடி வரும். இதை இவருடைய வாழ்க்கையில, இவருடைய கலையில, வாழ்நாள கடைபிடித்து இன்று மறைந்தாலும் நம்முடைய மனதில் இசையால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இசை உலகையே மாற்றிய ஒரு பெயர் தாங்க எம்ஜே மைக்கேல் ஜாக்சன். அவருடைய பிறந்த நாள் இன்று August 29. அவருடைய நடனம், குரல், மேடை ஆற்றல் எல்லாமே அவரை ஒரு கலைஞராக மட்டுமல்லங்க ஒரு உலகளாவிய அடையாளமாக மாற்றி இருக்கின்றது. அவருடைய வாழ்க்கை பாடம் சொல்லும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திறமை உங்களை அறிமுகப்படுத்தும், ஆனா விடாமுயற்சி தான் உங்களை நிலை நிறுத்த செய்யும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. இசைக்கு எல்லைகள் இல்லை, நடனத்துக்கு மொழி இல்லை. ஒரு கலைஞன் உலகையே தன்னை மேடையாக்க முடியும் என்பதற்கு ஒரே ஒரு பெயர் போதுங்க, அதுதான் மைக்கேல் ஜாக்சன்.

0: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்.
1: தமிழ் பேச வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்கிறது.
2: அந்த இந்தியன் பாய்ஸ் வந்து என்ன பார்த்து கச்சா பண்ணுவாங்க, என்ன தமிழ் பேச முடியாது. நான் சொல்லுவேன், பேச முடியாதுன்னு சொல்லாதீங்க, நான் ட்ரை பண்றேன்.
1: உங்களை சந்திக்க காத்திருக்கிறார் பிரபல ஆங்கில வானொலி அறிவிப்பாளர் பிரேம் சங்கர் ஈஸ்வரன்.
2: மின்னல் எஃப்எம் கேட்கும் பொழுது டு லேர்ன் ப்ராப்பர் தமிழ், நீங்க வந்து சுத்தமான தமிழ் பேசுவீங்க. சோ நைஸ் டு ஹியர், அது கேட்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
1: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 பிரேமுடைய குரலை கேட்க தவறாதீங்க.
2: ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன். அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்து.
3: நான் வெளியூர்ல இருந்த, நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்கன்னா, திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்லை. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது. பறக்கவிடுவோம்,
0: பெருமை கொள்வோம். நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
4: தாதையர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு 13 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. புத்திரஜயில வேலை செய்யறப்ப நிறை மாத கர்ப்பிணியா இருந்தேன். பனிக்கூடம் வந்து உடஞ்சவனே வீட்டுல வந்து யாருமே இல்ல. எமர்ஜென்சி கால் பண்ணோடனே நர்ஸ் உதவி செய்யறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. குறிப்பிட்டு 2 தாதையர்கள் வந்து எனக்கு அவ்வளவு ஒரு உதவியா இருந்தாங்க. ரொம்ப பேனிக்கா இருந்தேன், வீடு கூட்டணுமா இல்லையா, பேபி திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். அந்த 2 தாதியர்கள் அவங்க பேரு தெரியல, மலைக்காரவங்க. இப்ப வரைக்கும் நான் அவங்கள நினைச்சு பாக்குறேன், அவங்க பேரு தெரியல, அவங்க முகம் கூட நான் மறந்துட்டேன். அவங்க செஞ்ச அந்த ஒரு காரியம் வந்து இப்போ எனக்கு வந்து அந்த தருணம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பாக்குறேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.
5: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 August 28 September 6 காலை மணி 10 இரவு மணி 10 மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.
6: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
7: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
8: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
7: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில்
8: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 தொடங்கி 3 வரை
6: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
8: நினைத்தாலே இனிக்கும்.
9: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
8: கேளுங்க, ரசிங்க,
6: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: வணக்கம். இன்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, நம்ம நாட்டில் குறிப்பாக பெண்கள் பல துறை சார்ந்து பல விஷயங்களை சாதித்து வராங்க. அதுல மிக அழகியலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தான் மட்டும் சாதிக்க கூடாது, தன்னால் முடிந்த அளவுக்கு சுற்றி இருக்கிற பெண்களோடு சேர்ந்து ஒரு சாதனையை படைக்கணும்னு நினைக்கிறது சகஜம். அது தேசிய அளவில் இருக்கலாம். இப்போ தேசிய அளவை தாண்டி ஆசிய அளவில் நம் பெண்கள் எல்லாம் இணைந்து இப்படியும் ஒரு சாதனையை படைத்தால் எப்படி இருக்குன்ற ஒரு உன்னத கருப்பொருளோடு தான் நிபுணர்கள் அமைப்பின் தலைவி ஷெஃப் ரேணுகா தேவி நம்மோடு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்கலாம் எப்படி இவங்களுக்கு இந்த சுமங்காட் வந்தது, அதுவும் இந்த தேசிய மாதத்தில். வணக்கம் ஷெஃப்.
1: வணக்கம்.
0: சரி, முதல்ல சொல்லுங்க, புலோட் சுமங்காட் மலேசியா இப்படின்ற தலைப்பை ஏன் யோசிச்சீங்க, எப்படி வந்தது?
1: ஓகே, நிறைய பேருக்கு தெரியும் புலோட். புலோட்னா வெள்ளையா இருக்கும், எல்லாத்துக்கும் தெரியும். பட் இந்த புலோட் சுமங்காட் நீங்க பாத்தீங்கன்னா, இது மலேசியன் ட்ரெடிஷனல் புலோட். இது வந்து பாத்தீங்கன்னா ஜோகோ, திருங்கானு, கிளந்தன் இதெல்லாம் வந்து இஸ்தானல வந்து ரொம்ப இது செய்வாங்க. இந்த மர்டிகாக்கு நாங்க ஏன் புலோட் சுமங்காட் எடுத்துட்டு வந்தோம்னா, இப்ப உள்ள காலகட்டத்துல வந்து நிறைய பேருக்கு புலோட் சுமங்காட் அப்படின்னா என்னன்னு தெரியாது. It's one way we want to introduce the traditional of Malaysia. அந்த காலத்துல ரொம்ப நாள் ஹிஸ்டரியில இதெல்லாம் வந்து கத்துக்கன் சிபகை மக்கணன் ரஸ்ரிங் கொல்சுத்தானன்.
0: அப்போ படி அரச குடும்பத்தினர்கள் அரச விழாவில் இருக்கிற ஒரு பாரம்பரிய உணவாக இருந்தது. இப்ப மீண்டும் நீங்க அறிமுகப்படுத்துறீங்க.
1: ஆமா சார்,
0: ரொம்ப நன்றி. எனக்கே புலோட் சுமாங்கன்னு சொல்லும் போது ஒரு சுமாங்காட்டை உருவாக்கி இருக்கீங்க. அப்ப நிச்சயமா இந்த புலோட் சுமாங்காட் மலேசியா அப்படின்னு சொல்லும் போது இந்த நிகழ்விலேயே வித்தியாசங்கள் நிறைய இருக்குல்ல, இது என்ன அப்படின்றத சொல்லுங்க.
1: ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து புலோட் சுமாங்காட் மலேசியா வந்து எஸ் ஐ சே அது வந்து ஒரு மக்களின் ரஸ்மி. ஓகே, இதோட கலர், இதோட கலர் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா புலோட் சுமாங்காட் வந்து குனிங் கலர்ல இருக்கும்.
0: முதல் முறையாக அதுல ஒரு ஒற்றுமை கொண்டு வந்து நினைவுபடுத்திருக்கீங்க, நன்றி. இதுக்கு மேல புலோட் எடுக்கும் போது ஒற்றுமைதான் நினைவுக்கு வரும்.
1: எக்ஸாக்ட்லி சிஸ். சோ நாங்க வந்து இந்த சத்துவன் ஷெஃப் வனிதா மலேசியால இருந்து நாங்க பேசிக் முக்கியமா இதை எடுத்துட்டு வந்ததே வந்து எல்லா விமன்ஸும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட செய்யணும்ட்டு. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து ஏசியா ஏசியன் ரெக்கார்ட் ப்ராஜெக்ட் அட்டெம்ப்ட். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் வேர்ல்ட், அப்புறம் மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா ஏசியா அண்ட் ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் வந்து இதுதான் புதுசா நாங்க செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். சோ இந்த புலோட்ட வந்து நாங்க ஒரு 500 meter லாங்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதோட ஒர்க் வந்து இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுது அன்டில் 31st வரைக்கும்.
0: ஓ, அப்ப மிக சரியாக தான் நம்ம இன்று பேசி கொண்டிருக்கின்றோம்.
1: ஆமா சே.
0: அப்ப நீங்க என்ன கிளம்பலையா?
1: உங்கள்கிட்ட பேசி முடிச்சு கிளம்ப போறோம்.
0: சரி, ஆக நம்முடைய இந்த சந்திப்பானது ஒரு நல்லதொரு தொடக்கமா உங்களுக்கு வந்து நம்ம மின்னல் எஃப்எம்மின் நேயர்களோட எல்லா ஆசையும் உங்களுடைய இந்த புலோட் சுமங்காட் மலேசியா வெற்றிகரமாக ஆசியாவில சாதனை படைக்கிறதுக்கு அந்த வாழ்த்து இருக்கு, அது உறுதி.
1: ஆமா,
0: ஒரு பாடலை கேட்கலாம். பாடலுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து ஷெஃப் ரேணுகா அவங்க கிட்ட பேசலாம்.

0: சரி, பெண்கள் அந்த பக்கமா இப்போ வணக்க மின்னல கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுக்கு நிச்சயமா ஆர்வம் வந்திருக்கும் இல்லையா? ஏன் நாமளும் இந்த புலோட்சமாங்கா மலேசியா திருப்பஞ்சாங்க இந்த நிகழ்வுல கலந்து ஆசிய அளவில் 200 பெண்களோடு சேர்ந்து சாதனை படைக்கக்கூடாது என்ற எண்ணம், ஆவல், ஆசை, கனவு உங்களுக்கு இப்போ வந்திருந்தா கவலை விடுங்க. வாங்க, செஃப் ரேணுகா இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம் எப்படி இதுல பங்கெடுக்கலாம், யார் யாரெல்லாம் இதுல பங்கெடுக்கலாம் சொல்லுங்க.
1: ஓகே, நாங்க வந்து லுக்கிங் ஃபார் 250 விமன் யூனிக்கே வந்து என்னன்னா பெண்கள் சேர்ந்து நாங்க செய்ய போறோம். எங்களுக்கு அந்த 250 விமன்ஸ் இந்த 31st வந்து கேதர் பண்ணி ஆகணும்.
0: ஆக 31st வந்து அவங்க முழுமையா உங்களுக்கு 200 பேர் வேணுமா?
1: எஸ்.
0: உங்ககிட்ட இப்போ தற்போது எத்தனை பெண்கள் இணைந்து இருக்கிறாங்க இந்த முயற்சியில?
1: ஒரு 100 பேர் சேர்ந்துட்டாங்க.
0: 100 பேர் சேர்ந்துட்டாங்க. சரி, இப்போ இதுல சேரணும், உங்களை தொடர்பு கொள்ளணும், அது எப்படி?
1: ஓகே, ஸ்ட்ரெயிட்டா எனக்கு கால் பண்ணலாம். என்னோட நம்பர் will be 019-771-7074. நீங்க ஸ்ட்ரெயிட்டா சோசியல் மீடியா Facebook இல்ல Instagram மலேசிய விமன் ஷேப் அசோசியேஷன் இதுக்கு போயிட்டு நீங்க புலனம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து எங்களோட ஏஜிக்கு உங்க கூட தொடர்பு கொண்டுவாங்க.
0: புலோட்சமாங்க ஆசியாவில பங்கெடுக்கணும்னு நினைக்கிற பெண்களே நீங்க அந்த பக்கமா காத்திருக்காதீங்க. ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த தேசிய தினத்தை முன்னிட்டு ஆசிய அளவில் சாதனை படைக்கிறதுக்கு தாராளமா அவங்க இதுல இணையலாம். இணைவதற்கான எல்லா விவரங்களையும் நம்மோடு செஃப் ரேணுகா தேவி வந்து சொல்லிட்டாங்க. வேற எதுவும் சொல்ல ஆசைப்படுறீங்களா?
1: ஓகே, இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்ரீ கம்பாங்க ஜோங்வென் பாஸ்கெட் பால் ஜலன் இண்டா தம்மன் யூனிவர்சிட்டியில நடக்குது. சோ ஃப்ரம் 7:30 இருந்து அன்டில் 1:00 வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்குது. ஐ ஹோப் தட் நிறைய விமன்ஸ் வந்து இதுல கலந்து கொள்ளணும்ட்டு. நிறைய விமன்ஸ்க்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கலாம், ஆனா எல்லாரும் ஒரு இடத்துல கலக்குறப்ப ஒண்ணு கூடுறப்ப அந்த ஸ்கில்ஸ் வேற விதமா காட்டும். இதே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா அண்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கும். இது நாங்க ரொம்ப நம்புறோம். சோ ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட், எங்களுக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் கொடுங்கன்ட்டு கேட்டுக்கொள்றோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். வரும் அக்டோபரில் தாக்கல் செய்யப்படவுள்ள 2027 வரவு செலவு திட்டத்தில் 6ஆம் படிப்பு மாணவர்களுக்கு செலவு தொகைக்கான ஒதுக்கீட்டிற்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். ஆரம்ப பள்ளி முதல் பல்கலைக்கழக மாணவர்கள் வரை வழங்கப்படும் செலவு தொகைகளை காட்டிலும் எந்தவொரு உதவியும் பெறாத மாணவர்கள் 6ஆம் படிவத்தில் பயில்கின்றனர். இதனை கருத்தில் கொண்டு இம்முடிவு எடுக்கப்பட்டதாக நிதி அமைச்சருமான அவர் குறிப்பிட்டார். நேபாள சீன எல்லையில் ஏற்பட்ட பேரிடரில் பாதிக்கப்பட்ட மக்களின் தரவுகளை ஒருங்கிணைக்க புத்ராஜயாவில் விஸ்மா புத்ராவின் நடவடிக்கை அறை இனி ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் செயல்படும் என வெளியுறவு அமைச்சின் இருதரப்பு உறவுகளுக்கான துணை பொதுச் செயலாளர் டாக்டர் சயீத் முகமது அஸ்ரின் தங்கு உசேன் கூறினார். அதனுடன் அண்மைய தகவல்களும் குடும்பத்தினரின் வாயிலாக வழங்கப்படும் என அவர் விளக்கினாா்.